நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி காரைக்கால் பண்பலை 100.3. இன்று சக ஆண்டு 1948, ஜெய்ஷ்த மாதம் 27 2026 ஜூன் மாதம் 17 புதன்கிழமை. நேரம் 5:56. 100.3 MHz பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய ஒளிபரப்பில் நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே தொடங்குகின்றன.

0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6 மணி. குரலோசை மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார், நிலமிசை நீடு வாழ்வார். கடவுள் வாழ்த்து என்ற அதிகாரத்தில் அமைந்த இந்த குரட்பாவிற்கான பொருள் மு வரதராசனார் அவர்களின் உரையிலிருந்து. அன்பரின் அகமாகிய கடவுளின் சிறந்த திருவடிகளை இடைவிடாமல் நினைக்கின்றவர் இன்ப உலகில் நிலைத்து வாழ்வார். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார், நிலமிசை நீடு வாழ்வார். குரலோசை கேட்டீர்கள்.
1: நிகழ்ச்சி குறிப்புகள். இன்று நமது நிலையம் ஒலிபரப்பு உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. இன்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன்பங்கள் தங்க மாளிகை, கோபால் பல்படி, காரைக்கால் PSR தங்க மாளிகை. இந்த அறிவிப்பினை தொடர்ந்து மணி 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம், 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ONGC கவரியசன், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு, 6:40 மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை எண்ணெய் வழங்கும் இன்சுல் அமுது வழங்குபவர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மீன்சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள், 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டீலர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர் பங்கேற்கும் சிறுவன் எம் கோகுல், 7:00 திரையிசை, 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம், 7:30 காரைக்கால் PSR தங்க மாளிகையின் காலை காம்போ நிகழ்ச்சியினிடையே சேவை செய்தி இடம்பெறும், 8:00 துள்ளி வரும் பாட்டு, முதலில் மயிலாடுதுறை ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்க விளம்பரதார நிகழ்ச்சி, 8:05 கோபால் பல்படி வழங்கும் துள்ளி வரும் பாட்டு, 8:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகை பைக்கிங் பணியன்கள் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு, 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட், முதலில் காரைக்கால் GL மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ, குழந்தைகள் வளர்ச்சியில் ஏற்படும் மாற்றங்கள் குறித்து சந்தேகங்களுக்கு விளக்கம் தருகிறார் தஞ்சாவூர் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவ வல்லுநர் டாக்டர் ஆர் சந்தோஷ் அவர்கள், 9:05 பாயிண்ட் டு பாயிண்ட், 9:25 நாகப்பட்டினம் BPN கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும், 9:30 வேளாங்கண்ணி ஹோட்டல் பிரகாஷ் ரூம்ஸ் பூவை தேடி தோப்புத்துறை உமா மேகம் சீட் கவர்ஸ், திருப்பூண்டி பூவை தேடி மதுரா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் வழங்கும் ஆலய உலா, நாகை மாவட்டம் கீழ்வேளூர் அருள்மிகு வீரசக்தி விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேகத்தின் நேர்முக வர்ணனை வர்ணனையாளர் MK அன்பழகன் அவர்கள், இன்று காலை 10:00 சீர்காழி தென்பாதி மார்கோனி மகால் வழங்கும் ஆலய உலா, சீர்காழி பனமங்கலம் அருள்மிகு பரசித்தி விநாயகர் மற்றும் மணிவண்ணன் சாது சித்தர் பீட நூதன ஆலய அஷ்டபந்திர மகா கும்பாபிஷேக விழாவின் நேர்முக வர்ணனை வர்ணனையாளர் அப்பாடி கே திருஞான சுந்தர் அவர்கள். 10:30 திரை இசை, 10:45 12வது சர்வதேச யோகா தினம் ஒருங்கிணைந்த ஆரோக்கியத்திற்கு யோகா உரை வழங்குகிறார் எஸ் கோவிந்தசாமி அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். 11:00 நலம் நல்கும் யோகா காரைக்கால் தலத்திரு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் நடைபெறும் சர்வதேச யோகா தின சிறப்பு நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் காரைக்கால் யோகா பயிற்றுனர் முனைவர் எஸ் செந்தில் அவர்கள். 12:00 FM எக்ஸ்பிரஸ், 12:10 சிந்தனை அரங்கம், தொழில் மேன்மை என்ற தலைப்பில் நேயர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். 12:50 ஜெயங்குண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும்

0: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் க. அம்சப்ரியா அவர்கள்.
1: நாளை எனும் பாதை. நாளை என்பது நாட்காட்டியில் இருக்கும் ஒரு தேதி மட்டும் அல்ல, அது நாம் இன்று எடுக்கும் முடிவுகளின் விளைவு. நாளை என்னும் சொல்லில்தான் எத்தனை நம்பிக்கைகள், எத்தனை வினாக்கள், எத்தனை எத்தனை கனவுகள். நேற்றைய பொழுதை நாம் மறுபடியும் நம் கைகளில் பிடிக்க முடியாது. வாழ்வை புரிந்தவர்கள் இறந்த காலத்தை தூக்கி சுமப்பதில்லை, இன்றைய நாள் நாம் எதிர்பார்த்ததைப் போல் இல்லை என்று புலம்பித் தீர்ப்பவர்கள் உண்டு. ஒரு சிலரே இன்றைய தினம் என்னும் சொத்து மேலவும் கிடைக்காது என்று புரிந்து வைத்திருப்பர். நாளைய தினம் குறித்து எல்லோருக்கும் ஆயிரம் ஆயிரம் எதிர்பார்ப்புகள் உண்டு. ஆக நேற்று என்பது நினைவுகள், இன்று என்பவை நடப்பவை, நாளை என்பது நம்பிக்கை. இதை சரியாக புரிந்து செயல்படுகிறவர்கள் நாளை எனும் பாதையை பொது பாதையாக்குகிறார்கள். நாளை என்பது வெறும் கால அளவு அல்ல, அது மனித மனத்தின் மிகப்பெரிய கனவு. இன்று கவலையில் இருப்பவர்களுக்கும் தோல்வியோடு இருப்பவர்களுக்கும் நாளை என்பது சிறு நம்பிக்கை வெளிச்சம். வெற்றியை தவறுவிடுகிறவர்களுக்கு நாளை என்பது வெளிச்சச் சுடர். இன்று என்னால் இச்செயலை செய்ய முடியவில்லை, நாளை முயற்சிப்பேன், இந்த வாக்கியம் தரும் வெளிச்சம் வாழ்வின் உறுதிப்பாடாகிறது. நாளை என்பது நேர்பாதையாகவோ மலைப்பாதையாகவோ ஆபத்தானதாகவோ எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். நாளை என்ற சொல்லினை நம்பிக்கையோடு அணுகினால் இருளுக்கு வெளிச்சமாகவும் தெளிவான பாதையாகவும் அடையாளமாகும். ஒரு குழந்தை எத்தனை முறை விழுந்து எழுந்தாலும் நாளை நாம் நன்றாக நடக்க முடியும் என்கிற நம்பிக்கையோடுதான் விழுந்து விழுந்து எழுகிறது. தோல்வி என்பது முடிவு அல்ல, அது ஒரு திசை மாற்றம். தோல்வி நம்மிடம் சொல்வதெல்லாம் ஒன்றே, இந்த பாதை மட்டுமல்ல இன்னொரு பாதையும் இருக்கிறது, நம்பிக்கையோடு பயணத்தை தொடரலாம் என்பதே. நாளைய பொழுது பொன் செழிக்கும்படியாக இருக்க வேண்டும் என்றால் சிந்தனையை நல்ல எண்ணங்களால் சீர்படுத்த வேண்டும். எப்போதும் எதையும் நம்மால் சாதிக்க முடியும் என்று நினைத்தல் வேண்டும். நாம் எப்படி சாதிப்பதற்கான முழு ஆற்றலையும் உடையவர்கள் என்று எண்ண வேண்டும். சாதித்த சாதனையாளர்களின் கருத்துக்களை உள்வாங்கினால் இப்பண்புகள் மேலோங்கும். நாம் செய்யும் செயல்கள் மற்றவர்களுக்கும் பயனுள்ள வகையில் அமைதல் வேண்டும். நமக்கான செயல்கள் ஒரு எல்லைக்குள் நம்மை நிறுத்தும், ஆனால் மற்றவர்களுக்காக செய்யும் செயல்களோ நீண்ட காலம் பயன் தரும், கனிமரங்களைப் போல சுவை தரும். நாளை எனும் பாதை நமக்கான நம்பிக்கையான பாதையாக இருக்க வேண்டும் எனில் அறிவிலே தெளிவு வேண்டும். எந்த ஒரு செயலையும் செய்ய வேண்டிய நேரத்தில் செய்துவிட வேண்டும். அப்படி திட்டமிடுகிற செயல்கள் எப்போதும் வெற்றிகளை மட்டுமே தருகின்றன. கடைசி நேரத்தில் பதட்டத்துடன் எச்செயலையும் செய்தல் கூடாது. எந்தெந்த காலங்களில் நாம் எதை செய்து முடித்துவிட வேண்டும் என்று நாட்குறிப்பேட்டில் எழுதி வைத்து கொண்டு செயல்பட்டால் சிறு சிறு செயல்களும் பெரிய செயல்களுக்கு உறுதுணையாக அமையும். காலத்தை நாம் நம் கைகளுக்குள் வைத்திருந்தால் வெற்றிகள் எப்போதும் நம் வசம்தான். நாள்தோறும் பின்பற்றும் கால அட்டவணை வெறும் பட்டியல் அல்ல, நாளைய தினத்திற்கான ஒளி விளக்குகள். இறுதி நேர பரபரப்பையும் குழப்பங்களையும் தவிர்க்க இது உதவும். எப்போதும் மகிழ்ச்சியான மனநிலையை தக்க வைத்திருந்தால் நாளை எனும் பாதை வாசனைமிக்க மலர்பாதையாக அமையும். எப்போதும் யாரையேனும் குறைகூறி கொண்டிருப்பவர்கள் எதிர்மறையான சிந்தனை உடையவர்கள், எல்லா கருத்துகளுக்கும் பொருத்தமில்லாமல் எதிர்கருத்துக்களை கூறிக்கொண்டிருப்பவர்கள். இவர்கள் நம் பாதையின் தடை கற்கள். இவர்களை கவனமாக தவிர்த்தால் நம் பாதை தெளிவாகும், பயணம் சிறப்பாக அமையும். நம் எண்ணங்களுக்கும் சிந்தனைகளுக்கும் மதிப்பளிக்கும் நண்பர்களிடம்தான் நம் வெற்றிகரமான எண்ணங்களையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். சுருக்கமாக, நாளை எனும் பாதை வெற்றி பாதையாக அமைய வேண்டுமெனில் தெளிவான திட்டமிடுதல், நம்பிக்கையான உழைப்பு, ஆரோக்கியமான சிந்தனை, மற்றவர்களையும் கொண்டாடும் இயல்பு, நல்ல நண்பர்களை பக்கபலமாக தக்க வைத்தல், நேர்மறையான எண்ணங்கள், நன்றி உணர்வுடன் எல்லோரையும் பாராட்டல்,

0: சான்றோர்களின் நட்பு, நேரத்தை சரியாக கடைப்பிடித்தல், எதிர்காலத்தின் மீது மட்டுமே கவனத்தை குவித்தல், இந்த 10 முத்தான கருத்துக்களை செயல்படுத்தினால் நாளை என்னும் பாதை நம்பிக்கையூட்டும் சாதனை பாதையாக அமையும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் க. அம்சப்ரியா அவர்கள். நிகழ்ச்சி படை.
2: ஆகாஷவாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6:15.

இன்று காலை மணி 9:30 வேளாங்கண்ணி ஹோட்டல் பிரகாஷ் ரூம்ஸ், பூவை தேடி தோப்புத்துறை உமா மேகம் சீ டவர்ஸ், திருப்பூண்டி பூவை தேடி மதுரா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் வழங்கும் ஆலய உலா. நாகை மாவட்டம் கீழ்வேளூர் அருள்மிகு வீரசக்தி விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேகத்தின் நேர்முக வர்ணனை வர்ணனையாளர் எம் கே அன்பழகன் அவர்கள். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, இன்று காலை மணி 9:30 நமது காரைக்கால் பண்பலை 100.3 ஆலய உலா.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
3: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
4: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
3: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
4: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.

0: பக்திமாலை கேட்டீர்கள். ஆகாஷவாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேயர்கள் கேட்கவிருப்பது காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட்.
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
2: ஓஎன்ஜிசி நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
3: பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
4: அப்போ ஓஎன்ஜிசி நல்லதா கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
1: ஓஎன்ஜிசி என்றும் மக்கள் பணியில்.
0: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ்.
5: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ். 1 கிலோ தங்கம் வழங்கிய உங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸில் பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் என அனைவருக்கும் கோடைக்காலத்தை குடுகுடுவென கொண்டாடிட டெய்லி குளிவிக்கும் லைட் அண்ட் வெயிட் ஆடைகள், பெண்டான சம்மர் கலெக்ஷன், ஸ்கூல் காட்டன் ஆடைகள் என அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, இன்று பராபவ வருடம், ஆணி மாதம் 3ஆம் நாள் புதன்கிழமை.
6: உழவர்களுக்கு
7: இன்று வானிலை அறிக்கையும் வேளாண் அறிவுரைகளும் வழங்குகிறார்
8: காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வானிலை முன்னறிவிப்பு மையத்தின் முதன்மை அதிகாரி முனைவர் ஏ.எல். நாராயணன் அவர்கள்.
9: அன்பார்ந்த நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். அடுத்த 5 நாளைக்கு வறண்ட வானிலை தான் இருக்கும், லேசான தூறல் மட்டும் ஒரு சில இடத்துல இருக்கும், அப்பப்போ லேசான மேகமூட்டம் இருக்க வாய்ப்பு இருக்குது, பட் கனமழைக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் வெப்பம் வந்து திரும்ப கொஞ்சம் கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பகல் நேர வெப்பநிலை வந்து 35-37 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இரவு நேர வெப்பநிலை 27-28 டிகிரி செல்சியஸ் போகும். அதனால் வெப்பமான ஒரு வானிலை தான் திரும்ப தொடர்ந்து இருக்கும். காற்றில் உள்ள ஈரப்பதம் 40-50%-80% பதிவாக வாய்ப்பு இருக்குது. அதில் காற்றில் உள்ள ஈரப்பதம் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. காற்றின் வேகம் மணிக்கு 10-14 கிலோமீட்டர் அளவில் தென்மேற்கு திசையிலிருந்து இந்த காற்று வீசுவதற்கான வாய்ப்பு உள்ளது. இதை வச்சு பார்க்குறப்ப அடுத்த 5 நாளைக்கு நமக்கு வறண்ட வானிலை தான் இருக்கும், கனமழைக்கு வாய்ப்பு இல்லை, தூறல் மட்டும் இருக்கும். இந்த தென்மேற்கு பருவமழை வந்து தென் மாவட்டங்களில் மட்டும்தான் தீவிரமடைஞ்சி கொஞ்சம் மழை பெஞ்சிட்ருக்கு. நமக்கு இதனால் அவ்வளோ பெரிய மழை இல்லை, நமக்கு 16% தான் இதில் வரணும். அதுலேயும் இந்த ஜூன் மாதத்தில் மிக குறைவான மழை மட்டும்தான் வர வாய்ப்பு இருக்கனால இந்த வறண்ட வானிலை தான் தொடர்ந்து இருந்துட்டுருக்கு. ஆகையால் இப்போ இந்த வானிலையில் நெல் தரிசு உளுந்து பாசிப்பு

0: எல்லாம் அறுவடையை செஞ்சு முடிச்சுட்டாங்க. அதை வந்து தூத்தி ரெடி பண்ணி மார்க்கெட்டிங்க்கு அரேஞ்ச் பண்ணலாம். பருத்தியை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்களில் களை எடுத்து மேலோரம் போட்டுட்டு இருக்காங்க. நுணுக்கிழுதல் இந்த டைமில் முக்கியமாக பண்ணுறது ரொம்ப நல்லது. அதாவது ஒட்டு ரகத்துக்கு 15வது கணுவிலையும் சாதாரண ரகத்துக்கு 8லிருந்து 10வது கணுவிலையும் பண்ணினா கொஞ்சம் பச்சை வளர்ச்சியை குறைக்கப்பட்டு பூக்கும் தன்மை அதிகரிக்கும். இது வந்து ஒரு உழவியல் தொழில்நுட்பம். இதனால் நிறையா பூ பிடிக்கும், சப்பை கொட்டாமல் இருக்கும், அதே போல் வந்து மகசூலும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மழையில் விவசாயம் பண்ண முடியாத விவசாயிகள் கோடை உழவு செஞ்சு மண்ணின் தரத்தை உயர்த்தலாம். அதே போல வந்து கொஞ்சம் நீர்ப்பாசன வசதி இருந்தால் பசுந்தள உரங்கள் பயிர் செய்யலாம். இந்த களைகளை உழவு செய்து மடக்கி நம்ம பண்ணுறப்ப நம்ம மண்ணின் சத்து அதிகரிக்கும். அதே போல வந்து மாற்றுப்பயிர் சாகுபடியாக குருவிக்கு பதில் கேழ்வரகு செய்கிறது ரொம்ப நல்லது. நம்ம பகுதியில் திருச்சி ஒன்று நல்ல சிறந்ததாக கருதப்படுகிறது. 1 ஏக்கருக்கு 2 கிலோ விதை நாற்று விட்டு நடவு செய்ய வேண்டும். ஒத்த நாற்று சாகுபடி கடைபிடிக்கலாம். சேடை பிடிச்சி நடவு செய்யக்கூடாது. புழுதி உழவு செஞ்சு தண்ணீர் கட்டி நட வேண்டும். கால்நடைகளை வெளிமேச்சல கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். ரொம்ப டெம்பரேச்சர் இப்போ ரொம்ப அதிகமாக இருக்கு. ஆகையால பொதுமக்களும் இந்த வானிலை முன்னறிவிப்பு தகவல அடுத்த 5 நாளைக்கு கொஞ்சம் காஷியஸாக இருக்கலாம். கொஞ்சம் வெப்பம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
1: கேட்டது உழவர்களுக்கு.
2: இதுவரை வானிலை அறிக்கையும் வேளாண் அறிவுரைகளும் கேட்டீர்கள். வழங்கினார்
3: காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வானிலை முன்னறிவிப்பு மையத்தின் முதன்மை அதிகாரி முனைவர் ஏ.எல். நாராயணன் அவர்கள்.

0: இன்று இரவு மணி 7:30 காரைக்கால் ONGC காவிரியா செட் வழங்கும் உழவர் அரங்கம். வீட்டில் இருந்தே வருமானம் தரும் நுண்கீரைகள் தொழில். மயிலாடுதுறை வட்டம் நீடூர் விவசாயி எம் பௌஜியா பேகம் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம் இன்று இரவு மணி 7:30. நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் ONGC காவிரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கிய உழவர்களுக்கு. இந்த நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் ONGC காவிரி அசட்.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
0: மேலும் இந்த நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ்.
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ்.
3: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
4: வாவ்,
3: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
5: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
0: திசையெங்கும் ஒலிக்கும் இது நமது காரைக்கால் பண்பலை 100.3.
3: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
4: வாவ்,
3: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
5: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
0: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை நீடூர் டீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வழங்கும் என் சொல்லமுது. இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி.
6: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
7: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில்
7: BSc பயோடெக்னாலஜி,
6: BSc விஷுவல் கம்யூனிகேஷன், BSc ஹோம் சயின்ஸ், நியூட்ரிஷன், ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் டயட்டெடிக்ஸ்
7: போன்ற பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: மேலும் இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சிக்கு எண்ணெய்.
8: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் சக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
9: தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை,
10: ரசாயனம் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்படும் சர்க்கரை. தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை,
9: முதல் தரமான கரும்பிலிருந்து சாறு எடுக்கப்பட்டு சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்படும் சர்க்கரை. தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை,
10: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
9: தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
0: மேலும் இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமக்ஸ். உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கக்கூடியது பூமக்ஸ்.
11: எங்கும் என்றும் நம்பர் 1 பூமக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் 1 பூமக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் 1
12: பூமக்ஸ், பெஸ்ட் அண்ட் பிரேவ்ஸ்
11: பூமக்ஸ்.
13: இன் சொல் அமுது வழங்குகிறார் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள்.

0: அனைவருக்கும் வணக்கம். உழைக்கும் தொழிலாளர்கள் இல்லை என்றால் இந்த உலகமே இயங்காது என்று கூறலாம். அப்படிப்பட்ட உழைக்கும் தொழிலாளர்களை மிகவும் நேசித்தவர் பாரதிதாசன் ஆவார். தொழிலாளர்களின் உரிமைக்காக குரல் கொடுத்துள்ளார். தமது கவிதை மூலம் தொழிலாளர்கள் படும் துன்பங்களை வெளிப்படுத்தியுள்ளார். சிற்றூரும் வரப்படுத்த வயலும் ஆறும் தேக்கிய நல் வாய்க்காலும் வகைப்படுத்தி நெற்சேர உழுது உழுது பயன் விளைக்கும் நிறை உழைப்பு தோள்களெல்லாம் எவரின் தோள்கள்? கற்பிழந்து மலை பிளந்து கனிகள் வெட்டி கருவியெல்லாம் செய்து தந்த கைதான் யார்கை? பொற்றுகளை கடல் முத்தை மணிக்குலத்தை போய் எடுக்க அடக்கிய மூச்சு எவரின் மூச்சு? இப்படியெல்லாம் உழைத்து வரும் தொழிலாளர்கள் வாழ்வில் எந்த முன்னேற்றமும் இன்றி வாழ்ந்து வருகிறார்கள் என்பது கவிஞருடைய ஆதங்கம். அவர்கள் அண்டி வாழ ஒரு வீடும் இல்லை. அவர்கள் பிள்ளைகள் கல்வி அடையவோர் வழியும் இல்லை. நாளுமே வீழ்ச்சியெனில் கோரும் பொது வாழ்வு தூய்மை வருமோ என்று வினவுகின்றார். ஆலை தொழிலாளியின் மனநிலையும் அவன் மனைவியின் மனநிலையும் எவ்வாறு இருந்தது என்பதை ஆலை தொழிலாளி என்ற தலைப்பில் கவிஞர் குறிப்பிடுகின்றார். சங்கு ஊதினால் வேலைக்கு சென்ற தொழிலாளி வீடு திரும்புவான். ஆகவே ஆலையின் சங்கே நீ ஊதாயோ, மணி ஐந்தான பின்னும் பஞ்சாலையின் சங்கே நீ ஊதாயோ, விண்ணை பிளக்கும் உன் தொண்டை ஏன் காய்ந்ததோ, ஆலையின் சங்கே நீ ஊதாயோ என்று பாடுகின்றார். 5 மணிக்கு சங்கு ஒலித்தால் கணவன் வந்து விடுவான். அவன் வந்ததும் குளிக்க ஒரு நாழிகை கழியும், குந்தி பேசுவதற்கு 2 நாழிகை ஆகிவிடும், விளைந்த உணவை சாப்பிடுவதற்கு கொஞ்ச நேரமாகும். அந்த மனைவியின் அன்பினை இந்த பாடல் மூலம் வெளிப்படுத்துகின்றார் கவிஞர். ஆகவே கணவன் மனைவி இருவரும் அன்போடு இயைந்த வழக்கன்ப ஆருயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு என்று வள்ளுவர் சொன்னது போல இணைந்து சிறப்பாக குடும்பத்தை நடத்த வேண்டும். நன்றி, வணக்கம்.
1: இன்சொல் அமுது வழங்கினார் மீன் சுருட்டி சி. அரங்கநாதன் அவர்கள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வழங்கிய இன்சொல் அமுது. இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி.
3: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
4: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பிஏ இங்கிலீஷ், பிபிஏ,
4: பிசிஏ, பிகாம், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி மேத்ஸ், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போன்ற பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: மேலும் இந்த நிகழ்ச்சியை வழங்கியோர் தஞ்சை உழவன் நாட்டு செக்கு எண்ணெய்.
5: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
2: மேலும் இந்த நிகழ்ச்சியை வழங்கியோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கக்கூடியது பூமெக்ஸ்.
6: எங்கும் என்றும் நம்பர் 1 பூமெக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் 1 பூமெக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் 1
7: பூமெக்ஸ், பெஸ்ட் அண்ட் பிரேவ்ஸ் பூமெக்ஸ்.
8: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
9: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
10: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
2: இன்று பிற்பகல் 11 மணிக்கு நலம் நல்கும் யோகா. யோகாசனத்தின் பயன்கள். காரைக்கால் தலத்திரு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் நடைபெறும் சர்வதேச யோகா தின சிறப்பு நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் காரைக்கால் யோகா பயிற்றுனர் முனைவர் எஸ். செந்தில் அவர்கள். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். கடல்சார் வர்த்தகத்தில் ஏற்பட்டுள்ள தடைகள் உலக பொருளாதாரத்தை மோசமாக பாதித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் செயல்பாடு இந்திய கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் குற்றம் சாட்டியுள்ளது. போதை கலாச்சாரம் இல்லாத தமிழகத்தை உருவாக்கும் நோக்கில் தவேக அரசு செயல்பட்டு வருவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு என் ஆனந்த் தெரிவித்துள்ளார். தமிழக அரசு வெளியிட்ட வெள்ளை அறிக்கை ஏமாற்றம் தரும் வகையில் உள்ளதாக திமுகவும் மக்களை திசை திருப்பும் வகையில் உள்ளது என்று அஇஅதிமுகவும் குற்றம் சாட்டியுள்ளன. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். கடல்சார் வர்த்தகத்தில் ஏற்பட்டுள்ள தடைகள் உலக பொருளாதாரத்தை மோசமாக பாதித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரான்ஸ் நாட்டின் ஏலியன் நகரில் G7 அமைப்பு உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக நடைபெற்ற சர்வதேச அமர்வில் நேற்று உரையாற்றிய அவர், ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் கடல்சார் வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். உலக நாடுகளை இணைக்கும் கடல்வழி வர்த்தகத்தில் ஈடுபட்டுள்ள மாலுமிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வது அனைத்து நாடுகளின் பொறுப்பு என்றும் அவர் கூறினார். எந்தவித அச்சமும் இன்றி மாலுமிகள் தங்களது பணியை செய்யக்கூடிய பாதுகாப்பான சூழலை உருவாக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். வளைகுடா பகுதியில் நிலவும் மோதல்கள் நட்பு நாடுகளின் உயிர் மற்றும் உடைமை இழப்புகளுக்கு காரணமாக அமைந்திருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். குறிப்பாக ஓமன் வளைகுடா பகுதியில் அமெரிக்க படைகளின் தாக்குதலுக்கு உள்ளான கப்பலில் பணிபுரிந்த இந்திய மாலுமிகள் 3 பேர் உயிரிழந்தது குறித்து தனது ஆழ்ந்த வருத்தத்தையும் கவலையையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளிப்படுத்தினார். மேற்காசியாவில் அமைதிக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதை வரவேற்பதாக கூறிய அவர், இத்தகைய மோதல்களுக்கு பேச்சுவார்த்தை, ராஜதந்திரம் மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பு மூலமே நிலையான தீர்வை காண முடியும் என்று அவர் குறிப்பிட்டார். G7 அமைப்பின் மாநாட்டில் இந்தியாவின் பங்கேற்பு என்பது வெறும் அடையாளமாக மட்டுமின்றி மிகவும் முக்கியமான உத்திசார்ந்த நடவடிக்கையாக மாறியுள்ளது என்றும் அவர் கூறினார். மாநாட்டின் ஒரு பகுதியாக பிரதமர் திரு நரேந்திர மோடி, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மன்னர் திரு ஷேக் முகமது பின் சையத் அல் நஹ்யான், கனடா பிரதமர் திரு மார்க் கார்னே, கென்ய அதிபர் திரு வில்லியம் ரூட்டோ, ஜப்பான் பிரதமர் திருமதி சானே டகைச்சி, எகிப்து அதிபர் திரு அப்துல் ஃபதே அல் சிசி, தென்கொரிய அதிபர் திரு லீ ஜே மியூங் ஆகியோரை சந்தித்து பேசினார். காங்கிரஸ் கட்சியின் செயல்பாடு இந்திய கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு டி ராஜா குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கேரளாவில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலின்போது இடதுசாரி கட்சிகள், குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி BJPயுடன் ரகசிய உறவு வைத்துள்ளதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி குற்றம் சாட்டியதை அவர் சுட்டிக்காட்டினார். காங்கிரஸ் கட்சி தன்னை சுய பரிசோதனைக்கு உட்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் மதசார்பற்ற கட்சிகளின் ஒற்றுமைக்கு பாடுபடும் வகையில் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். போதை கலாச்சாரம் இல்லாத தமிழகத்தை உருவாக்கும் நோக்கில் தவேக அரசு செயல்பட்டு வருவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு என் ஆனந்த் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் போளூரில் அரசு நலத்திட்ட உதவிகளை நேற்று வழங்கி பேசிய அவர், அரசு பொறுப்பேற்ற பின்னர் கல்வி, சுகாதாரம் மற்றும் பெண்களின் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாக கூறினார். மக்களின் கோரிக்கைகளை உடனுக்குடன் நிறைவேற்றும் வகையில் அரசு அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்றும், அரசு நலத்திட்ட உதவிகள் தாமதமின்றி பயனாளிகளிடம் சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். தமிழக அரசு வெளியிட்ட வெள்ளை அறிக்கை ஏமாற்றம் தரும் வகையில் உள்ளதாக திமுக கூறியுள்ளது. இதுகுறித்து சமூக வலைதளத்தில் கருத்து தெரிவித்துள்ள அக்கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் நிதியமைச்சருமான திரு தங்கம் தென்னரசு, ஏராளமான வாக்குறுதிகளை தெரிவித்து ஆட்சிக்கு வந்துள்ள தவேக அதை நிறைவேற்ற முடியாது என்ற உண்மையை மறைப்பதற்காக வெள்ளை அறிக்கை வெளியிட்டுள்ளதாக கூறினார். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுமாறு பொதுமக்கள் புதிய அரசுக்கு நிர்பந்தம் அளித்து வருவதால் மக்களின் கோபத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள வெள்ளை அறிக்கையை வெளியிட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டில் தற்போது நிலவும் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை திசை திருப்பவே வெள்ளை அறிக்கையை தவேக அரசு வெளியிட்டுள்ளதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. சட்டப்பேரவை வரும் 18ஆம் தேதி கூட உள்ள நிலையில் அவசரமாக வெள்ளை அறிக்கையை வெளியிட வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டது என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு ஜெயக்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். மக்களுக்கு அளித்துள்ள தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாது.

0: என்பதை மறைமுகமாக மக்களுக்கு உணர்த்தவே இந்த வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் 5வது அலகில் அணு உலை அழுத்த கலன் நேற்று வெற்றிகரமாக நிறுவப்பட்டது. தற்போது இந்த அணுமின் நிலையத்தில் தலா 1000 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யக்கூடிய 2 அணு உலைகள் செயல்பட்டு வருகின்றன. மேலும் 4 அலகுகளுக்கான கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதில் 5வது அலகிற்கான அணு உலை அழுத்த கலன் அணுசக்தி ஒழுங்குமுறை ஆணையத்திடம் அனுமதி பெற்ற பிறகு நேற்று நிறுவப்பட்டது. சுமார் 320 டன் எடையுள்ள பிரம்மாண்டமான அழுத்த கலன் சிறப்பு கிரேன் மூலம் உரிய பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றி பொருத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை, தஞ்சாவூர், ராமநாதபுரம் மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். உக்ரைன் மீதான தாக்குதலை நிறுத்த வேண்டும் என்றால் அந்நாட்டு அதிபர் திரு செலன்ஸ்கி மாஸ்கோவிற்கு வருகை தந்து நேரடியாக பேச்சு நடத்த வேண்டும் என்று ரஷ்யா கூறியுள்ளது. ரஷ்யாவின் தடையை மீறி உக்ரைனின் அணுசக்தி துறைக்கு நிதியுதவி அளிக்க பிரிட்டன் முன்வந்துள்ளதை உக்ரைன் வரவேற்றுள்ளது. நிஃபா வைரஸை தடுக்க போதுமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் திரு கே முரளிதரன் தெரிவித்துள்ளார். நிபுணர்களின் உயர்மட்ட குழு வழங்கிய பரிந்துரைகளை அமல்படுத்துவதற்கான கால வரையறை கொண்ட செயல் திட்டத்தை தேசிய தேர்வு முகமை உடனடியாக வெளியிட வேண்டும் என்று கல்விக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு வலியுறுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்ட 5 மாற்றுத்திறனாளிகளுக்கு சுமார் 600,000 ரூபாய் மதிப்பிலான 3 சக்கர ஸ்கூட்டர்களை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் நேற்று வழங்கினார். சமூக வலைதளத்தில் பெண்களை இழிவுபடுத்திய 2 கைது செய்யப்பட்டு குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாக சென்னை மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் பிரதான அருவி, புலியருவி, 5 அருவியில் மிதமான தண்ணீர் வந்தாலும் சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகமாக உள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் போளூரில் நேற்று நடைபெற்ற அரசு விழாவில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் வழங்கினார். அரக்கோணம், திருவாலங்காடு இடையே ரயில் போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதால் சிறப்பு பேருந்து சேவைகளை அமைச்சர் திரு காந்திராஜ் நேற்று தொடங்கி வைத்தார். சென்னை கிண்டி அண்ணா பல்கலைக்கழகத்தில் காலநிலை மாற்றம் குறித்த முதுகலை பட்டய படிப்பை சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் நேற்று தொடங்கி வைத்தார். சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திரு சமீரன் நேற்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்த போட்டி பிற்பகல் 1:30 லக்னோவில் தொடங்குகிறது. மொத்தமுள்ள 3 போட்டிகளில் முதல் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்று 1-0 என்ற புள்ளிக்கணக்கில் முன்னிலையில் உள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. லீட்ஸ் நகரில் நடைபெறவுள்ள இப்போட்டி இன்றிரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நார்வே 4-1 என்ற கோல் கணக்கில் ஈராக் அணியை வென்றது. மற்றொரு போட்டியில் பிரான்ஸ் 3-1 என்ற கோல் கணக்கில் செனகல் அணியை வென்றது. அர்ஜென்டினா அல்ஜீரியா இடையிலான ஆட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. காலை 9:30 நடைபெறவுள்ள மற்றொரு ஆட்டத்தில் ஆஸ்திரியா ஜோர்டானை எதிர்கொள்கிறது. இன்றிரவு 10:30 நடைபெறவுள்ள மற்றொரு போட்டியில் போர்ச்சுகல் காங்கோ அணியையும், நள்ளிரவு 1:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் இங்கிலாந்து குரோஷியாவையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கடல்சார் வர்த்தகத்தில் ஏற்பட்டுள்ள தடைகள் உலக பொருளாதாரத்தை மோசமாக பாதித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் செயல்பாடு இந்தி கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் குற்றம் சாட்டியுள்ளது. போதை கலாச்சாரம் இல்லாத தமிழகத்தை உருவாக்கும் நோக்கில் தாவேக்கார

0: செயல்பட்டு வருவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு என் ஆனந்த் தெரிவித்துள்ளார். தமிழக அரசு வெளியிட்ட வெள்ளை அறிக்கை ஏமாற்றம் தரும் வகையில் உள்ளதாக திமுகவும், மக்களை திசை திருப்பும் வகையில் உள்ளது என்று அஇஅதிமுகவும் குற்றம் சாட்டியுள்ளன. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேரம்.

0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6:55.
1: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
2: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
3: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice.
0: நேயர்கள் கேட்கவிருப்பது காரைக்கால் கமர்ஷியல் தியேட்டர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசந்தளிர். இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் கமர்ஷியல் தியேட்டர்ஸ். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் தியேட்டர்ஸ் காரைக்கால்.
4: எங்க வேணாலும் காண்டாக்ட் பண்ணுங்க, விலையில் தரமும் உங்களுக்கு பிடிக்கும். அப்ப சொல்லுங்க கமர்ஷியல் தியேட்டர்ஸ், நீலா தேவி நீலாகப்பட்டினம், தர்கா மார்க்கெட், நாகூர் மார்க்கெட் வீதி, காரைக்கால் கமர்ஷியல் தியேட்டர்ஸ்.
0: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப்.
5: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம். கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், போட்டோ பிரிண்டிங், லேசர் வுட் என்கார்விங், கீச்செயின், கிளாஸ், ஃபோம் போர்டு, அக்ரிலிக் போன்ற எண்ணற்ற மீடியாவில் யூவி மிஷின் பிரிண்ட் செய்து தரப்படும். 88 வருட பாரம்பரியமிக்க உங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
6: மழை செல்வங்களின் மழை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசந்தலி, இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமிலா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசந்தளி நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா? வணக்கம் தம்பி.
7: வணக்கம்.
6: உங்க பேர் என்ன?
7: நான் கோகுல்.
6: என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
7: அரசு தொடக்கப்பள்ளி சேர்மா விலங்கையில் நான் 5வது வகுப்பு படிக்கிறேன்.
6: சரிப்பா, இன்னைக்கு நேர்களுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
7: கதை சொல்ல போகிறேன்.
6: எதை பத்தின கதை?
7: பேராசை பெருநஷ்டம்.
6: எங்க சொல்லுங்களே.
7: ஒரு கிராமத்துல ஒரு மரம் வெட்டுறவன் இருப்பான். அவன் டெய்லியும் போய் காட்டுல மரத்தை வெட்டிட்டு வருவான். அப்படியே போயிட்டு இருக்கிறப்ப ஒரு நாள் ஒரு குளத்துக்கு பக்கத்துல ஒரு மரத்தை வெட்ட போகிறானா, கிளமல உட்காந்துட்டு வெட்டிக்கிட்டு இருக்கிறப்ப அவனோட கோடாரி அந்த குளத்துக்குள்ள உளுந்துருச்சான். அதுக்கப்புறம் அவன் கீழே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறப்ப அந்த குளத்துலேருந்து உள்ளேருந்து ஒரு தேவதை வந்து, ஏன் அழுவுற அப்படின்னு கேட்டுதான். அப்போ வந்து அவன் சொல்கிறான், என்னோட கோடாரி உள்ளே உளுந்துட்டு அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் அந்த தேவதை சொன்னது, இரு போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனதான். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு தங்க கோடாரி எடுத்துகிட்டு வந்தது. அது சொல்கிறான், இது இல்லை என்னோடது அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு வெள்ளி கோடாரி அந்த தேவதை எடுத்துகிட்டு வந்தது, இதுவும் இல்லைன்னு சொன்னான். அதுக்கப்புறம் திரும்பி உள்ள போயிட்டு அவனோட கோடாரி எடுத்துட்டு வந்தது, இதுதான் என்னோட அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் நீ பேராசப்படாம இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அந்த தங்கம் வெள்ளி மூணு கோடாரியும் கொடுத்துருச்சான் பரிசா. அதுக்கப்புறம் அவன் சந்தோஷமா மூணு கோடாரியும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கிறப்ப பக்கத்து வீட்டுக்காரன் அப்பதான் தூங்கிட்டு ஏஞ்சிக்கிட்டு இருக்கான். அப்ப அவனை பார்த்தோன்னு, என்னடா இவன் மூணு கோடாரி எடுத்துட்டு வரான், அதுவும் தங்கத்துல எல்லாம் எடுத்துட்டு வரான் அப்படின்னு பாக்குறான். அவன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப அவங்க வீட்டு ஜன்னல் வழியா பாத்துறான். அதுக்கப்புறம் அவனும் அந்த குளத்துக்கிட்ட போய் அந்த மரத்து மேல ஏறி அவனோட கோடாரிய உள்ள போடுறான். அதுக்கப்புறம் கீழே உட்காந்துக்கிட்டு அழுகுற மாதிரி நடிச்சுட்டு உள்ளேந்து அதே தேவதை வெளில வந்துதான். அப்புறம் ஏன் அழுகுறன்னு கேட்டுதான். அவன் சொல்றான், என்னோட கோடாரி உள்ள உளுந்துட்டு அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் இரு போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னதான். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் தங்க கோடாரி எடுத்துட்டு வந்தது. அப்போ வந்து அவன் சொல்றான், இதுதான் என்னோட அப்படின்னு சொன்னான். இந்த தேவதை சொல்லுது, இது இல்லை உன்னோடது, நீ ரொம்ப பேராசப்படுற, உனக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி அவனை வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருது. இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? பேராசை பெருநஷ்டம்னு.
6: சூப்பரா கதை சொன்னீங்களே. நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா? படிச்சு பெரிய ஆள பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
7: டாக்டர்.
6: நீங்க வருங்காலத்துல சிறந்த மருத்துவர் ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பை சார்பாக வாழ்த்துக்க.
7: Thank you.
6: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழை செல்வங்களின் மழை மொழியில் இணைந்தோம்.
0: சுற்றுச்சூழல் சிந்தனைகள். நேயர்களே, ரசாயனங்கள் மற்றும் குப்பைகளை பெரும்பாலும் நிலத்திலிருந்து வெளியேற்றப்படுவதும் அல்லது கடலில் வீசப்படுவதும் கடல் மாசுபாட்டை உருவாக்கும்.

0: உருவாக்குகிறது. இதனால் சுற்றுச்சூழலையும் உயிரினங்களின் ஆரோக்கியத்தையும் உலகளவில் பொருளாதார கட்டமைப்புகளை பாதிக்க செய்கிறது. கடலுக்கு அனைத்து மாசையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய திறன் இருந்தாலும் அது உலகின் தட்பவெப்ப நிலையை நிர்ணயிப்பதில் பெரும் பங்கு வகிக்கிறது. கடல் மாசு அழிக்கும் முன் நாம் அதை கட்டுப்படுத்துவோம். நாம் அருந்தும் ஒவ்வொரு சொட்டு நீரும் கடலோடு சம்பந்தப்பட்டது. கடல் வளத்தை காப்போம், கருத்தாய் கொள்வோம். இது சுற்றுச்சூழல் சிந்தனைகள். நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் கமர்ஷியல் டேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ வழங்கிய பசந்தளிர். இந்த நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் கமர்ஷியல் டேடர்ஸ். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் டேடர்ஸ் காரைக்கால்.
1: காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ் மளிகை பொருட்கள் ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால் இப்பொழுது திருநள்ளாற்றிலும்.
0: மேலும் இந்த நிகழ்ச்சியை வழங்கியோர் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப்
2: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப் டவுன் ஹால் ரோட் கும்பகோணம்.
3: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 திரையிசை தொடக்கமாக ஏஆர் ரஹ்மான் இசையில் கோச்சடையான்.

இன்று காலை 10 மணிக்கு சீர்காழி தென்பாதி மார்கோனி மகால் வழங்கும் ஆலய உலா. சீர்காழி பனமங்கலம் அருள்மிகு பரசித்தி விநாயகர் மற்றும் மணிவண்டன் சாது சித்தர் வீட நூதன ஆலய அஷ்டமந்திர மகா கும்பாபிஷேக விழாவின் நேர்முகவர் நடை. வர்ணனையாளர் அப்பாடி கே திருஞான சுந்தர் அவர்கள். இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் சீர்காழி தென்பாதி மார்கோனி மகால், அருள்மிகு வரசித்தி விநாயகர் மற்றும் மணிவண்டன் சாது சித்தர் வீட நூதன ஆலய அஷ்டபத்திர மகா கும்பாபிஷேக விழாவிற்கு வருகை தரும் தருமை ஆதீனம் 27வது குருமகா சஞ்சிதானம் ஸ்ரீலஸ்ரீ கைலை மாசிலாமணி தேசிய ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் மற்றும் பக்தர்களை இனிதே வரவேற்கிறது சீர்காழி தென்பாதி மார்கோனி மகால். இன்று காலை 10 மணிக்கு கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. நமது காரைக்கால் பண்பலை 100.3 ஆலய உலா

திரையிசை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள், சென்னை அஞ்சல்.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ் நாட்டின் ஏவியன் நகரில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை சந்தித்து பேசவுள்ளார். யமுனை நதியின் குறுக்கே கிஷாவ் பல்நோக்கு அணை திட்டத்தை செயல்படுத்த உத்தரப்பிரதேசம், ஹரியானா உள்ளிட்ட 6 மாநிலங்களுக்கிடையே ஒருமித்த கருத்து எட்டப்பட்டுள்ளது. நீட் மறுதேர்வு நெருங்கி வரும் சூழலில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மோசடி கும்பல்களிடம் எச்சரிக்கையாக இருக்குமாறு தேசிய தேர்வு முகமை அறிவுறுத்தியுள்ளது. எபோலா வைரஸை கட்டுப்படுத்த ஆப்பிரிக்கா எடுக்கும் முயற்சிகளுக்கு முழு ஆதரவு அளிக்கப்படும் என்று இந்தியா கூறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரான்ஸ் நாட்டின் ஏவியன் நகரில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை சந்தித்து பேசவுள்ளார். இந்த மாநாட்டில் இந்தியாவும் பங்கேற்றுள்ள நிலையில் இரு தலைவர்களுக்கிடையே நடைபெறவுள்ள இந்த சந்திப்பு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் வாஷிங்டனில் இரு தலைவர்களும் சந்தித்து பேசிய பின்னர் முதல் முறையாக இப்போது சந்திக்கிறார்கள். பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது, பரஸ்பரம் நலன் சார்ந்த ஆசிய மற்றும் சர்வதேச முக்கிய பிரச்சினைகள் குறித்து இருவரும் விரிவாக ஆலோசனை நடத்த உள்ளனர். தற்போதைய உலகளாவிய சூழலில் சிக்கலான பிரச்சினைகளுக்கு சர்வதேச சமூகம் இந்தியாவை முக்கிய நாடாக கருதுவதால் சர்வதேச விவகாரங்களில் இந்தியாவின் பங்களிப்பு மற்றும் இராஜதந்திர நடவடிக்கைகள் சர்வதேச அளவில் கவனத்தை ஈர்த்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முன்னதாக நேற்று G7 உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக நடைபெற்ற சிறப்பு அமர்வில் உரையாற்றிய பிரதமர், சர்வதேச அளவில் சூரிய மின்சக்தியை அதிகரிப்பதற்காக இந்தியா ஏற்படுத்தியுள்ள கூட்டணி போன்ற நம்பிக்கை மிகுந்த ஒத்துழைப்பை அதிகரிப்பது அவசியம் என்று கூறினார். உயிரி எரிபொருள், பேரிடர் மீட்பில் ஒத்துழைப்பு போன்ற சர்வதேச கூட்டு செயல்பாடுகளையும் அவர் சுட்டிக்காட்டினார். இதுபோன்ற நடவடிக்கைகளை உருவாக்குவதன் மூலம் உலக நாடுகளிடையே நம்பிக்கையை ஏற்படுத்த முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். உலகமே ஒரு குடும்பம் என்ற தத்துவமே இந்தியாவின் சர்வதேச கூட்டணிகளுக்கு அடித்தளம் என்றும் அவர் குறிப்பிட்டார். இன்று பிரதமர் ஐரோப்பிய ஒன்றிய கவுன்சில் தலைவர் திரு ஆண்டனியோ கோஸ்டா, ஐரோப்பிய ஆணையத் தலைவர் உர்சுலா வொண்டர்லேன், ஜெர்மன் சான்சலர் ஃப்ரீப்ரிச் மெர்ஸ் ஆகியோரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுகள் நடத்தவுள்ளார். பிரான்ஸ் நாட்டில் நடைபெற்று வரும் G7 உச்சி மாநாட்டில் உலகளாவிய சுகாதாரம் மற்றும் மேம்பாட்டிற்கான கூட்டு முயற்சிகளை G7 நாடுகள் அறிவித்துள்ளன. இதில் இந்தியா உள்ளிட்ட நாடுகளும் இணைந்து செயல்பட உள்ளன. காங்கோ மற்றும் உகாண்டாவில் மீண்டும் பரவும் எபோலாவை தடுக்க, நோய் தொற்றை கண்டறிதல், எல்லை கண்காணிப்பு மற்றும் விழிப்புணர்வு நடவடிக்கை

0: நடவடிக்கைகளை ஒருங்கிணைந்து மேற்கொள்ள இந்தியா, எகிப்து உள்ளிட்ட நாடுகள் ஆதரவு தெரிவித்துள்ளன. மேலும் இதற்கான தடுப்பூசி மற்றும் சிகிச்சை முறைகளை மேம்படுத்தவும் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. புற்றுநோயை தடுப்பது, ஆரம்பத்திலேயே கண்டறிவது மற்றும் தரமான சிகிச்சையை உறுதி செய்வது ஆகியவற்றில் கவனம் செலுத்த இந்தியா, பிரேசில் போன்ற நாடுகளுடன் இணைந்து G7 நாடுகள் முடிவு செய்துள்ளன. புற்றுநோய் ஆராய்ச்சியில் நவீன தொழில்நுட்பங்களை சரியாக பயன்படுத்தவும் மாநாட்டில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. வளரும் நாடுகளின் நிலையான மற்றும் வலுவான பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்க சர்வதேச அளவில் நிதி மற்றும் முதலீட்டு ஒத்துழைப்பை தொடர G7 நாடுகள் உறுதி பூண்டுள்ளன. இந்த முன்னெடுப்புகள் உலக நாடுகளுக்கிடையிலான ஆரோக்கியமான மற்றும் பாதுகாப்பான எதிர்காலத்திற்கான கூட்டு முயற்சியாக அமையும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். யமுனை நதியின் குறுக்கே கிஷாவ் பல்நோக்கு அணை திட்டத்தை செயல்படுத்த உத்தரப்பிரதேசம், ஹரியானா உள்ளிட்ட 6 மாநிலங்களுக்கிடையே ஒருமித்த கருத்து எட்டப்பட்டுள்ளது. புதுதில்லியில் நேற்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் இந்த திட்டத்தை முன்னெடுத்துச் செல்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட உத்தரப்பிரதேசம், ஹரியானா, ராஜஸ்தான், ஹிமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட், தில்லி ஆகிய மாநிலங்கள் முன்வந்துள்ளன. ஒப்பந்தம் கையெழுத்தானவுடன் இந்த திட்டம் மத்திய அமைச்சரவையின் ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்கப்படும். இந்த திட்டத்திற்கான நிதியில் 90% மத்திய அரசு மானியமாக வழங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள 10% தொகையை 6 மாநில அரசுகள் பகிர்ந்து கொள்ளும் என்று இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இத்திட்டத்தில் மின் உற்பத்தி தொடர்பான செலவுகளை ஹிமாச்சல பிரதேச அரசு ஏற்கும் என்று ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நீட் மறுதேர்வு நெருங்கி வரும் சூழலில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மோசடி கும்பல்களிடம் எச்சரிக்கையாக இருக்குமாறு தேசிய தேர்வு முகமை அறிவுறுத்தியுள்ளது. டெலகிராம் செயலியில் இயங்கும் சில மோசடி கும்பல்கள் தங்களிடம் மறுதேர்வுக்கான வினாத்தாள் இருப்பதாக கூறி மாணவர்களிடம் 14,000 ரூபாய் முதல் 25,000 ரூபாய் வரை பணம் கேட்டு மோசடியில் ஈடுபட்டு வருகின்றன. இதுபோன்ற போலியான வாக்குறுதிகளை நம்பி யாரும் ஏமாற வேண்டாம் என்று தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. மறுதேர்வு வினாத்தாள் கசிந்தது என்ற செய்தியில் எந்த உண்மையும் இல்லை என்றும் தேர்வு மிகவும் பாதுகாப்பான முறையில் நடைபெறும் என்றும் அந்த அமைப்பு உறுதிபட கூறியுள்ளது. தேர்வு தொடர்பான அதிகாரப்பூர்வ தகவல்களுக்கு அதிகாரப்பூர்வ இணையதளத்தை மட்டுமே மாணவர்கள் அணுக வேண்டும் என்றும் தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. ஹைதராபாத் அருகே உள்ள ஷம்ஷாபாத் நகர் உலகத்தரம் வாய்ந்த புல்லட் ரயில் மையமாக மாற்றப்படும் என்று தெலங்கானா மாநில முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் நேற்று இதற்கான செயல் திட்டங்களை அறிவித்த அவர், ஹைதராபாத் பெங்களூரு இடையே அமைக்கப்படவுள்ள அதிவேக ரயில் பாதையில் ஷம்ஷாபாத் பகுதியை மையப்படுத்தி நவீன உட்கட்டமைப்புகள் மேற்கொள்ளப்படும் என்றார். சுற்றுலாப் பயணிகளை கவரும் வகையில் நல்லமலா வனப்பகுதியில் உள்ள மன்னனூர் மற்றும் சோமசீலா ஆகிய இடங்களுக்கு அருகே ரயில் நிலையங்களை அமைக்குமாறும் அதிகாரிகளை அவர் கேட்டுக் கொண்டார். வாராங்கல் விமான நிலையத்தை பாரம்பரிய பெருமைகளுடன் அமைக்க வேண்டும் என்றும் திரு ரேவந்த் ரெட்டி கூறினார். புதுச்சேரியில் காங்கிரஸ் தாவேகா கூட்டணி தொடர்வதாக அம்மாநில காங்கிரஸ் தலைவர் திரு வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தட்டாஞ்சாவடி இடைத்தேர்தலில் தாவேகா போட்டியிட்டால் காங்கிரஸ் ஆதரிக்கும் என்று கூறினார். தாவேகாவை திமுக குறைத்து மதிப்பிட்டதுதான் தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் தோல்விக்கு காரணம் என்றும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலின் போது கூட்டணிக்கு திமுக தலைமை வகித்ததால் தோல்விக்கும் அக்கட்சியே பொறுப்பு என்றும் திரு வைத்திலிங்கம் தெரிவித்தார். மத்திய மாநில அரசுகளின் வளர்ச்சித் திட்டங்களை கடைக்கோடி மக்களிடம் கொண்டு சேர்க்கும் பணியில் ஊடகங்கள் தீவிரமாக ஈடுபட வேண்டும் என்று பத்திரிகை தகவல் அலுவலக தென்மண்டல தலைமை இயக்குநர் திரு பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். சேலம் மாவட்டத்தில் ஊடகவியலாளர்களுக்கு நேற்று நடத்தப்பட்ட பயிலரங்கில் பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார்.
2: மக்களுக்கு தேவையான சில செய்திகள் கண்டிப்பாக லாஸ்ட் மெயில் கனெக்டிங்கோட கடைசி ஒரு மனிதனுக்கும் ஒரு குடிமகனுக்கும் போய் சேரணும் அப்படின்னா உங்களுடைய பங்கு மிக மிக முக்கியமானது. அரசுடைய திட்டங்கள் எப்படி மக்களை போய் சேருது, என்னென்ன ரூபத்தில் போய் சேருது அப்படிங்கிறத கொண்டு போய் சேரக்கூடியது உங்களுக்காக. அதனால இந்த செய்திகள் வந்து இடம்பெறணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை. அதற்காகவும் இந்த செய்திகள் எப்படி உருவாகி உங்கள்கிட்ட வந்து சேருது அப்படிங்கிறத

0: பண்ணுறதுக்காக தான் மாதிரி சென்சிட்டைசேஷன் ஒர்க் ஷாப் நம்ம பண்ணுறோம். பிரிண்ட் மீடியாவில் தான் கொஞ்சம் ஸ்பேஸோ, அதே மாதிரி எலக்ட்ரானிக் மீடியாவில் ஒரு டியூரேஷனோ கண்டிப்பாக அரசு செய்திகள், அரசு சம்பந்தமான வளர்ச்சி செய்திகளுக்கு இடம்பெற வேண்டும், நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக பாடுபட வேண்டும் என்பதான் என்னுடைய ரிக்வஸ்ட்.
1: இந்த நிகழ்ச்சியில் பேசிய சேலம் மாவட்ட ஆட்சியர் திரு இளம் பகவத், மக்களுக்கும் அரசுக்கும் இடையே ஒரு பாலமாக ஊடகங்கள் செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார்.
2: சமூகத்தின் துடிப்பை அறியவும், அரசின் செயல்பாடுகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கவும், மக்களின் எதிர்பார்ப்புகளை அரசிடம் எடுத்துச் செல்லவும் ஊடகங்கள் மிகப்பெரிய பங்காற்றுகின்றன. நல்லாட்சிக்கு தேவையான விழிப்புணர்வையும் பொறுப்புணர்வையும் வளர்ப்பதில் ஊடகங்களினுடைய பங்களிப்பு அளப்பரியது. அவர்களுடைய செய்திகளும் ஆய்வுகளும் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களும் தினந்தோறும் கவனத்துடன் வாசிக்கப்படுகின்றன. அவை நிர்வாகத்திற்கு வழிகாட்டும் கண்ணாடியாகவும், மக்களினுடைய மனநிலையை உணர்த்தும் திசைக்காட்டியாகவும் அமைகின்றன.
1: எபோலா வைரஸை கட்டுப்படுத்த ஆப்பிரிக்க நாடுகள் எடுக்கும் முயற்சிகளுக்கு முழு ஆதரவு அளிக்கப்படும் என்று இந்தியா கூறியுள்ளது. இந்த வைரஸை கட்டுப்படுத்த நேற்று ஆப்பிரிக்க நாடுகளின் தலைவர்கள் மற்றும் அந்நாட்டுடன் தொடர்புடைய பிற நாடுகளின் சுகாதாரத்துறை அமைச்சர்கள் மாநாடு காணொலி வாயிலாக நடைபெற்றது. இதில் பேசிய மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா, எபோலா வைரஸை கட்டுப்படுத்த ஆப்பிரிக்கா எடுக்கும் முயற்சிகளுக்கு இந்தியா முழு ஆதரவு அளிக்கும் என்று உறுதியளித்தார். இதன் ஒரு பகுதியாக இந்தியா $10 பில்லியன் நிதியுதவியை வழங்கியுள்ளதாக அவர் தெரிவித்தார். ஏற்கனவே 45 டன் மருத்துவ பொருட்கள் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் திரு நட்டா கூறினார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. லீட்ஸ் நகரில் நடைபெறவுள்ள இப்போட்டி இன்றிரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்த போட்டி பிற்பகல் மணி 1:30 லக்னோவில் தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ் நாட்டின் ஏவியன் நகரில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை சந்தித்து பேசவுள்ளார். யமுனை நதியின் குறுக்கே கிஷாவ் பல்நோக்கு அணை திட்டத்தை செயல்படுத்த உத்தரப்பிரதேசம், ஹரியானா உள்ளிட்ட 6 மாநிலங்களுக்கிடையே ஒருமித்த கருத்து எட்டப்பட்டுள்ளது. நீட் மறுதேர்வு நெருங்கி வரும் சூழலில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மோசடி கும்பல்களிடம் எச்சரிக்கையாக இருக்குமாறு தேசிய தேர்வு முகமை அறிவுறுத்தியுள்ளது. எபோலா வைரஸை கட்டுப்படுத்த ஆப்பிரிக்கா எடுக்கும் முயற்சிகளுக்கு முழு ஆதரவு அளிக்கப்படும் என்று இந்தியா கூறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
3: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் நேரம் 7:25.
4: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
5: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
4: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
6: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
7: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
6: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி IOB எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலாத்தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
8: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்?
9: நம்ம பாரம்பரியமான ARC காமாட்சி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சுதான்.
8: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை, தரமான தங்கம், கைராசி.
9: ARC காமாட்சி ஜுவல்ஸ் கோலாகல திறப்பு விழா பிப்ரவரி 6 முதல் பஜனை மடம் தெரு மாயவரம்.
8: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
10: கும்பகோணத்தில் யாரை கேட்டாலும் ஸ்ரீ பாலாஜி படக்கடை பெயரைத்தான் சொல்கிறார்கள்.
11: ஆள் உயர படங்கள் அரை மணி நேரத்தில் படம் போட நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி பாலாஜி படக்கடைக்கு வாங்க.

0: தர்கை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சொன்னாங்க. கங்கிராச்சுலேஷன்ஸ்.
2: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
1: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்க தான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
3: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை, தஞ்சாவூர்.
4: காரைக்கால் சுந்தரம் பவர் டூல்ஸ் எங்களிடம் வாஷ், மகிட்டா, டிவால்ட், ஆர்கே டைல்ஸ் கட்டர், வெல்டிங் மிஷின், செயின்சா அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும். ஆத்தரைஸ்ட் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர், சுந்தரம் பவர் டூல்ஸ், ஏழை மாரியம்மன் ஆலயம் எதிரில், காரைக்கால். தொடர்புக்கு 9842599297.
5: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
6: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
7: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
8: நேயர்கள் கேட்கவிருப்பது சைபால் வழங்கும் தகவல் நேரம். இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும், உங்கள் நலனில் அக்கறை கொண்டு சைபால்.
9: முகத்தில் பருவார் சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இதையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்
8: சைபால். மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால்.

0: எலக்ட்ரிகல்ஸ்
1: ஹார்ட்வேர் பிளம்பிங் ஐட்டம்ஸ் டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கின காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்
2: காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள் லைட்ஸ் ஃபேன் வாட்டர் ஹீட்டர் ஹார்ட்வேர் பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் காரை எலக்ட்ரிகல்ஸ் காமராஜர் சாலை காரைக்கால்
0: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் உங்கள் கடை தரமான தார்பைகள் கொசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்
3: உங்கள் கடை காரைக்கால்
4: தரமான தார்பைகள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை
5: காசியில ஒரு பண்டிதர் இருந்தார் நிறைய படித்தவர் அதனால தான் பண்டிதர் அவர் ஒரு நாள் ஏதோ ஒரு ஊருக்கு போய்கிட்டு இருந்தார் வழியில் மழை பிடிச்சிக்கிட்டுது சரி மழை நிற்கிற வரைக்கும் பக்கத்தில் எங்கேயாவது ஒதுங்கி இருந்துட்டு புறப்படுவோம் அப்படின்னு நினச்சார் பார்த்தார் அங்கே ஒரு வீடு இருந்தது அந்த வீட்டு திண்ணையில் போய் உக்காந்துக்கிட்டார் அந்த வீட்டு மாடியில் ஒரு அம்மா குடியிருந்தாங்க அந்த சமயத்தில் தெருவில் சில பேர் ஒரு இறந்தவர் உடம்பை தூக்கிக்கிட்டு போய்கிட்டுருக்கிறாங்க அதை பார்த்த உடனே அந்த அம்மா தன் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்த ஒரு சின்ன பொண்ணை கூப்பிட்டு இதை பாருமா இந்த இறந்து போனவர் எங்கே போகிறார் சொர்க்கத்துக்கு போகிறாரா நரகத்துக்கு போகிறாரா அப்படின்னு பார்த்துட்டு வா அப்படின்னு சொன்னாங்க உடனே சரின்னு சொல்லிவிட்டு அந்த சின்ன பொண்ணு வெளியில் ஓடுது கொஞ்ச நேரத்தில் திரும்பி வந்தது இப்போ தூக்கிட்டு போனாங்களே அவர் சொர்க்கத்துக்கு போகிறார் அப்படின்னு சொல்லிச்சு கொஞ்ச நேரம் ஆச்சு மழை ஓயிலை பண்டிதர் இன்னமும் அந்த திண்ணையில் தான் உட்காந்துருக்கிறார் இந்த சமயத்தில் இன்னொரு ஒருத்தரை தூக்கிட்டு போகிறாங்க சுடுகாட்டுக்கு மாடியில் இருந்த அந்த அம்மா மறுபடியும் அந்த சின்ன பொண்ணை கூப்பிட்டுது இதை பாருமா இப்போ தூக்கிட்டு போகிறாங்களே இவர் எங்கே போகிறார் அதையும் விசாரிச்சுட்டு வா அப்படின்னாங்க இப்போ அந்த சின்ன பொண்ணு மறுபடியும் வெளியில் ஓடிச்சு கொஞ்சம் நேரம் கழித்து திரும்பி வந்தது இவர் வந்து நரகத்துக்கு போகிறார் அப்படின்னு சொல்லிச்சு இவ்வளவையும் அந்த பண்டிதர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார் அவருக்கு ஒரே ஆச்சரியம் குழப்பம் யோசித்து பார்த்தார் நானும் எவ்வளவோ சாஸ்திரம்லாம் படிச்சிருக்கிறேன் இருந்தாலும் ஒருத்தன் செத்ததுக்கு அப்புறம் எங்கே போகிறாங்கிறத தெரிஞ்சிக்க முடியலையே ஆனால் இந்த சின்னோண்டு பொண்ணு எங்கேயோ ஓடுது திரும்பி வருது அவர் சொர்க்கத்துக்கு போகிறாருங்குது இவர் நரகத்துக்கு போகிறாருங்குது இது எப்படி அப்படின்னு ரொம்ப யோசனை பண்ணார் சரி நேர்லேயே கேட்டுருவோம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு மாடிக்கு போனார் அந்த அம்மா அவரை வரவேற்று என்ன வேணும்னு கேட்குறாங்க ஒருத்தர் சொர்க்கத்துக்கு போகிறாரா நரகத்துக்கு போகிறாரா அப்படிங்கிறத அந்த சின்ன பொண்ணு எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னு கேட்டார் உடனே அந்த சிறுமியை வந்து அவர் முன்னாடி கூப்பிட்டு நிற்க சொல்லிச்சு அந்த சின்ன பொண்ணே விவரம் சொல்ல ஆரம்பிச்சிட்டுது அதாவதுங்க முதல்ல ஒருத்தரை தூக்கிட்டு போனாங்களே அவர் வாழ்ந்த இடம் எதுன்னு விசாரிச்சுக்கிட்டு போனேன் அங்கே போனால் அங்கே எல்லோரும் அழுதுகிட்டு இருந்தாங்க மகாராசம் போயிட்டாரு எவ்வளோ நல்ல காரியம்லாம் பண்ணார் தான தர்மங்கள்லாம் பண்ணார் அடுத்தவங்களுக்கு உதவியாக இருந்தார் அவர் போயிட்டாரேன்னு சொல்லி எல்லோரும் அழுதுகிட்டு இருந்தாங்க அதனால் அவர் சொர்க்கம் போகிறாருன்னு முடிவு பண்ணிட்டேன் ரெண்டாவதாக ஒருத்தரை தூக்கிட்டு போனாங்களே அவர் வீட்டையும் தேடிட்டு போனேன் அங்கே எல்லோரும் சந்தோஷமாக இருந்தாங்க அயோக்கியம் தொலைஞ்சான் எவ்வளோ அக்கிரமம் பண்ணிக்கிட்டு இருந்தான் இனிமேல் நமக்கு கவலை இல்லைன்னு சொல்லி எல்லோரும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அதனால் அந்த ஆள் நரகத்துக்கு போகிறார் அப்படின்னு முடிவு பண்ணேன் அப்படின்னு அந்த பொண்ணு இதை கேட்டதுக்கு அப்புறம்தான் அந்த பண்டிதருக்கு தான் படித்த ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்து தான் அதாவது நல்ல காரியங்கள் செய்கிறவர்கள் நல்ல கதி அடைகிறார்கள் கெட்ட காரியங்கள் செய்கிறவர்கள் கெட்ட கதி அடைகிறார்கள் அப்படின்னு அவர் சாஸ்திரத்தில் படித்ததுக்கு இப்போ தான் அவருக்கு விளக்கம் கிடைச்சிது எவ்வளவு படித்த என்ன பிரயோஜனம் படித்தது ஞாபகத்துக்கு வர்றதுக்கே ஒரு சின்ன பொண்ணோட உதவி தேவைப்படுறது மாதிரி ஆயிட்டுதே நரகத்துக்கு போய் சேர்ந்த ஒரு ஆள் தன் பக்கத்தில் இருந்த இன்னொருத்தங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான் நான் இறந்து போனப்போ கூட எங்கள் ஊரில் பல பேர் கூடி நின்று அழுதாங்க இருந்தாலும் கூட நான் சொர்க்கத்துக்கு போகலை நரகத்துக்கு தான் வந்துட்டேன் அப்படின்னு அவன் பக்கத்தில் இருந்தவன் கேட்டிருக்கான் எப்படின்னு அழுதவங்க அத்தனை பேரும் எனக்கு கடன் கொடுத்தவங்க அப்படின்னு இவன்
0: நேயர்கள் இதுவரை கேட்டது சைபாலின் தகவல் நேரம் தகவல் வழங்கி இருந்தவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள் நிகழ்ச்சி நமது நிலைய ஒலி களஞ்சியத்தில் இருந்து இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் சைபால் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்
6: முகத்தில்
7: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
8: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
0: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸ்
1: ஹார்ட்வேர் பிளம்பிங் ஐட்டம்ஸ் டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கின காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்
2: காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள் லைட்ஸ் ஃபேன் வாட்டர் ஹீட்டர் ஹார்ட்வேர் பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் காரை எலக்ட்ரிகல்ஸ் காமராஜர் சாலை காரைக்கால்
0: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் உங்கள் கடை தரமான தார்பைகள் கொசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்
3: உங்கள் கடை காரைக்கால்
4: தரமான தார்பைகள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட
9: உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம்

திசையங்கும் ஒலிக்கும் இது நமது காரைக்கால் பண்பலை 100.3.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கும் காலை காம்பு. இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: திருச்சி சாரதாசு காத்திருங்கள்.
4: பல்லுல
5: ஒரே கூச்சம், பாரு
6: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
7: கோபால் பல் பொடி.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
10: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
0: அறிவை விரிவு செய், அகண்டமாக்கு, விசால பார்வையால் விழுந்த மக்களை அணைத்துக்கொள், உன்னை சங்கமமாக்கு, மானிட சமுத்திரம் நான் என்று கூவு. சொன்னவர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள்.

நாகப்பட்டினம் மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் நாகப்பட்டினம், திருக்குவளை மற்றும் செம்போடை அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களிலும் தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களில் 50% அரசு ஒதுக்கீடு இடங்களில் மாணவர்கள் சேர்ந்து பயிற்சி பெற 30/6/2026 வரை நேரடி சேர்க்கை ஸ்பாட் அட்மிஷன் நடைபெறுகிறது. இந்த நேரடி சேர்க்கைக்கு வரும் பொழுது கைபேசி, இமெயில் ஐடி, ஆதார் எண், மதிப்பெண் சான்றிதழ், மாற்று சான்றிதழ், சாதி சான்றிதழ் மற்றும் பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் ஆகியவற்றை எடுத்து வர வேண்டும். விண்ணப்ப கட்டணம் மற்றும் சேர்க்கை கட்டணம் ஒரு ஆண்டுக்கு பிரிவு ₹235 மற்றும் 2 ஆண்டுக்கு பிரிவு ₹245 செலுத்த வேண்டும். பயிற்சியில் சேர மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா சைக்கிள், சீருடை, பாடநூல், வரைபட கருவி, காலணி, பஸ் பாஸ், மாதாந்திர உதவித்தொகை ₹750 வழங்கப்படும். மேலும் அரசு பள்ளிகளில் பயின்ற பெண் மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் ₹1000 மற்றும் ஆண் மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் ₹1000 உதவித்தொகையாக வழங்கப்படும். மேலும் பயிற்சி முடித்த பின் கேம்பஸ் இன்டர்வியூ மூலம் வேலை பெற்றுத் தரப்படும். மேலும் தகவலுக்கு 8526572260 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். உதவி இயக்குனர், மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகம், நாகப்பட்டினம் அவர்களை தொடர்பு கொள்ளலாம் என தெரிவிக்கப்படுகிறது. கைபேசி எண் மீண்டும் ஒரு முறை 8526572260.

கொண்ட அறிவிப்பு. கோடைக்காலத்தின் காரணமாக தண்ணீர் பற்றாக்குறையை சீர் செய்யவும் தடையற்ற விநியோகத்தை உறுதி செய்யவும் தண்ணீர் விநியோக நேரம் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. தினந்தோறும் மாலை 4 மணிக்கு பதிலாக 4:30 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை தண்ணீர் விநியோகம் இருக்கும். எனவே பொதுமக்கள் இந்த நேர மாற்றத்தை கவனித்து தண்ணீரை சேமித்து சிக்கனமாக பயன்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்கமாளிகை வழங்கிக் கொண்டிருக்கும் காலை காம்போ.
1: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
2: டெய்லி கோபால்

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
3: இல்லைங்க, சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
2: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
3: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: சேவை செய்திகள். கீழ்வேளூர் வட்டம் சிந்தாமணி அருள்மிகு வீரசக்தி விநாயகர் ஆலயத்தில் இன்று காலை 9 மணிக்கு மேல் மகா கும்பாபிஷேகம் நடைபெறும். வேதாரண்யம் வட்டம் புஷ்பவனம் அருள்மிகு பூர்ணாம்பிகா அருள்மிகு புஷ்கலாம்பிகா ஆலயத்தில் இன்று காலை 9 மணிக்கு மேல் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெறும். சீர்காழி பனமங்கலம் அருள்மிகு பரசித்தி விநாயகர் ஆலயம் மற்றும் மணிவண்ணன் சாது சித்தர் பீட நூதன ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் இன்று காலை 9 மணிக்கு மேல் நடைபெறும். வீரபோகம் அருள்மிகு ஐயனார் ஆலய கும்பாபிஷேக விழாவில் இன்று காலை 2 யாக பூஜை. பகல் சுவாமிக்கு மருந்து சாத்துதல், மாலை 3 யாக பூஜை நடைபெறும். வேதாரண்யம் வட்டம் புஷ்பவனம் கஞ்சமலை திரு அருள்மிகு பூர்ணாம்பிகா அருள்மிகு புஷ்கலாம்பிகா அருள்மிகு காஞ்சியப்பர் சுவாமி ஆலய 4 குடமுழுக்கு நிறைவு வருடாபிஷேக விழா நடைபெறும். கேட்டது சேவை செய்திகள்.

காரைக்கால் மின்துறை அறிவிப்பு. தற்போதைய கோடைக்காலத்தை முன்னிட்டு காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள மின் நுகர்வோர்களுக்கு தடையற்ற மற்றும் சீரான மின் விநியோகம் வழங்கும் பொருட்டு விதிமுறைகளை பின்பற்றுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். வீடுகளில் மற்றும் கடைகளில் பயன்படுத்தப்படும் ஏசி 25 டிகிரி வெப்பநிலைக்கு மேல் பயன்படுத்தவும் தேவையற்ற நேரங்களில் அனைத்து மின் சுவிட்சுகளையும் அணைத்து வைக்கவும். மின் சாதனங்கள் அனைத்தையும் ISI முத்திரை உள்ள மின் சாதனங்களை பயன்படுத்தவும். குளிரூட்டியினை ஏசி பயன்படுத்தும் பொழுது வீட்டில் உள்ள ஜன்னல் மற்றும் கதவுகளை அடைத்து வைத்து பயன்படுத்தவும். ஒரே வீட்டில் பல ஏசி பயன்படுத்துவதை தவிர்க்கவும். முக்கியமாக அதிக திறன் வாய்ந்த மின் சாதனங்களை வாஷிங் மிஷின், ஹீட்டர், அயன் பாக்ஸ், தண்ணீர் மோட்டார், இன்டக்ஷன்ஸ்

ஜன்னல் மற்றும் கதவுகளை அடைத்து வைத்து பயன்படுத்தவும். ஒரே வீட்டில் பல ஏசி பயன்படுத்துவதை தவிர்க்கவும். முக்கியமாக அதிக திறன் வாய்ந்த மின்சாதனங்களை வாஷிங் மிஷின், ஹீட்டர், அயன் பாக்ஸ், தண்ணீர் மோட்டார், இண்டக்ஷன் ஸ்டவ் மாலை 7 மணிக்கு மேல் உபயோகிப்பதை தவிர்க்கவும். இவ்வாறு காரைக்கால் மின்துறை செயற்பொறியாளர் அவர்கள் அறிவித்துள்ளார்.

திருவாரூர் மாவட்டம் பலங்கிமான் அரசு பாலிடெக்னிக் கல்லூரி முதல்வர் அவர்கள் விடுத்துள்ள அறிவிப்பு. அரசு பாலிடெக்னிக் கல்லூரி பலங்கிமான் திருவாரூர் மாவட்டம் முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி இரண்டாம் ஆண்டு பட்டய படிப்பில் சேர தகுதியுள்ள மாணவர்கள் நேரில் வர கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இவ்வாறு பலங்கிமான் அரசு பாலிடெக்னிக் கல்லூரி முதல்வர் அவர்கள் அறிவித்துள்ளார்.

0: மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணா சாலை திருவாரூர். துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியின் தொடக்கமாக
1: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கிய காலை காம்பு. இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க ரகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பரத்த மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க ரகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
1: பரத்த மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி, நேரம் 8:00.
3: சுப முகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம், 916 ஹால்மார்க் தங்க நகைகள்
4: அனைத்தையும்.

0: அல்லது கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேசர் செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: வணக்கம் நேயர்களே, நம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி வழியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய தகவல் சுரங்கம் நிகழ்ச்சியில தகவல் தர வராங்க மல்லியம் வி ராமன் அவர்கள்.
2: நேயர்களுக்கு வணக்கம். சில பேர் மன கவலையிலேயே ரொம்ப உறைஞ்சி போயிடுறாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கவலைப்பட்டு வாழ்க்கையை தொலைச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதாவது ஒரு குரு என்ன பண்றாரு, சீடர்களுக்கு வந்து பாடம் நடத்திட்டு இருக்காரு. அப்ப ஒரு சீடர் நினைச்சு கேக்குறாரு, குருவே நிறைய நேரத்துல மனசு ரொம்ப கவலையாயிடுது, அந்த கவலையானா என மனசுல இருக்க அந்த கவலையை எப்படி களையறதுன்னு எனக்கு தெரியல, இதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு புரியற மாதிரி ஒரு கதையை சொல்லுங்க, இல்லாட்டி ஏதாவது எனக்கு உணர்த்துற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லுங்கன்னு கேக்குறாரு. அப்ப அந்த குரு நினைக்கிறாரு, சரி இவங்களுக்கு என்ன சொன்னா புரியும் அப்படிங்கறதுக்காக ஒரு விஷயத்த சொல்றாரு. அதாவது ஒரு காட்டுல வந்து குரங்குலாம் வந்து கூட்டமா வாழ்ந்துட்டு இருக்கு. அப்படி பார்த்துக்கும் போது ஒரு குரங்கு வந்து ரொம்ப சுட்டி குரங்கா இருக்கு. அந்த குரங்கு என்ன பண்ணுது, ஒரு நாள் தரையில் அப்படியே வந்த ஒரு பாம்பை பாக்குது. அது வளைஞ்சி வளைஞ்சி போறதை பார்த்தோன்னே இதுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அது பக்கத்துல போய் வளைஞ்சி வளைஞ்சி இதுவும் போயிட்டு இருக்கு. அதை பார்த்தோன்னே அந்த குட்டி குரங்கு என்ன பண்ணுது, மெதுவா போய் அப்படி தட்டி பாக்குது. திரும்பி அந்த பாம்பு திரும்ப இந்த பக்கம் பார்த்து சிறுது. உடனே இப்படியும் செஞ்சுட்டே இருக்கும் பொழுது அந்த பெரிய குரங்கு பார்த்து சொல்லுது, நீ போய் அது பாம்பு அதுகிட்ட போய் எதுவும் வச்சுக்காத, நீ ஒதுங்கி வான்னு சொன்னோன்னே. ஆனா இந்த சுட்டி குரங்குக்கு வந்து எப்படியாவது போய் அது ஏதாவது ஒம்பு பண்ணு நினைக்குது. அப்படி பார்க்கும்போது அந்த விஷம் உள்ள பாம்பை டக்குனு என்ன பண்ணிட்டு ரெண்டு கையால பிடிச்சிருச்சு. பிடிச்சோன்னா அந்த பாம்பு வந்து அந்த குரங்கை கடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு. ஆனா அது வந்து என்ன பண்ணுது, எல்லா குரங்கும் சேர்ந்து ஐயோ விட்டுடு அப்படின்னு சொல்லி கத்துது. அப்ப பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த குரங்குக்கு விட முடியல, விட்டா கடிச்சிடும். அவனே ரெண்டு கையால இறுக்கி அதோட கழுத்தை பிடிச்சிட்டே இருக்கு. கொஞ்ச நேரத்துல பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா குரங்கும் ஓடி போயிடுச்சு. இது ஒரு முடிவு ஆயிடுச்சு, சரி நம்ம சாக தான் போறோம், நம்ம கூட இருக்க சொந்தங்கள்லாம் ஓடி போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப விரக்தியில இந்த குரங்கு என்ன பண்ணிட்டு இருக்கு, அந்த புடியை பிடிச்சிக்கிட்டே இருக்கு. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா இதுக்கு பயம் வர வர வர அந்த இறுக்கமான புடி கொஞ்சம் கொஞ்சமா தளர்ந்துகிட்டு இருக்கு. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த பக்கம் ஒரு முனிவர் வர்றாரு. அந்த முனிவர் சொல்றாரு, இந்த குரங்கை பார்த்து எதுக்கு இந்த பாம்பை கடி கையில பிடிச்சி நிற்கிறியே என்ன பண்ற அப்படின்னு கேட்கும்பொழுது, அப்ப இது ரொம்ப கண்ணுல தண்ணியோட சொல்லுது, இது மாதிரி நான் வந்து ஒரு புத்தி கட்டுப்பட்டு ஒரு வேலையை செஞ்சுட்டேன், எல்லாரும் சொன்னாங்க, ஆனா அதெல்லாம் நான் கேட்காம பாம்பை பிடிச்சி கையால அமைக்கி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். இப்ப அது எனக்கு கடிக்க போகுது, எப்படியாலும் நான் சாக தான் போறேன், என்னை எப்படியா காப்பாத்துங்கன்னு சொல்லும் போது அந்த துறவி சொன்னாரு, பாம்பு செத்து போய் ரொம்ப நேரம் ஆகுது, நீ அதை சும்மா கையில பிடிச்சிட்டு இருக்க, தூக்கி போடுன்னு சொல்றாரு. தூக்கி போட்டோன்னா அந்த பாம்பு இந்த புடி இறுக்கி பிடிச்சதுலயே அது இறந்து போயிடுச்சு. இப்படிதான் நம்ம வாழ்க்கையில வந்து தேவையில்லாத சில விஷயங்களை இறுக்கி பிடிச்சுக்கிட்டு கீழே தூக்கி போடாம நம்ம மனசுக்குள்ளேயே போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம நிறைய மன கவலைகளை பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கையில பிடிச்சி வச்சுக்கிட்டு கதறோம், என்ன பண்ணுன்னு தெரியல. அதனால கவலையை வச்சுக்கிட்டு மகிழ்ச்சியா இருக்கவே முடியல. எப்ப பார்த்தாலும் உம்முன் இருக்காது, எனக்கு இந்த கம்பெனில வேலை கிடைக்கல, நான் படிச்சேன் எனக்கு இந்த கம்பெனிக்கு போக முடியல, நான் ஃபாரின் போக முடியல, எனக்கு வந்து இந்த இதை செய்ய முடியல அதை செய்ய முடியலன்னு புலம்பிக்கிட்டே இருக்கிற ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் கவலையில தூக்கி விட்டேறீங்க, உங்களை தயார்படுத்திக்கிங்க, மகிழ்ச்சியா இருங்க. நீங்க மகிழ்ச்சியா இருந்தாலே மக்கள் வந்து உங்களை நோக்கி வருவாங்க. ஸோ எல்லாரோடையும் நீங்க வந்து ஈஸியா பழக முடியும், பேச முடியும், ஆட்டோமேட்டிக்கா வந்து நீங்க வந்து உங்களுடைய உணர்வுகளை மற்றவங்களோட பகிர்ந்துக்க முடியும். உங்க கவலை உங்களை விட்டு போயிடும், வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு சிறப்பான இடத்தை அடைய முடியும். வாழ்த்துக்கள், நன்றி.
3: தடை தடை தடை தடை இருப்பதை தாண்டிடத்தான் நீ காற்றினிலே பயுமீட்டியடா.
1: மல்லியம் வி ராமன் அவர்கள் தந்த தகவலை கேட்டோம். உங்க கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282, 97 15 16 72 82. சரி நேயர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம்.
4: நேயர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஈஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம்.

0: கோல் ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆசி நடேசு செட்டியாரன் கோல் ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
1: நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை. நேரம் 8:06.

0: நேர்கள் என கேட்கலாம். கோபால் பல்படியின் துள்ளி வரும் பாட்டு இணைகிஷினி பகுதியை வழங்குவோர் இணைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோபால் பல்படி.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
2: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: திருச்சி சாரதாசு காத்திருங்கள்.
0: நேர்களே, துளிவரும் பாட்டு நிகழ்ச்சியில் இன்னைக்கு உங்களுக்காக நான் என்ன கேள்வி கேட்டிருக்கேன் அப்படின்னா, இந்தியாவில் பரப்பளவில் மிகப்பெரிய மாநிலம் எது? இந்தியாவில் பரப்பளவில் மிகப்பெரிய மாநிலம் எது? இதுதான் வந்து ஃபேஸ்புக்கில் உங்களுக்காக போஸ்ட் பண்ணியிருக்கிற கேள்வி. இதற்கான சரியான விடை தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் உடனே உங்களோட ஆன்சரை கமெண்ட்ஸில் கொடுத்துருங்க. காரைக்கால் பண்பலை அப்படிங்கிற ஃபேஸ்புக்கு ஐடியில். அடுத்து துளிவரும் பாட்டு நிகழ்ச்சியில் உங்கள் விருப்பமான பாடலை உங்கள் வீட்டில் உங்கள் ரேடியோவில் கேட்கணுமா? நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0934-68 என்ற இணைப்பு எண்ணுடன் 2311-231-2994-80 மற்றும் 2995-80. கால் பண்ணுங்க, பாட்டு கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. நிகழ்ச்சியில் உங்களுடன் ஆர்ஜே தீபா சந்திரசேகர்.

0: நேர்களே, உங்களுக்கு அரைக்கால் பண்பலையில் இன்று காலை 9:30 வேளாங்கண்ணி ஹோட்டல் பிரகாஷ் ரூம்ஸ், பூவை தேடி தோப்புத்துறை உமா மேகம் சீட்ஸ் கவர்ஸ், பூவை தேடி திருப்பூண்டி மதுரா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸின் ஆலய உலா, நாகை மாவட்டம் கீழ்வேலூர் அருள்மிகு வீர சித்தி விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேக நேர்முக வர்ணனை. உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸ் காரைக்கால் வழங்கும் உழவர்களுக்கு
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
3: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
4: பல பாட பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: நாளை காலை 6:40 மயிலாடுதுறை தீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நீடூர் வழங்கும் இன்சொல் அமுது. மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
5: முக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய்.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.

0: மன்னார்குடி ஆவணி பர்னிச்சர் நேரம் 8:15. தேவர் டிம்பர் டெப்போவின் ஒரு பிரம்மாண்ட உதயம். சொந்த தயாரிப்பு பர்னிச்சர்களை வாங்க ஆவணி பர்னிச்சர், பின்லே விளையாட்டு மைதானம் அருகில், மன்னார்குடி.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேர்களை உங்கள் காரைக்கால் பண்பலையில் இன்று காலை 10 மணிக்கு சீர்காழி தென்பாதி மார்கோனி மகாலின் ஆலய உலா, சீர்காழி பனமங்கலம் அருள்மிகு வரசித்தி விநாயகர் மற்றும் மணிவண்ணன் சாது சித்தர் பீட நூதன ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக நேர்முக வர்ணனை கேட்கலாம். தெளிவரும் பாடு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்து பாடல் கேட்க வந்திருக்கும் முதல் நேயர் யாரு, எங்கிருந்து அழைக்கிறாங்க? வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: வேதாரண்யம் வட்டம் கருப்பம்புளம் தெற்கில் இருந்து சா சிவகுமார். நலமா இருக்கீங்களா மேடம்?
0: நலமா இருக்கேன், சொல்லுங்க சிவகுமார் சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
3: எனக்கு வந்து வெந்து தணிந்தது காடு என்ற படத்துல

0: மல்லிகைப்பூ வச்சு வச்சு வாழுது அந்த பாடல்.
1: உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க. நன்றி.

0: அபி பேரிச்சை நேரம் 8:20. அபி பேரிச்சை ஒரு இயற்கை உணவு, ஆரோக்கியம் காக்கும் அபி பேரிச்சை. அனைவருக்கும் ஏற்றது கேட்டு வாங்குங்கள் அபி பேரிச்சை.
1: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
2: ஒரே கிளிக்லயா, அற்புதம்.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க, RBI சொல்கிறது.
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும்

0: தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள், என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: நேர்களே, உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸின் பசந்தளிர் மளிகை பொருட்களை மலை விலையில் அலைச்செல்ல வாருங்கள். கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப்.
2: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
1: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்
3: ஹார்ட்வேர் பிளம்பிங் ஐட்டம்ஸ் டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தாருப்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர். தெளிவரம் பாட நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்து பாடல் கேட்க வந்திருக்கும் இந்த நேயர், வணக்கம்.
4: வணக்கம். ஆடுதுறை மாணிக்க அற்புதராஜ்.
1: சொல்லுங்க மாணிக்க அற்புதராஜ், என்ன பாடல் கேட்க போறீங்க நிகழ்ச்சியில?
4: தங்கலாம் பாடல் மினிக்கு மினி.
1: சரி, உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க. நன்றி.

0: நேங்களே உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை மாலை 5 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேஸ் செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாட்டுக்கு என்ன போட்டி, நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேஸ் செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சிகள், நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் தேநீர் நேரம்.
1: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட் இதில் உள்ள
2: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல, ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
1: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத்பேஸ்ட்
3: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: PSR தங்க மாளிகை காரைக்கால்,
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: கரைக்கால் பண்பலையோடு இணைந்திருக்கிறோம். தெளிவரும் பாட்டு நேரம் 8:25 ஆகுது. நம்முடன் இணைந்து பாடல் கேட்க வந்திருக்கும் இந்த நேயர் யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
5: ஜோதி அண்ணப்பன்பேட்டையிலிருந்து.
0: சொல்லுங்க ஜோதி, என்ன பாடல் கேட்க போறீங்க நிகழ்ச்சியில?
5: தாராளபுரவு படத்திலிருந்து பாக்கு வெத்தலை மாத்தி.
0: சரி, உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க. நன்றி.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோபால் பல்புடையின் துளி வரும் பாட்டு. இணைகிஷினி பகுதியை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோபால் பல்புடி.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்
3: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
4: டெய்லி கோபால் பல்பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
5: கோபால் பல்படி
0: நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3 திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி. நேரம் 8:30. 916 KDM ஹால்மார்க் தங்கம் பூக்கும் நந்தவனம். மிக குறைந்த சேதாரத்தில் தங்க நகைகள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி திருவாரூர். நேர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் திருச்சி சேலம் மங்களன் மங்களின் மற்றும் வைக்கிங் பனியன் சன் பிரீப் சீன் துளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: மேலும் இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.

என்ன கேள்வி போஸ்ட் பண்ணிருந்தேன், இந்தியாவில் பரப்பளவில் மிகப்பெரிய மாநிலம் எது? இதுதான் இதற்கான சரியான விடை. நிறைய நேயர்கள் அனுப்பியிருக்கீங்க, இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னா ராஜஸ்தான் அப்படிங்கிறதான் சரியான விடை. புலுவப்பாளையத்துலேருந்து ஆனந்த் முருகன் அவர் சரியான விடை அனுப்பியிருக்காங்க. அடுத்து யாருன்னா ரவி லக்ஷ்மி திருபுவனத்துலேருந்து, பொன்னியம்மன்மேடு வன்னி கணேசன் சரியான விடை அனுப்பியிருக்காங்க. அடுத்து நன்னிலம் சுகுணா சுப்பிரமணியம் ராஜஸ்தான் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. கும்பகோணம் செந்தில்நாதன் ஜெயா விவேகானந்தன் அவங்களும் அனுப்பியிருக்காங்க. தானி கோட்டகத்திலேருந்து ரவிக்குமார் அவங்களும் வந்து சரியான விடை. எல்லாரும் வந்து பரப்பளவு வேற போட்டிருக்கீங்க, அதனால ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்து நாகை பாபு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சரியான விடை தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து அரியலூர் அமிர்தராயன் கோட்டை பாரிவல்லல் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. ஜெகபர் சாதிக் நாகூர்லேருந்து, மீனாட்சி குலஞ்சியப்பன் காட்டுமன்னார் கோவிலிருந்து, அடுத்து கிருஷ்ணமூர்த்தி அவங்க குத்தாலத்திலேருந்து, கோமல் சரவணன் ஜோதி அன்னப்பன்பேட்டையிலேருந்து சரியான விடையை சொல்லியிருக்காங்க. அடுத்து அரசனிக்குயில் ஜான் அவங்களும் சொல்லியிருக்காங்க. பேரளத்துலேருந்து சந்தோஷ்குமார் அவங்களும் வந்து ராஜஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு சரியான விடையை சொல்லியிருக்காங்க. அடுத்து ராஜஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு நக்கம்பாடி சுதா அவங்க சொல்லியிருக்காங்க. அரியலூர்லேருந்து வீரதுரை தேவனூர் ஜோதி லக்ஷ்மி அப்படியே பாயிண்ட் பாயிண்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்து திருமூலஸ்தானத்துலேருந்து வீரசுந்தரி அவங்களும் சொல்லியிருக்காங்க. அதம்பார் கலைச்செல்வி பூவம் குபேர், அடுத்து யாருன்னா நல்ல பெருமாள் கடம்போடு வாழ்வு அப்படிங்கிற இடத்துலேருந்து நினைக்கிறேன். அடுத்து நந்தினி சுரேஷ் திருபுவனத்திலேருந்து அனுப்பியிருக்காங்க. அயாவடி அசோக் ராஜ் கனிமொழி அவங்களும் வந்து சரியான விடை அனுப்பியிருக்காங்க. நாகூர்லேருந்து முகமது ரஃபீக் அவங்களும் சரியான விடை அனுப்பியிருக்காங்க.

0: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் உலம் கணித நல்வாழ்த்துக்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேயர்களுக்கு கோபால் பல்படியின் உலம் கணித நல்வாழ்த்துக்கள்.
2: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
3: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
2: தலைவரம் பாடல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்து பாடல் கேட்க வந்திருக்கும் இந்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் மேடம்,
2: சொல்லுங்க யார் பேசுறீங்க?
3: மேலக்காசாக்குடியில இருந்து வடிவேலன் பேசு மேடம்.
2: சொல்லுங்க வடிவேலன், என்ன பாடல் கேட்க போறீங்க நிகழ்ச்சியில?
3: திகில் படத்துல இருந்து சிங்கத்தின்னை அந்த பாடல் போடுங்க.
2: சரி, உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க. நன்றி.
3: நன்றி.

நேர்களை உங்கள் காரைக்கால் பண்பலையில் இன்று காலை 9:30 வேளாங்கண்ணி ஹோட்டல் பிரகாஷ் ரூம்ஸ், பூவை தேடி தோப்புத்துறை உமா மேகம் சீட் கவர்ஸ், பூவை தேடி திருப்பூண்டி மதுரா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸின் ஆலய உலா, நாகை மாவட்டம் கேவேலூர் அருள்மிகு வீரசக்தி விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேகத்தின் நேர்முக வர்ணனை கேட்கலாம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
4: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
3: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்க தான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
5: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: திருவாரூர் காமராஜ் ஸ்போர்ட்ஸ் நேரம். வணக்கம்,
2: கோர படத்துல இருந்து என்னமோ ஏதோ.
1: சரி, உங்களுக்கு பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க.
2: நன்றி, வணக்கம்.

நேர்களை உங்கள் காரைக்கால் பண்பலையில் இன்று காலை 10 மணிக்கு சீர்காழி தென்பாதி மார்கோனி மகாலின் ஆலய உலா, சீர்காழி பணமங்கலம் அருள்மிகு வரசித்தி விநாயகர் மற்றும் மணிவண்ணன் சாது சித்தபீட நூதன ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்தின் நேர்முக வர்ணனை கேட்கலாம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
2: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம் நெக்லஸ் வளையல் தோடு மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
3: மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
4: நேயர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உலம் கணிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
5: சார், தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
6: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
5: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: நேர்களை காரைக்கால் பண்பலையோடு இணைந்திருக்கிறோம். இது துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்து பாடல் கேட்க வரும் இந்த நேயர், வணக்கம்.
7: வணக்கம் மேடம்.
4: வணக்கம், யார் பேசுறீங்க?
7: பபுத்ரி, சங்கரி.
4: சொல்லுங்க சங்கரி, என்ன பாடல் கேட்க போறீங்க நிகழ்ச்சியில?
7: மேடம், கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் காரைப்பம்பளை 100.3 தீபா மேடம், பாடல் ஸ்பார்க்.
4: ரொம்ப நன்றி, பாடல் வந்து கேளுங்க.
7: நன்றி மேடம்.

0: உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: நேர்களே, இன்னைக்கு துளி வரும் பாட நிகழ்ச்சியில் இந்தியாவில் பரப்பளவில் மிகப்பெரிய மாநிலம் எது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்டரில் கேள்வி கேட்டிருந்தோம். நிறைய நேயர்கள் சரியான விடையை சொல்லிகிட்டே இருக்கீங்க. இன்னும்

0: உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: நீங்களே இன்னைக்கு தொழில் வரும் பாடு நிகழ்ச்சியில் இந்தியாவில் பரப்பளவில் மிகப்பெரிய மாநிலம் எது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்டரில் கேள்வி கேட்டிருந்தோம். நிறைய நேயர்கள் சரியான விடையை சொல்லிகிட்டே இருக்கீங்க. இன்னும் யாரெல்லாம் சரியான விடையை சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பத்மாவதி ஸ்ரீதர் காரைக்கால்லேருந்து சொல்லியிருக்காங்க. செந்தில்குமார் அவங்க வடக்கு பால்பனைச்சேரியிலேருந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து யார், கலாத்தூர் பரமசிவம் அவங்களும் சரியான விடை சொல்லியிருக்காங்க. திருவாரூர்லேருந்து கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா அவங்களும் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. அடுத்து யார் சொல்லியிருக்காங்க, நன்னிலத்துலேருந்து அம்பலவாணன் அவங்க சொல்லியிருக்காங்க. உட்கோட்டை அந்த ஊர்லேருந்து வேல்முருகன் சரியான விடை சொல்லியிருக்காங்க. கலாவதி ராஜமோகன் அவங்களும் வந்து சரியான விடை சொல்லியிருக்காங்க. நலம்பல் ஷேக் அலாவுதீன், காரைக்கால் ஸ்ரீதர், அடுத்து யார் அப்படின்னா நலம்பல் ஷேக் அலாவுதீன் அவங்க திரும்பவும் அனுப்பியிருக்காங்க நினைக்கிறேன். அடுத்து வாட்டார் மன்னார்குடி கலைவாணி வெங்கடேஷ் அவங்களும் சரியான விடை சொல்லியிருக்காங்க. கதிராமங்கலம் கணேசன் அவங்களும் சரியான விடை சொல்லியிருக்காங்க.

0: அடுத்து ராஜஸ்தான் தான் வந்து மிகப்பெரிய மாநிலம் அப்படின்னு இன்னும் நிறைய நேயர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரேகி ராமதாஸ் மங்கைநல்லூர்லேருந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து இஞ்சிக்குடி மின்சரக்கணன் தீபா வைஷ்ணவி பிரவாகினி சிவபாலன் அவங்களும் சொல்லியிருக்காங்க. அடுத்து சோம சுந்தர பிரபு அவங்க சென்னை வண்ணாரப்பட்டியிலேருந்து அனுப்பியிருக்காங்க. ஆணிமடம் சரவணன் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. அடுத்து காரைக்கால்லேருந்து நளினி அவங்களும் வந்து ராஜஸ்தான் தான் மிகப்பெரிய மாநிலம் பரப்பளவில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து யாருன்னா அலிவலம் சக்தி முருகானந்தம் அவங்க சரியான விடையை சொல்லியிருக்காங்க. புவனகிரியிலேருந்து சுமதி பாபு, வினோத்குமார் திருமலைராயன் பட்டினத்துலேருந்து சரியான விடை சொல்லியிருக்காங்க. அடுத்து யார் அப்படின்னா நாகராஜன் மேட்டுப்பாளையத்துலேருந்து. அடுத்து செந்தில் கண்ணன் பேரளத்துலேருந்து சரியான விடை. ராஜா முகமது அவங்க ரத்னகிரியிலேருந்து கோவை அங்கேருந்து அனுப்பியிருக்காங்க. அடுத்து நிறைவிலேருந்து ஹரீஷ் சரியான விடை அனுப்பியிருக்காங்க. தியாகராஜன் அவங்க மன்னார்குடியிலேருந்து அனுப்பியிருக்காங்க. சசிகலா அவங்களும் சரியான விடை அனுப்பியிருக்காங்க. நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப் சிந்துளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சி பகுதியை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
0: மேலும் நிகழ்ச்சி பகுதியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: தொடக்கமாக
1: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை
2: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
1: மீனாட்சி கண் மருத்துவமனை மாதா கோவில் வீதி IOB எதிரில் காரைக்கால் மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலாத்திற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
3: திருவான் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி புலிப்பொலியுடன் பிரம்மாண்டமாய் உபயோகப்படுத்தப்பட்ட நகை பிரிவுகளுடன் தங்க பூக்கும் நந்தவனம் தங்க நகைகளின் பூங்காவனம் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையமன் சன்னதி திருவாரூர்.
4: நந்தினி, நீ கேட்ட சாமி படம் மார்க்கெட்ல எங்கேயுமே இல்ல.
5: உங்களை கும்பகோணம் பாலாஜி படக்கடைக்கு போக சொன்ன,
4: அத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே?
5: சொல்றத காது குடுத்து கேட்டாதானே?
6: என்னமா அங்க சத்தம்?
5: சமைச்சுகிட்டு இருக்க மாமா.
7: பாலாஜி படக்கடை நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி கும்பகோணம்.

0: Opinions and Briefs.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை கண்டன் மெட்டல் ஸ்டோர். நேரம் 9:00.
2: தேவையான
1: பாயிண்ட் டு பாயிண்ட்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
2: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
3: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: காரைக்கால் டாக்டர் சக்திவேல் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்,
5: மக்களின் அத்தியாவசிய தேவையறிந்து
4: இப்போது அதிநவீன வசதிகள் உள்ள லேமினர் ஃப்ளோ ஆபரேஷன் தியேட்டர், லேப்ரோஸ்கோபி, பிரசவ அறை,
5: சிசுக்களுக்கான என்ஐசியு பிரிவு, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அறுவை சிகிச்சை,
4: சியாம், யூரோலஜி, வாஸ்குலர் சர்ஜரி, பல்மனாலஜி, இஎன்டி, குழந்தைகள் மருத்துவம், சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎண்டரோலஜி
5: மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை ஆகிய வசதிகளுடன் டாக்டர் சக்திவேல் மருத்துவமனை காரைக்கால்.
6: நேயர்கள் கேட்க வருவது காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை. திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை.
4: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
5: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
4: ஜிஎல் மருத்துவமனை
5: காரைக்கால்.
7: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிடல், சேத்திலார் நகர், காரைக்கால்.
6: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ். செங்கல் சூளை மற்றும் இதனில் விடுவதற்கான தார்பாய்கள் சந்தசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் ஜூப்ளி மார்க்கெட் திருவாரூர்.
8: திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், புதுசாய் பெருசாய்.
9: அடுதா, தார்பாய், நாக்குபாய், நெல் சாக்கு, பேக்கரி, ஃபாஸ்ட் ஃபுட், மிட்டாய் கம்பெனிகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் சலசாய் வாங்க
8: அருண் என்டர்பிரைசஸ், எல்ஐஎம்என் கோயில், தெற்கு தெரு, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அருகில், திருவாரூர்.
9: தரமான தார்பாய்னா அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்.
10: நலமாய் வாழ. குழந்தைகள் வளர்ச்சியில் ஏற்படும் மாற்றங்கள் குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் தருகிறார் தஞ்சாவூர் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவ வல்லுநர் டாக்டர் சந்தோஷ் ராஜகோபால் அவர்கள். டாக்டர், இந்த குழந்தைகள் வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ஒவ்வொரு விஷயங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த மைல் ஸ்டோன் அப்படின்னு, அதை பத்தி சொல்லுங்க டாக்டர்.
11: ஸோ மைல் ஸ்டோன் அப்படிங்கிறது இது என்னன்னா, ஒரு சில இந்த வயசுக்குள்ள இந்த மாதிரி பேசிருக்கணும், இந்த வயசுக்குள்ள இந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது. தலை வந்து 4 மாதத்துக்குள்ள வந்து தலை நிற்கிறது, சில இடத்துல கழுத்து நிற்கணும்னு சொல்லுவாங்க. 8 மாதத்துல 9 மாதத்துல உட்காரணும், 1 வயசுல வந்து நடக்கணும், பேச ஆரம்பிக்கிறது வந்து கரெக்டாக 1 வயசு 1 மாதத்துல பேச ஆரம்பிக்கணும். இது வந்து க்ரோஸ் மோட்டர்லையும் ஸ்பீச்லையும் வரக்கூடியது. ஃபைன் மோட்டர்னு இருக்கு, கையில் கிளிப்பை வச்சு விளையாடுறதெல்லாம் இருக்கும், அது வந்து எந்த மாதத்தில் இருக்கணும், இந்த மாதிரி வந்து இந்த வரையறைகள் கரெக்டாக இருக்குது. இது வந்து லேட் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து அது ரெட் ஃப்ளாக் சொல்லுவோம். இப்போ 1 வயசில் பேசணும்னு சொல்கிறோம், 1 வயசில் நார்மலாக பேசுவாங்க, 1.5 வயசு வரைக்கும் எந்த ஒரு வார்த்தையும் பேசலைன்னா டெஃபினட்டாக அது ரெட் ஃப்ளாக் சைன்லாம் வரும். இமீடியட்டாக ஏன் வந்து பேசலை அப்படிங்கிறது வந்து நிறைய டைம் என்ன ஆகும்னா, இல்லை இவங்க அப்பா வந்து இப்போ தான் பேசினாங்க, சித்தப்பா வந்து 4 வயசில் தான் பேசினார், அந்த மாதிரி ஒரு இதுக்குள்ளே கொண்டு போவாங்க. அப்படி கொண்டு போகாமல் ஒரு குழந்தைகள் மருத்துவர்கிட்ட அணுகி, ஏன் இந்த குழந்தை வந்து 1.5 வயசாட்டி இன்னும் வந்து அப்பா அம்மா பார்த்து கரெக்டாக சொல்லறது இல்லை அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து சொல்லணும்.
10: இது வந்து மரபு வழியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்லை சுற்றுப்புறம்
11: இருக்கு. அதனால தான் நம்ம வந்து அதுக்கு முன்னாடி வேக்சினேஷன் எடுத்தால் தான் அந்த ஃபியூச்சரில் வந்து அந்த கர்ப்பமாக இருக்கிற டைமில் வந்து எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கும். ஸோ 2 விதத்துலையும் வரலாம், ஜெனட்டிக்கலையும் வரலாம், என்வாயரன்மெண்டலையும் வரலாம்.
10: இந்த கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய எந்த காரணம் வந்து அந்த வளர்ச்சியை வந்து பாதிக்குது டாக்டர்?
11: இதில் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாமலும் இருக்குது. இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி கர்ப்ப காலத்தில் அந்த அம்மாவுக்கு வந்துட்டு ஏதாவது பிரச்சனை வந்தது, ஃபீவர் வந்தது, இல்லை இன்ஃபெக்ஷன்ஸ்

0: வந்ததுன்னா கண்டிப்பாக வந்து குழந்தைகளை பாதிக்கணும் வாய்ப்புகள் இருக்குது, ஆனால் பாதிக்கணும் அப்படிங்கிறதும் கிடையாது. குறிப்பிட்டு சொல்லணும்னா அந்த ஃபஸ்ட்டு டைமஸ்ன்னு நம்ம சொல்கிறோம், மொதல் 3 மாதம் அதிலே வந்து மொதல் 2 மாதம் 2 மாதத்தில் ஏதாவது பெரிய இன்ஃபெக்ஷன் வந்துருச்சுன்னா குழந்தையை பாதிக்கிறதுக்கான, குழந்தைய வளர்ச்சி பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது போக வந்து நம்ம சொல்லுவோம் அம்மாவோட மென்டல் பீஸ் இதெல்லாம் இம்பார்ட்டன் சொன்னால் அதுக்கெல்லாம் வந்து போதுமான ஆதாரங்கள் கிடையாது. மன அழுத்தம் இருந்தால் குழந்தைய வந்து பிறக்கிறது பிரச்சனை இருக்கணும் அப்படிலாம் சொல்கிறாங்க, பட் அதுக்கு வந்து போதுமான ஆதாரங்கள் கிடையாது. ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்னா எஸ்பெஷலி அந்த ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ் முதல் 3 மாதம் 2 மாதத்தில் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக எஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ளஸ் வந்து பிரசவ சமயத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள், ஏதோ காரணத்தினால வந்து பிரசவம் சரியாக நடக்கலை, குழந்தைக்கு வந்து மூச்சணல் ஏற்படலாம், ஆனால் அதுவும் ஏன் ஏற்படுதுங்கிறது நம்மளால் இன்னும் புரிஞ்சுக்க முடியல. இப்போ வந்து குழந்தையோட மூளைக்கு வந்து ஒரு பிளட் சப்ளைக்கு வந்து குறைவாகுது அப்படின்றலாம் இருக்குது, இல்லை ஹார்ட் ரேட் கம்மியாகுது, பிளட் சப்ளை கம்மியாகுது, என்ன அப்படின்னு கேட்டால் இன்னும் நம்ம தெரிந்த விஷயங்கள் இருக்குது, தெரியாத விஷயங்களும் நிறைய இருக்குது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. குழந்தைகள் வளர்ச்சியில் ஏற்படும் மாற்றங்கள் குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் தந்தார் தஞ்சாவூர் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவ வல்லுநர் டாக்டர் சந்தோஷ் ராஜகோபால் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை நாளை காலை நலமாய் வாழ நிகழ்ச்சியில் கேட்கலாம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கிய நலமாய் வாழ. இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை,
3: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
4: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
3: ஜிஎல் மருத்துவமனை
4: காரைக்கால்.
5: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிடல், சேத்திலால் நகர், காரைக்கால்.
2: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், செங்கல் சோலை மற்றும் இதநெல் உடுவதற்கான தார்பாய்கள் சலுசை வாங்க அருண் என்டர்பிரைசஸ் ஜூப்ளி மார்க்கெட் திருவாரூர். திசையெங்கும் ஒலிக்கும் இது நமது காரைக்கால் பண்பலை 100.3.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
4: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
5: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
6: கோபால் பல் பொடி.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
9: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
3: PSR தங்க மாளிகை,
2: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: PSR தங்க மாளிகை.

0: சாத்தங்க மாளிகைக்கு வாங்க.
1: கடலெண்ணை
2: பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நாம் கேட்டிருக்கக்கூடிய தலைப்பு நீங்கள் ரசித்த விடுகதை. விடுகதை நிகழ்ச்சியில் நீங்கள் ஏராளமான விடுகதைகள் நீங்கள் போட்டிருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சமான ரசித்த விடுகதைன்னு ஒரு சிலது மட்டுமே இருக்கும். அதை இன்னைக்கு பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் நீங்கள் ரசித்த விடுகதை விடையுடன் அதற்கான விடையும் குறிப்பிட்டு நீங்கள் முகநூல் பக்கத்தில் உங்களுடைய பதிவுகளை நீங்கள் பதிவிடலாம். நம்முடைய நேயர்கள் அனுப்பியிருக்காங்க. மேட்டுப்பாளையம் நாகராஜன், நான் ரசித்த விடுகதை அண்ணன் வீட்டுக்குள்ளே தம்பி செல்வான், தம்பி வீட்டுக்குள்ளே அண்ணன் செல்ல முடியாது. இந்த விடுகதையின் விடை படி அளக்கிற மரக்கா அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. காரைக்கால் நளினி அனுப்பிச்சிருக்காங்க. சட்டென்று வருவான் சத்தமிட்டு போவான், அவன் யார்? அது தும்மல். விடையும் அனுப்பிச்சிருக்காங்க. அகரக்குந்தகை சபரிஸ் செந்தில்வேல் அனுப்பிச்சிருக்காங்க. பச்சை பெட்டிக்குள் வெள்ளை முத்துக்கள், இது வெண்டைக்காய். அடுத்து எஸ் ஜோதி அன்னப்பன் பேட்டையில் இருந்து அனுப்பிச்சிருக்காங்க. அதே பச்சை பெட்டிக்குள் வெள்ளை முத்துக்கள், அது வெண்டைக்காய்ன்னு குறிப்பிட்டிருக்காங்க. நாகூர் முகமது ரஃபிக் அனுப்பிச்சிருக்காங்க. நான் ரசித்த விடுகதை புத்தகம் வாங்கி படிப்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு அனுப்பிச்சிருக்காங்க. எந்த விடுகதையை சொல்றது, என்னுடைய வாழ்க்கையே விடுகதையாக மாறிடுச்சு. உட்கோட்டை ஜி ஆர் வேல்முருகன் அனுப்பிச்சிருக்காங்க.

கிரிக்கெட் அணியும் வேற லெவல், பொண்ணு படிக்கவை வேற லெவல், மண்ணு செழிக்கவை வேற லெவல், தப்பு செய்ய இங்க வாய்ப்பு இருந்தும் கண்ணியமான வேற லெவல், அன்பு பரிசலி வேற லெவல்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட் இதில் உள்ள
3: இல்லைங்க, சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
2: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
3: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத்பேஸ்ட்.
4: திருச்சி சாரதாசு காத்திருங்கள்.
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
6: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
5: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
7: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
8: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், என்எஸ்பி ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
9: பாயிண்ட் பாயிண்ட் நிகழ்ச்சியில நீங்கள் ரசித்த விடுகதை விடையுடன் கேட்டிருந்தோம். அதுக்காக நம்முடைய நேயர்கள் அனுப்பியிருக்காங்க,
10: நிறைய நேர்கள் புது புது விடுகதையெல்லாம் அனுப்பியிருக்காங்கல்ல. நம்ம விடுகதை நிகழ்ச்சி கூட ஒன்று இருக்குல்ல, அது கூட இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளோ புதுசாக நிறைய அனுப்பியிருக்காங்க. அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, குலஞ்சியப்பன். மேலே பார்த்தால் ஒரு கூரை, கீழே பார்த்தால் ஒரு கூரை, நடுவே ஒற்றை கண் வீரன், அவன் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. விடை உங்களுக்கு தெரியுமா?
9: திரும்பி வருவீங்களா? இதற்கு விட என்ன
10: பல் நான் பாத்துட்டேனே. அடுத்து, பொண்ணு மாப்பிள்ள கல்யாண ஊர்வலம் போகுது, திடீரென மழை பெய்யுது, எல்லாரும் நினைக்கிறாங்க பொண்ணு மட்டும் நினையவே இல்ல அப்படின்னு சொல்லிருக்காரு ஜெகபர் சாதிக் நாகூர்ல இருந்து. ஏன் தெரியுமா? பொண்ணு வந்து கூரை புடவை கட்டி இருக்குதான்.
9: ஓ சரிங்க. அன்பால் மலரும் பூ, அனைவரும் விரும்பும் பூ, மனிதன் உதட்டில் மலரும் பூ, அது என்ன பூ? சிரிப்பு. குத்தாலம் கேவிஎஸ் நகர் கிருஷ்ணமூர்த்தி அனுப்பியிருக்காங்க.
10: பல்லிருக்கும் கடிக்காது, அது என்ன அப்படின்னு அலிவலம் சக்தி முருகானந்தம் கேட்டிருக்காரு. என்ன விடை சொல்லிருக்காரு அப்படின்னா, சீப்பு அப்படிங்கிறது தான் சரியான விடை.
9: மாமா போட்ட பந்தல் மறுபடி பிரிச்சா கந்தல்,
10: கந்தல்
9: விடை சிலைந்து வலை இஞ்சிக்குடி மின்சார கண்ணன் தீபா.
10: முடியும் விரிச்சுதான் பாருங்களேன். அப்புறம் சொல்லுங்க.
9: இஞ்சிக்குடி மின்சார கண்ணன் தீபா, வைஷ்ணவி, பிரவாகினி, சிவபாலன் ஆகியோர் அனுப்பியிருக்காங்க.
10: மேமாத்தூர் அமுதா சேகர், நான் ரசித்து விடுகதை வந்து அண்ணனு கேட்டது தம்பிக்கு எட்டும் உதடு அப்படிங்கிறது தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
9: ஒரு பெட்டியில் இரண்டு தைலம், அது முட்டை. நாகூர் ஏஜேஎம்என் முகமது ஜலீல் அனுப்பியிருக்காங்க.
10: அடுத்து கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா அவர் அனுப்பியிருக்காரு. எனக்கு பிடித்த விடுகதை, வாய் இல்லாமல் பேசுவான், காது இல்லாமல் கேட்பான், உடல் இல்லாமல் பிறப்பான், காற்றோடு மறைந்து விடுவேன். ஓகே, நான் யார் அப்படின்னு கேட்டிருக்காரு. எதிரொலி வானொலி அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆன்சர்.
9: சின்ன மச்சான் குனிய வச்சான், பதில் பாதையில் கிடக்கும் முள். எப்படி நாங்களும் சொல்லுவோம் இல்ல அப்படின்னு நினைச்சிருக்காங்க. அரியலூர் மாவட்டம் அமிர்தராயன் கோட்டை பாரிவள்ளல் அனுப்பிச்சிருக்காங்க.
10: கால் இரண்டு, காது பல் இல்லை, இது என்ன? நான்கு கால், நான்கு கால் இரண்டு காது, ஓகே, நான்கு கால் இரண்டு

0: அது பல்லில்லை. என்ன? நாற்காலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரியலூர் மாவட்டம் கீழ்குடியிலேருந்து சிங்கரவேல்.
1: பூமி பார்த்து பூ பூக்கும், பானம் பார்த்து காய் காய்க்கும், அது எள். காரைக்கால் தலத்தெரு பத்மாவதி ஸ்ரீதர் அனுப்பிச்சிருக்காங்க.
0: அக்கா தங்கை இருவரும் அருகருகே இருப்பார்கள், ஆனால் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்கள் அப்படின்னு சொல்லி விடயம் சொல்லியிருக்காங்க. திருமூலஸ்தானத்திலேருந்து வீரசுந்தரி.
1: ஓடி ஓடி களைத்து போய் ஒரே இடத்தில் வாய் திறந்து படுத்திருப்பார், அவர் யார்? காலனி கோயத்திலிருந்து திட்டச்சேரி நிஷான் ஹலி மன்னிச்சிருக்காங்க. தொடர்ந்து ஆட்டோ கார்த்திகேயன் பூந்தோட்டத்திலிருந்து, நான் ரசித்த விடுகதை வெள்ளை சிப்பிக்குள் தங்க முத்துக்கள், அது என்ன? முட்டையினர் குறிப்பிட்டிருக்காங்க. நாகூர் அலோன்சுராஜ் அழிச்சிருக்காங்க, எனக்கு பிடித்த விடுகதை அடித்து விட்டு நெய்ய அந்த மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. அண்ணனுக்கு எட்டாத தம்பிக்கு எட்டும் நக்கம்பாடி சுதா அணிச்சிருக்காங்க. தொடர்ந்து இணைந்திருப்போம் காரைக்கால் பண்பலை 100.3. இது பாயிண்ட் டு பாயிண்ட்.

0: நிறைவு பெறுகிறது பாயிண்ட் டு பாயிண்ட். நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 9:25.
1: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
2: டெய்லி கோபால் பல்பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
3: கோபால் பல்பொடி

0: தேதியும் செய்தியும் இன்று ஜூன் 17 இன்றைய தேதியில் நிகழ்ந்த வரலாற்று நிகழ்வுகளை தான் தெரிந்து கொள்ளப் போகிறோம் இந்த நிகழ்ச்சியில்.
1: 4 VPN கண் மருத்துவமனை மற்றும் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.

0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் விபிஎன் கண் மருத்துவமனை நாகப்பட்டினம்.
1: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை,
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
1: விபிஎன் கண் மருத்துவமனை
3: நாகப்பட்டினம், விபிஎன் கண் மருத்துவமனை இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சைகளுடன், அனைத்து கண் நோய்களுக்கான சிறப்பு ஆய்வு கூடங்களுடன் கண் நோய்களை மிக துல்லியமாக விபிஎன் கண் மருத்துவமனை நாகப்பட்டினம்.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
4: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
6: தேதியும் சேதியும் வரலாற்றில் இன்று பாலைவனமாதல் மற்றும் வறட்சியை எதிர்த்து போராடுவதற்கான உலக தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. பாலைவனமாதலை எதிர்த்து போராடுவதற்கான சர்வதேச முயற்சிகள் குறித்த பொது விழிப்புணர்வை ஊக்குவிப்பதற்காக ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 17 அன்று உலகம் முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது. சிக்கல்களுக்கு தீர்வு காண்பது, வலுவான சமூக பங்கேற்பு மற்றும் அனைத்து மட்டங்களிலான ஒத்துழைப்பு ஆகியவற்றின் மூலம் நல சீரழிவு நடுநிலையை அடைய முடியும் என்பதை அனைவருக்கும் நினைவூட்டுவதே இந்நாளின் நோக்கமாகும். ஐக்கிய நாடுகள் பொதுசபை 1994 தீர்மானத்தின் மூலம் ஜூன் 17 பாலைவனமாதல் மற்றும் வறட்சியை எதிர்த்து போராடுவதற்கான உலக தினமாக அறிவித்தது. இது முதன் முதலில் 1995 அனுசரிக்கப்பட்டது. இந்த தேதியானது 1994 ஐக்கிய நாடுகள் பொதுசபையால் பாலைவனமாதலை எதிர்த்து போராடுவதற்கான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் ஊக்குவிக்கப்பும் இந்நாள் உலக அளவில் அனுசரிக்கப்படுகிறது.
0: ஸ்டாச்சு ஆஃப் லிபர்டி சிலையின் பகுதிகள் பிரான்சிலிருந்து அமெரிக்காவுக்கு வந்தடைந்த நாள் என்று ஆண்டு 1885.
6: நாட்டின் விடுதலைக்காக தன் உயிர் தியாகம் செய்த மாவீரன் வாஞ்சிநாதன் அவர்களின் நினைவு நாள் இன்று. இந்தியாவில் ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான நடவடிக்கைகளில் பங்கேற்றவர் வாஞ்சிநாதன் அவர்கள். 1911 ஜூன் 17 இதே நாள் நாட்டின் விடுதலைக்காக தன் உயிரையே தியாகம் செய்தவர். தென்னிந்தியாவில் இந்திய சுதந்திர இயக்கத்தின் முக்கிய நிகழ்வுகளில் இதுவும் ஒன்று. விடுதலை போராட்ட வீரர் வாஞ்சிநாதன் அவர்களின் 115 நினைவு நாள் இன்று.
0: FIFA வேர்ல்டு கப் 1994 அமெரிக்காவில் தொடங்கிய நாள் என்று.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் செய்தியும். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் விபிஎன் கண் மருத்துவமனை நாகப்பட்டினம்.
1: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
1: விபிஎன் கண் மருத்துவமனை.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
3: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 9:30. நேயர்கள் கேட்கவிருப்பது வேளாங்கண்ணி ஹோட்டல் பிரகாஷ் ரூம்ஸ், பூவை தேடி தோப்புத்துறை உமா மேகம் சீட் கவர்ஸ், பூவை தேடி திருப்பூண்டி மதுரா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸின் ஆலய உலா. நாகை மாவட்டம் கீழ்வேலூர் அருள்மிகு வீரசக்தி விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேகத்தின் நேர்முக வர்ணனை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வேளாங்கண்ணி ஹோட்டல் பிரகாஷ் ரூம்ஸ்.
5: தரமான சைவ அசைவ உணவு வகைகளை சுவைத்து மகிழ்ந்திட வருகை தாருங்கள் ஹோட்டல் பிரகாஷ் நிறுவனம் வேளாங்கண்ணி. நாகை மாவட்டம் கீழ்வள்ளூர் வட்டம் சிந்தாமணி அருள்மிகு ஸ்ரீ வீரசக்தி விநாயகர் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகத்திற்கு வருகை தந்திருக்கும் பக்த கோடிகளையும் பொதுமக்களையும் ஆன்மீக அன்புணல் இதயங்களை

0: வருக வருகவன வரவேற்றும் மகிழ்கின்றார்கள் ஹோட்டல் பிரகாஷ் நிறுவனங்கள் வேளாங்கண்ணி. வேளாங்கண்ணி கடற்கரையில் நாவிற்கினிய தரமான சைவ அசைவ உணவு வகைகளை சுவைத்து மகிழ்ந்திட வருகை தாருங்கள். சொகுசான ஏசி மற்றும் நான் ஏசி தங்கும் விடுதிகளும் உண்டு. ஹோட்டல் பிரகாஷ் நிறுவனங்கள் வேளாங்கண்ணி.
1: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் பூவை தேடி தோப்புத்துறை உமா மேகம் சீட் கவர்ஸ்.
0: பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கான தரமான பேக்குகள் செய்து தருகின்றோம் உமா மேகம் சீட் கவர்ஸ். நாகை மாவட்டம் கீழ்வலூர் வட்டம் சிந்தாமணி அருள்மிகு ஸ்ரீ வீர சக்தி விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேகத்திற்கு வந்திருக்கும் பக்தர்களை அன்போடு வரவேற்கின்றார்கள் உமா மேகம் சீட் கவர்ஸ். பூவை தேடி 15 ஆண்டுகளுக்கு மேலாக மக்களின் நன்மதிப்பை பெற்ற உமா மேகம் சீட் கவர்ஸில் குறைந்த செலவில் அனைத்து இருசக்கர வாகனங்களுக்கும் சீட் கவர்ஸ் மற்றும் 1 வருட கேரண்டியோடு பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கான தரமான பேக்குகள் செய்து தருகின்றோம் உமா மேகம் சீட் கவர்ஸ். பூவை தேடி தோப்புத்துறை மற்றும் மஞ்சக்கொள்ளை உமா மேகம் சீட் கவர்ஸ்.
1: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் பூவை தேடி திருப்பூண்டி மதுரா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்.
2: ஃபேன்சி ஸ்டேஷனரி பிளாஸ்டிக் பொருட்கள் கிஃப்ட் ஆர்டிகல் அனைத்தும் மதுரா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் பூவை தேடி மற்றும் திருப்பூண்டி.
0: மகா கும்பாபிஷேகத்திற்கு வருகை தந்திருக்கும் பக்தர்களை வருக வருகவன அன்போடு வரவேற்கும் நாகை மாவட்டம் மதுரா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் பூவை தேடி மற்றும் திருப்பூண்டி. தரமான மளிகை பொருட்கள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும். ஃபேன்சி ஸ்டேஷனரி பிளாஸ்டிக் பொருட்கள் கிஃப்ட் ஆர்டிகல் முன்னணி நிறுவனங்களின் காலடி வகைகள் அனைத்தும் தரமாகவும் விலை குறைவாகவும் கிடைக்கும். மதுரா சூப்பர் மார்க்கெட் பூவை தேடி மற்றும் திருப்பூண்டி. மகா கும்பாபிஷேகத்திற்கு வருகை தந்திருக்கும் பக்தர்களை வருக வருகவன அன்போடு வரவேற்கும் மதுரா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் பூவை தேடி மற்றும் திருப்பூண்டி. ஃபேன்சி ஸ்டேஷனரி பிளாஸ்டிக் பொருட்கள் கிஃப்ட் ஆர்டிகல் அனைத்தும் மதுரா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் பூவை தேடி மற்றும் திருப்பூண்டி.
1: நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம் ஆலய உலா. நாகை மாவட்டம் கீழ்வேலூர் அருள்மிகு வீரசக்தி விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேகத்தின் நேர்முக வர்ணனை. வர்ணனையாளர் எம் கே அன்பழகன் அவர்கள். வாருங்கள் நேயர்களே, கீழ்வேலூர் செல்வோம்.
3: இவை நான்கும் கலந்துணக்கு நான் தருவேன் துங்கக் கரிமுகத்து தூமணியே தங்கத் தமிழ் மூன்றும் தா எனக்கு தங்கத் தமிழ் மூன்றும் தா. ஆன்மீக அன்பர்களுக்கும் காரைக்கால் பந்தலை நேர்களுக்கும் இனிய காலை வணக்கம். காக்கு தரித்து விளையாடும் பாலகருக்கு நாக்கு தமிழ் மணக்கம் நன்னாக என்று காலமேக புலவரால் பாடப்பெற்ற நாகப்பட்டினம் மாவட்டத்தின் தென்கோடியில் வேண்டுவோருக்கு வேண்டு வரம் தந்து நாடுவோருக்கு நாளும் நலம் தந்து காத்தருளும் கீழ்வேலூர் வட்டம் சிந்தாமணி கிராமத்தில் அமர்ந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு வீரசக்தி விநாயகர் திருக்கோயில் திருக்குடமுழக்கு விழாவின் காட்சி வர்ணனையை காத்தலையில் தந்து இல்லத்தின் வானொலி வழியே செவியில் இணைய காத்திருக்கும் நான் உங்கள் ராமேஸ்வரம் எம் கே அன்பழகன். ஓம் எனும் பிரணவ மந்திர வடிவமாய் விளங்கும் விநாயக பெருமான் இதோ சிந்தாமணி கிராமத்தில் வீராசக்தி விநாயகராக திருக்கோயில் கொண்டிருக்கிறார். மாசில்லா மனமுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் தெய்வம் பிள்ளையார் என்பதால் கல்வியின் முழு முதற் கடவுளாய் ஓசைகளுக்கும் வேதங்களுக்கும் மூலமாக விளங்கும் ஓம் எனும் பிரணவத்தை தோற்றுவித்த விநாயக பெருமானுக்கு இதோ சிந்தாமணி கிராமத்தில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா இனிது நிகழ்ந்தோடவிருக்கிறது. இப்பொழுது திருக்கோயிலின் எதிரே அமைக்கப்பட்டுள்ள யாகசாலை பூஜையில் மங்கள வாத்தியங்கள் முழங்க வேத மந்திரங்கள் சிவாச்சாரிய பெருமக்களால் உழுத திருக்குடத்தில் திருநன்னீர் எடுத்து வரப்பட்டு கடவுளரை ஆவாகனம் செய்து கொண்டிருக்க இன்னும் சற்று நேரத்தில் இதோ திருக்கடம் புறப்பட்டு வந்து ஆவர்த்தனம் செய்து கொண்டிருக்கிற சிவாச்சாரிய பெருமக்களை கலந்து கொண்டிருக்கிறோம். இந்த அற்புத காட்சியை காண்பதற்காக 10 கோடி மெய்யன்பர்கள் எல்லாம் பல்வேறு பகுதிகளில் இருந்து வருகை தந்திருக்கிற அழகான காட்சியை இங்கே நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். செங்கதிர் பாய்ச்சிய காலை கதிரவன் இதோ வெண்கதிர் வீசும் நன்காலை பொழுதில் நாகை மாவட்டம் திருப்பூண்டி அருகே தென்புறத்தில் உள்ள சிந்தாமணி கிராமத்தில் அருள்மிகு வீரசக்தி விநாயகரின் திருக்குடமுழக்கு விழாவினை காண 4 திசைகளில் இருந்து நல்லோர் சூழ்ந்திருக்க இன்னும் சில நிமிடங்களில் திரு நன்னீர் ஊற்றப்படவிருக்கிற அந்த அற்புத காட்சியை அழகு காட்சியை ஆனந்த காட்சியை ஆன்மீக காட்சியை காண பல்வேறு பகுதிகளில் இருந்தும் இதோ மெய்யந்தர்கள் கூட்டம் பெருகி கூடியிருப்பதை நாம் காண முடிகிறது. ஆத்தாலை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாலை மாதிரம்பு நிறத்தாலை புகையடங்க காத்தாலை அன்று பாசம் குசுமும் கரும்பும் அங்கை சேர்த்தாலை முக்கண்ணிய முதற்கண்ணி அன்னை ஆதிபராசக்தியின் மூத்த மகனான முழு முதற் பெருமான் விநாயக பெருமானுக்கு திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவின் ஆயத்த ஏற்பாடுகள் இதோ ஆன்மீக முறைப்படி வேதங்கள் செல்படி

0: அழகாய் நிகழ்ந்தேறி கொண்டிருக்கின்றன. இந்த மேலேறி கும்பத்திற்கு அருகே இருக்கக்கூடிய திருநெல்லூர் ஊற்றப்படவிருக்கிற அற்புதமான காட்சியை காண்பதற்கு பத்தொன்பது மீனவர்கள் காத்திருக்கு விழிமேல் காத்துக் கொண்டிருக்க இதோ சிவாச்சாரிய பெருமக்கள் இந்த திருக்கும்பத்தின் மீது ஆவாகனம் செய்து வேத மந்திரங்களை ஓதிக்கொண்டிருக்கிற அழகான காட்சியை நாம் கண்டு கொண்டிருக்கிற அதே வேளையில் இதோ நம்முடைய தலைமை சிவாச்சாரிய பெருமக்கள் செந்தில் அவர்கள் இதோ நம்மோடு இணைகிறார். ஆலய சிறப்பினை சொல்ல,
1: நமது ஆலயமானது ஒரு 300 ஆண்டுகளுக்கு பழமையாக இருக்கக்கூடிய ஆலயம் என்று மிக தெளிவாக கூறலாம். ஏனென்று சொன்னால் எங்கள் தலைமுறையிலே 4 தலைமுறைகளாக இந்த ஆலயத்தை பூஜை செய்து வருகின்றார்கள். இந்த சிந்தாமணி கிராமத்தில் மிகவும் பழமையான ஆலயமாக நமது வீரசக்தி விநாயகப் பெருமான் திகழ்கிறார். அவருடைய உருவத்தை பார்த்தாலே தெரியும் மிக பழமை, அதாவது சிற்பக்கலைகள்லாம் வருவதற்கு முன்பாக உள்ள வேலைப்பாடோடு அமைந்த ஒரு ஆலயம், மிக பழமையான ஆலயம். எங்களுக்கு தெரிந்த 2வது கும்பாபிஷேகமாக இன்றைய தினம் நடைபெறுகின்றது. 33 ஆண்டுகளுக்கு பிறகு 2 தள விமானத்துடன் கிராமவாசிகளுடைய ஒத்துழைப்போடும் அறநிலையத்துறையுடைய ஒத்துழைப்போடும் இன்றைய தினம் இந்த கும்பாபிஷேகமானது நடக்க இருக்கின்றது. இந்த கும்பாபிஷேக இந்த விநாயக பெருமான் அனைவருக்குமான சித்தாரம் கிராமத்தினுடைய ஒரு முக்கிய இடத்திலே முக்கியமான ஒரு தெய்வமாக விளங்கக்கூடிய விநாயக பெருமான், கேட்டவர்கள் கேட்டவர்களை எல்லாம் தரக்கூடிய விநாயக பெருமானாக கிராமத்தில் ஏற்பாடு வருகின்றார். இன்னும் கும்பாபிஷேகம் நிறைவடைந்தவுடன் இன்னும் மெருகேற்றி வாழையும் சிறப்பான முறையில் விநாயக பெருமான் அனைவருக்கும் அருள்புரிய வேண்டும் என்று எல்லாம் உள்ள விநாயக பெருமானை பிரார்த்தனை செய்து கொள்கிறோம்.
0: நன்றி சிவாச்சாரிய பெருமக்கள். விநாயக பெருமான் பஞ்சபூதங்களை தன் தொடர்பிலேயே வைத்திருப்பதாக ஐதீகம் சொல்கிறது. அரச மரத்தடியில் ஆகாய வடிவமாகவும், வாத நாராயண மரத்தடியில் வாயு வடிவமாகவும், நெல்லி மரத்தடியில் நீர் வடிவமாகவும், ஆலய விருட்சங்களில் மண் வடிவமாகவும், வண்டி மரத்தடியில் நெருப்பு வடிவமாகவும் விளங்குகிறார் என்பது ஐதீகம். அப்பேற்பட்ட அந்த சக்தி பெற்ற தீரசக்தி விநாயகருக்கு நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்புண்டிக்கு அருகில் இருக்கக்கூடிய இந்த சிந்தாமணி கிராமத்தில் எழுந்தருளி இருக்கிற வீரசக்தி விநாயக பெருமானுக்கு இதோ திருநன்னீர் ஊற்றப்படவிருக்கிற அந்த அற்புத காட்சியை காண்பதற்காக பல்வேறு பகுதிகளிலிருந்து வருகை வந்து கொண்டிருக்கிற இந்த பக்தர்கள் கூட்டத்தை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்போது சிவாச்சாரிய பெருமக்கள் வேத மந்திரங்கள் ஓடிக்கொண்டிருக்கிற அந்த அழகான காட்சியை காண முடிகிறது. இதோ திரு கும்பத்தின் மீது ஒளிந்து கொண்டிருக்கிற ஒளிவாகி கொண்டிருக்கிற அந்த திருக்கும்பத்தின் மீது எலுமிச்சம்பழம் நடப்பட்டு அதன் மீது சாச்சாரிய பெருமக்கள் வேத மந்திரங்கள் ஓடி அதன் மீது உருவாக்கி கொண்டிருக்கிற அழகான காட்சியை நாம் இங்கே கண்டு கொண்டிருக்கிறோம். அந்த திருநெல்லூர் ஊற்றப்படவிருக்கிற காட்சியை காண்பதற்காக பக்தர்களுடைய கூட்டம் இது முண்டி அடித்துக் கொண்டு விழிமேல் வழிமேல் விழிதேக்கி தன்னுடைய இரு கரங்களையும் சிறசு மேல் தூக்கி விநாயக பெருமானை ஓம் கணபதி ஸ்ரீம் நமக, ஓம் கணபதியின் ஸ்ரீம் நமக, ஓம் கணபதி விநாயக பெருமான இணைந்து இவரை கணங்களுக்கெல்லாம் தலைவர் ஆக்கியதால் கணபதி என, கணேசர் என, கணாதிபன் என, கணநாதன் என பெயர் பெற்று இதோ சிந்தாமணி கிராமத்தில் வீரசக்தி விநாயகர் என்ற திருநாமத்துடன் அருள்வாளிக்கும் விநாயக பெருமானை வணங்கி அவரின் நன்னீராட்டு பெருவிழாவை காண இதோ சுட்டரிக்கும் சூரிய பகவான் சற்று சூட்டை தணித்து அவரும் மேகங்களுக்கு இடையில் தலை காட்டி இருப்பதை நாம் இங்கே காண முடிகிறது. காலை வரை சற்றே சுட்டரித்த இந்த சூரிய பகவான் மேகங்களுக்கிடையில் மறைந்து கொண்டு இதோ ஒரு குளிர்ந்த பிரதேசத்தில் இருப்பதை போன்று இந்த மேகங்கள் கருமேகங்களாக சூடி பக்தர்கள் இந்த வெயிலில் வாடிவிடக் கூடாது என்பதற்காக குளிர் மேகங்கள் சூடி ஆங்காங்கே செட்டு செட்டாக மேக நீர் மழை நீர் சற்றே இங்கே விழுவதை நாம் அற்போடு காண முடிகிறது. இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி என மும்மந்திரத்தை பொழியக்கூடியவராகும் கும்பம் ஏந்திய கை படைக்கும் தொழிலையும், மோதகம் ஏந்திய கை காத்தல் தொழிலையும், அங்குசம் ஏந்திய கை அழித்தல் தொழிலையும், பாசம் ஏந்திய கரம் மறைத்தல் தொழிலையும், தந்தம் ஏந்திய கரம் அருள் தரும் தொழிலையும் புரிந்து சிருஷ்டி திதி சங்காரம் திரௌபவம் அனுகிரகம் என ஐந்தரும் தொழில்களை தன் 5 கரங்களால் புரிந்து ஆன்மாக்களுக்கு அருள் புரியும் அருமை விநாயக பெருமான் வீரசக்தி விநாயகனாய் இதோ சிந்தாமணி கிராமத்தில் அமைந்து அருள்வாளித்துக் கொண்டிருக்கிற அந்த அழகான காட்சியை நாம் இப்போ கண்டுகொண்டிருக்கிறோம். சிவாச்சாரிய பெருமக்கள் வேத மந்திரங்கள் ஓடி இதோ வருடாவுக்காக காத்திருக்க மங்கள வாக்கியங்கள்

0: அற்புதமாக முழங்க பக்தர்கள் மெய்யம்பர்கள் தங்களுடைய விழிகளிலே ஆவலை தேக்கி தங்களுடைய அந்த திருநெல்லி ஊற்றப்படவிருக்கிற அந்த காட்சியை எப்பொழுது நாம் காண்போம் என்று ஆவலில் நிற்கக்கூடிய அந்த அழகான காட்சியை கண்டுகொண்டிருக்கோம். அழகாகவே இந்த மேகமூட்டம் ஒரு குளிர்ந்த பிரதேசத்தில் நம்மை நிறுத்தியிருப்பதை போன்ற ஒரு அற்புத உணர்வை நாம் கண்டுகொண்டிருக்கிறோம். அனைத்து கடவுள்களும் வாசம் செய்கிற ஒரே கடவுள் விநாயகர் மட்டுமே என்கிறது கணேச புராணம். விட்டி கமலம் என்று சொல்லக்கூடிய தொப்புளில் பிரம்மனும், முகத்தில் விஷ்ணுவும், கண்ணில் சிவனும், இடப்பாகத்தில் சக்தியும், வலப்பாகத்தில் சூரியனும் அமைந்திருப்பதாக புராணங்கள் சொல்கின்றன. இதோ யாகசாலை பூஜையில் இருந்து புறப்பட்ட கடம் மேலேறி வந்து இதோ அந்த திருக்கும்பத்தின் மீது சிவாச்சாரிய பெருமக்கள் வேத மந்திரங்கள் ஓதிக்கொண்டிருக்கிற அந்த அழகான காட்சியை நாம் கண்டுகொண்டிருக்கிற இந்த வேளையில், ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சிந்தாமணி வீரசக்தி விநாயகர் ஆலயத்தில் இருந்து நாம் இணையலாம் நேர்களே.
1: தரமான சைவ அசை

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வேளாங்கண்ணி ஹோட்டல் பிரகாஷ் ரூம்ஸ், பூவை தேடி தோப்புத்துறை உமாமேகம் சி கவர்ஸ், பூவை தேடி திருப்பூண்டி மதுரா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸின் ஆலய உலா. நாகை மாவட்டம் கீழ்வேலூர் அருள்மிகு வீரசக்தி விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேகத்தின் நேர்முக வர்ணனை.

0: நாகை மாவட்டம் கீழ்வள்ளூர் வட்டம் சிந்தாமணி அருள்மிகு ஸ்ரீ வீரசக்தி விநாயகர் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகத்திற்கு வருகை தந்திருக்கும் பக்தகோடிகளையும் பொதுமக்களையும் ஆன்மீக அன்புணல் இதயங்களையும் வருக வருகவன வரவேற்று மகிழ்கின்றார்கள். ஹோட்டல் பிரகாஷ் நிறுவனங்கள் வேளாங்கண்ணி, வேளாங்கண்ணி கடற்கரையில் நாவிற்கினிய தரமான சைவ அசைவ உணவு வகைகளை சுவைத்து மகிழ்ந்திட வருகை தாருங்கள். சொகுசான ஏசி மற்றும் நான் ஏசி தங்கும் விடுதிகளும் உண்டு. ஹோட்டல் பிரகாஷ் நிறுவனங்கள் வேளாங்கண்ணி. நாகை மாவட்டம் கீழ்வள்ளூர் வட்டம் சிந்தாமணி அருள்மிகு ஸ்ரீ வீரசக்தி விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேகத்திற்கு வந்திருக்கும் பக்தர்களை அன்போடு வரவேற்கின்றார்கள். உமா மேகம் சீட் கவர்ஸ் பூவை தேடி 15 ஆண்டுகளுக்கு மேலாக மக்களின் நன்மதிப்பை பெற்ற உமா மேகம் சீட் கவர்ஸில் குறைந்த செலவில் அனைத்து இருசக்கர வாகனங்களுக்கும் சீட் கவர்ஸ் மற்றும் ஒரு வருட கேரண்டியோடு பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கான தரமான பேக்குகள் செய்து தருகின்றோம். உமா மேகம் சீட் கவர்ஸ் பூவை தேடி தோப்புத்துறை மற்றும் மஞ்சக்கொள்ளை. உமா மேகம் சீட் கவர்ஸ் மகா கும்பாபிஷேகத்திற்கு வருகை தந்திருக்கும் பக்தர்களை வருக வருகவன அன்போடு வரவேற்கும் நாகை மாவட்டம் மதுரா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் பூவை தேடி மற்றும் திருப்பூண்டி தரமான மளிகை பொருட்கள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும். ஃபேன்சி ஸ்டேஷனரி பிளாஸ்டிக் பொருட்கள் கிஃப்ட் ஆர்டிகல் முன்னணி நிறுவனங்களின் காலடி வகைகள் அனைத்தும் தரமாகவும் விலை குறைவாகவும் கிடைக்கும். மதுரா சூப்பர் மார்க்கெட் பூவை தேடி மற்றும் திருப்பூண்டி மகா கும்பாபிஷேகத்திற்கு வருகை தந்திருக்கும் பக்தர்களை வருக வருகவன அன்போடு வரவேற்கும் மதுரா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் பூவை தேடி மற்றும் திருப்பூண்டி ஃபேன்சி ஸ்டேஷனரி பிளாஸ்டிக் பொருட்கள் கிஃப்ட் ஆர்டிகல் அனைத்தும் மதுரா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் பூவை தேடி மற்றும் திருப்பூண்டி.
1: இன்றைய ஆலய உலாவில் நாம் தரிசித்துக் கொண்டிருப்பது நாகை மாவட்டம் கீழ்வேலூர் அருள்மிகு வீரசக்தி விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேகத்தின் நேர்முக வர்ணனை. வாருங்கள் நேயர்களே, மீண்டும் கீழ்வேலூர் செல்வோம்.
2: சென்று பண்ணிய பாவம் தொலைக்க செல்வோர் எல்லாம் கோடி புண்ணியம் தரும் கோபுர தரிசனம் காண வேண்டும் என்று சொன்ன ஆண்டோர் வாக்கிற்கிணங்க. இதோ நாகை மாவட்டம் சிந்தாமணியின் அருள்மிகு வீரசக்தி விநாயகர் திருக்கோயிலின் திருக்குடமுழக்கு விழாவினை காண நெய் செலுத்து ஊன் எதிர்த்து ஊனுரக மெய்யுருக காண காத்திருக்கிற அந்த அற்புத காட்சிக்காக இதோ திருநெல்லை ஊற்றப்பட தயாராக காத்திருக்கிற அந்த ஒரு சில நொடி சிலை காண இதோ இந்த பக்தர்கள் கூட்டம் குழுமி இருப்பதை நாம் காண முடிகிறது. இதோ பச்சை கொடி காட்டப்பட்டு திருநன்னீர் ஊற்றப்படவிருக்கிற அந்த அற்புதமான காட்சிக்காக இதோ காத்துக் கொண்டிருக்கிறோம். சாச்சாரிய பெருமக்கள் தங்களுடைய வேத மந்திரங்களை ஓதி இதோ திருநன்னீர் ஊற்றப்படவிருப்பதற்கான அந்த ஆயத்த ஏற்பாடுகளை அற்புதமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது சாச்சாரிய பெருமக்களார் வருகாழ்வாருக்கு வேத மந்திரங்கள் ஓதி அவர் வட்டமிட்டு சுட்டிக் கொண்டிருக்கிற அழகான காட்சியை கண்டுகொண்டவாறு வருகாழ்வாரை வணங்கி இதோ திருநன்னீர் ஊற்றப்படவிருப்பதற்கான அந்த நேரத்திற்கு சரியாக காத்திருக்கிறார்கள்.

கும்பத்தில் வைக்கப்பட்ட புனித நீரின் இறை சக்திகளை ஆவாகனம் செய்து யாகத்தின் மூலம் மந்திர உச்சாரணம் செய்யப்பட்டு கும்பத்திற்குள் வரவழைக்கப்பட்ட அந்த சக்தியை கடவுள்களின் சிலையால் ஆவாகனம் செய்து கோபுர கலசங்கள் இல்லையாக இருக்கும்படி செய்து அபிஷேக ஆராதனைகளால் யாகசாலை பூஜைகள் மூலம் நிலைநிறுத்தி திருக்குடமுழைக்க விழாவின் திருநன்னீர் திருக்கும்பத்தில் ஊற்றப்பட்டுக் கொண்டிருக்கிற அழகான காட்சியை நாம் கண்டுகொண்டிருக்கிறோம். இதோ ஐயம்பர்களே, நெய்யம்பர்களே, அழகான காட்சி இதோ திருநன்னீர் ஊற்றப்படுகிற அந்த அழகான காட்சி திருக்கும்பத்தின் மீது ஊற்றப்பட்டு திருக்கும்பம் குளிர்விக்கப்பட்டு திருக்கும்பம் ஒளிர்ந்து மிளிர்கிற அழகான காட்சியில் அந்த ஊற்றப்பட்ட திருநன்னீர் ஆலய சிற்பங்களின் வழியாக வழிந்தோடி இதோ பக்தர்களுடைய கையன்பர்களுடைய சிரசுகளிலே தெளிக்கப்படுகிற அழகான காட்சியை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். ஆகா ஆகா, ஆனந்த காட்சி, அற்புத காட்சி, அந்த அருமையான இந்த அழகான காட்சியை காண கண் போடி வேண்டும் என்று விநாயக பெருமானுக்கு திருநன்னீர் ஊற்றப்பட்டிருக்கிற இந்த அழகான காட்சியை இந்த காரைக்கால் பண்பலையின் வழியாக உங்கள் செவிகளுக்கு கொண்டு வந்த அந்த புண்ணியத்தை உங்களோடு சேர்ந்து நாங்களும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அன்பான நேர்களே, நீ என்றால் இதற்கு மேல் இல்லை என்று பொருள்படும். நாயகர் என்றால் தலைவன் என்று பொருள்படும். இவருக்கு மேல் பெரியவர் எவரும் இல்லை என்று பொருள்படும்படியாகத்தான் விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார். விநாயக பெருமானுக்கு விநாயகி, விநாயகி, வைநாயகி, விங்கேஸ்வரி, கணேசினி, கணேஸ்வரி, ஐங்கினி என்று பெண் பெயர்களும் இந்த விநாயகருக்கு வணங்கப்பெறுகிற பெருமைக்குரிய பிள்ளையார் அப்பனாக இங்கே வீரசக்தி பெருமான் காட்சியளித்துக் கொண்டிருக்கிற அழகான காட்சியை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். விநாயகர் காட்சியளித்துக் கொண்டிருக்கிற இந்த அற்புதமான காட்சியை இருகரம் தூக்கி தங்களுடைய சிறசிலே வணங்கிக் கொண்டிருக்கிற அற்புதமான காட்சியை நாம் கண்டு கொண்டிருக்கிற உங்களுக்கு நேரலையில் கண்டு கொண்டிருக்கிறோம். நேர்களே, விநாயக பெருமானின் பிரணவத்தின் பீடமே, ஞானத்தின் பரம்பொருளே, வேண்டும் வரம் கொடுக்கும் வேளவனின் தமையனே, வேத நாயகனின் தலைமகனே என்று வணங்கி இரு கரங்களையும் சிறச்சிற்கு மேல் தூக்கி கண்கள் மூடி தியானித்து புதிய பாரதத்திற்கு பிரதி எடுத்தவனை, மகாபாரதம் எனும் மாபெரும் காவியம் அழிந்துவிடக் கூடாது என்பதற்காக புலமைக்கு முதலிடம் கொடுத்த முழுமுதற் கடவுளே, சுவடி எடுத்து எழுத்தாணியாக தனது கொம்பை ஒடித்து பாரதத்தை ஏட்டிலே பதித்த புண்ணிய ஆத்மாவி, ஆற்று நீரை கமண்டலத்திலே அடக்கி அகத்திய முனிவர் எடுத்துச் செல்கிறார் என்பதை அறிந்து காக்கை வடிவெடுத்து கமண்டலத்து நீரை கவிழ்த்து அதன் காரணமாக காவிரி ஆறு பறந்து ஓடுவதைக் கண்டு களிப்படைந்த கணபதியே, தந்தையும் அன்னையுமே தெய்வம் என்பதை உலகிற்கு எடுத்துக்காட்ட அவர்களையே வளம் வந்து ஞான பழம் பெற்ற ஞான கொழுந்தே, கல்வி கற்ற பெரியோரெல்லாம் முதலில் உம்மை நினைத்து உமக்கரு காப்பு செய்யுள் இயக்கிய பின்னரே மற்றவர்களை எழுதும் வழக்கம் தந்த வாமன விநாயகனை, தமிழ் மகளாம் மல்லியை தம்பி முருகனுக்கு மனமுடிக்க யானை வடிவில் வந்து மனமுடித்து வைத்த யானை முகத்தோனே, இதோ உன் பேரருளை பெற பெருமக்களால் நீயந்தர்கள் குவிந்திருக்கிற அற்புத காட்சியை நாம் கண்டு கொண்டிருக்கிறேன். அழகாக நடந்து முடிந்தேறியவுடன் நோக்கி கற்பூர தீபம் ஏற்றப்பட்டு அந்த கற்பூர தீபம் நம் கண்களுக்கு அருகிலேயே வருவதை போன்ற ஒரு உணர்வோடு இதோ மெய்யந்தர்களுடைய கூட்டம் அந்த கற்பூர தீபாராதனையை கண்டு மெய் செலுத்திருக்கிற அழகான காட்சியை கண்டு கொண்டிருக்கிறோம். திருக்கும்பத்தின் மீது பட்டாடு உடுத்த பெற்று இந்த நானல் புற்களால் அந்த திருக்கும்பத்தின் மீது உருவேற்றப்பட்டு திருக்கும்பம் திருநின்னரால் ஊற்றப்பட்டு இப்பொழுது அந்த திருக்கும்பத்துக்கு கற்பூர ஆராதனை சிவாச்சாரிய பெருமக்களால் அழகாக நிகழ்த்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சிவாச்சாரிய பெருமக்களுடைய வேத மந்திரங்களால் ஒட்டுமொத்த ஆன்மாக்காலும் இப்பொழுது சுத்தமாகி அந்த கற்பூர தீபாராத பார்த்தவுடன் கற்பூர தீபாராதத்திலே ஆனந்த விநாயகனாய் அந்த சுடரூரில் எழுந்தாடுகிற அந்த விநாயகனை கண்ட மகிழ்ச்சியில் இதோ பக்தர்களுடைய கூட்டம் மெய்யுருகி நிற்கிற அந்த அற்புதமான காட்சியை நாம் கண்டு கொண்டிருக்கிற மெய்யன்பர்களே, இப்பொழுது திரு குடமுழுக்கு விழா நிகழ்வு பெற்று ஆலயத்தில் உள்ளே இருக்கிற கருவறைக்குள்ளே வீற்றிருக்கிற அந்த வீரசக்தி விநாயக பெருமானுக்கு மூலஸ்தான கும்பாபிஷேகம் இதோ நடைபெறவிருக்கிற அழகான அந்த காட்சியை நாம் காணவிருக்கிறோம். சிவாச்சாரிய பெருமக்கள் அதற்கான அந்த ஆலய ஏற்பாடுகளை மிக அற்புதமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தீபாராதனை கண்ட மகிழ்ச்சியோடு பக்தர்களுடைய கூட்டம் ஆலயத்தின் உள்ளே சென்று அந்த விநாயக பெருமானை தரிசிப்பதற்காக விநாயக பெருமானுக்கு மூலஸ்தான கும்பாபிஷேகம் நடைபெறுவதை காண்பதற்காக மெய்யந்தர்களுடைய கூட்டம் அழகாக அமைதியாக அருமையாக வரிசையாக நின்று காத்துக் கொண்டிருக்கிற அழகான காட்சியை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். ஓம் ஸ்ரீ கணபதியாய், ஐங்கரனாய், விக்னேஸ்வரனாய்.

0: முகனாய், கஜனனாய், லம்போதரனாய், ஏகநந்தனாய், பாலகணபதியாய், பத்ரதுண்டனாய், ஏரம்பனாய், கணநாதனாய், கங்கை பெற்றோனாய், அங்கு சதாரியாய், குண்டிஜ ராஜனாய், பிள்ளையார் அப்பனாய், ஒச்சை கொம்பனாய், கஜமுகனாய், மயூரநேசனாய், பரசு பாணியாய், அத்தி முகத்தோனாய், ஜேஷ்ட ராஜனாய், நிஜஸ்திதியனாய், முரக்கண்ணனாய், அம்பிகை தனையனாய், ஆசாபூரனாய், ஆருயிர் தோரனாய், வரதனாய், வாகீசனாய், விகடராஜனாய், வல்லவை மைந்தனாய், முன்னோனாய், மகா வித்யா கணபதியாய், விக்ன நாயகனாய், நிதி கணபதியாய், சித்தி புத்தி விநாயகராய், மகோதரனாய், சயன கணபதியாய், சந்தானலட்சுமி கணபதியாய், சுப்ர பிரகலாத கணபதியாய், தரணிதரனாய், விக்னராஜனாய், சித்தி கணபதியாய், விகட சக்கரனாய், பிரம்மண ஸ்தபதியாய், ஆன முகத்தோனாய், வேழ முகத்தோனாய், மோதகப்பிரியனாய், சும்பிக்கை ஆழ்வாரை, நர்தன கணபதியாய், மாங்கல்ய நேசராய், பார்வதி புதல்வனாய், கௌரி மைந்தனாய், திரியம்பகனாய், சர்வ பூஜ்யனாய், வினை தீர்த்தோனாய், அரிமருகனாய், குரு கணபதியாய், வாமன கணபதியாய், சங்கடகர கணபதியாய், குமார கணபதியாய், ஊர்த்துவ கணபதியாய், உத்தண்ட கணபதியாய், ஹரித்திர கணபதியாய், உச்சிஷ்ட கணபதியாய், சிங்கமுக கணபதியாய், மும்முக கணபதியாய், திருஷ்டி கணபதியாய், துவிமுக கணபதியாய், லோக கணபதியாய், துர்கா கணபதியாய், வீர கணபதியாய், புஷ்ப கணபதியாய், ரணமோசன கணபதியாய், வெயில் குகுந்த கணபதியாய், சர்வசக்தி கணபதியாய், பிரளயங்காத்த விநாயகனாய், படிக்காசு பிள்ளையாராய், உள்ளா பிள்ளையாராய், விகடச்சக்கர விநாயகராய், மனக்குள விநாயகராய், இதோ பல்வேறு பகுதிகளிலும் பல்வேறு திருநாமங்களில் பக்தர்களை அருள்பாலித்துக் கொண்டிருக்கிற விநாயக பெருமான் இதோ இந்த சிந்தாமணி கிராமத்தில் வீரசக்தி விநாயகராய் காட்சியளித்து மூலஸ்தானம் கும்பாபிஷேகம் இதோ சிறப்பாக நடைபெறவிருக்கிற அந்த அற்புத மூலஸ்தான கும்பாபிஷேகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அழகான காட்சியை நாம் கண்டுகொண்டிருக்கிறோம். நெய்யன்பர்களே, மூல முதல்வனாம் முழுமுதற் கடவுளான விநாயக பெருமான் நான்கு யுகங்களிலும் நான்கு திருநாமத்தில் அவதரித்ததாக கணேச புராணம் கூறுகிறது. விருத யுகத்தில் காசியப்ப முனிவருக்கும் அதீதி தேவிக்கும் பிள்ளையாராக அவதரித்து அசுரர்களை அழித்ததாகவும், விருத யுகத்தில் பிள்ளையாரின் திருநாமம் மகாத்கடர் என்று வழங்கப்பட்டதாகவும், திரேதா யுகத்தில் அம்பிகை பார்வதியின் பிள்ளையாக அவதரித்து அழகான மிகப்பெரிய மயிலை பிடித்து விளையாடியதால் மயூரேசர் என்ற திருநாமத்திலும், துவாபரா யுகத்தில் கஜானனன் என்ற திருநாமத்துடன் அவதரித்து பராசர மகரிஷியாலும் தேவி வத்சலாவாலும் சிறப்பாக வளர்க்கப்பட்டதாகவும், கலியுகத்தில் சிவபெருமானுக்கும் அம்பிகை பார்வதி தேவிக்கும் குழந்தையாக அவதரித்து தர்ம நெறியில் நடப்போரின் இன்னல்களை போக்கியும் வருவதாக கணேச புராணம் குறிப்பிடுவதை நாம் இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் கலியுகத்தில் இருப்பதாலேயே விநாயக பெருமானின் அருளை பெற வேண்டிய அவசிய பிறப்பை நாம் இங்கே எடுத்திருக்கிறோம்.
1: பொருள் வேண்டி புகழ் வேண்டி நாடுகின்றார், உன் அருள் வேண்டி நான் உன்னை நாடுகின்றேன், இருள் நீக்கும் அருமருந்தேன் இசையரசேன், என் இருள் நீக்க வாருமையா பரம்பொருளே, துழி போட்டு தொடங்குகின்றேன் நாயகனே விநாயகனே. இப்படி துழி போட்டு தொடங்கிய அனைத்து செயல்களும் சுபமாகவே முடிய வேண்டும் என்று உள்ளத்தில் இருத்தி வினை தீர்க்கும் சிந்தாமணி வீரசக்தி விநாயக பெருமானுக்கு இதோ மூலஸ்தான கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்று மகா அபிஷேகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அந்த அழகான அற்புத காட்சியை நாம் இங்கே கண்டுகொண்டிருக்கிறோம். இந்த மகா தீபாராதனையை கண்டவுடன் அருப்பிரசாதம் வழங்குவதற்காக சாச்சரிய பெருமக்கள் காத்திருக்கிறார்கள். ஆகா ஆகா, இந்த மூலஸ்தான கும்பாபிஷேகத்தை காண்கிற அந்த நேரத்தில் மகா அபிஷேகத்தில் அனைத்து பொருட்களாலும் சாச்சாரிய பெருமக்கள் அபிஷேகம் செய்கிற பொழுது வழிந்தோடுகிற அந்த ஒவ்வொரு அபிஷேகத்தின் திரு நீரும் திரு நன்னீரும் ஒவ்வொரு பொதுமக்களுடைய ஒவ்வொரு மெய்யந்தர்களுடைய ஒவ்வொரு பக்தர்களுடைய உள்ளத்திலே உறைந்து அது வீரசக்தி விநாயகனுடைய அருளை பெற்ற மகிழ்ச்சியாகவே இருக்கிறது என்பதற்கிணங்க இந்த பக்தர்களுடைய கூட்டம் அற்புதமாக நிறைந்திருக்கிற அழகான காட்சியை நாம் கண்டுகொண்டிருக்கிறோம். எல்லையில்லா ஆனந்தம் அளித்து அல்லல் கலைந்தே அருள் வழி காட்டியிருக்கிற இந்த அற்புத வீரசக்தி பெருமான் தென் தமிழ்நாட்டின் கண் ஓடி ஓடி செழிக்க வைத்து இன்னும் தமிழ்நாட்டு மக்களின் தேவையை பூர்த்தி செய்யும் காவிரி மகள் ஆணவத்தோடு அகத்திய முனிவரை எள்ளி நகையாட ஆத்திரமுற்ற அகத்திய முனிவன் காவிரியை சுருட்டி தன் தமண்டலத்திலே அடக்கி

கையிலே வைத்திருக்க காவிரி பாயும் சோலையெல்லாம் காய்ந்து கிடக்க பஞ்சம் தலைவிரிக்க தேவர்களும் முனிவர்களும் மெய்யன்பர்களும் விநாயக பெருமானை வணங்கி அகத்திய முனிவரிடமிருந்து காவிரியை மீட்டுத் தர வேண்டும் என வேண்ட காக்கை உருவம் எடுத்து கமண்டலத்தை தட்டிவிட பொங்கி எழுந்த பிரவாகம் எடுத்த காவிரி மகள் இதோ இந்த தென் தமிழ்நாட்டின் கண் ஓடி இந்த விவசாயத்தை பிரிக்க வைக்கிற அந்த காவிரி ஆறு ஓடுகின்ற கடைமடை பகுதியான இந்த சிந்தாமணி கிராமத்திலே வீரசக்தி விநாயக பெருமானுடைய அந்த அற்புத காட்சியை நாம் கண்டிருக்கிறோம். இந்த திருக்கும்பம் திருநன்னீர் ஊற்றப்பட்டு அதை கண்ட அந்த மகிழ்ச்சியில் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்கிற அளவிற்கு அதை கண்ட மகிழ்ச்சியில் ஊனுருக மெய்யுருக மெய்சுளித்து ஆனந்த காட்சியை அற்புத காட்சியை அழகான காட்சியை கண்ட அந்த மகிழ்வோடு பக்தர்களுடைய மெய்யன்பர்களுடைய கூட்டம் இந்த ஆலயத்தின் முன்னே நின்று விநாயக பெருமானை வணங்கி செல்வதற்காக அந்த மகா தீபாராதனையை காண்பதற்கு

0: மெய்சுழித்து ஆனந்த காட்சியை, அற்புத காட்சியை, அழகான கண்ட அழகான காட்சியை கண்ட அந்த மகிழ்வோடு பக்தர்களுடைய மெய்யந்தர்களுடைய கூட்டம் இந்த ஆலயத்தின் முன்னே நின்று விநாயக பெருமானை வணங்கி செல்வதற்காக அந்த மகா தீபாராதனையை காண்பதற்காக காண கோடி இருக்கிற அந்த கோடிக்கணக்கான பக்தர்களை, லட்சக்கணக்கான பக்தர்களை நாம் கண்டு ஆனந்தமயமாகி இருக்கிறோம். அன்பு நேயர்களே, எல்லையில்லா ஆனந்தம் அளித்து அல்லல்களை இந்த அருள்வழி காட்டி சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கு அணுவாய் அப்பாளுக்கு அப்பாளாய் கணுமுச்சி லிங்க கரும்புள்ளே காட்டி வேதமும் நீரும் விளங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குழாத்துடன் கூட்டி அஞ்சகரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்சகரத்தின் நிலை அறிவித்து தத்துவ நிலையை தந்தனை ஆண்ட வித்தாயக விரக விரைகள் சரணே என்ற அவ்வை பெருமாட்டின் அகவல் துரிபாடி வீரசக்தி விநாயக பெருமானை வணங்குவோருக்கு எங்கும் தீங்கில்லையே என்று நாகை மாவட்டம் திருப்பூண்டி அருகே இருக்கிற அழகிய சிந்தாமணி கிராமத்தில் எழுந்தரில் அறுவாளித்துக் கொண்டிருக்கிற வீரசக்தி விநாயக பெருமானின் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவின் நேர்முக வர்ணனை நேரலையாக தங்க மகிழ்வோடு இல்லத்திலிருந்து செவிமடுக்க கேட்டு வீரசக்தி விநாயக பெருமானின் அருளை பெற்ற காரைக்கால் பண்பலை நேயர்களுக்கும் மெய்யந்தர்களுக்கும் நன்றி கூறி அனைத்து அருளும் வீரசக்தி விநாயக பெருமானின் அருளும் அனைத்து மெய்யந்தர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று வேண்டி பேரலையில் இணைந்து ஒளிபரப்பு கூடத்தில் உதவிய அறிவிப்பாளர் சகோதரி தீபாவுடன் விடைபெறும் நான் உங்கள் காமேஸ்வரம் எம்கே அன்பழகன். நிலையம் திரும்புகிறோம் நேர்களே.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது வேளாங்கண்ணி ஹோட்டல் பிரகாஷ் ரூம்ஸ், பூவை தேடி தோப்புத்துறை உமாமேகம் ஸ்வீட் கவர்ஸ், பூவை தேடி திருப்பூண்டி மதுரா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸின் ஆலய உலா. நாகை மாவட்டம் கீழ்வேலூர் அருள்மிகு வீரசக்தி விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேகத்தின் நேர்முக வர்ணனை. வர்ணனையாளர் எம் கே அன்பழகன் அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வேளாங்கண்ணி ஹோட்டல் பிரகாஷ் ரூம்ஸ்.
2: தரமான சைவ அசைவ உணவு வகைகளை சுவைத்து மகிழ்ந்திட வருகை தாருங்கள் ஹோட்டல் பிரகாஷ் நிறுவனம் வேளாங்கண்ணி. நாகை மாவட்டம் கீழ்வள்ளூர் வட்டம் சிந்தாமணி அருள்மிகு ஸ்ரீ வீரசக்தி விநாயகர் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகத்திற்கு வருகை தந்திருக்கும் பக்த கோடிகளையும் பொதுமக்களையும் ஆன்மீக அன்புணல் இதயங்களையும் வருக வருகவன வரவேற்றும் மகிழ்கின்றார்கள் ஹோட்டல் பிரகாஷ் நிறுவனங்கள் வேளாங்கண்ணி. வேளாங்கண்ணி கடற்கரையில் நாவிற்கினிய தரமான சைவ அசைவ உணவு வகைகளை சுவைத்து மகிழ்ந்திட வருகை தாருங்கள். சொகுசான ஏசி மற்றும் நான் ஏசி தங்கும் விடுதிகளும் உண்டு ஹோட்டல் பிரகாஷ் நிறுவனங்கள் வேளாங்கண்ணி.
1: மேலும் நிகழ்ச்சியை வழங்கியோர் பூவை தேடி தோப்புத்துறை உமா மேகம் சீட் கவர்ஸ்.
2: பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கான தரமான பேக்குகள் செய்து தருகின்றோம் உமா மேகம் சீட் கவர்ஸ். நாகை மாவட்டம் கீழ்வள்ளூர் வட்டம் சிந்தாமணி அருள்மிகு ஸ்ரீ வீரசக்தி விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேகத்திற்கு வந்திருக்கும் பக்தர்களை அன்போடு வரவேற்கின்றார்கள் உமா மேகம் சீட் கவர்ஸ். பூவை தேடி 15 ஆண்டுகளுக்கு மேலாக மக்களின் நன்மதிப்பை பெற்ற உமா மேகம் சீட் கவர்ஸில் குறைந்த செலவில் அனைத்து இருசக்கர வாகனங்களுக்கும் சீட் கவர்ஸ் மற்றும் ஒரு வருட கேரண்டியோடு பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கான தரமான பேக்குகள் செய்து தருகின்றோம் உமா மேகம் சீட் கவர்ஸ். பூவை தேடி தோப்புத்துறை மற்றும் மஞ்சக்கொள்ளை உமா மேகம் சீட் கவர்ஸ்.
1: மேலும் நிகழ்ச்சியை வழங்கியோர் பூவை தேடி திருப்பூண்டி மதுரா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்.
3: ஃபேன்சி ஸ்டேஷனரி, பிளாஸ்டிக் பொருட்கள், கிஃப்ட் ஆர்டிகல் அனைத்தும் மதுரா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் பூவை தேடி மற்றும் திருப்பூண்டி.
2: மகா கும்பாபிஷேகத்திற்கு வருகை தந்திருக்கும் பக்தர்களை வருக வருகவன அன்போடு வரவேற்கும் நாகை மாவட்டம் மதுரா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் பூவை தேடி மற்றும் திருப்பூண்டி. தரமான மளிகை பொருட்கள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும். ஃபேன்சி ஸ்டேஷனரி, பிளாஸ்டிக் பொருட்கள், கிஃப்ட் ஆர்டிகல் முன்னணி நிறுவனங்களின் காலடி வகைகள் அனைத்தும் தரமாகவும் விலை குறைவாகவும் கிடைக்கும் மதுரா சூப்பர் மார்க்கெட் பூவை தேடி மற்றும் திருப்பூண்டி. மகா கும்பாபிஷேகத்திற்கு வருகை தந்திருக்கும் பக்தர்களை வருக வருகவன அன்போடு வரவேற்கும் மதுரா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் பூவை தேடி மற்றும் திருப்பூண்டி. ஃபேன்சி ஸ்டேஷனரி, பிளாஸ்டிக் பொருட்கள், கிஃப்ட் ஆர்டிகல் அனைத்தும் மதுரா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் பூவை தேடி மற்றும் திருப்பூண்டி.
1: படைப்பு காரைக்கால் வானொலி நிலையம்

0: நேயர்கள் கேட்கவிருப்பது சீர்காழி தென்பாதி மார்க்கோனி மகால் வழங்கும் ஆலய உலா. சீர்காழி பனமங்கலம் அருள்மிகு வரசித்தி விநாயகர் மற்றும் மணிவண்டன் சாதுசித்தர் பீட நூதன ஆலய அஷ்டமந்திர மகா கும்பாபிஷேக விழாவின் நேர்முக வர்ணனை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சீர்காழி தென்பாதி மார்க்கோனி மகால், அருள்மிகு வரசித்தி விநாயகர் மற்றும் மணிவண்டன் சாதுசித்தர் பீட நூதன ஆலய அஷ்டமந்திர மகா கும்பாபிஷேக விழாவிற்கு வருகை தரும் தருமை ஆதீனம் 27வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ கைலை மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் மற்றும் பக்தர்களை இனிதே வரவேற்கிறது சீர்காழி தென்பாதி மார்க்கோனி மகால்.
1: சீர்காழி பனமங்கலம் அருள்மிகு வரசித்தி விநாயகர் மற்றும் மணிவண்ணன் சாது சித்தர் பீட நூதன ஆலய அஷ்டவந்தன மகா கும்பாபிஷேக விழாவிற்கு வருகை தரும் தருமை ஆதீனம் 27வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ கைலை மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள்
2: மற்றும் பக்தர்களை இனிதே வரவேற்கிறது சீர்காழி தென்பாதி மார்க்கோனி மகால்.
1: அனைத்து நவீன வசதிகளுடன் கூடிய மார்க்கோனி மகால்,
2: உங்க வீட்டு திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகள் அனைத்திற்கும் மார்க்கோனி மகால் தென்பாதி சீர்காழி.
1: சீர்காழி பனமங்கலம் அருள்மிகு வரசித்தி விநாயகர் மற்றும் மணிவண்ணன் சாது சித்தர் பீட நூதன ஆலய அஷ்டவந்தன மகா கும்பாபிஷேக விழாவிற்கு வருகை தரும் தருமை ஆதீனம் 27வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ கைலை மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள்
2: மற்றும் பக்தர்களை இனிதே வரவேற்கிறது சீர்காழி தென்பாதி மார்க்கோனி மகால்.
1: அனைத்து நவீன வசதிகளுடன் கூடிய மார்க்கோனி மகால்,
2: உங்க வீட்டு திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகள் அனைத்திற்கும் மார்க்கோனி மகால் தென்பாதி சீர்காழி.
1: சீர்காழி பனமங்கலம் அருள்மிகு வரசித்தி விநாயகர் மற்றும் மணிவண்ணன் சாது சித்தர் பீட நூதன ஆலய அஷ்டவந்தன மகா கும்பாபிஷேக விழாவிற்கு வருகை தரும் தருமை ஆதீனம் 27வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ கைலை மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள்
2: மற்றும் பக்தர்களை இனிதே வரவேற்கிறது சீர்காழி தென்பாதி மார்க்கோனி மகால்.
1: அனைத்து நவீன வசதிகளுடன் கூடிய மார்க்கோனி மகால்,
2: உங்க வீட்டு திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகள் அனைத்திற்கும் மார்க்கோனி மகால் தென்பாதி சீர்காழி.

0: நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம் ஆலய உலா. சீர்காழி பனமங்கலம் அருள்மிகு பரசித்தி விநாயகர் மற்றும் மணிவண்டன் சாது சித்தர் பீட நூதன ஆலய அஷ்டவந்தன மகா கும்பாபிஷேக விழாவின் நேர்முக வர்ணனை. வர்ணனையாளர் அப்பாடி கே திருஞான சுந்தர் அவர்கள். பாருங்கள் நேயர்களே, சீர்காழி பனமங்கலம் செல்வோம்.
1: ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம் விரை போலும் எய்த்தனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. கருணையே வடிவான கணநாதனை வணங்கி பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, தாய்மார்களே, மெய்யன்பர்களே, கணதனவான்களே, பக்த கோடிகளே, இளைஞர்களே, இளம் சிறார்களே, உங்கள் அத்துணை பெயர்களையும் இந்த நல்ல நாளிலே நல்ல நேரத்திலே நல்ல சேத்திரத்திலே வணங்கி மகிழ்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நம்முடைய மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுக்கா பனமங்கலம் என்கிற இந்த புண்ணிய சேத்திரத்தில் பன்னெடும் காலமாக எழுந்தருளி அருள்வாளித்துக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீ வரசக்தி விநாயகர் ஆலயத்தினுடைய குடமுழுக்கு திருவிழா, கும்பாபிஷேக நல்விழா, பெருசாந்தி பெருவிழா சீரும் சிறப்புமாக காண கண் கோடி வேண்டும் என பக்த கோடிகள் எல்லாம் இயங்குகின்ற விதத்திலே இன்னும் சற்று நேரத்தில் நடைபெறவிருக்கிறது. அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த நல்ல நிகழ்வினை காண்பதற்கு நாமெல்லாம் மிகவும் புண்ணியம் செய்தவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் மூல முதல்வனாக விளங்குகின்ற விநாயக பெருமான் அவனை தொழாது எந்த காரியம் செய்தாலும் அது முடியாது என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த அந்த மூல முதல்வனுடைய குடமுழுக்கு திருவிழாவை காண்பதர் என்பது நாம் செய்த புண்ணியம். இப்பொழுது கடமானது இரண்டு கால பூஜைகளிலே வைத்து சேவிக்கப்பட்ட அந்த புனித நீரடங்கிய கலசங்கள் எல்லாம் மகாபூர்ணாகுதிக்கு முடிந்து இப்பொழுது ஆச்சாரியார்கள் தனது சிரங்களிலே அதனை சுமந்து கொண்டு ஊர்வலமாக வீதி உலாவாக பூச்சக்கர குடையின் கீழே வேத கோஷங்கள் ஒலிக்க நாதகானங்கள் இசைக்க அதிர்வேட்டுக்கள் முழங்க பக்த கோடிகள் எல்லாம் எம் பெருமானுடைய நாமாவளியை ஓம் கணாபதி நம ஓம் கணாபதி நம என சேவிக்க ஆலயத்தினுடைய குடமுழுக்கு திருவிழா இன்னும் சற்று நேரத்தில்

அற்புதமாக நடைபெறவிருக்கிறது. இங்கே குழுமியிருக்கின்ற மக்களை எல்லாம் பார்க்கின்ற போது பார்சிறுத்தலீர் படைபெறுத்ததோ, படைபெறுத்தலீர் பார்சிறுத்ததோ என்கிற கலிங்கத்து பரணியின் வரிகளை மெய்ப்பிக்கின்ற வகையிலே அலைகடலென குடும்ப சகிதமாக கூட்டம் கூட்டமாக பக்த கொடிகள் எல்லாம் இங்கே வருகை புரிந்து இந்த நல்ல நிகழ்வினை கண்டு மகிழ்கிறார்கள். இந்த நல்ல நிகழ்வினை காணுகின்ற போது அந்த புனித நீர் அந்த மேலே உள்ள கலசத்திலே ஊற்றுகின்ற போது அந்த புனித நீர் நமது மேலே விழ வேண்டும், நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் எல்லாம் களையப்பட்டு புண்ணிய ஆத்மாவாக மாற வேண்டும் என்கிற அதீத நம்பிக்கையோடு பக்த கோடிகள் எல்லாம் இங்கே குழுமி நிற்கின்றார்கள். அன்பர்களே, பக்த கோடிகளே, இதோ கடமானது புறப்பட்டு வீதி உலாவாக வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்திலே அந்த குடமுழுக்கு திருவிழா நடைபெறவிருக்கிறது. அன்பர்களே, பக்த கோடிகளே, இந்த ஆலயத்திலே எழுந்தல் இருக்கின்ற எம்பெருமான் விநாயகரை பொறுத்தவரையிலே பழம்புரி விநாயகர், இடம்புரி விநாயகர் என்று சொல்வார்கள். அதாவது தன்னுடைய தும்பிக்கை வலதுபுறமாக வளைந்திருந்தால் அவர் வளம்புரி விநாயகர் என்றும், இடதுபுறமாக வளைந்திருந்தால் அவர் இடம்புரி விநாயகர் என்றும் அழைப்பார்கள். அதாவது கேட்கின்ற வரத்தை எல்லாம் வாரி வாரி வழங்குகின்ற வள்ளல் தன்மை கொண்டவராக இருப்பவர் வளம்புரி விநாயகர் என்றும், இடர்களை நீக்கி நம்முடைய சங்கடங்களை எல்லாம் தீர்ப்பவர் இடம்புரி விநாயகர் என்று அழைப்பார்கள். அந்த வகையிலே இந்த கஷேத்திரத்தில் எழுந்தருளில் அருபாலித்துக் கொண்டிருக்கின்ற எம்பெருமான் வளம்புரி விநாயகராக, பரசித்தி விநாயகராக, வேண்டுவோருக்கு வேண்டும் மரத்தை வாரி வழங்கும் வள்ளலாக விளங்குகின்றார். அது மட்டுமல்லாமல் அன்பர்களை, பக்த கோடிகளே, இந்த உலகத்திலேயே மிகவும் எளிமையான கடவுள், நாம் கூப்பிட்டவுடன் வருகின்ற கடவுள் யார் என்று கேட்டால் அந்த விநாயக பெருமான் தான். ஒரு மஞ்சளையோ அல்லது சாணத்தையோ ஒரு பிள்ளையாராக பிடித்து அதன் மேலே அருகம்புள்ளையும் தும்பை பூவையும் வைத்துவிட்டு ஓம் பரதரம் விஷ்ணு சசிவரணம் சதுர்புஜம் பிரசன்ன பதனம் தியாய சர்வ விக்ரோப சாந்தையே என்று என் பெருமானை அழைத்தோமையானால் அவர் நம்மிடமே வந்து அமர்ந்து விடுவார். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த, மிகவும் எளிமையான, எந்த இடத்திற்கு கூப்பிட்டாலும் வரக்கூடிய தெய்வமாக விளங்குகின்ற என் பெருமானை நீங்கள் எல்லாம் வணங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள், உளமாற நெக்குறுக வேண்டிக் கொண்டிருக்கின்றீர்கள். அப்படிப்பட்ட என் பெருமானுக்கு இதோ குடமுழுக்கு திருவிழா, பெருசாந்தி பெருவிழா, கும்பாபிஷேக நல்விழா இன்னும் ஒரு சில மணித்துளிகளில் நடைபெறவிருக்கின்றது. ஆங்காங்கு வருகை புரிந்து கொண்டிருக்கின்ற பக்தர்கள் கொஞ்சம் வேகமாக கொஞ்சம் வேகமாக விரைந்து வருவீர்களே ஆனால் இந்த நல்ல நிகழ்வினை கண்டு மகிழலாம். எனவே அன்பர்களே, பக்த கோடிகளே, அது மட்டுமல்லாமல் இதனை தொடர்ந்து இங்கே இடமாக அமர்ந்திருக்கின்ற அதாவது மணிவண்ணன் சாது அவர்களுடைய பீடத்தினுடைய சமாதியினுடைய குடமுழுக்கு திருவிழாவும் நடைபெறவிருக்கிறது. அதாவது இந்த சீர்காழி மண்ணுக்கென்று ஒரு பெருமை, எம்பெருமானாக விளங்கக்கூடிய ஞானசம்பந்த பெருமான் உமையம்மாளின் பால் உண்டு அவரும் சித்தராக விளங்கி நமக்கெல்லாம் அருளாட்சி வழங்கியிருக்கின்றார். அந்த பெருமைக்கு பெருமை சேர்க்கின்ற விதமாக இந்த மணிவண்ணன் சித்தர் அவர்களும் சாது அவர்களும் இந்த கஷேத்திரத்திலே அதாவது அஷ்டமா சித்தியாக விளங்கி, நான் இங்கு உங்களிடம் இல்லை என்றாலும் உங்களோடுதான் இருந்து கொண்டிருக்கிறேன், உங்களோடுதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று இந்த ஆலயத்திற்கு வருகை புரிகின்ற பக்தர்களுக்கு அவர்களும் அருளாசி வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அன்பர்களே, பக்த கோடிகளே, உங்களுக்கு உள்ள சிறப்பு என்ன தெரியுமா? இன்றைய தினத்திலே என் பெருமானாக விளங்கக்கூடிய விநாயக பெருமானின் திருவருளும் இங்கே இங்கே பீடத்தில் அமர்ந்து நமக்கெல்லாம் அருளாசி வழங்கிக் கொண்டிருக்கின்ற மணிவண்ணன் சித்தர் அவர்களுடைய குருவருளும் கிடைக்கப் பெறுவீர்கள். அது மட்டுமல்லாமல் நமது தலைமைப்புற ஆதீனம் அவர்கள் வருகை புரிந்திருக்கின்றார்கள், அவருடைய குருவருளும் உங்களுக்கு நிறைந்திருக்கிறது. இப்படி திருவருளும் குருவருளும் நிறைந்திருக்கின்ற ஒரு அற்புதமான ஆலய குடமுழுக்கு திருவிழாவிலே நீங்கள் எல்லாம் கலந்து கொண்டிருப்பது நீங்கள் செய்த புண்ணியம் என்பதை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பர்களே, பக்த கோடிகளே, அதாவது என் பெருமானாக விளங்கக்கூடிய விநாயக பெருமான் உங்களுக்கு எல்லாம் தெரியும். என்ன தெரியும் என்றால், அதாவது ஒரு மாம்பழத்திற்காக சண்டை போட்டுக் கொண்டார்கள் என்று, அதாவது ஒரு மாம்பழத்திற்காக அண்ணன் தம்பி அவர்கள் இருவரும் இங்கே ஆலயத்திலே அந்த சுப்பிரமணியருக்கும் ஆலயம் எழுப்பப்பட்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட அவர்களுக்குள்ளே ஒரு மாம்பழத்திற்காக எல்லோருக்கும் எல்லாத்தையும் அடக்கக்கூடிய இந்த கடவுளர்கள் ஒரு வாழை ஒரு மாம்பழத்திற்காகவா சண்டை போட்டுக் கொண்டார்கள் என்று நினைக்கலாம். அன்பர்களை, பக்த கோடிகளே, அதாவது உலகத்தின் வாயிலாக இறையை அடைய வேண்டும் என்பது முருகப்பெருமானின் வழி, இறையின் வழியாக உலகத்தை அறிய வேண்டும் என்பது விநாயக பெருமானின் தத்துவம். இந்த தத்துவங்களை விளக்குவதற்காகத்தான் அந்த மாம்பழ கதையை தவிர மற்றபடி ஒரு மாம்பழத்திற்காக அவர்கள் அடித்துக் கொள்ளவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்களே ஆனால் இந்த ஆழ்ந்த தத்துவம் உங்களுக்கெல்லாம் புரியும். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாமெல்லாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி இந்த வையகத்தில் வாழ வேண்டும் என்பதற்கு வாழ்ந்து காட்டியவர்கள் அப்படிப்பட்ட அவர்களுடைய குடமுழுக்கு திருவிழா. அன்பர்களே, பக்த கோடிகளே, நாம் எந்த காரியத்தை தொடங்கினாலும் அதாவது சைவமாக இருந்தாலும் சரி, வைணவமாக இருந்தாலும் சரி, ஒரு குடமுழுக்கு திருவிழா, ஒரு பெருசாந்தி பெருவிழா என்றால் எந்த ஆலயங்களிலும் எந்த நிகழ்ச்சி என்றாலும் முதலில் கணபதி ஹோமம் செய்யாமல் செய்ய மாட்டார்கள். அப்படி சைவ ஆலயங்களிலே விநாயக பெருமானாகவும் வைணவ ஆலயங்களிலே விஸ்வக்சேனர் தும்பிக்கை ஆழ்வார் என்கிற பெயர்நாமத்தோடும் எம்பெருமான் விளங்குகின்றார். அப்படிப்பட்ட எம்பெருமானுக்கு குடமுழுக்கு திருவிழா ரிக் கேசு சாமம் அதர்வணம் என்று சொல்லக்கூடிய நான்கு வகை வேதங்களை கற்றுணர்ந்த ஆச்சாரியார்கள் வேத கோஷங்கள் ஒலிக்க ஆண்டவனுக்கே பிடித்தமான அந்த நாதகான நல்லிசை முடங்க, கேரளத்து சிங்காரி மேளம் ஒருபுறம் ஒலிக்க, விண்ணை முதிர அதிர் வெட்டுக்கள் அதிர
பட்ட கொடிகள் எல்லாம் உரக்க என் பெருமான்.

0: நாமாவளியே, ஏனென்றால் நாமியை விட நாமம் பெரியது என்று சொல்வார்கள். கடவுளை விட கடவுளுடைய பெயருக்கு சக்தி அதிகம் என்று சொல்வார்கள். அதாவது ராமாயணத்திலே கடவுள் ராமன், ராமனால் கடலுக்கு காலம் கட்டிதான் செல்ல முடிந்தது. ஆனால் ராம பக்தனாகிய அனுமான் ராம் ராம் ராம் என எம்பெருமானின் நாமாவளியை சொல்லிக் கொண்டு இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு பாய்ந்து விட்டார். ஆகவே கடவுளின் பெயரை தான் சக்தி அதிகம், கடவுளை விட கடவுளின் பெயருக்கு சக்தி அதிகம். எனவே அன்பர்களை, பக்த கொடிகளே, இந்த கும்ப கலசத்திற்கு மேலே உள்ள விமானத்திலே உள்ள கும்ப கலசத்திற்கு ஆச்சாரியார்கள் அந்த புனித நீரை ஊற்றுகின்ற போது என்னோடு இணைந்து நீங்களும் எம்பெருமானின் நாமாவளியை உறக்க சேவியுங்கள். அது விண்ணுலகில் இருக்கின்ற எம்பெருமானின் காதுகளை எட்டுகின்ற போது அவர் மிகவும் மகிழ்ந்து உங்களுக்கு வேண்டும் வரத்தை எல்லாம் வாரி வாரி வழங்குவார்கள். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயத்தினுடைய குடமுழுக்கு திருவிழா இதோ நடந்தேறவிருக்கிறது. பக்த கொடிகளே, அந்த அக்னிமையான தருவத்தை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்னும் ஒரு சில மணித்துளிகளிலே அந்த குடமுழுக்கு திருவிழா இதோ நடைபெறவிருக்கிறது. அன்பர்களே, பக்த கொடிகளே, நீங்கள் எல்லாம் மிகவும் கொடுத்து வைத்தவர்கள், மிகவும் புண்ணியம் செய்தவர்கள். இன்னும் ஒரு சில மணித்துளிகளிலே அந்த புண்ணியத்தை அடையப் போகிறீர்கள். அந்த புனித நீரை அந்த விமானத்தில் உள்ள கும்ப கலசத்திலே ஊற்றுகின்ற போது நீங்கள் எல்லாம் அதை கண்ணுறுகின்ற போது, அதாவது 12 ஆண்டுகள் 6 கால பூஜைகள் செய்தால் உங்களுக்கு எத்தனை பலன்கள் கிடைக்குமோ அத்தனை பலன்கள் உங்களுக்கு கிடைக்கவிருக்கிறது. அது என்ன 12 ஆண்டுகள் என்று நீங்கள் கேட்கலாம். அன்பர்களை, பக்த கொடிகளே, 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குடமுழுக்கு திருவிழா நடத்தப்பட வேண்டும் என்பது விதி. ஏனென்றால் கும்பரக்கு சுக்கான் தான் குங்குலியம் செம்பஞ்சி தற்காவி மகிஷவெண்ணை தேன்மெழுகு ஜாதிலிங்கம் என்று சொல்லக்கூடிய அஷ்ட பந்தனங்கள், அந்த அஷ்ட பந்தனங்களின் ஆயுசு, அதாவது இவைகளெல்லாம் இணைத்து ஒரு தசையாக தயாரித்து அதன் மேலே தான் இந்த கலசத்தையும் உள்ளே உள்ள மூலவரையும் நிறுவுவார்கள். அதற்கு ஆயுசு 12 ஆண்டுகள் என்பதை நம்முடைய மூதாதையர்கள் அனுபவபூர்வமாக கண்டறிந்ததின் உண்மையினால்தான் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குடமுழுக்கு திருவிழாவை நடத்துகின்றார்கள். அன்பர்களே, பக்த கொடிகளே, விரைந்து வந்து கொண்டிருக்கின்ற பக்தர்கள் கொஞ்சம் வேகமாக வாருங்கள். இன்றைய தினத்திலே இன்னும் 10 ஒரு சில மணித்துளிகளிலே நடைபெறவிருக்கின்ற இந்த குடமுழுக்கு திருவிழாவை நீங்கள் காண முடியாவிட்டால் இன்னும் 12 ஆண்டுகள் பொறுத்திருக்க வேண்டிய நிலை ஏற்படும். அன்பர்களே, பக்த கொடிகளே,
1: தொடர்ந்து நாம் கும்பாபிஷேகத்தின் நேர்முக வர்ணனையை கேட்கலாம். ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நாம் இணையலாம் நேர்களே.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சீர்காழி தென்பாதி மார்கோணி மகாளின் ஆலய உலா. சீர்காழி பனமங்கலம் அருள்மிகு வரசித்தி விநாயகர் மற்றும் மணிவந்தன் சித்தர் வீட நூதன ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவின் நேர்முக வர்ணனை.
3: சீர்காழி பனமங்கலம் அருள்மிகு வரசித்தி விநாயகர் மற்றும் மணிவண்ணன் சாது சித்தர் பீட நூதன ஆலய அஷ்டவந்தன மகா கும்பாபிஷேக விழாவிற்கு வருகை தரும் தர்மை ஆதீனம் 27வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ கைலை மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள்
4: மற்றும் பக்தர்களை இனிதே வரவேற்கிறது சீர்காழி தென்பாதி மார்கோணி மஹால்.
3: அனைத்து நவீன வசதிகளுடன் கூடிய மார்கோணி மஹால்,
4: உங்க வீட்டு திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகள் அனைத்திற்கும் மார்கோணி மஹால் தென்பாதி சீர்காழி.
3: சீர்காழி பனமங்கலம் அருள்மிகு வரசித்தி விநாயகர் மற்றும் மணிவண்ணன் சாது சித்தர் பீட நூதன ஆலய அஷ்டவந்தன மகா கும்பாபிஷேக விழாவிற்கு வருகை தரும் தர்மை ஆதீனம் 27வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ கைலை மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள்
4: மற்றும் பக்தர்களை இனிதே வரவேற்கிறது சீர்காழி தென்பாதி மார்கோணி மஹால்.
3: அனைத்து நவீன வசதிகளுடன் கூடிய மார்கோணி மஹால்,
4: உங்க வீட்டு திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகள் அனைத்திற்கும் மார்கோணி மஹால் தென்பாதி சீர்காழி.
3: சீர்காழி பனமங்கலம் அருள்மிகு வரசித்தி விநாயகர் மற்றும் மணிவண்ணன் சாது சித்தர் பீட நூதன ஆலய அஷ்டவந்தன மகா கும்பாபிஷேக விழாவிற்கு வருகை தரும் தர்மை ஆதீனம் 27வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ கைலை மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள்
4: மற்றும் பக்தர்களை இனிதே வரவேற்கிறது சீர்காழி தென்பாதி மார்கோணி மஹால்.
3: அனைத்து நவீன வசதிகளுடன் கூடிய மார்கோணி மஹால்,
4: உங்க வீட்டு திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகள் அனைத்திற்கும் மார்கோணி மஹால் தென்பாதி சீர்காழி.
2: இன்றைய ஆலய உலாவில் நாம் தரிசித்துக் கொண்டிருப்பது சீர்காழி பனமங்கலம் அருள்மிகு வரசித்தி விநாயகர் மற்றும் மணிவண்டன் சாது சித்தர் வீட நூதன ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவின் நேர்முக வர்ணனை. வாருங்கள் நேயர்களே, மீண்டும் சீர்காழி பனமங்கலம் செல்வோம்.

இப்பொழுது சிவாச்சாரியார்கள் பூச்சக்கர கொடியின் கீழே அந்த புனிதநீர் அடங்கிய கலசங்களை எடுத்துக்கொண்டு ஆலயத்தின் மேலே உள்ள விமானத்திற்கு வந்து கொண்டு விட்டார்கள். இதோ இன்னும் ஒரு சில மணித்துளிகளிலே அந்த புனித நீர் அந்த கலசங்களிலே ஊற்றப்படவிருக்கிறது. அன்பர்களே, பக்தகுடிகளே, நீங்கள் எல்லாம் உறக்க சேவித்துக் கொள்ளுங்கள், மனமுருக வேண்டிக் கொள்ளுங்கள், நெக்குருக வேண்டிக் கொள்ளுங்கள். ஆஹா, அந்த அற்புதமான தருணம் இதோ இதோ இதோ. ஓம் கணாபதி நம, ஓம் கணாபதி நம, ஓம் கணாபதி நம, ஓம் கணாபதி நம. பக்தகுடிகளே, நாமெல்லாம் மிகவும் கொடுத்து வைத்தவர்கள். இதோ அந்த கருட பகவான் அங்கே பட்டமிட்டுக் கொண்டிருக்கின்றார். வைகுண்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எம்பெருமான் வைகுண்ட வாசல் கருட வாகனம் ஏறி நானும் இந்த புறம்புழுக்கு திருவிழாவை காண வந்திருக்கிறேன் என்று மேலே வட்டமிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் எல்லாம் சேவித்துக் கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஆலயத்தினுடைய குடமுழுக்கு திருவிழா இங்கே நடந்தேறி இருக்கிறது. இதோ பத்த கொடிகள் எல்லாம் முந்திக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த புனித நீர் நமது மேலே விழ வேண்டும் என்று முந்தி அடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். விழா குழுவை சார்ந்தவர்களும் ஆச்சாரியார்களும் இதோ புனித நீரை அந்த பக்தர்களின் மேலே தெளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனை நடைபெறவிருக்கிறது. பத்த கொடிகளே, நீங்கள் எல்லாம் மனமுருக வேண்டிக் கொள்ளுங்கள், நெக்குருக வேண்டிக் கொள்ளுங்கள். இதோ இதோ ஆச்சாரியார்கள் இங்கே மேலே உள்ள கும்பகலசத்துக்கு மகா தீபாராதனை செய்வதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். இதோ இதோ ஆரம்பித்து விட்டார்கள். பக்த கொடிகளே, மனமுருக வேண்டிக் கொள்ளுங்கள், மகா தீபாராதனை நடந்து கொண்டிருக்கிறது. பார்த்திருத்தலில் படைபெறுத்ததோ, படைபெறுத்தலில் பார்த்திருத்ததோ என்கிற கலிங்கத்து பரணியின் வரிகளை மெய்ப்பிக்கின்ற வகையிலே அலைகடன குடும்ப சகிதமாக கூட்டம் கூட்டமாக பெரும் திரளாக வருகை புரிந்து, அதாவது குழந்தையும் தெய்வமும் கொண்டாடுகிற இடத்திலே என்று சொல்வார்கள். ஒரு குழந்தையிடம் நாம் எவ்வளவு செல்லமாக இருக்கின்றோமோ, எவ்வளவு பாசமாக இருக்கிறோமோ, அது அந்த அளவிற்கு நம்மிடம் ஒட்டிக் கொள்ளும். அது போல ஒரு கோவிலுக்கு எவ்வளவு பக்தர்கள் அதிகமாக வருகை புரிகின்றார்களோ அந்த அளவிற்கு அந்த ஆலயத்தில் இருக்கின்ற தெய்வத்திற்கு சக்தி அதிகரிக்கும் என்று சொல்வார்கள். அதனால்தான் குழந்தையும் தெய்வமும் கொண்டாடுகிற இடத்தில் என்பார்கள். இது சீர்காழி பகுதியில் இருக்கின்ற பனமங்கலம் என்கிற இந்த புண்ணிய சேத்திரத்திலே பல கோடி பக்தர்கள், பல லட்சக்கணக்கான பக்தர்கள், ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கே வருகை புரிந்து எம்பெருமானை சேவிக்கின்ற போது உண்மையிலேயே யார் மிகவும் மகிழ்ந்திருப்பார்கள் என்றால், இந்த ஆலயத்தை கட்டியவர்களா இல்லை இந்த ஆலயத்திற்கு சேவை செய்தவர்களா, அவர்களை காட்டிலும் அதிகமாக மகிழ்ந்திருப்பது யார் என்றால் இந்த கோயிலிலே வீற்றிருக்கின்ற எம்பெருமான் தான் மிகவும் மகிழ்ந்திருப்பார். ஏனென்றால் தன்னை சேவிப்பதற்கும் தன்னை வணங்குவதற்கும் இவ்வளவு பக்தர்கள் பெரும் திரளாக வருகை புரிந்திருக்கின்றார்கள் என்று எம்பெருமான் மிகவும் மகிழ்ந்திருக்கின்றார்கள். இந்த மகிழ்ச்சியான வேளையிலே நீங்கள் நெக்குருக மனமுருக வேண்டிக் கொள்ளுங்கள். வேண்டுமனவற்றை எல்லாம் உங்களுக்கெல்லாம் வாரி வழங்கக்கூடிய வள்ளல் தன்மை மிகுந்தவராக வரசித்தி விநாயகராக விளங்குகின்றார். அன்பர்களே, பக்த கொடிகளே, எம்பெருமான் ஒரு சத்தை பிரம்மச்சாரி, ஆனால் அவருக்கு மூன்று மனைவிமார்கள் என்று சொல்வார்கள். எப்படி இது சாத்தியம்? ஒரு சத்தை பிரம்மச்சாரியாக விளங்கக்கூடிய எம்பெருமானுக்கு எப்படி மூன்று மனைவிமார்கள் என்று நீங்கள் எல்லாம் சிறிய சந்தேகம் வரலாம். அதாவது எம்பெருமானாக விளங்கக்கூடிய விநாயக பெருமானை நீங்கள் இரு கரம் கூட்டி வணங்கி ஏதாவது ஒரு காரியம் வெற்றிகரமாக நடக்க வேண்டும் என்றால் அவர் உங்களுக்கு சித்தியை வழங்குகின்றார், அந்த காரிய அனுகூலத்தை வழங்குகின்றார். அதற்கான சக்தி அவரிடம் இருக்கிறது. அந்த சித்தியை மட்டும் வழங்கினால் போதுமா? அந்த காரியத்தை நாம் நல்லபடியாக செயல்படுத்த வேண்டும் என்றால் அதற்கான புத்தி வேண்டும். ஆகவே புத்தியை நாம் அவரிடம் கேட்கிறோம். அந்த புத்தியை அவர், அந்த சக்தி அவரிடம் இருக்கின்ற காரணத்தினால் அந்த புத்தியையும் அவர் நம்மிடம் வழங்குகின்றார். சித்தியை கொடுத்து விட்டார், புத்தியை கொடுத்து விட்டார். ஆனால் அந்த காரியத்தை நாம் வலுவாக செய்ய வேண்டும் என்றால் உடம்பில நல்ல வலு வேண்டும், அந்த வல்லமை வேண்டும். அந்த வல்லமை வேண்டும் என்று என் பெருமானை நாம் வேண்டுகிறோம். அவர் அந்த வல்லமையும் சக்தியாக வைத்திருக்கிறார். ஆகவே என் பெருமானை, என் பெருமானாக விளங்கக்கூடியவர்களுக்கெல்லாம் சக்தி என்பது செம்பாலை குடிக்கும். ஆகவே வல்லமை என்கூடிய வலுவையும், புத்தி என்கிற புத்தி சுவாதீனத்தையும், சித்தி என்கிற காரியானுகூலத்தையும் அவர் நமக்கு வழங்குகின்ற காரணத்தினால் மூன்று சக்திகளை அவர் வைத்திருப்பதாக சொல்கிறார்கள். ஆகவே அவர் ஒரு கட்டை பிரம்மச்சாரி என்பதை நாமெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த பெருமானை இந்த நல்ல நேரத்திலே நீங்கள் பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள். அதனைத் தொடர்ந்து உள்ளே எம்பெருமான் வேத குருவாக, ஞான குருவாக தசாமூர்த்தி பெருமான் இருக்கின்றார். அவருக்கு அருகிலேயே சுப்பிரமணிய கடவுள், அதாவது முருக கடவுள் இருக்கின்றார். இவர்களுக்கெல்லாம் இதோ புறமுழுக்கு திருவிழா நடந்தேறி மகா தீபாராதனை நடந்து கொண்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து உள்ளே உள்ள மூலவருக்கு மகா தீபாராதனை நடைபெறவிருக்கிறது. பக்த கொடிகள் எல்லாம் பெரும் திரளாக அந்த மகா தீபாராதனை நடைபெறவிருக்கிறது சென்று எம்பெருமானை சேவித்துக் கொள்ள வேண்டுமை கேட்டுக்கொள்கிறோம். அதனைத் தொடர்ந்து மணிவண்ணன் சித்தர் பீடம், அந்த பீடத்திலே புறமுழுக்கு திருவிழா நடைபெறவிருக்கிறது. அதாவது மக்களுக்காக வாழ்ந்தவர், குருவர்களை சொன்னவர், அதாவது சித்தியை கொடுத்தவர், மக்களுக்கெல்லாம் சேவை செய்ய வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தை கொடுத்தவர், அதாவது அஷ்டமா சித்தி என்று சொல்லக்கூடிய அந்த சித்தர், மிகப்பெரிய அவர் வாழ்ந்த காலத்திலே மக்களுக்கு ஆற்றிய தொன்று, மக்களை நேர்மை வழியிலே, நெறி வழியிலே, தர்ம வழியிலே, தர்ம சிந்தனையோடு, இறை சிந்தனையோடு நடத்த வேண்டும் என்று அவர்கள் காட்டிய பாதையிலே இன்றும் இந்த பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் எல்லாம் செல்கிறார்கள். அந்த நன்றி உணர்வின் காரணமாகத்தான் அவர்களுக்கு இந்த சித்தர் பீடத்தை கட்டி இந்த தினத்திலே குடமுழுக்கு திருவிழாவை நடத்துகிறார்கள். அவர்களும் நான் எங்கேயும் சென்று விடவில்லை, உங்களோடுதான் இருக்கிறேன், உங்களுக்கு அருள்வாளித்துக் கொண்டிருக்கின்றேன், உங்களுக்கு என்றும் ஞானகுருவாக இருப்பேன் என்று அந்த சித்தர் பீடம் இங்கே மணிவண்ணன் சாது சித்தர் பீடம் அமைந்திருக்கிறது. அந்த ஸ்ரீ மணிவண்ணன் சாது சித்தர் பீடத்திற்கு பக்த

கோடிகளெல்லாம் இதோ விரைந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் ஒரு சில மணித்துளிகளிலே ஆச்சாரிய பெருமக்களால் அந்த சித்தர் விடத்திற்கும் குடமிழுக்கு திருவிழா நடத்தி வைக்கப்படவிருக்கிறது. பத்தக்கோடிகளே அங்கே சென்று பக்கத்தில் நமது விநாயக பெருமான் ஆலயத்திற்கு அருகிலேயே அந்த சித்தர் பீடம் அமைந்துள்ளது. அங்கே சென்று நீங்களும் அந்த புனித நிகழ்வை கண்டு மகிழ வேண்டும் என உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்பர்களே, பத்தக்கோடிகளே, மிகவும் பிரசித்தி பெற்ற மயிலாடுதுறை சிதம்பரம் ரயில்வே மார்க்கத்தின் அருகிலேயே இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது. ரயில் பிரயாணிகள் எல்லாம் புகை வண்டிகளை செல்கின்ற போது வழிதுளை தெய்வமாக என் பெருமானை சேவித்துக் கொள்ளுகின்ற ஒரு பாக்கியம் இங்கே நாங்கள் கண்கொள்ளா காட்சியாக இந்த குடமுழுக்கு திருவிழா நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே கூட இந்த ரயில் பயணிகள் எல்லாம் இந்த பெருமானை சேவித்துக் கொண்டு செல்கின்ற அந்த அற்புதமான காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அன்பர்களே, பக்தர்களே, நீங்கள் எல்லாம் அன்னதானம் இங்கே இந்த நல்ல நிகழ்வினை கண்டு மகிழ்ந்த நீங்கள் உண்டு மகிழ வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தோடு அன்னதானம் சிறப்பான வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வந்திருக்கின்ற பக்தர்கள் அனைவரும் அன்னதானம் பெற்று செல்ல வேண்டும். அன்னதானம் பெறுவதும் பெருமை, அன்னதானம் கொடுப்பதும் பெருமை. அன்னதானம் பெறுவதும் புண்ணியம், அன்னதானம் கொடுப்பதும் புண்ணியம் என்பதை நீங்கள் கருத்திலே கொள்ள வேண்டும். அன்பர்களே, பக்த கொடிகளே, அதாவது யாரெல்லாம் இந்த மனித பிறவி எடுத்திருக்கின்றார்களோ அத்துணை பேர்களும் தன் வாழ்நாளில் அடுத்தவர்களுக்கு ஒருவேளையாவது உணவு படைக்க வேண்டும். அப்படி படைத்தால்தான் நாம் இந்த மனித பிறவி எடுத்ததற்கான பலனை புண்ணியத்தை பெற முடியும். அப்படிப்பட்ட வகையிலே இன்றைய தினத்திலே இந்த ஆலயத்திலே மகா அன்னதானம் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பக்தர்கள் அனைவரும் அன்னதானம் பெற்று செல்ல வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். அதனைத் தொடர்ந்து 48 நாட்கள் இங்கே மகா விஷயங்கள் நடைபெறவிருக்கிறது. அந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் நீங்கள் ஒரு நாளில் அன்னதானம் செய்வித்து நீங்கள் எல்லாம் இந்த மகிழ்ச்சியான நல்ல நன்னாளை கொண்டாட வேண்டும் என உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்பர்களே, பக்தர்களே, இதோ சித்தர்பீடத்தினுடைய குடமுழுக்கு திருவிழா இனிதே நடந்தேறியிருக்கிறது. நீங்கள் எல்லாம் சேவித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அதாவது அன்பர்களே, பக்தர்களே, என் பெருமானாக விளங்கக்கூடிய விநாயக பெருமான் சர்வசக்தி மிகுந்தவர். தன்னுடைய தந்தையாக விளங்கக்கூடிய சிவபெருமானே தன்னை வணங்காமல் சென்ற போது திரிபுரத்திற்கு சென்ற போது அந்த தேரினுடைய அச்சாணியை உடைய செய்தவர். அப்படிப்பட்ட மிகவும் சிறப்பு வாய்ந்தவர். அது மட்டுமல்லாமல் எல்லோரையும் காக்கக்கூடிய கடவுள், எளிமையானவர். அவரை வணங்கிவிட்டு சென்றால் நாம் எல்லா காரியங்களையும் சித்தி பெறலாம், எல்லா காரியங்களிலும் நாம் வெற்றி பெறலாம். அப்படிப்பட்ட வெற்றி விநாயகனாக, வீர விநாயகனாக, கஜானனாக, கணபதியாக, கணாபதியாக இந்த கேத்திரத்திலே என் பெருமான் எழுந்து விளங்குகிறார். இங்கே மிகப்பெரிய நாமத்தோடு, அதாவது வரசித்தி விநாயகர் என்கிற பெயர்நாமத்தோடு விளங்குகின்றார். வரத்தை சித்தியோடு வழங்கக்கூடிய காரணத்தினால் எம்பெருமானுக்கு வரசித்தி விநாயகர் என்று பெயர்நாமம் பெறுகிறது. வினைகளுக்கெல்லாம் தீர்க்கக்கூடிய கடவுள், வினைகளை எல்லாம் தீர்க்கக்கூடிய கடவுள் என்பதனாலே விநாயகன் என்றும், விக்னங்களை களைவதனாலே விக்னேஸ்வரன் என்றும், கணங்களுக்கு அதிபதி என்கிற காரணத்தினாலே கணபதி என்றும் பல பெயர்நாமங்கள் எம்பெருமானுக்கு உண்டு. இந்த கேத்திரத்திலே வரசித்தி விநாயகர் என்கிற பெயர்நாமத்தோடு எழுந்தருளி நமக்கெல்லாம் அருள்வளித்துக் கொண்டிருக்கின்றார். அன்பர்களே, பக்தர்களே, இந்த நல்ல நிகழ்வு இனிதே நடந்தேறியிருக்கிறது. வேத கோஷங்கள் ஒழிக்க, நாதகானங்கள் இசைக்க, அதில் வெட்டுக்கள் முழங்க, பக்தர்கள் எல்லாம் எம்பெருமானின் நாமாவளியை சேவிக்க இந்த ஆலயத்தினுடைய குடமுழுக்கு திருவிழா இனிதே நடந்தேறியிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து 48 நாட்கள் இங்கு மண்டல பூஜைகள் நடைபெறவிருக்கிறது. உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். ஏதாவது ஒரு நாள் உங்களுடைய மண்டல பூஜையிலே கலந்து கொண்டு எல்லோருக்கும் நீங்களும் அன்னதானம் வழங்கி, அன்னதானம் வழங்கிய பெருமைக்கு நீங்கள் எல்லாம் பாத்திரதாரர்கள் ஆக வேண்டும் என ஆலய நிர்வாகத்தின் சார்பாகவும் விழாப்புறையின் சார்பாகவும் உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நல்ல நிகழ்வினை கண்டு மகிழ்ந்த நீங்கள் எல்லாம் மிகவும் கொடுத்து வைத்தவர்கள், மிகவும் புண்ணியம் செய்தவர்கள். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஆலயத்தினுடைய குடமுழுக்கு திருவிழா இனிதே நடந்தேறியிருக்கிறது. ராமாயண காலத்திலே, அதாவது இலங்கை எங்கே இருக்கிறது என்று தெரியாமல் இருந்தபோது அங்கே வேதாரண்யத்திலே அந்த இலங்கை எங்கே இருக்கிறது என்பதை ராமபிரானுக்கு அறிவித்த விநாயகனாக இலக்கு அறிவித்த விநாயகன் என்கிற பெயர்நாமத்தோடு எழுந்தருளியிருக்கிறார். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த அந்த விநாயக பெருமான். அது மட்டுமல்லாமல் நமது திருக்கடையூரிலே மிகவும் சிறப்பு வாய்ந்த, அதாவது அமிர்தத்தை கடைந்த போது தன்னை வணங்காமல் அமிர்தத்தை கடைந்து விட்டார்கள் என்று காரணத்தினாலே அந்த அமிர்தத்தை யாருக்கும் தெரியாமல் எடுத்து வந்து அந்த திருக்கடையூரிலே ஒழித்து வைத்து விட்டார்கள். அப்படி ஒழித்து வைத்த காரணத்தினாலே அவர் கள்ளர், அதாவது திருடர் என்கிற காரணத்தினாலே கள்ளவர் ஆன பிள்ளையார் என்கிற பெயர் நாமத்தோடு அங்கே எழுந்தருளியிருக்கிறார்.
அவர்தான் நல்ல வாரண பிள்ளையார் என்று பெயர் மருவி என்று அழைக்கப்படுகிறார். இப்படி எல்லா சிறப்புகளையும் பெற்ற எம்பெருமான் இந்த கேத்திரத்திலே நமக்கெல்லாம் சிறப்பு சேர்ப்பிக்கும் விதமாக மிகப்பெரிய கடவுளாக மூல முதல்வனாக எல்லோருக்கும் முதல்வனாக எல்லோருக்கும் வேண்டும் வரத்தை வாரி வாரி வழங்குகின்ற கற்பக விநாயகனாக, அதாவது கற்பக விருட்சம் எப்படி எல்லோருக்கும் எல்லாமும் தருகிறதோ அந்த கற்பக விருட்சத்திற்கு தன்னால் பக்தர்களுக்கு எதுவும் வழங்க முடியவில்லை என்ற என்கிற நிலை வருகின்ற போது அந்த

கற்பக விருட்சம் கற்பக விநாயகர் இடத்துல சென்று என்னை கேட்கின்றவர்களுக்கு என்னால் கொடுப்பதற்கு எதுவும் இல்லை, உங்களுடைய அனுக்கிரகம் இருந்தால்தான் அந்த காரியத்தை என்னால் செய்ய முடியும் என்று அந்த கற்பக விருட்சமே கற்பக விநாயகரை வழங்கியதாக வரலாறுகள் எல்லாம் சொல்லுகிறது, புராணங்கள் எல்லாம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயம் இங்கே மிகவும் அழகுரை எழுந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அன்பார்ந்த பக்தகுடிகளே, இன்றைய தினத்திலே நீங்கள் எத்தனையோ அலுவல்கள் எத்தனையோ நல்ல சுப நிகழ்வுகள் இன்று இருந்தாலும் அதனை எல்லாம் நீங்கள் ஒதுக்கி வைத்துவிட்டு இங்கே வருகை புரிந்திருக்கின்றீர்கள் என்றால் நீங்களாக வரவில்லை, உங்களை என் பெருமான் அழைத்திருக்கிறார். அவருடைய கருணை பார்வை உங்கள் மேலே இருக்கிறது. அவனன்றி ஒரு அனுபவம் அசையாது. அவன் அருளாலே அவன் கால் பணிந்து என்று சொல்வார்கள். அதற்கிணங்க அவனுடைய அருளாட்சி இருந்ததால் தான் இந்த நல்ல நிகழ்விலே நீங்கள் எல்லாம் கலந்து கொண்டீர்கள். அது மட்டுமல்லாமல் இந்த நல்ல நிகழ்வினை, அதாவது யாரெல்லாம் இந்த நேரலையிலே கேட்டு மகிழ்கிறார்களோ அவர்களெல்லாம் மிகவும் புண்ணியம் செய்தவர்கள். ஏன் இதனை சொல்கிறேன் என்றால், அதாவது பக்தியிலே 9 வகையான பக்தி சொல்லுவார்கள். அந்த 9 வகையான பக்தியிலே முதல் பக்தி சிரவண பக்தி என்று சொல்வார்கள். சரணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாசியம், சக்கியம், ஆத்ம நிவேதனம் என்று சொல்லக்கூடிய 9 வகையான பக்தி நெறிமுறைகளை நமது முன்னோர்கள் வகுத்தெடுக்கின்றார்கள். அந்த வகையிலே முதல் பக்தியான சிரவண பக்தி என்னவென்றால், ஆண்டவனை பற்றி பாடுவதையும், ஆண்டவனை பற்றிய மந்திரங்களை ஓதுவதையும், ஆண்டவனை பற்றிய செய்திகளையும் யாரெல்லாம் சொல்லுகிறார்களோ அதையெல்லாம் காது கொடுத்து யாரெல்லாம் கேட்கின்றார்களோ அவர்களெல்லாம் பக்தியிலே சிறந்த முதல் பக்தியான சிரவண பக்திக்கு சொந்தக்காரர்கள். அந்த வகையிலே காரைக்கால் பண்பலையிலே இதுவரையில் கேட்டு மகிழ்ந்த நேயர்கள் அத்துணை பேர்களும் பக்தியிலே சிறந்த சிரவண பக்திக்கு சொந்தக்காரர்கள் என்று இந்த நல்ல தருணத்திலே தெரிவித்துக் கொண்டு உங்கள் அத்துணை பேர்களுக்கும் நன்றி பாராட்டி மீண்டும் நாம் நிலையம் திரும்புகிறோம். நன்றி, வணக்கம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது சீர்காழி தென்பாதி மார்க்கோனி மகான் வழங்கிய ஆலய உலா. சீர்காழி பனமங்கலம் அருள்மிகு பரசித்தி விநாயகர் மற்றும் மணிவண்டன் சாது சித்தர் பீட நூதன ஆலய அஷ்டமந்திர மகா கும்பாபிஷேக விழாவின் நேர்முக வர்ணனை. வர்ணனையாளர் அப்பாடி கே திருஞான சுந்தர் அவர்கள். இந்த நிகழ்ச்சியை வழங்கியோர் சீர்காழி தென்பாதி மார்க்கோனி மகால், அருள்மிகு பரசித்தி விநாயகர் மற்றும் மணிவண்டன் சாது சித்தர் பீட நூதன ஆலய அஷ்டபந்திர மகா கும்பாபிஷேக விழாவிற்கு வருகை தரும் தருமை ஆதீனம் 27வது குருமகா சன்னிதானம், ஸ்ரீலஸ்ரீ கயிலை மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் மற்றும் பக்தர்களை இனிதே வரவேற்கிறது சீர்காழி தென்பாதி மார்க்கோனி மகால்.
1: சீர்காழி பனமங்கலம் அருள்மிகு வரசித்தி விநாயகர் மற்றும் மணிவண்ணன் சாது சித்தர் பீட நூதன ஆலய அஷ்டவந்தன மகா கும்பாபிஷேக விழாவிற்கு வருகை தரும் தருமை ஆதீனம் 27வது குருமகா சன்னிதானம், ஸ்ரீலஸ்ரீ கயிலை மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள்
2: மற்றும் பக்தர்களை இனிதே வரவேற்கிறது சீர்காழி தென்பாதி மார்க்கோனி மகால்.
1: அனைத்து நவீன வசதிகளுடன் கூடிய மார்க்கோனி மகால்,
2: உங்க வீட்டு திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகள் அனைத்திற்கும் மார்க்கோனி மகால் தென்பாதி சீர்காழி.
1: சீர்காழி பனமங்கலம் அருள்மிகு வரசித்தி விநாயகர் மற்றும் மணிவண்ணன் சாது சித்தர் பீட நூதன ஆலய அஷ்டவந்தன மகா கும்பாபிஷேக விழாவிற்கு வருகை தரும் தருமை ஆதீனம் 27வது குருமகா சன்னிதானம், ஸ்ரீலஸ்ரீ கயிலை மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள்
2: மற்றும் பக்தர்களை இனிதே வரவேற்கிறது சீர்காழி தென்பாதி மார்க்கோனி மகால்.
1: அனைத்து நவீன வசதிகளுடன் கூடிய மார்க்கோனி மகால்,
2: உங்க வீட்டு திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகள் அனைத்திற்கும் மார்க்கோனி மகால் தென்பாதி சீர்காழி.
1: சீர்காழி பனமங்கலம் அருள்மிகு வரசித்தி விநாயகர் மற்றும் மணிவண்ணன் சாது சித்தர் பீட நூதன ஆலய அஷ்டவந்தன மகா கும்பாபிஷேக விழாவிற்கு வருகை தரும் தருமை ஆதீனம் 27வது குருமகா சன்னிதானம், ஸ்ரீலஸ்ரீ கயிலை மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள்
2: மற்றும் பக்தர்களை இனிதே வரவேற்கிறது சீர்காழி தென்பாதி மார்க்கோனி மகால்.
1: அனைத்து நவீன வசதிகளுடன் கூடிய மார்க்கோனி மகால்,
2: உங்க வீட்டு திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகள் அனைத்திற்கும் மார்க்கோனி மகால் தென்பாதி சீர்காழி.
0: படைப்பு காரைக்கால் வானொலி நிலையம், ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3.

0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
1: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
3: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
4: கோபால் பல் பொடி.
5: திருச்சி சாரதாசு காத்திருங்கள்.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
1: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
1: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
1: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: நிகழ்ச்சியின் நிறைவாக எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியது, இளையராஜா இசையில் பாடும் பறவைகள்.

0: திரையிசை கேட்டீர்கள். இன்று பிற்பகல் மணி 12:10 சிந்தனை அரங்கம். தலைப்பு தொழில் மேன்மை. இந்த தலைப்பில் நேயர்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம். இன்று மாலை 4 மணிக்கு ஊரும் உணவும். திருவாரூர் மாவட்டம் பூந்தோட்டம் அரசு மேல்நிலைப்பள்ளி அருகிலிருந்து நேயர்கள் மத்தியில் நேரலையாக அறுசுவையுடன் உலா வரும். ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 10:45.
1: ஆகாஷ்வாணி ஒருங்கிணைந்த ஆரோக்கியத்திற்கு யோகா. உரை கேட்கலாம். வழங்குபவர் மனவளக்கலை பேராசிரியர் வி. ஆறுசாமி அவர்கள்.
2: வணக்கம். வாழ்க வளமுடன். யோகத்தின் மூலம் நம்முடைய ஆரோக்கியத்தை திறம்பட நிர்வகிப்பது என்பது ஒரு மனித குலத்திற்கு கிடைத்த மிக பெரும் ஒரு வரப்பிரசாதம், ஒரு அறிவு ஞானம், ஒரு விழிப்பு நிலை. யோகா என்பது உடல், மனம், உயிர், உணர்வு நிலையை சமநிலையோடு நிர்வகிப்பதுதான் யோகம். யோகம் என்பது உடல் ஆரோக்கியத்தை மட்டும் குறிப்பது அல்ல, அது மனநிலையையும் சுற்றுப்புற சூழ்நிலைகளையும் சக மனிதர்களையும் இயற்கையையும் இணைத்து நாம் நிர்வகிக்கக்கூடிய ஒரு தன்மையே யோகம் என்று கூறுகிறோம். உடல் ஆரோக்கியம் என்பது மனதோடு தொடர்புடையது, உடலும் மனமும் உயிரின் நிலையோடு தொடர்புடையது. இந்த மூன்றும் நன்றாக இருந்தாலும் கூட சமுதாயம் என்ற ஒன்று நன்றாக இருக்க வேண்டும். இந்த சமுதாயத்தோடு இயற்கையும் நன்றாக நமக்கு ஒத்துழைக்க வேண்டும். இவை அனைத்தும் இணைந்ததே யோகம். இந்த யோகம் என்பது முதலில் நாம் மனதை சமநிலையோடு நிர்வகிப்பது ஒரு அரிய கலை. அந்த கலை பேசினால் வராது, படித்தால் வராது, கேட்டால் வராது, பயிற்சி செய்ய வேண்டும். பயிற்சி என்பது மனித குலத்திற்கு 5000 ஆண்டுகளாக ஒரு அற்புதமான தத்துவமாக யோகக்கலையாக பயிற்சியாக வழங்கப்பட்டது. சித்தர்களால், ஞானிகளால் கொடுக்கப்பட்ட ஒரு மிக பெரும் சொத்து. அது இந்த பாரத திருநாட்டில் பதஞ்சலி முனிவரிலிருந்து தொடங்குகிறது. அது

யோகம் என்பது அஷ்டாங்க யோகம் என்று குறிப்பிடுவார்கள். அதிலிருந்து வரப்பட்டதுதான் பல நிலைகளில் இருக்குது. கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், எதை எடுத்தாலும் ஒன்று மனதுக்கான பயிற்சி, இரண்டாவது உடம்புக்கான பயிற்சி. உடம்புக்கான பயிற்சி என்பது உடல் அசைவுகள். அந்த அசைவுகள் என்பது பாதம் முதல் தலை வரை நம்முடைய உடல் உறுப்புக்கள் அதனுடைய தன்மையில் இயற்கையோடு இணைந்த ஒரு சூழலை நிர்வகிப்பதே ஒரு முழு ஆரோக்கியம். அந்த முழு ஆரோக்கியம் என்பது நடைப்பயிற்சி மட்டும் போதுமா என்றால் பற்றாறு. அதே நேரத்தில் பல விதமான ஒரு பயிற்சி முறைகள் வழங்கப்பட்ட ஜிம் சொல்லக்கூடிய அது மட்டுமே போதுமா என்றால் அது மட்டும் போராது. இந்த உடல் அசைவுகள், நம்முடைய நரம்புகள், நம்முடைய அனைத்து விதமான உறுப்புகளுக்கும் ஒரு இணக்கமான, அதாவது ஐந்து ஓட்டங்கள் என்று சொல்லக்கூடிய இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், காந்த ஓட்டம், உயிரோட்டம், இந்த ஐந்து ஓட்டங்களும் சீர்படுமேயானால் மட்டுமே ஒருவருடைய உடல் ஆரோக்கியமாக இருக்க முடியும். அதற்கு ஆசனாஸ் என்று பெயர். அந்த ஆசனாஸ் என்பது பல நிலைகளில் இருக்கின்றது. அந்த பல நிலைகள் என்பது இன்று ஸ்கை யோகா என்ற ஒரு எளிமைப்படுத்தப்பட்ட குண்டலினி யோக முறை மிகவும் பிரசித்தி பெற்று விளங்குகின்றது. பல ஆயிரம் ஆயிரம் லட்சக்கணக்கான மக்கள் இன்னும் பல நாடுகளிலும் இன்று ஸ்கை யோகா என்ற ஒரு அற்புதமான பயிற்சி முறைகள், அது முதலில் உடலை தயார் செய்வது. அதற்கு ஒன்பது விதமான ஒரு விளக்கத்தை அருட்தந்தை தத்துவஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் எளிய முறையிலே உடற்பயிற்சிகளை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார்கள். அது காற்று என்பது நம்முடைய உடலில் 6 லிட்டர் வேணுங்கிறாங்க. நம்முடைய இரத்தம் என்பது 5-6 லிட்டர் வரை வேண்டும் என்று சொல்கிறார்கள். 4-5 லிட்டர் இரத்தம் தேவைப்படுகிறது. நம்முடைய இருதயம் ஒரு நாளைக்கு 10,000 முறை அது வந்து துடிக்க வேண்டும். அப்பொழுது இருதயத்திலிருந்து நம்முடைய லங்ஸிலிருந்து எல்லாம் சரியாக அதன் ஆற்றலோடு இயங்க வேண்டுமென்றால் அதற்கு தேவையான அந்த 5 ஓட்டங்களும் முறையாக சீராக பாய்ந்து சமநிலையோடு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த உடம்பு ஆற்றலோடு விளங்கும், அது ஆரோக்கியமாக இருக்கும். இதனோடு இணைந்தது மனம். அந்த மனதுக்கும் ஒரு பயிற்சி வேண்டும், அது அமைதிப்படுத்துவது. அந்த அமைதிப்படுத்துவது என்பது நம்முடைய மனம் அமைதியானால் ஆனந்த சூழ்நிலையை அனுபவிக்கலாம். ஆனந்தம் என்பது வேறு ஒன்றுமில்லை, நம்முடைய மனசை அதனுடைய தன்மையில் ஒரு அழகான, அமைதியான, மகிழ்வான, ஒரு முழுமையான ஆற்றலோடு இயற்கையோடு இணைந்திருக்கச் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நட்பு உறவே மனதுக்கான அமைதி பயிற்சி என்று சொல்கிறோம். அதை தியானம் என்றும் சொல்வோம். இந்த தியானமும் இந்த உடற்பயிற்சியும் இணைந்தால் யோகம் என்று சொல்கிறோம். அதை கொடுத்தது இந்த பாரத திருநாடு. அந்த விதத்திலே பாரதத்தினுடைய பெருமை மிகு யோகக் கலையை நம்முடைய பாரத பிரதமர் ஐக்கிய நாடுகள் சபையிலே கொடுத்ததின் விளைவாக யோகக்கலை உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பலருக்கு இன்னும் இந்த சமூகத்தில் தெரியாமல் இருக்கிறது, நோய் என்பது அது உண்மையான அதன் நோய் தாக்கத்தால் வருவதை விட அவருடைய எண்ணங்களினால்தான் அந்த நோய் அதிகமாகிறது. ஏனென்றால் அந்த நோய்க்கான அறிகுறியே பலவிதமான நிலைகளில் அவருக்கு உணர்த்துகின்றது. ஒவ்வொரு செல்லும், ஒவ்வொரு திசுவும் ஒரு மிகச்சிறந்த சக்தி ஊட்டப்பட்ட நிலையில் இருப்பதை, எதிர்மறை எண்ணங்கள் இருக்கும் பொழுது ஒவ்வொரு திசுவும் அதனுடைய இயல்பு தன்மையிலிருந்து மாறி அது துன்பப்படுகிறது. அவ்வாறு ஒவ்வொரு செல்களும் அதனுடைய சமநிலை மாறும் பொழுது ஒரு நல்ல அலைவீச்சு, ஒரு நல்ல சூழலுக்கு பதிலாக ஒரு விஷ அலை, ஒரு துன்ப அலை வீசும் பொழுது அந்த உடல் ஆரோக்கியம் கெடுகிறது. அதனை உணர்த்தும் வகையில்தான் உயிர் சக்தி குறைந்து நோய்வாய்ப்படுவதோ, இன்று இருக்கக்கூடிய புற்றுநோயிலிருந்து ஒரு மனிதனுக்கு வருகிறது என்றால் அவருடைய உயிர் சக்தி திணிவாக இல்லை, அதற்கு காரணம் பயிற்சி முறைகள் இல்லை,
எதிர்மறை சிந்தனையும் எதிர்மறை எண்ணங்களும் எதிர்மறையான விளைவு

அவர்களை அவர்கள் ஈர்த்து கொண்டிருப்பதற்கு காரணம் அவருடைய நல்ல மனநிலையை வைத்து கொள்ளாத ஒரு மிக முக்கியமான ஒரு சூழலை உணர வேண்டும். அந்த மனோநிலை என்பது ஆக்கத்துறையில் மட்டுமே ஒரு மனிதனுடைய ஆற்றல் செலவிட வேண்டும். நேர்மறை எண்ணங்களில் மட்டுமே ஒரு மனிதன் சிந்தனையை வைக்கும் பொழுது அது இயற்கை படைப்பாற்றலோடு இணைந்து அலை இயக்க தத்துவத்தோடு ஒரு மனிதன் எதை அனுப்புகின்றானோ, அதாவது அன்பை, மகிழ்ச்சியை, வெற்றியை, நிறைவை, ஆனந்தத்தை, அது அலை இயக்கமாக தன் மனோ எண்ணத்திலிருந்து வான்காந்தத்தில் ரேடியோ அலைவரிசையாக பிரயாணம் செய்கின்றது. எதை, எந்த எண்ணத்தை எந்த அலைவரிசையில் அனுப்புகின்றார்களோ ஒவ்வொன்றுக்கும் அதனதனுடைய அலைவரிசையில் இணைந்து அந்த எண்ணத்துக்கு தக்கவை மூலத்துக்கு திரும்பும். அந்த மூலம் என்பது அவர் அனுப்பிய மனம்தான். ஆக ஒரு மனிதன் எதை அனுப்பினாலும் நன்மை எண்ணி நன்மையை என்ற உணர்வை அனுப்பினால் நன்மைகளே திரும்பும். நேர்மாறாக துன்பத்தை எண்ணி துன்ப உணர்வுகளை அனுப்பினால் பல நூறு துன்ப உணர்வுகளை ஈர்த்து கொண்டு வரும் என்பது இன்று அலை இயக்க தத்துவத்தில் மிகச்சிறந்த ஒரு ஞானம், அறிவியல் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு தத்துவ ஆர்ந்த ஈர்ப்பு விதி. இவை அனைத்தையும் தொடர்பை ஏற்படுத்திய சிந்தித்த முன்னோர்கள், ஞானிகள் மனதை தூய்மையாக வைத்து கொண்டால், அன்பாகவும் அமைதியாகவும் வைத்து கொண்டால் நல்ல எண்ணங்கள் உற்பத்தியாகும். அந்த நல்ல எண்ணங்களே ஒரு வாழ்க்கைக்கு தேவையான வளமான, அமைதியான, நிறைவான அனைத்து குண நலன்களையும் கொண்டு வந்து சேர்த்து வளமை, செழுமை நிறைந்த வாழ்க்கை வளங்கள் கிடைக்கும். மெயின்டைனிங் ஜாயின் ஹெல்த் த்ரூ யோகா என்ற அற்புதமான சிந்தனை நாம் யோகத்தையும் அதன் பயிற்சி முறைகளையும் இணைந்து நிர்வகிப்பதன் மூலம் ஒரு நல்ல மனித வாழ்வு மட்டுமல்ல, சமூகமும் ஒரு நாடும் நலம் பெறும். அதற்கு மிக அற்புதமான விழிப்பு நிலை உணர்வே மெயின்டைனிங் ஜாயின் ஹெல்த் த்ரூ யோகா என்ற நிகழ்ச்சி. சிறப்பாக நேயர் மக்கள் அனைவருக்கும் ஒரு விழிப்படைய செய்யட்டும். யோகம் செய்வதனால் மனிதனுக்கு நினைவாற்றல் அதிகமாகிறது, சிந்தனை வளம் கூடுகிறது, நேர்மறையான எண்ணங்களே அவர்களுக்கு வருகின்றது. அது மட்டுமல்ல, குடும்பத்திலும் சமூகத்திலும் தொழில்துறையிலும் ஒரு அன்பும் கனிவும் பணிவும் நிறைந்த கடமையுணர்வோடு செயலாற்றும் ஒரு மிகச்சிறந்த ஒரு சிந்தனை வளம் மிக்க ஒரு குணநல பண்பை பெறுவார்கள். 100% யோகா ஒரு மனிதனுக்கு முழுமைப்படுத்தியிருங்க. அந்த 100% என்பது ஒரு மனிதன் நல்ல தூங்கலாம், நல்ல டைஜஸ்டிவ் சிஸ்டம் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகும், ஒரு தேவையான அளவு காற்று உள்ளிழுத்து சரியான விகிதத்திலே மூச்சு சீர்படும், இரத்த அழுத்தம் மேம்படும், நீரிழிவு நோய் கட்டுக்குள் வரும், ஜாயின் பெயின் சொல்லக்கூடிய முழங்கால்கள், கைகள், கழுத்து வலி, கண் பார்வை, இப்படி எதை எடுத்துக்கொண்டாலும் ஒரு மனிதன் இன்று நோய் என்று இருப்பதற்கு ஒரே தீர்வு யோகம்தான். இன்னைக்கு டிப்ரெஷன் ஒன்று சமுதாயத்தில் மிகப்பெரிய நோயா மாறிட்டு இருக்குங்க. ஒரு மனிதன் நல்லா தூங்குனாலே அந்த மன அழுத்தத்திலிருந்து விடுபட்டலாம். அந்த மன அழுத்தம் இல்லைனாலே நல்ல உணவு சாப்பிடலாம், நல்ல மனம் ஒருமுகப்படும், நல்ல ஒரு சிந்தனை பிறக்கும். அன்பு நிலையில் இருக்கும் பொழுது குடும்பம் அமைதியாக இருக்கும், தான் இருக்கக்கூடிய எல்லா இடமும் ஒரு அன்பு மகிழ்ச்சியோடு இருக்க முடியும். அதனால் யோகக்கலை மிக அவசியம், இது எல்லாத்துக்கும் தீர்வாக அமையும். உடல் நோய் வந்த பின்பு சிகிச்சை எடுத்து கொள்வதற்கு பதிலாக இந்த யோகக்கலை ஒரு தற்காப்பாக, வருமுன் காப்பும் கலையாகத்தான் இதை நீங்கள் பார்க்க வேண்டும். நோய் வந்த பின்பு இந்த யோகத்தை செய்வது ஒரு துன்பத்தோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணர்வை கொடுக்கும், ஆனால் அதிலும் சரியாகும். ஆனால் யோகா என்பது நன்றாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் செய்யக்கூடிய தற்காப்பு ஆரோக்கிய வாழ்வு. மனிதர்கள் பொதுவாக ஹாஸ்பிட்டலில் போயிங்க, ஆப்ரேஷன் பண்ணிடுறாங்க, ஒரு ரீஹாபிலிட்டேஷனுக்கு அப்புறம் அவங்க ஒரு நார்மல் நிலைக்கு வரணும்னா பிசியோதெரப்பின்னு ஒரு

மெடிக்கல் டேர்ம்ஸில் ஒரு விதமான பயிற்சி கொடுக்குறாங்க. அவர்களுக்கு கூட மெயின் அவங்களுக்கு அத்தியாவசியமானது அவங்களுடைய பயோ மேக்னட்டிசம்னு சொல்கிற ஜீவகாந்த பெருக்கம்தான். உயிர் சக்தி தான் ஜீவகாந்தம்னு சொல்கிறாங்க யோக கலையில். அந்த ஜீவகாந்த பெருக்கம் என்பது நல்ல உணவு முறையில் வரும், நல்ல உடற்பயிற்சியில் வரும், நல்ல ஒரு தியானத்தில் வரும். இதெல்லாம் பண்ணும் பொழுது ஒரு மனிதனினுடைய உயிர் சக்தி பயோ மேக்னட்டிசம் எந்த அளவுக்கு திணிவாக ஒரு மனிதனுடைய உடலில் இருக்கோ அது அவ்வளவு வேகமாக நோய்களை குணப்படுத்தும். ஈவன் அது அறுவை சிகிச்சை செய்தா இருந்தாலும் அது ஒவ்வொரு செல்லுக்கும் தேவையானது ஜீவகாந்த சக்தி. அந்த உயிர் சக்தி அந்த செல்களில் நல்ல நிரம்பும் பொழுதுதான் அது குயிக் ரெக்கவரி கிடைக்குதுங்க. அந்த விதத்தில் மெயின்டைனிங் ஜாயின்ட் ஹெல்த் என்பது யோகா முழுமையாக உடல் நோய்க்கும்

0: சக்தி, அந்த உயிர் சக்தி அந்த செல்களில் நல்ல நிரம்பும் பொழுதுதான் அது குயிக் ரெக்கவரி கிடைக்குதுங்க. அந்த விதத்தில் மெயின்டைனிங் ஜாயின்ட் ஹெல்த் என்பது யோகா முழுமையாக உடல் நோய்க்கும் மன அமைதிக்கும் ஒரு நல்வாழ்வுக்கும் ஒரு அற்புதமான தீர்வாக யோக கலை அதை அனுபவித்து பல பல லட்சக்கணக்கான மக்கள் எந்த விளம்பரமும் இல்லாமல் நோயின்றி ஆரோக்கிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பது சான்றாக இருக்கிறது. யோகமும் ஒரு பயிற்சியும் மூலம் ஒரு மனிதன் முழுமையான ஆரோக்கியத்தையும் நல்ல வாழ்வியல் அனுபவங்களையும் பெற முடியும். அதற்கு யோக கலை பாரதம் கொடுத்த ஒரு அற்புதமான வாழ்வியல் தத்துவத்தை கலையை கற்று ஒவ்வொரு மனிதனும் மதம் இனம் ஜாதி தாண்டி ஒரு மனிதனுக்கு தேவையான ஒரு பண்பாட்டு கலையாக யோக கலையை மனிதர்கள் பயன்படுத்தி அனுபவித்து அதனுடைய பயிற்சி முறைகளை செய்து நல்வாழ்வு வாழ வேண்டும் என்று இந்த இனிய நேரத்தில் வழங்கி வாழ்த்தி மகிழ்கின்றோம். வாழ்க வளமுடன். வணக்கம்.
1: ஒருங்கிணைந்த ஆரோக்கியத்திற்கு யோகா. உரை கேட்டீர்கள். வழங்கியவர் மனவளக்கலை பேராசிரியர் வி. ஆறுசாமி அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
2: மனதோறும் எழும் மகிழ்வலை, இது காரைக்கால் 100.3 பண்பலை. நேரம் 11 மணி. ஒரு புத்துணர்ச்சியான முதல் பதவி வேளையில் பிரபஞ்சத்தின் ஆகச்சிறந்த ரகசியமாக நம் உடலையும் மனதையும் ஒரே சமநிலையில் கொண்டு வந்து நம்மை நாமே வெற்றி கொள்ள வைக்கும் ஒரு கலையை, அதாவது யோகாவை நேரலையில் சந்திக்க காத்திருக்கிறோம். நலம் நல்கும் யோகா, யோகாசனத்தின் பயன்கள் என்ற தலைப்பில் காரைக்கால் தலத்திரு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் நடைபெறும் சர்வதேச யோகா தின சிறப்பு நேரலை இது. இதில் பங்கேற்கிறார் காரைக்கால் யோகா பயிற்றுனர் முனைவர் எஸ். செந்தில் அவர்கள். நேரலையில் இணைக்க காத்திருக்கிறார் நம் அறிவிப்பாளர் ஆர். செந்தில் குமரன் அவர்கள்.

0: இனிவோ ஆணையர்களே, நலம் நல்கும் யோகா, யோகாசனத்தின் பயன்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும், இப்பள்ளியினுடைய முதல்வர் ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் மாணவர்களுக்கும் இனிய முற்பகல் காலை வணக்கம். வரும் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 12வது சர்வதேச யோகா தின கடைபிடிப்பதை ஒட்டி காரைக்கால் பண்பலை 100.3 காரைக்கால் தலத்தெரு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி இணைந்து வழங்கும் நலம் நல்கும் யோகா, யோகாசனத்தின் பயன்கள் என்ற ஒரு சிறப்பு நேரலை நிகழ்ச்சியாக நாம் வந்திருக்கக்கூடிய இடம் காரைக்கால் தலத்தெரு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி வளாகத்திற்காக. இந்த நிகழ்ச்சிக்காக மிகச் சிறப்பான ஏற்பாடுகளை இப்பள்ளி முதல்வர் உள்ளிட்ட அனைவரும் செய்திருக்கிறார்கள். மாணவிகளும் ஆர்வத்தோடு இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு காத்துக் கொண்டிருக்கின்றனர். அனைவருக்கும் நமது நிலையத்தின் சார்பாகவும் நேயர்களின் சார்பாகவும் நமது வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். பொதுவாக யோகா அப்படின்னு சொன்ன உடனே உடனே நம்ம பேருக்கு என்ன தோன்றும்னா, இதெல்லாம் வயசானவங்க பண்றதுப்பா, நம்ம என்ன விட காலையில் எழுந்திரிச்சு மூத்த எழுச்சிக்கிட்டு விட்டுக்கிட்டு இருக்கணும், நமக்கு தான் இன்ஸ்டா ரீல்ஸ் இருக்கு, அப்புறையே யோகா அப்படின்னு ஒரு எண்ணம் நம்ம மாணவர்கள் இளைஞர்கள் மத்தியில ஒரு எண்ணம் இருக்குதுங்க. ஆனா உண்மையா சொன்ன போனா இந்த உலகத்திலேயே யோகா முக்கியமா தேவைப்படுறது யாருக்குன்னு பார்த்தோம்னா உங்களை போன்ற மாணவர்களுக்கு தான். அது எப்படிப்பா, எங்களுக்கு மட்டும்தான் யோகா முக்கியமா தேவைப்படுதா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ஏன் அப்படி சொல்றோம்னா, மாணவர்களுக்குன்னு பாத்தீங்கன்னா

0: பல சவால்கள் இருக்குது. அதாவது தேர்வு பயம் இருக்குது, அசைன்மெண்ட் இருக்குது, ப்ராஜெக்ட் டென்ஷன் இருக்குது, அதிக மார்க் எடுக்கணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது, எதிர்காலத்தை பற்றிய பயம் இன்னும் எல்லாருக்கும் அதிகமா இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேல பாத்தீங்கன்னா மொபைல் போன் பார்ப்பதால் ஏற்படும் டிஜிட்டல் சோர்வு. இதனால நம்ம கவனம் எப்ப பார்த்தாலும் செதறிட்டே இருக்குது, படிப்புல கவனம் செலுத்த முடியல, கோபம், மன அழுத்தம், இப்படி எல்லாமே உண்டாகுது. இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் உங்க பாக்கெட்ல இருக்கிற ஸ்மார்ட் போனை விட சிறப்பான ஒரு ரீசார்ஜ் பட்டன் தேவைப்படுது. அந்த மாபெரும் ரீசார்ஜ் பட்டன் தான் யோகா. இது நம் உடலையும் மனதையும் ஒன்றிணைக்கும் மிகச்சிறந்த வாழ்வியல் கலை. இப்போது நம்ம வந்து இன்றைக்கு காரைக்கால் பண்பலை 100.3, காரைக்கால் தலத்தேரி நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மேல்நிலை பள்ளி மாணவிகளும் பள்ளியும் இணைந்து நடத்துகின்ற நலம் கல்கும் யோகா யோகாசத்தின் பயன்கள் நிகழ்ச்சி இப்போது தொடங்குகிறது. இந்த நிகழ்ச்சியில் தொடக்கமாக தற்போது வருகை புரிந்திருக்கும் அனைத்து அதிகாரிகளுக்கும் வரவேற்புரை ஆற்ற இருக்கிறார் இப்பள்ளியின் முதல்வர் பி பாண்டியகுமாரி அவர்கள். இந்நிகழ்ச்சிக்காக நமது நிலையத்தின் ஏடிபி நிலைய உதவி நிலைய இயக்குனர் அவர்களுக்கும்
1: சிவசக்தியாயுக்தோ யதி பவதி

அனைவருக்கும் வணக்கம். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு ஆகாஷவாணி காரைக்கால் நிலையமும் காரைக்கால் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மேல்நிலைப்பள்ளி கலெக்டரோ பள்ளியும் இணைந்து நடத்தும் நிகழ்வு இது. இந்த நிகழ்ச்சிக்கு வானொலி நிலையம் நம்மை பள்ளியை தேர்ந்தெடுத்ததில் நமக்கு மிகவும் மகிழ்ச்சி. இந்நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள வானொலி நிலைய பொறுப்பாளர் மற்றும் இணை இயக்குனர் டி கே காயத்ரி தேவி அவர்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறோம். இந்நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள காரைக்கால் வானொலி நிலைய இணை பொறுப்பாளர் மற்றும் பணியாளர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். மேலும் இப்பள்ளியின் அனைத்து செயல்பாடுகளிலும் மாணவர் நலனிலும் கலந்து கொண்டு நமக்கு வழிநடத்தும் செல்வராஜ் அவர்களுக்கும் நமது பள்ளியின் சார்பில் அவரை வருக வருக என வரவேற்கிறோம். மேலும் மாணவிகளுக்கு ரெகுலராக பயிற்சி தரும் செந்தில் சார் அவர்கள் பேராசிரியர் யோகா பேராசிரியர் அவர்களையும் நம் வருக வருக என வரவேற்கிறோம். மேலும் இப்பள்ளியில் மாணவர்களின் உடன் இருந்து இந்நிகழ்ச்சிக்கு அனைத்து ஏற்பாடுகளை செய்திருந்த நமது பள்ளி ஆசிரியர்கள் பொறுப்பாசிரியர் உமா மகேஸ்வரி அவர்கள், தலைமை ஆசிரியர் சித்ரா அவர்கள், ஆசிரியை பிடி மிஸ் அதுக்கு மேலும் கீர்த்திகா, ஸ்ருதி, நிர்மலா அனைவரையும் நாம் வருக வருக வரவேற்கிறோம். இதை நம் பள்ளியின் செயற்பாடுகள் அனைத்திலும் அக்கறை கொண்டுள்ள நமது அசிஸ்டன்ட் மேடம் அவர்களையும் நாம் வரவேற்கிறோம். மேலும் நிகழ்ச்சியில் ஆர்வமாக பங்கு பெறும் நமது மாணவ செல்வங்களையும் நாம் மகிழ்ச்சியுடன் இதன் வரவேற்கிறோம். இந்த யோகா பத்தி சொல்றது நாம ஏன் ஸ்கூலை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னா,

0: லேர்னிங் எல்லாமே ஸ்கூல்ல தான் நடக்குது. அப்ப அந்த லேர்னிங் நடக்கணும்னா அதுல எது மேக்சிமம் இன்வால்வ் ஆயிருக்குன்னா நம்மளோட பிரெயின் தான் இன்வால்வ் ஆயிருக்கு. இந்த ஒரு சயின்ஸ் டீச்சரா நான் என்ன சொல்வேன்னா, நம்மளோட பிரெயின்ல ரெண்டு பார்ட் ரொம்ப முக்கியமானது. ஒண்ணு வந்து நம்மளோட லிம்பிக் ரீஜன், அது வந்து எமோஷன்ஸ், நம்மளோட கோபம், பயம், சந்தோஷம், மகிழ்ச்சி, இதெல்லாம் இருக்கிறது லிம்பிக் ரீஜன். இன்னொரு ரீஜன் லேர்னிங் எல்லாம் நடக்கிறது, இதெல்லாமே வந்து லேர்னிங், ஹையர் காக்னேட்டிவ் லேர்னிங், டிசிஷன் மேக்கிங், ப்ராப்ளம் சால்விங், இதெல்லாம் நடக்கிறது ப்ரீஃபிரண்டல் கார்டெக்ஸ், முன்னாடி இருக்கிற ப்ரீஃபிரண்டல் கார்டெக்ஸ். ஓகே, அப்ப வந்து இந்த லிம்பிக் ரீஜன் வந்து ஆக்டிவா இருந்தா, இந்த எமோஷன் இருக்க லிம்பிக் ரீஜன் வந்து ரொம்ப ஆக்டிவா இருந்தா நம்மளால வந்து தெளிவாவே சிந்திக்க முடியாது. அது வந்து நம்ம வந்து நம்ம பாடி எந்த ஸ்டேட்ல இருக்கோ சிம்பத்தட்டிக் ஸ்டேட், சயின்ஸ் டீச்சரா சொல்றேன், ஃபைட் ஆஃப் ஃபிளைட், அதாவது அப்படியே நம்ம அந்த நிமிஷத்துல ஒரு டிசிஷன் எடுக்கணும், அந்த மாதிரி ஒரு இதுல இருக்கும். ஆனா அதே இது அது காம் ஆயிடுச்சுன்னா நம்ம எந்த ஸ்டேட்டுக்கு போயிடும், பாராசிம்பத்திக் ஸ்டேட்டுக்கு போயிடும், நம்ம ப்ரீஃபிரண்டல் கார்டெக்ஸ் அப்ப வேலை செய்யும். அப்பதான் நம்ம நடத்துற பாடங்கள் உங்களுக்கு தெளிவா புரியும், உங்களால படிக்க முடியும். அப்ப உன்னை வந்து அந்த பாராசிம்பத்திக் ஸ்டேட்டுக்கு கொண்டு போறதுக்கு எது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுதுன்னா, இந்த யோகா பயிற்சி தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா அந்த யோகா அந்த பாராசிம்பத்திக் ஸ்டேட்டுக்கு போயிட்டா உங்க பிரீதிங் டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணீங்க, இந்த பிரீதிங் டெக்னிக்ஸ் எல்லாம் பண்ணும்போது எனர்ஜி பிளாக் உள்ள எதுவா இருந்தாலும் அதெல்லாம் வெளியில போயிடும். ஓகேவா? அடுத்தது வந்து அந்த சிம்பிள் போஸ்டர்ஸ் எல்லாம் பண்றீங்கல்ல, அதுல உன்னோட பாடி வந்து நல்லா பிளெக்சிபிள் ஆயிடும். அடுத்து யோகாவை சிம்பிளா நம்ம சொல்ற போதுன்னா, இது வந்து மெடிடேஷன் இன் மோஷன், மூவ் பண்ணும் போதே என்ன பண்ணுவீங்க, ஃபுல் கான்சென்ட்ரேஷன் அதுல இருக்கும். அப்ப கான்சென்ட்ரேஷனை இம்ப்ரூவ் பண்ணும், உங்க பாடியில ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தாலும் இதை வந்து சரி பண்றதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும். அதனால இந்த நிகழ்ச்சியில இதுல நீங்க பங்கு கொண்டு நல்ல பயன் அடையலாம். நன்றி.
1: மிக சிறப்பாக வரவேற்புரை. மற்றும் யோகா அப்படிங்கறது ஒரு அறிவியலை சார்ந்தது அப்படிங்கறத ஒரு சயின்ஸ் டீச்சர் மூலமா அவங்க மிக சிறப்பாக அந்த யோகாசனத்தை பத்தி உங்களுக்கு நிறைய சிறப்பான செய்திகளை சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய சிறப்பான செய்திகளை சொல்வதற்கும் சில யோகா பற்றிய செயல்முறை பயிற்சியை உங்களுக்கு கொடுப்பதற்காகவும் இங்க வந்திருக்கிறார் யோகா ஆசிரியர் செந்தில் சார் அவங்க. சார் சொல்லுங்க, இன்றைய நிலையில் யோகா எவ்வளவு முக்கியமானதாக கருதப்படுகிறது? இதை ஏன் நம்ம வந்து சர்வதேச லெவல்ல கொண்டு போகிறதுக்காக மத்திய அரசு இந்த மாதிரியான ஒரு சர்வதேச யோகா தினத்தை வந்து ஒரு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு பண்ணக்கூடிய அளவுல நம்ம இருக்கிறோம்? இந்த யோகா அப்படிங்கிறது மனித உடலுக்கும் மனதிற்கும் எந்த விதமான முறையில முன்னேற்றத்தை கொடுக்குதுன்னு நினைக்கிறீங்க?
2: வாழ்க வளமுடன். யோகா இப்ப நம்ம இன்டர்நேஷனல் அளவுல கொண்டு போயிருக்கிறோம். யோகாவுடைய முக்கியத்துவம் என்னன்னா, யோகம் என்பது இணைதல். இப்போ நம்ம மனிதனுடைய அமைப்பு என்பது உடல், உயிர், மனம், இது மூன்றும் ஒன்றாக இணைய வேண்டும், சிங்க்ரோனைஸ் ஆகணும். இது மூன்றும் இணையாமல் மனிதனால் எந்த செயலும் செய்ய முடியாது. அப்போ இந்த மூன்று செயல்களும் செய்வதற்கான பயிற்சி முறைகளை முன்னோர்கள் வடிவமைத்திருக்கிறார்கள், அதுதான் யோக பயிற்சி. அப்போ உடலுக்கான ஆசனாஸ், நம்ம உடலை இயக்குவதற்காக, மனதுக்கு தியான பயிற்சிகள், அதேமாரி உடலுக்காக காயக்கல்பான்னு ஒரு பயிற்சியை ஒரு மகான் கொடுத்திருக்கிறார். இப்படி இந்த மூன்றையும் ஒன்றாக இணைப்பது தான் யோகம். அப்ப உடல் என்பது ஒரு வாகனங்க, அதுக்குள்ள உயிர் என்பது பெட்ரோல் மாதிரி, அதை ஓட்டுற ஆள் தாங்க மனம். அப்ப இது மூணு ஒன்றா இணையணும். அப்ப உடல் சரியா இல்லை அப்படின்னா மனம் வேலை செய்யாது, மனம் சரியா இல்லை அப்படின்னா உடல் வேலை செய்யாது. இது ரெண்டையும் இயக்கி கொண்டிருக்கின்ற உயிர் இல்லை என்றால் இது ரெண்டும் வேலை செய்யாது. அப்ப நம்ம யோகம் என்பது வெறும் பயிற்சி முறைகள் மட்டும் இல்லை, இது ஒரு வாழ்வியல் முறை, நம்மளை ஒன்றாக இணைக்கின்ற முறை, இணைகின்ற முறை. அப்ப இணைதல் என்றால் என்ன? அப்ப ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய சுற்றத்தோடு இணைந்திருக்கணும், உடலோடு இணைந்திருக்கணும், தான், உறவு அதாவது குடும்பம், சுற்றம், ஊர், உலகம், இதோடு இணக்கமாக இணைந்து செயல்படுவது என்பதற்கு பேரு யோகங்க. அது இல்லாமல் இந்த இயற்கையோட இணையணும், இதுக்கு பேரு யோகம். கரெக்டா? அப்ப இந்த யோகம் என்பது எல்லாத்தோடையும் இணக்கமாக நான் இணைந்தேன் என்றால் என்னுடைய வாழ்க்கை என்பதே யோகம். அப்ப நான் யோகமான வாழ்க்கை நம் முன்னோர்கள் வாழ்ந்ததனால் அவர்களுக்கு இந்த பயிற்சி முறைகள் தேவைப்படல, ஆனா நம்ம அதுல இருந்து வெளியில வந்துட்டோம். அப்ப இதற்கு நமக்கு பயிற்சி இப்ப தேவைப்படுது. இந்த விஞ்ஞான யுகத்துல எல்லாத்துக்கும் நான் போட்டி போட்டு கொண்டு எல்லாத்துக்குமாக நான் போக வேண்டி இருக்கிறது. இந்த எல்லா யுகத்துக்கும் நான் இதை ஃபாலோ பண்றதுக்கு எனக்கு சில பயிற்சி முறைகள் தேவை, அதுதான் ஒன்றிணைக்கிறது யோகம். அப்ப நான் எல்லாரோடையும் இணக்கமாக இணைந்து செயல்பட வேண்டும் என்றால் என் மனிதனுடைய அமைப்பில் இருக்கக்கூடிய உடல், உயிர், மனம், இது மூன்றும் இணைந்து இணக்கமாக செயல்பட வேண்டும். இதை செயல்படுத்துவதற்காகத்தான் யோகம். அப்ப இது மூன்றையும் ஒன்றாக இணைப்பதே யோகம்.
1: மிக சரியாக சொன்னீங்க. யோகம் அப்படிங்கிற

0: நம்ம வந்து இந்த பஞ்சபூதங்கள்னு சொல்றோம் இல்லையா, அது நீங்க உடல் அப்படின்னு சொல்லும்போது இந்த உடலே வந்து ஒரு ஐந்து பூதங்களான ஒன்றுதான் இல்லையா. இந்த ஐந்து பூதங்களையும் ஒன்றிணைக்க வேண்டிய ஒன்றுதான் யோகா. இன்றைக்கு நம்ம வந்து இப்ப ஒரு செயல்முறை விளக்கமாக சில பயிற்சிகளை வந்து மாணவிகளுக்கு நீங்க சொல்லக்கூடிய இருக்கிறீங்க இல்லையா. இதுல என்னென்ன பெண்களுக்காக பிரத்யோகமான சில யோகாக்களை இப்ப நீங்க சொல்லிக் கொடுக்க இருக்கிறீங்க இல்லையா, இப்ப என்ன யோகா சொல்லிக் கொடுக்க போறீங்க?
1: ஓகே, இப்ப நமக்கு பள்ளி மாணவர்கள், இப்ப மாணவிகள் இவங்க எல்லாமே பதின்ம வயதை வந்தவர்கள், எல்லாமே டீனேஜ் ஸ்டூடெண்ட். அப்ப இவர்களுக்கு தகுந்த மாதிரி சைக்காலஜிக்கலா, மென்டலியா, சோசியலா இவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் வருது, இப்ப இது எல்லாத்துலயுமே அவங்க இருக்கிறதுனால அதற்கு தகுந்த பயிற்சிகள், இவங்களுடைய மெமரி பவரை அதிகமாக்குறதுக்கும் அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவலை குறைக்கிறதுக்கான பயிற்சி முறைகள், அவர்களுடைய இந்த அதாவது நம்மளுடைய பீரியட்ஸ் டைம் வரக்கூடிய சில உபாதைகளுக்கான பயிற்சி முறைகள், அது இல்லாம பாத்தீங்கன்னா இவங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம், சரியா சாப்பிட்றது இல்லைங்க, பசி எடுக்கிறதுக்கு தூங்க சரியான தூக்கம் வராமை, இந்த செல்போன் எல்லாம் பாக்குறதுனால இந்த கண்களுக்கான சில பயிற்சி முறைகள், கண்களுடைய கண்ணை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கும் அவங்களுடைய பார்வை திறனை அதிகரிப்பதற்குமான பயிற்சி முறைகள், இது எல்லாமே நம்ம கொடுக்க
0: போறீங்க.
1: ஆமா, இதா
0: நேர்களே, இன்று யோகா ஆசிரியர் என் செந்தில்குமார் அவர்கள் வந்து நிறைய யோகா ஆசன முறைகளை வந்து மாணவிகளுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறாங்க. நீங்களும் உங்க ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு சில திரை இசை பாடல்களை கேட்டுக்கொண்டு இருங்கள். மீண்டும் இணைகிறோம் உங்களோடு.

0: நேர்களை நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட் சேகர் டெக்ஸ்டைல் நியூ ஷேகர்ஸ் காரைக்கால் வழங்கும் உழவர்களுக்கு.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர் ஷேகர் ஷேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 மயிலாடுதுறை தீனூர் சயின்ஸ் காலேஜ் நீடூர் வழங்கும் என் சொல்லாமது.
3: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வியாண்டிற்கான
4: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சாவூர் உழவன் நாட்டு சர்க்கரை, பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைப்பது பூமெக்ஸ்.
5: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய்.
0: நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர்ல வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அலைச்செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
6: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும், உங்கள் நலனில் அக்கறை கொண்டது சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸ், உங்கள் கடை கும்பகோணம்.
7: Hardwares, plumbing items, doors, அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
0: தரமான தார்பைகள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நாளை மாலை 5:00 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாட்டுக்கெண்ண போட்டி விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன் பிரீப்ஸ் வழங்கும் தேநீர் நேரம்.
8: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: மனதோறும் எழும் மகிழ்வலை, இது காரைக்கால் 100.3 பண்பலை.

0: நலம் நல்கும் யோகா. யோகாசனத்தின் பயன்கள். காரைக்கால் தலத்திரு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் சர்வதேச யோகா தின சிறப்பு நேரலை இது. இதில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறார் காரைக்கால் யோகா பயிற்றுனர் முனைவர் எஸ் செந்தில் அவர்கள். மீண்டும் இணைவோம் நேர்களே.
1: ஹலோ ஹலோ ஹலோ
0: இணையலாம் நேர்களே.
1: ஹலோ

0: மீண்டும் இணைவோம் நேர்களே.
1: பண்பலையும் காரைக்கால் தலைவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியும் இணைந்து வழங்கிக் கொண்டிருக்கிற நலம் நல்கும் யோகா, யோகாசனத்தின் பலன்கள் என்ற சிறப்பு நேரையில் இணைகிறோம் நேயர்களே. இப்ப பாத்தீங்கன்னா நீங்க நிறைய பாடல்கள் கேட்டுட்டு இருப்பீங்க. அந்த நேரத்துல இங்க சில மாணவிகள் வந்து நம்மளுடைய யோகா ஆசிரியர் கூட அவருடைய உடலையும் மனதையும் ஒருங்கிணைக்கும் வகையில சில யோகா ஆசனங்கள் நம்ம வந்து நிறைய செய்திருக்கிறார்கள். அதாவது சில யோகாசனங்கள் செய்திருக்கிறார்கள். நிறைய மாணவிகளுடைய முகத்துல பார்த்தோம்னா அப்படியே இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த முகத்துல இருந்த பொலிவை விட இப்ப ஒரு பிரகாசமான அவங்களுக்கு பின்னாடி ஒரு ஆறா அப்படியே ஒரு ரவுண்டு தெரிகிற மாதிரி தான் எங்களுக்கு தெரியுது. ஏன்னா யோகாசனத்துடைய பலன்கள் அதுதான். ஏன் நான் சொல்றேன்னா, நான் உணர்ந்தவன், நான் ஒரு மூச்சு பயிற்சியாளன், நான் கிட்டத்தட்ட ஒரு 15 வருடமாக மூச்சு பயிற்சி செய்து கொண்டிருக்கிறேன் ஒரு நிலையில உங்களுடைய முகத்தை அந்த பிரகாசத்தை நான் பாக்குறேன் சார். இந்த கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிடங்கள் வந்து மிக சிறப்பான முறையில மாணவிகளுக்கு சில யோகா ஆசனங்களை வழங்கி கொண்டிருந்தீங்க இல்லையா? என்னென்ன யோகா ஆசனங்கள் கொடுத்தீங்க, அது சம்பந்தமான அவங்களுக்கு அது என்ன பலன் அடிக்கக்கூடிய வகையில இருக்குது? ஏன்னா கையை வந்து கும்புடுற மாதிரியும் திரும்ப வந்து காலு, அந்த ஒவ்வொரு பாட்டுக்கும் வந்து ஒவ்வொரு விதமான ஆசன பயிற்சிகளை சொன்னீங்க இல்லையா, அதனால இந்த மாணவிகள் பெறக்கூடிய பலன்கள் என்ன? ஏன்னா இந்த நிகழ்ச்சியோடைய இதை வந்து யோகாசனத்தின் பலன்கள் அப்படிங்கிறதான் கொண்டிருக்கோம் இல்லையா, நலம் நல்லதும் யோகா, அதனால கேட்கிறேன் சொல்லுங்க.
2: ஓகே, இப்ப நம்ம இந்த பயிற்சி பாத்தீங்கன்னா இவர்களுக்கு முழுமையான நலவாழ்விற்கு என்ன தேவையோ அது அத்தனையும் ஒருங்கிணைத்த ஒரு 15 நிமிட யோகா நம்ம கொடுத்துருக்குறோம். இந்த யோகால பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம எந்த ஒரு ஆசனங்கள் ஸ்டார்ட் பண்றப்ப நம்ம உடலை முழுமையாக தளர்த்தி கொள்ள வேண்டும். அதற்கான பயிற்சிகள் தான் நம்ம ரொம்ப சிம்பிளிஃபைடான உடல் தளர்வு முறையில உள்ள ஒரு பயிற்சி முறை. இது தலை உச்சியிலிருந்து பாதம் வரைக்கும் உடல்ல இருக்கிற அனைத்து தசை பகுதிகளையும் உடல்ல இயக்கக்கூடிய அனைத்து மூட்டுகளையும் தளர்வு செய்யக்கூடிய தளர்வு பயிற்சியை தான் நம்ம ஃபர்ஸ்ட் செய்யணும். அதுக்கு அடுத்ததா இப்ப நம்ம பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்மளுடைய பிராணாயாமம், அதாவது சூரிய நமஸ்காரத்தினுடைய முதல் நிலை. அதுக்கு அடுத்தது நம்ம வந்து அர்த்த சந்திராசனம், இது எல்லாமே இவங்களுடைய பெண்கள் சம்பந்தப்பட்ட அவர்களுடைய யூட்ரஸுக்கு அவங்களுடைய முதுகு தண்டுவடம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த குழந்தைங்க நிறைய புக்ஸ் எல்லாம் கேரி பண்ணிட்டு வராங்க, அவங்களுடைய பேக் பெயின், முது அத ஷோல்டர் பெயின், இதற்காக ரொம்ப ப்ரிஃபரபிளா அதுக்குள்ள அந்த ஆசனங்கள் கொடுத்துருக்குறோம். அது இல்லாம அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம தாடாசனம், சில பிள்ளைகள் வளர்ச்சி குறைவாக ஃபீல் பண்றாங்க, அவங்களுக்கு வளர்வதற்காக மவுண்டன் போஸ் அது கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கான்சென்ட்ரேஷன் பவரை அதிகப்படுத்துறதுக்காக ட்ரீ போஸ், விருக்ஷாசனம் அது கொடுத்துட்டோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுடைய இடுப்பு எலும்புல இருந்து உங்களுடைய அப்டாமினல்ல இருக்கிற மசில்ஸ் எல்லாம் நம்ம ஸ்டிமுலேட் பண்ணி அதுல இருக்கிற எக்ஸஸ் ஃபேட் எல்லாம் குறைக்கிறதுக்காக ஆசனங்கள் நம்மளுடைய நியூரோ அண்ட் நம்ம மஸ்குலர் பிரீத்திங் யோகா அது ஒண்ணு கொடுத்துருக்கோம். அந்த பிரீத்திங் யோகா ரொம்ப சிறப்பானது. அதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்களுக்கு முழுமையாக கான்சென்ட்ரேட்டட் பவர் பிளஸ் அவங்களுடைய மெமரி பவர், அப்சர்விங் கெப்பாசிட்டி பிளஸ் ரீப்ரொடக்ட். எப்படி நம்ம வந்து இப்ப தேர்வு எழுதுற டைம் இந்த பயிற்சிகள்லாம் இவங்க செய்தாக இல்லைன்னா கண்டினியூவா செய்து வர்றப்ப ரொம்ப சுலோபமாக உள்ள இருக்கிறத வெளியில எடுக்கிறது, படிச்சிடுறாங்க எல்லாமே உள்ளதான் இருக்குதுங்க, ஆனா அதை எடுக்கிறதுக்கான மனநிலை அப்போதைக்கு அவங்க ரொம்ப அதாவது அவங்களுடைய மன அலைச்சூழல் ரொம்ப அதிகமா இருக்கு, அதனால அவங்க உள்ளிருந்து எடுக்க முடியல. ஆனா இந்த பயிற்சிகள் நம்ம செய்ய செய்ய அவங்களுடைய உள்ள என்ன அவங்க பதிவு பண்ணியிருக்கிறாங்களோ படிச்சிருக்கிற விஷயங்கள் மன அமைதியான சூழல்ல அந்த மென்டல் ஃப்ரீக்குவன்சில அப்படியே அந்த பரீட்சையில வெளிப்படும். அப்ப அந்த கெப்பாசிட்டிக்கு உள்ள நம்ம நரம்பு தசைனார் மூச்சு யோகா இதை நம்ம சொல்லி கொடுத்துருக்குறோம். இது இல்லாம கடைசியா பாத்தீங்கன்னா பிராணாயாமம், கரெக்டா, அதுல பாத்தீங்கன்னா பிரம்மரி பிராணாயாமம், அது அந்த குழந்தைங்களே உணர்றாங்க உள்ளுக்குள்ளார நம்ம இப்ப செய்யறப்ப இந்த பிரம்மம் என்ன சவுண்ட் இருக்குதோ அந்த பிரம்மத்துல என்ன ஒளி இருக்கிறதோ அந்த ஒளியை நம்ம உள்ளார உணர முடியும். அதை கூட இப்ப நாசா கூட வெளியிட்டு இருக்குது அந்த சவுண்ட் என்னவாக இருக்குதுன்ட்டு, அந்த சவுண்டை நீங்க பிரம்மரி பிராணாயாமத்துல உணர முடியும். அடுத்தது பாத்தீங்கன்னா நாடி சோதனை பிராணாயாம, இதுவும் நம்மளுடைய வளக்கலை பின்களை என்கின்ற இந்த நாடிகளை சுழுமுனையில் இயங்குவதற்காக மனதை ஓர்மைப்படுத்துறதுக்கும் மன அமைதிக்காகவும் செய்யக்கூடிய இந்த பிராணாயாமம். இப்படி ஒரு எல்லா

0: ஆரம்பமாக கலந்த எல்லாத்துக்குமான ஒரு யோக பயிற்சிகளை தான் நம்ம இந்த ஒரு 15-20 நிமிஷத்துல உங்களுக்கு வடிவமைத்து கொடுத்துருக்கோம்.
1: நம்ம உடலுக்கு மிகவும் சத்து கொடுக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் ஒரு சாலட் மாதிரி கொடுத்துருக்கீங்க.
0: சாலட் மாதிரி கொடுத்துருக்கோம்.
1: அவங்களோட விரும்பி சாப்பிடுற நிலையில இருக்குது.
0: கண்டிப்பா விரும்பி சாப்பிடுறாங்க. ரொம்ப அற்புதமாக பலன்களை அவங்க அனுபவிக்கிறாங்க. அவங்களுக்கு அதுக்கான ஃபீல் இருக்குது. நல்லா பண்றாங்க.
1: உங்கள்கிட்ட ஒரு சின்ன கேள்வி தான் ஒன்று. யோக நிலை அப்படின்னு பார்த்தோம்னா கர்ம யோகா, பக்தி யோகா, ஞான யோகா, ஆசனாசன் ஒரு 4 வகையா இருக்கு இல்லையா? நம்ம கர்ம யோகா அப்படின்னா நம்ம செய்யற செயல்கள் அப்படிங்கிறத வச்சு நம்ம யோகா பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. பக்தி யோகா அப்படிங்கும் போது நம்மளுடைய ஆன்மீகத்துல போய் அந்த யோகாக்களை நம்ம வந்து செய்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஞான யோகா அப்படிங்கிறது இதை பகுத்து பார்த்து பிரிந்து அறிவு சம்பந்தமாக அதை வந்து பெரிய அதுல நல்லது எது எது கெட்டது இதை செய்யலாம் செய்யக்கூடாதுங்கிறதுல ஒரு யோகா இருக்குது. ஆசனாசு யோகா முறை இருக்குது. ஆசனாசுல பாத்தீங்கன்னா பிராணாயாமம் இருக்குது, நிறைய ஆசனாசு இருக்குது. ஆசனாசுங்கிறது பாத்தீங்கன்னா அது ஒரு சமுத்திரம், அது உள்ள நம்ம வந்து நீச்சல் அடிக்கிறதே பெரிய விஷயம். அதுல இருந்து ஒரு கை அப்படியே மூன்று நம்ம வந்து குடிச்சிட்டோம்னா அதுவே நம்ம உடலுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் மனதுக்கும் இல்லையா?
0: ஆமா உண்மைதான். இப்ப நீங்க சொன்ன பக்தி யோகம், கர்ம யோகம், ஞான யோகம்ங்க. பக்தி யோகம் என்பது என்னன்னா நம்பிக்கை வழி. என்னுடைய முன்னோர்கள் சொல்லுனாங்க இதுதான் இறைநிலை, இதை நான் பிடித்து செய்தேன் என்றால் நான் இறை உணர்வு பெற முடியுங்கிறது. இது பக்தி, நம்பிக்கை வழி வாழ்தல், கரெக்டா? பக்தி யோகம். அப்ப அங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சரண்டர் டு த காட், முழுமையாக தன்னை அர்ப்பணிப்பது பக்தி யோகம்.
1: சரி சார். அடுத்து
0: கர்ம யோகம் என்பது செயல்கள் மூலமாக இறை உணர்வை பெறுதல். நான் செய்யற செயல்களை யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமல், பிறர் உயிருக்கும் உடலுக்கும் துன்பம் இல்லாமல் நான் வாழ்ந்தேன் என்றால் அதுக்கு பேரு கர்மயோகம். நான் என்னுடைய செயலை கரெக்டா செய்யறேன். இது அடுத்தது ஞான யோகம். இதையும் தாண்டி நான் முழுமை பெறுதல், சமம் பிளஸ் ஆதி, சமாதி நிலை. அதுதான் வந்து அஷ்டாங்க யோகத்துல 8 விதமாக வடிவமைச்சது. இப்ப நீங்க சொன்னது இயமம், நியமம், அதாவது ஆசனா, பிராணாயாமம், பிரத்யேகரா, தாரணா, தியானம், சமாதி, கரெக்டா? அப்ப இந்த தியானம், தாரணா, தியானம், சமாதி இதை அனைத்தும் இந்த ஃபர்ஸ்ட் 5 நிலைகளை கடக்க வேண்டும். இப்ப கடந்துட்டாங்க என்ன வந்துருங்க. ஃபர்ஸ்ட் இயமம் என்பது சமூக ஒழுக்கம். அப்ப நான் சமுதாயத்துல நான் எப்படி வாழணும், அதுதான் இப்ப 2 ஒழுக்க பண்பாடா சொன்னோம். நான் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தராமல் வாழ்வேன், கரெக்டா? துன்பப்படும் உயிர்களுக்கு நான் என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன், அன்பும் கருணையுமாக வாழ்வு, இதுக்கு பேரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜிங்க. அப்ப அதுக்கு அடுத்தது நியமம் பாருங்க, சுய ஒழுக்கம். அப்ப சுய ஒழுக்கம் எப்படி கிடைக்கும்? எனக்குள்ளாக இருக்கின்றது என்னவாக இருக்கின்றது அதுதான் எல்லார்ட்டையும் இருக்குங்கிறத அவங்க உணரணும். தன்னை அறிதல். இப்ப நான் என்னை உணர்ந்து விட்டேன் என்றால் யாருக்கும் துன்பம் கொடுக்க மாட்டேன். அப்ப அதற்கான பயிற்சி முறைகள், நான் எப்படி நான் வந்தேன், எனக்கான எனக்குள்ளார எது வேலை செஞ்சுட்டு இருக்குது, எனக்குள்ளார இந்த உயிர் தான் எல்லாமாக நான் பேசுறேன், பாக்குறேன், நான் செய்யற செயல்கள், நான் படிக்கிறேன், இது எல்லாமே எனக்குள்ள இருக்கிற உயிர் தான் செய்யுது. உயிர் இல்லை என்றால் எதுவுமே நான் செய்யல. இப்ப நான் பேசுறேன்னா என்னட உயிர் இல்லைன்னா இல்லை. அப்ப இந்த உயிருடைய முக்கியத்துவத்தை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்ப முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியினுடைய இந்த ஆண்டினுடைய கருப்பொருள் யோகா ஹெல்த் ஃபார் ஏஜிங், கரெக்டா? அதான் இப்ப நம்ம கருப்புரை கொடுத்துருக்கோம். அப்ப ஏஜிங் எனக்கு வந்து எப்படி வருது, முதுமை என்பது எப்படி வருது வரப்போகிறது என்பதை இந்த இளைய சமுதாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப தெரிஞ்சுக்கிட்டா ஓ இப்படி ஒரு ஸ்டேஜுக்கு நான் போயிடுவேன், போகிறது கட்டா இருக்குது, அப்ப நான் போகாமல் நான் இளமையிலும், அதாவது முதுமையிலும் இளமையாக வாழ்றதுக்கு நான் என்ன செய்யணும், அதுக்கான பயிற்சி முறைகள் தான் இப்ப இவங்களுக்கு கொடுக்குறோம்.
1: சரி சார். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம உடல்ல 7 சக்கராஸ் இருக்கு இல்லையா சார்? அதாவது பாத்தீங்கன்னா வந்து மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆத்மா, சகஸ்திரநாமம் அப்படின்னு 7 சக்கராஸ் இருக்கு. அந்த 7 சக்கராஸை வந்து நீங்க வந்து ஒரு சப்தங்கள் மூலம் தூண்டலாம் அப்படிங்கறது ஒரு வழிமுறைகள் இருக்கு சார். இப்ப நீங்க வந்து இந்த யோகா பயிற்சி செய்து கொடுக்கும் போது நிறைவா என்ன சொன்னீங்க அப்படின்னா ஒரு சப்தம் ஒலி எழுப்பினீங்க இல்லையா? இந்த சப்தங்கள் வந்து நம்ம உடலையும் மனதையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒன்றாக தான் இருக்கிறது இல்லையா? இப்ப இந்த 7 சக்கராசை தூண்டுவதற்கான சவுண்ட் இப்ப நான் சொல்றேன், அந்த சவுண்ட் எப்படி இருக்குன்னு பாத்துட்டு அதுக்கு என்ன வழிமுறைகள் நீங்க சொல்லுங்க சார்.
0: ஓகே
1: ஓகே. இப்ப வந்து மூலாதாரத்திலிருந்து ஆரம்பிக்கிறோம். லம்

0: இந்த சவுண்ட வச்சே நம்ம வந்து ஏழு சக்கராசை தூண்ட முடியுமா?
1: தூண்ட முடியும், கண்டிப்பாக தூண்ட முடியும். ஒவ்வொரு ஒலிக்கும் ஒரு எஃபெக்ட் இருக்குதுங்க. இப்ப இது எல்லாத்துக்கும் கூடுதலான ஒரே ஒலி எதுன்னா பிரணவ மந்திரம். பிரணவம் என்பது அந்த அதுல பாத்தீங்கன்னா இந்த இதுதாங்க இப்ப பிரபஞ்சத்தினுடைய சத்தமும், கரெக்டா இல்லையா? இப்ப ஒவ்வொரு செயலும் இப்ப இவங்க பிரம்ம

0: பிராணாயாமம் பண்றப்பயே இந்த சக்கராசி எல்லாம் ஆட்டிக்கிட்டே, அதே மாதிரி அவங்க வந்து நாடி சுத்தி பிராணாயாமம் செய்யறப்பையும் சக்கராஸ் இதுல இன்னொரு தண்டுவட சுத்தின்னு ஒரு பிராணாயாமம் இருக்குது, அதை நீங்க செய்யறப்பையும் எல்லா சக்கரங்களும் ஆக்டிவேட் ஆயிடும். அப்ப சக்கராசி எல்லாம் ஆக்டிவேட்னா இவங்களுடைய எண்டோகிரைன் சிஸ்டம் அத்தனையும் மிக சிறப்பாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்ப ஒவ்வொரு சக்கரத்துக்கும் ஒவ்வொரு ஒளிகளை முன்னோர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப அந்த ஒளிகளை நீங்கள் அந்த சக்கரத்துல மனதை வைத்து கொண்டு நீங்க மெடிடேட் பண்றப்ப அந்த ஒளியை நீங்க எழுப்புறப்ப அந்த சக்கரம் ஆக்டிவேட் ஆகுறத பரிபூர்ணமாக நீங்கள் உணர முடியும்.
1: அதுதான் தமிழ்ல சொல்லியிருப்பாங்களா சார், வைப்ரேஷன். அதுதான் தமிழ்ல சொல்லியிருப்பாங்களா, இந்த ஆவுமா இன்னும் சவுண்ட் சொன்னீங்களா, அதை வந்து மக்கள் வந்து அவர்களை அறியாமே வாழ்க்கையில நடைமுறை சொற்கள்ல இருக்கணும். வருவோம், போவோம், நடப்போம், உட்காருவோம், செய்வோம், அந்த உம்னு முடியல பார்த்தீங்களா, இம்முங்கிற முடியல நிறைய வார்த்தைகள் இருக்கு. இதையும் தமிழர்கள் வந்து அந்த காலத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க இந்தியர்கள் அப்படிங்கறத ஒரு
0: விஞ்ஞான ரீதியாக அதை வந்து ஒவ்வொரு நடைமுறைகள் நம்மளுடைய பண்பாட்டு ஆக்சுவலா யோகா என்பது ஒரு பண்பாட்டு கல்விங்க. முன்னோர்கள் கொடுத்தது பண்பாட்டை தான் யோகமாக கொடுத்திருக்கிறாங்க, வேற ஒண்ணும் இல்லை. இந்த வழியில் நீ வாழ்ந்தால் இப்ப நம்ம எல்லாருக்கும் ஒரு
1: அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க. இப்ப எனக்கு சுகர் வந்துட்டா தானே யோகாவுக்கு நான் போக போறேன்.
0: அதனாலதான் இளமையில் கல்ங்கிறதுனாலதான் நம்ம என்ன பண்றோங்க, இந்த ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கணும். நான் இப்ப வந்து வயதானத்துக்கு பிறகு நான் என்னால உடல்நிலை சரியில்லாதப்ப யோகம் செய்ய முடியுமா, செய்ய முடியாதுங்க. அப்ப யாரெல்லாம் செய்யணும், சில பேருடைய கருத்து என்னவா இருக்குன்னா, நான் நல்லா தானே இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அப்ப பிரச்சனை வந்தாலும் நீங்க யோகா செய்ய முடியுமா, செய்ய முடியாதுங்க, உடல் ஒத்துழைக்காது. அப்ப எப்ப செய்யணும் யோகா அண்ணா, நீங்க உடல் நலத்தோட இருக்கிறப்ப செய்தால் நான் உடல் நலத்தோடய நீண்ட நாள் இருக்க முடியும். எனக்கு உடல் உபாதை வந்ததுக்கு அப்புறம் செய்யணும்னா உடல் ஒத்துழைக்காது, கையை
1: தூக்கிற மாதிரி பயன்படுத்தக்கூடிய
0: யோகம் இல்லை.
1: அதாவது சில பேர் சொல்லுவாங்க, ஒரு யோகி கூட சொல்லியிருக்கிறாரு, யோகா வந்து நம்ம வந்து ஃப்ளைட் மாதிரி யூஸ் பண்ண நினைக்கிறோம், இங்க ஏறணும்னா துபாயில போய் இறங்கிடணும், அதுக்குள்ள எனக்கு முடிஞ்சிடணும், ஒரு மூச்சு பயிற்சி முடியறதுக்குள்ள எனக்கு எல்லாம் முடிஞ்சிடணும். ஆனா யோகா அப்படிங்கிறது டவுன் பஸ் மாதிரி காடு மேடு பள்ளம் ஒவ்வொரு ஸ்டாப் எல்லாரும் நிப்பாட்டி தான் நான் போக வேண்டிய இடத்துக்கு போவோம். அப்போ வந்து தொடர்ந்த பயிற்சியும் கடுமையான உடனும் கட்டுப்பாடு அந்த மாதிரி இருந்தாதான் அந்த நம்மளுடைய இதை அடைய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே.
0: ஆமா, இப்ப மக்களுடைய பொதுவான மனநிலைங்க இன்ஸ்டன்டா ரெமெடி எனக்கு வேணும், இமீடியட்டா எனக்கு கால் வலினா இப்ப யோகத்துல வந்து உடனே சரி பண்ணணும், எனக்கு இன்னைக்கே வலி நிக்கணுங்க, சொன்ன மாதிரி தான் உடனே பிளைட்ல போக முடியாது. அதனால இதுக்கு நீண்ட ஒரு பயிற்சி முறை வேண்டும். நீண்ட பயிற்சி முறை என்பது இது நம்மளுடைய வாழ்க்கை முறையாக மாத்தும். இது பயிற்சி மட்டும் இல்லைங்க, நம்ம எப்படி டெய்லி காலையில எழுந்தோம்னா காலை கடன்கள் மற்ற விஷயங்கள் எப்படி செய்யறோமோ அதே மாதிரி யோகம் என்பது உங்களுடைய லைஃப் ஸ்டைலா மாறும். இட் இஸ் எ லைஃப் ஸ்டைல். நோ, அதாவது வந்து நீங்க வந்து இதை வந்து எப்பயாவது பயன்படுத்துற விஷயம் கிடையாதுங்க, நீங்கள் வாழ்க்கை முறையாக பயன்படுத்தும் போது உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக சிறப்பாக ஆனந்தமாக இருக்கும்.
1: அதாவது எதே நடந்தாலும் உள்ளுக்குள்ள நம்ம ஆனந்தமா இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மனநிலையில அவங்க வந்துட்டாங்கன்னு வச்சுங்க, அதே யோக நிலை அப்படிங்கிறாங்க.
0: ஆமா, சில பேர் யோகம்னா செய்யலைங்க, அவர்கள் வந்து அறநெறியோட வாழ்றாங்க. ஒழுக்கம் கடமை ஈகை, இதை முறையாக பயன்படுத்த அறநெறியோட வாழ்றாங்க. அதனால அவங்க வந்து அவங்களுக்கு எந்த நோயும் வரல, மனம் ரொம்ப ஹாப்பியா இருக்குது, யாருக்கும் எந்த துன்பமும் விளைவிக்கல.
1: சரிங்க, இப்ப நீங்க மிக சிறந்த முறையில வந்து மாணவிகளுக்கு யோகா சொல்லிக் கொடுத்துருக்கீங்க இல்லையா, அவங்கள்ட்ட கேட்போம் அந்த அவங்களுக்கு அந்த சொல்லிக் கொடுக்கும்பொழுது இருந்த மனநிலை எப்படி இருக்குது, நீங்க யோகா செய்யறீங்களான்னு
0: கேட்கலாமா?
1: கேட்கலாம், வாங்க. முதல்ல யார நம்ம கேட்க போறோம் நேரிலே? இந்த யோகா செய்முறை விளக்கத்துல வந்து நிறைய மாணவிகள் வந்து அவங்களுடைய யோகா ஆசனத்தை செஞ்சிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி செஞ்சிட்டு இருந்த ஒரு மாணவிகள்ட்ட இப்ப நம்ம கேட்க போறோம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் வந்து பவித்ரா. நான் இப்போ வந்து யோகாவோட
1: என்ன கிளாஸ் படிக்கிறீங்க?
2: நான் வந்து 12th ஸ்டாண்டர்ட். யோகாவோட பெனிஃபிட்ஸ் பத்தி சொல்ல போறேன். யோகா நம்ம செய்யக்குள்ள நம்மளோட வெளில உள்ள பார்ட் மட்டும் இல்லாம நம்ம உடலுக்குள்ள அதாவது நுரையீரல், கிட்னி அந்த மாதிரி உள்ளதெல்லாம் நல்ல ஃபங்க்ஷன் ஆகும். நம்ம யோகா செய்யக்குள்ள நம்ம மைண்ட் நல்ல ஃபோக்கஸா இருக்கும். அதுவும் படிக்கக்குள்ளலாம் நம்ம நிறைய டிஸ்ட்ராக்ஷன் ஆகும், இது பண்றது அது பண்றது, ரொம்ப டிப்ரெஷன், நிறைய படிக்கணும், ஐயோ அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி ஆகும். நம்ம யோகா பண்ணக்குள்ள நம்மளோட மனசு ஒரு நிலையாகும், நம்மளால நல்ல ஃபோக்கஸ் பண்ண முடியும். நான் எப்படி சொல்றதுன்னா, இப்போ படிக்கணும் அப்படின்னா இதை முடிக்கணும் அப்படின்னா நம்மளால முடிக்க முடியும். யோகாங்கிறது அப்பப்போ செய்யறது கிடையாது, தினையிலும் செய்யணும். இப்போ அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, இப்போ நம்மளோட முன்னோர்கள் எல்லாருமே யோகா செஞ்சாங்க. எப்படி அப்படின்னா, கொடக்கல்லு ஆட்டுக்கல் அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் வச்சு அவங்க வந்து வேலை செய்வாங்க. அப்படி அவங்க வேலை செய்யக்குள்ள அதுதான் யோகா, அதுதான் எக்ஸசைஸ். ஆனா இப்போ எல்லாமே நவீன காலம் ஆயிடுச்சு, நம்ம அதை மறந்துட்டோம். இப்போ எல்லாரும் நம்ம திரும்ப அதை கொண்டு வரணும் அப்படின்னா யோகாவால மட்டும்தான் முடியும். யோகா செய்யறதால நம்மளோட மூச்சு கொஞ்ச நாள் அதிகமா வரும். அந்த காலத்துல உள்ளவங்க எல்லாம் 100 வருஷம்

0: 100 வருஷம் 150 வருஷம் வாழ்ந்ததுக்கு காரணமே இந்த யோகா தான். அவங்க ஆரோக்கியமா இருந்ததுக்கு காரணம் யோகா. இப்போ நம்ம அந்த யோகா செய்யறது மூலமா நம்மளால இன்னும் கொஞ்சம் நிறையவே ஆரோக்கியமா வாழ முடியும். எப்படி சொல்றதுன்னா, நம்மளால படிப்பா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், எதுனாலும் சரி, யோகா செய்யக்குள்ள நம்மளால ஃபோக்கஸ்டா ஃபீல் பண்ண முடியும், நமக்கு மன அழுத்தம் குறையும், நம்மளால பீஸ்ஃபுல்லா வாழ முடியும். யோகாவை பத்தி சொல்லணும்னா இன்னைக்கு ஃபுல்லா கூட சொல்லலாம், அவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு யோகால.
1: நீங்க தம் கட்டி பேசும்போது நீங்க யோகா பண்றீங்கன்னு நாங்க தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா யோகா பண்றவங்கனாலதான் இவ்வளவு தொடர்ச்சியா பேச முடியும் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குது. நன்றிமா, உங்க அருமையான முறையில சொன்னீங்க. மீண்டும் இணையலாம் நேர்களே, ஒரு சிறிய பாடல் இடைவேளைக்கு பிறகு.

0: மீண்டும் இணைகிறோம் நேர்களே. ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3, காரைக்கால் தலைசேரி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி இணைந்து வழங்கும் நலம் நல்கும் யோகா, யோகா தத்துவத்தின் பயன்கள் குறித்த ஒரு சிறப்பு நேரலைக்காக இருந்திருக்கிறோம். இங்க நிறைய மாணவிகள் வந்து அவங்களுடைய தங்களுடைய கருத்துக்களை பகிர இருக்கிறாங்க. சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேர் ஹர்னி, நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இப்போ வந்து நாங்க டெய்லி யோகா பண்றோம். நம்ம யோகா பண்ற மூலமா நம்ம பேக் போன் ஹிப் எல்லாம் நல்லா வளையும். அதாவது நம்ம தூரமா எங்கேயாச்சும் டிராவல் இல்ல ரொம்ப நேரம் உட்காந்துருக்குறது, இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டானா கிளாஸ் ரூம்ல ரொம்ப நேரம் உட்காந்துருக்கணும். அதே டிரைவரா இருக்கலாம், எல்லாருமே வந்து அவங்க எல்லாம் ரொம்ப நேரம் உட்கார்ற மாதிரி நமக்கு இருக்கு. இப்ப நம்ம யோகா பண்றது மூலமா நம்ம பேக் போன் ஹிப் எல்லாம் வளையுது, இதனால நமக்கு அந்த பேக் பெயின் எல்லாம் வராம இருக்கும். இப்ப நம்ம மூச்சு பயிற்சி எல்லாம் பண்ணோம்னா விடிய காலைல ஒரு 6 மணி போல, ஏன்னா அப்பதான் வந்து வெவிக்கல்ஸ் அதிகமா வராது, ஃப்ரெஷ் ஏர் கிடைக்கும். அதனால விடிய கால

0: உதய கால பண்றது வந்து நல்லதா இருக்கும்.
1: ரொம்ப அருமையான முறையில சொல்லுங்க சொல்லுங்க.
0: இப்ப வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா மார்க் எடுக்கணும் இல்ல நல்லா படிக்கணும் இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும். இதே பெரியவங்க நல்லா சம்பாதிக்கணும் பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும் இந்த மாதிரி நிறைய இருக்கும். இத மூலமா ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம கம்பெனிக்கலாம், அப்பதான் ஸ்ட்ரெஸ் கம்மியா இருந்தாலும் நம்ம நல்ல டிசிஷன் எடுக்க முடியும்.
1: சரிங்க, ரொம்ப அருமையான முறையில சொன்னீங்க. அடுத்து இப்பள்ளியினுடைய உடற்கல்வி ஆசிரியர் அவங்க வந்திருக்கிறாங்க. ஏன்னா உடற்கல்வி யோகா அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அக்கா தங்கச்சி மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா உடற்கல்வி ஆசிரியர்கிட்ட கேட்போம், அவங்க யோகா பண்ணியிருக்காங்களா இல்ல வந்து உடற்பயிற்சிக்கும் யோகாசனத்திற்கும் உள்ள வேறுபாடுகள் ஒற்றுமைகள் என்னங்க? பேர் சொல்லுங்க.
2: வணக்கம் சார், என் பேர் இளவரசி, நான் எங்க ஸ்கூல்ல உடற்கல்வி ஆசிரியரா இருக்கேன். இப்ப யோகாவும் நீங்க சொன்ன மாதிரி யோகாவும் பிசிக்கல் ஆக்டிவிட்டியும் அக்கா தங்கச்சி மாதிரி தான். ஒரு ஆக்டிவிட்டி பண்றதுக்கு முன்னாடி வார்ம் அப் பண்ற மாதிரி இது யோகாலையும் வார்ம் அப் இருக்கு. இப்போ யோகா பண்றதுனால எவ்வளவு ஃபோக்கஸ்டா, பிள்ளைங்க சொன்ன மாதிரி ஃபோக்கஸ்டு, எல்லாமே ஃபோக்கஸ், ஃப்ளெக்சிபிலிட்டி, பேலன்ஸ் எல்லாமே கிடைக்குது. இது பண்றதுனால ஃபோக்கஸ் இன்னும் இம்ப்ரூவ் ஆகும். இப்போ யோகா வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டிலையும் இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. இது பண்றதுனால மேட்சஸ்ல நிறைய பேட்மிண்டன், கோகோ, கபடி இதெல்லாம் ஆட் பண்ற மாதிரி யோகாவும் ஆட் பண்ணிட்டாங்க இப்போ ஆக்டிவிட்டியில. அதுவும் இப்போ ஸ்டேட் லெவல்ல, நேஷனல் லெவல்ல யோகா காம்படிஷன் நம்ம ஸ்கூல்ல இருந்து பிள்ளைங்க போயிருக்காங்க, ஸ்டேட் லெவல்ல ஃபர்ஸ்ட்லாம் வாங்கியிருக்காங்க. அது பண்றதுனால இப்ப மெயினா சொல்ல போனோம்னா யோகா செய்யற பிள்ளைங்க வந்து தனியாவே தெரியறாங்க சார். என்னன்னா படிப்புலையும் சரி டிசிப்ளின்லையும் சரி எல்லாத்துலயுமே நல்லா முன்னே வராங்க. இது ஒரு முன்னா எடுத்துக்கிட்டு எல்லாருமே யோகா ரெகுலரா பண்ணணும்னு எனக்கு ஆசை சார்.
1: மிக சிறப்பாக சொன்னீங்க சார். சார், இப்ப யோகா ஆசிரியர் வந்து நம்ம யோகா பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு வாக்கியத்தை சொன்னாங்க. அந்த வாக்கியத்தை யோகா ஆசிரியர் சொல்ல சொல்ல திரும்பவும் மாணவிகள் இப்ப சொல்ல இருக்கிறாங்க. யாருடைய மனதுக்கும் உடலுக்கும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அதை திரும்ப சொல்லுங்க, மாணவிகளும் தொடர்ந்து சொல்லட்டும்.
3: ஓகே, இது வந்து இரண்டொழுக்க பண்பாடுன்னு ஒரு மகான் வடிவமைச்சிருங்க. அப்படியே எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம், எல்லாருமே சொல்லலாங்க. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன், துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன், துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.
1: ரொம்ப சிறப்பா சொன்னீங்க இல்லையா. காலை சூரிய ஒளியினிலே மூச்சு காற்று சீராகுதே, ஆழ மரத்து அமைதி போல மனதின் பாரம் குறையுதே, வளையும் உடலின் நளினத்திலே பிணிகள் யாவும் ஓடுதே, தளரும் நரம்பும் சதைகளும் புது வீரத்தை பெறுதே, என்ன குவியல்கள் அடங்கியே ஆன்ம ஜோதி ஒளிருதே, மண்ணில் வாழும் நாட்கள் எல்லாம் மகிழ்ச்சி வெள்ளம் பெருகுதே, உடலும் மனதும் இணைந்திடவே புதிய ஆற்றல் பிறக்குதே, தடைகள் யாவும் தகர்ந்ததான் வெற்றி பாதை திறக்குதே, யோகம் பழகி நாமும் இங்கே நோயில்லா வாழ்வை வாழ்வோமே, தேக நலமும் மனபலமும் பெற்று நாளும் உயர்வோமே அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு சின்ன கவிதையோட இந்த நிகழ்ச்சியின் நிறைவான கட்டத்துல நம்ம இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்காக மிக சிறப்பான முறையில ஏற்பாடு செய்து கொடுத்த இந்த பள்ளியினுடைய துணை முதல்வர், ஆசிரியர்கள், ஆசிரியைகள், உடற்கல்வி ஆசிரியர், மாணவர்கள், மாணவிகள் வந்து உடற்பங்க பணிபுரிகின்ற ஒரு பணியாளர்கள் எங்களுக்கு டீ கொடுத்துருக்காங்க, தண்ணி கொடுத்தாங்க, அவங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இது மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சிக்காக நம்முடைய நிலைய உதவி இயக்குனர் அவங்க வந்திருக்கிறாங்க, நிகழ்ச்சி பொறுப்பாளர்கள் அவங்க வந்திருக்கிறாங்க, நிலைய பொறுப்பாளர் காயத்ரி தேவி மேடம் வந்து இதுக்காக ரொம்ப சிரமப்பட்டு இந்த நிகழ்ச்சியை இந்த பள்ளியில தான் நடத்தணும், அதுவும் பெண்கள் பள்ளியில தான் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த எண்ணத்தோட இந்த நிகழ்ச்சியை ரொம்ப சிறப்பாக நடத்தி முடிச்சிருக்காங்க. அவங்களுக்கும் நிகழ்ச்சி பொறுப்பாளர்களுக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ராஜா வந்திருக்கிறாங்க, மாரி வீடியோ கவரேஜ் எடுத்துட்டு இருக்காரு, மாரியப்பன் ராஜி, மகேஸ்வரி வந்திருக்காங்க, பிருந்தா வந்திருக்கிறாங்க, இவங்க எல்லாம் நம்ம வந்து இணைந்து இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பான முறையில நடத்தி கொடுத்துருக்குறாங்க. நன்றி உரை ஏதாவது சொல்லணும்னு இருந்தா நீங்க ஏதாவது சொல்ல வேண்டாமா மேடம்?
4: அனைவருக்கும் வணக்கம். இந்த பள்ளிக்கூடத்துல வந்து மிக சிறப்பாக மாணவிகள்

வந்து ரொம்ப சிறப்பா யோகா செஞ்சாங்க. நாங்க அதை நேரடியா கண்டு ரசிச்சோம். ஒரு சிறப்பான விஷயம், ஏன்னா பெண்களுக்கு வந்து முக்கியமானது வந்து உடற்பயிற்சி, யோகா. ஏன்னா அவங்களுக்கு உடல் அளவுல மட்டும் இல்ல, மனதளவிலும் வந்து இப்ப இந்த மாணவிகள் வந்து தங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு போகும்போது இன்னும் பல விஷயங்களை அவங்க எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. அப்புறம் பணிக்கு செல்வாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அவங்க எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. அந்த வகையில இந்த யோகாவை கற்றுக்கொள்வதன் மூலமாக கண்டிப்பாக அவர்களுடைய எதிர்காலம் பிரகாசமாக அமையும் என்ற ஒரு உறுதியோடு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொடுத்த துணை முதல்வர் அவர்களுக்கு எங்களுடைய மனம் உயர்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்காக இந்த

0: ஒரு உறுதியோடு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொடுத்த துணை முதல்வர் அவர்களுக்கு எங்களுடைய மனமுயர்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அந்த நிகழ்ச்சிக்காக இந்த பள்ளியை தேர்ந்தெடுத்து சென்னையிலிருந்து வந்து இங்கு வந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் எங்கள் உதவி இயக்குநர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆகாஷ்வாணி காரைக்கால் சார்பாக மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடை பெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
1: ரொம்ப சிறப்பு மேடம். அடுத்து நிலையத்திலிருந்து மிக சிறப்பாக முறையிலே ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிற லதாராஜ் அறிவிப்பாளர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் நிலையம் திரும்புகிறோம். நேயர்களே, நன்றி, வணக்கம்.

நலம் நல்கும் யோகா, யோகாசனத்தின் பயன்கள் என்ற தலைப்பில் காரைக்கால் தலத்திரு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற சர்வதேச யோகா தின சிறப்பு நேரலை இதில் பங்கேற்கிறார் காரைக்கால் யோகா பயிற்றுனர் முனைவர் எஸ் செந்தில் அவர்கள். நேரலையில் இணைந்தார் நம் அறிவிப்பாளர் ஆர் செந்தில் குமரன் அவர்கள்.

நேரம் 12 மணி. இது ஆகாஷ் வாணியின் காரைக்கால் பண்பலை. எஃப்எம் எக்ஸ்பிரஸ் காரைக்கால் பண்பலை 100.3 இன்று ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள். பனிரெண்டு 10 சிந்தனை அரங்கம், தொழில் மேன்மை என்ற தலைப்பில் நேயர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசந்தளிர், பங்கேற்கும் சிறுவன் எம் கோகுல். 1 மணிக்கு திருச்சி மற்றும் சேலம், மங்களின் தேன்மழை. 1:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம், தென்னை மரம் குறித்த தொடர் நிகழ்ச்சி. தென்னை வளர்ச்சி வாரியத்தின் சிறப்பு திட்டங்கள் குறித்து விளக்குகிறார் மத்திய தென்னை வளர்ச்சி வாரியத்தின் குஜராத் மாநில துணை இயக்குநர் ஜுனாஹத் எஸ் குமாரவேல் அவர்கள். இரண்டு 5 லஞ்ச் பிரேக்கில் அச்சாணி, இதில் கிராபிக் டிசைனிங் மற்றும் அச்சுத்தொழில் செய்து வரும் மயிலாடுதுறை மாவட்டம் மாங்குடி எஸ் அகஸ்டின் ராஜ் அவர்கள் பங்கேற்கும் நேரலை கேட்கலாம். 3:00 PSR தங்க மாளிகை காரைக்கால், 3:30 கோபால் பல்படி வழங்கும் லைக் ஷேர் கமெண்ட்.

மாலை 4 மணிக்கு ஊரும் உணவும். திருவாரூர் மாவட்டம் பூந்தோட்டம் அரசு மேல்நிலைப்பள்ளி அருகிலிருந்து நேயர்கள் மத்தியில் நேரலையாக அறுசுவையுடன் மலரும். 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விலக்கேற்றும் வேலை. 6 மணிக்கு பன்னிசை. 6:20 நாச்சார்கோவில் அமர்தா சூப்பர் ஸ்டோர்ஸ். மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொலமது. வழங்குபவர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மீன்சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள். மாலை 6:25 லைட் ஹவுஸ். 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. மகளிருக்கான உடல் நல பிரச்சனைகள் குறித்து சித்த மருத்துவத்தின் மூலம் விளக்கம் அளிக்கிறார் நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் உதவி.

0: சித்த மருத்துவ அதிகாரி டாக்டர் பி சத்யமீரா அவர்கள். 6:45 இசைத்தூரிகை, 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை தேசிய ஒருமைப்பாட்டு தொடர், தொடர்ந்து தேசபக்தி பாடல். இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட்டின் உழவர் அரங்கம். வீட்டிலிருந்தே வருமானம் தரும் நுண் கீரைகள் தொழில். மயிலாடுதுறை வட்டம் நீடூர் விவசாயி எம் ஃபௌஜியா பேகம் அவர்கள் பங்குபெறும் நேர்முகம். இரவு 8:00 கோபால் பல்பொடியின் காற்றில் வரும் கானம். 8:25 மத்திய அரசு 12 வெற்றிகரமாக நிறைவு செய்ததை ஒட்டிய தொடர் நிகழ்ச்சி. 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 பொனியின் செல்வங்கள். 9:30 காரைக்கால் PSR தங்க மாளிகையின் இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் இன்சொல் அமது. வழங்குபவர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மீன்சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள். 10:00 இரவும் மலரும், 11:00 காற்றலையில் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 துயிலும் முன் FM எக்ஸ்பிரஸ் கேட்டோம். சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: This is Akashvani, the news read by Shagun Chopra. Prime Minister Narendra Modi has called on all nations to ensure security of global maritime routes and protect seafarers from conflict-related threats. Addressing an outreach session of G7 summit in Evian, France, Mr. Modi said that conflicts in West Asia have disrupted global trade and caused loss of life, highlighting the growing risks to maritime trade and the human cost of instability in West Asia. The Prime Minister said, "It is our responsibility to ensure the safety of the seafarers who connect all nations through global maritime trade." The French city of Evian remains the epicenter of global diplomacy today as the G7 summit enters its crucial phase. With India participating as a partner country, all eyes are firmly set on a highly anticipated bilateral meeting between Prime Minister Narendra Modi and US President Donald Trump, scheduled for later today on the sidelines of the summit. During today's engagement, they are expected to hold wide-ranging discussions to deepen bilateral cooperation across multiple sectors, while also deliberating on pressing regional and global issues of mutual interest. Prime Minister Modi is also scheduled to participate in the G7 working session on reviving balanced, inclusive and sustainable economic growth for the benefit of all, and the working lunch on ensuring the safe, rapid and effective deployment of artificial intelligence. Later, he will also hold a trilateral meeting with EU Council President Antonio Costa, European Commission President Ursula von der Leyen, and a bilateral engagement with German Chancellor Friedrich Merz. Union Commerce and Industry Minister Piyush Goyal called on Prince Albert II of Monaco. In a social media post, Mr. Goyal said that during their meeting, they discussed expanding the India-Monaco partnership in sectors such as sustainability, the blue economy, innovation and emerging technologies. He also briefed Prince Albert II on India's flagship Bharat Innovates 2026 event, which concluded yesterday in Nice, France, showcasing India's vibrant technology and innovation ecosystem and strengthening global collaboration. The 8th BRICS Anti-Drug Working Group meeting was convened virtually under India's BRICS presidency. The Narcotics Control Bureau, NCB, informed that delegates from India, China, Ethiopia, Indonesia, Russia, South Africa and the UAE took part in the meeting. During the meeting, the delegates exchanged national drug situation reports and deliberated on emerging drug threats, trafficking trends, operational challenges and best practices in drug control. Defence Minister Rajnath Singh has highlighted that India's annual defence production has surged to an all-time high of 1.78 lakh crore rupees in the financial year 2025-26. In a social media post, Mr. Singh said that this milestone represents an impressive 15.6% growth over the previous year's fiscal.

நேயர்கள் இனி கேட்கலாம். சிந்தனை அரங்கம். இன்றைய தலைப்பு தொழில் மேன்மை.

0: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. கங்கிராச்சுலேஷன்ஸ்.
1: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
0: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்க தான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கோம்.
2: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய் சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை, தஞ்சாவூர்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
4: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
5: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட், இதில் உள்ள
6: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
5: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
6: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்,
7: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
8: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
9: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
10: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
4: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
11: சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். தொழில் என்பது வெறும் வாழ்வாதாரம் மட்டுமல்ல, அது ஒருவரின் திறமையையும் உழைப்பையும் அர்ப்பணிப்பையும் வெளிப்படுத்தும் ஒரு அடையாளம். எந்த தொழிலாக இருந்தாலும் அதனை நேர்மையுடனும் திறமையுடனும் செய்வதே தொழில் மேன்மை. இன்றைய நிகழ்ச்சியில் தொழில் மேன்மை

0: சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சிக்காக தொழில் மேன்மை என்ற தலைப்புடன் உங்களுடன் இணைந்திருப்பது ஆர்ஜே தீபா சந்திரசேகர். நிகழ்ச்சியில் நம்முடன் இனி வரும் முதல் நேயர், வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: விலமல் தேன்மொழி முத்துக்குமாரசாமி பேசுறமா.
0: சொல்லுங்கம்மா.
1: தொழில்ல வந்து நிலையான வெற்றி அடையமா நமக்கு பிடித்த தொழில செய்யறது நல்லது. அதற்கு திட்டமிடல், புரிதல், நிதி மேலாண்மை அவசியம் நம்ம கிட்ட இருக்கணும்.
0: சரி.
1: ஒரு கடை தொடங்குபவருக்கு தொழில நல்ல அனுபவம் இருக்கணும் அல்லது பயிற்சிகள் இருக்கணும். நல்ல ஜனசந்தடி உள்ள இடத்துல கடையை ஆரம்பிக்கலாம். அந்த இடம் வந்து வசதி குறைவாக இருக்கும் பட்சத்துல மேலும் வசதியாக நாம் நினைத்தவாறு வேறு இடத்தை ஓய்வு நேரத்துல தேடி மாத்திக்கணும்.
0: சரி.
1: நாம் செய்யும் தொழில போய் புழுகெல்லாம் இல்லாம நேர்மையா இருக்கணும். நிறைய வருமானம் இல்லாத போது வேறு ஒரு சின்ன வியாபாரத்தையும் கூடவே இருந்த இடத்துல இருந்தே வசதியா செய்து வாழலாம். வரவுக்கு மேலே செலவு இருந்தால் தொழிலை மாத்தணும், இல்லைன்னா தொழில் செய்யறதுல எந்த பயனுமே இருக்காது. அதற்கு கவனமா உழைக்கணும். கூர் இல்லாத கோடாரியால நினைத்த இலக்கை அடைய முடியாது. அதனால ஒருவர் கோடு போட்டு கொடுத்தால் நம்ம ரோடு போட கத்துக்கணும்.
0: சூப்பர்.
1: நமது சொந்த உழைப்பும் ஆர்வமும் கூடுதல் உழைப்பும் தான் நம்மை அனைவரையுமே உயர்வடைய வைக்கும். அடுத்தவர்கிட்ட வந்து அறிவுரைகள் கேட்கலாம், ஆனா அதே மூலமந்திரமாக நம்ம மாறிடக்கூடாது. நமக்கு ஒரு குறை இருந்தால் நம்மிடம் என்ன செஞ்சோம், என்ன செய்யணும்ங்கறத உணர்ந்துட்டா போதும், குற்றம் செய்து உயரலாமா.
0: சரிம்மா, ரொம்ப அருமையா சொன்னீங்க. அதாவது கோடு போட்டு கொடுத்தா ரோடு போடும் திறமை இருந்தா வந்து தொழில் கண்டிப்பா மேன்மை அடையும் அப்படிங்கிறது உண்மை. இப்ப அடுத்த ஒரு நேயர் இருக்காங்க, அவங்க கூட பேசிடலாம். வணக்கம்.
2: ஹலோ. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் வட்டம் பாபுராஜ் விருதுன் முகமது இக்பால்.
0: சொல்லுங்க முகமது இக்பால்.
2: தொழில் மேன்மைன்னு கேட்டிருக்கீங்க. செய்யும் தொழிலே தெய்வம், அதில் திறமை தான் நமது செல்வம்னு ஒரு பாடல் இருக்கு. ஆனா தொழில் வந்து நம்ம இந்தியாவில எவ்வளவோ தொழில் இருக்கு. தொழில் தான் நம்ம ஒரு நாட்டின் முதுகெலும்புன்னு சொல்றாங்க.
0: சரி.
2: அந்த தொழில வந்து விவசாய தொழில், நெசவு தொழில், மற்ற இந்த பில்டிங் கட்டுறாங்களா, கட்டடக்கலையில கட்டுறது எவ்வளவு பேர் இருக்காங்க, ஆசாரி, கொத்தனாரு, மொத்தம் நிறைய பேர், எலக்ட்ரிஷியன் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருமே திறம்பட வேலை செஞ்சு உழைக்கிறாங்க. அந்த தொழில் மேம்படுறதுக்கு, மேன்மை அடைறதுக்கு அயராதே உழைக்கணும், நல்ல நேர்மையா உழைக்கணும்.
0: சரி.
2: மற்றபடி கடின உழைப்பு இருக்கணும் முக்கியமா. அயராதே உழைச்சோன்னா நம்ம வெற்றி நிச்சயம்.
0: சரி.
2: நன்றி, வாழ்த்துக்கள்.
0: நன்றி.

0: அனைவரும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: இனிய நண்பர்கள் வணக்கம்மா.
0: வணக்கம் சொல்லுங்க.
1: நண்பர்களுக்கு வணக்கம் கூறுவது மணக்குடி ராஜேந்திரன்.
0: சொல்லுங்க ராஜேந்திரன் சார்.
1: முதலில் நேர்மை, இரண்டாவது குவாலிட்டி அண்ட் குவாண்டிட்டி.
0: சூப்பர்.
1: இந்த தரம் அண்ட் அளவு ரெண்டையும் பார்க்கணும். மூன்றாவது பொறுப்புணர்வு. இந்த பொறுப்புணர்வு எதுன்னா, எக்ஸ்பரியான பொருள்களை மக்களிடம் கொடுக்க கூடாது.
0: சரி,
1: அந்த மக்களுக்கு விழிப்புணர்வு இருக்கணும், அவங்க தொழில் செய்யறவங்களுக்கு பொறுப்புணர்வு இருக்கணும். அந்த பொறுப்புணர்வு இருந்து அந்த தரம் அந்த குவாலிட்டி ரெண்டையும் அவங்க மெயின்டைன் பண்ணி ஒரு தொழில வந்து முழு ஈடுபாடோட செய்யணும். வர்றவங்களை இன்முகம் கொடுத்து பேசணும். எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் செய்ய விரும்பக்கூடிய இடத்துல மக்களிடம் இன்முகத்தோடு பேசணும். ஒரு ஒரு ஒரு நம்மளோட குடும்ப சூழ்நிலை என்னமாலும் இருக்கலாம், அந்த இடத்துல நம்ம புகழ் நம்ம முகத்தை வந்து இன்முகத்தோட வைத்திருக்கோம். ஒரு கடைக்கு ஒருத்தர் வராருன்னா அந்த பொருள் நம்மள்ட்ட இல்லேன்னு வச்சுங்க, இல்லேன்னு எடுத்தோம்னு அவங்கள்ட்ட சொல்லக்கூடாது. அந்த பொருள் இருக்குங்க, இந்த உள்ளேந்து பையன் எடுத்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை உட்கார வச்சு, நம்ம கடைக்கார நம்ம பையனுக்கு கடையில வேலை செய்யற பையனா அந்த பணத்தை கொடுத்து அடுத்த கடையில இருந்து வாயாந்து அவங்களுக்கு கொடுத்தோம்னு வச்சுங்க, அந்த கஸ்டமர் நம்மள வந்து திரும்பி நம்மள தேடி வருவாங்க. ஏன்னா நம்மள்ட்ட குவாண்டிட்டி குவாலிட்டி ரெண்டுமே நல்லா இருக்கு. அப்ப நம்மளுடைய சேவையும் நல்லா இருக்கு, நேர்மையான செயல்பாடு நம்மள்ட்ட இருக்கு, நம்மள்ட்ட பொறுப்பு உணர்வு இருக்கு. அப்ப அப்படிங்க இருக்கக்குள்ள அந்த தொழில் என்ன பண்ண, நம்ம வாழ்க்கையில சின்ன சின்ன சின்னதா இருந்தா நம்ம மேன்மை அடையும். ஒரு ஒரு அக்மாருக்கு முத்திரை, ஒரு ஐஎஸ்சி முத்திரை கொடுக்கறாங்கன்னா எதுக்கு கொடுக்கறாங்க, அந்த பொறுத்துக்கு தரத்தை கொடுக்கறாங்க. அதே மாதிரி தொழில் செய்யறவங்களுக்கும் ஒரு தரமும் நியாயமும் அவங்கள்ட்ட நேர்மையும் இருந்ததுன்னு வச்சுங்களேன், அந்த தொழில மேன்மை மேன்மை மேல மேல மேல விருத்தி போய் மக்களுக்கு நல்லது செஞ்சு நல்ல ஒரு முன்னேற்றத்துல அவங்க அடையலாம். இதான் நீங்க குடுத்திருக்கீங்க தலைப்பு. இந்த தலைப்பு நம்மள்ட்ட நல்ல
0: நன்றி.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
5: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
5: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: நேர்லி உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல், திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய்வாக செங்கல் சொல்லை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லசாய்வாங்க. அருண் என்டர்பிரைசஸ்
6: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
7: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
6: ஜிஎல் மருத்துவமனை
7: காரைக்கால்.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் ஐ ஹாஸ்பிட்டல், திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
5: அனைத்து
8: விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
5: விபிஎன் கண் மருத்துவமனையும்.
9: பிரகாசமான எதிர்காலத்திற்கு ஸ்ரீ கிருஷ்ணா மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளி பொறையார்.
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ட்ராமோ நகை மாளிகை வழங்கும் பசந்தளிர்.
2: காரைக்கால்
0: பண்பலையோடு இணைந்திருக்கிறோம். இது சிந்தனை அரங்கம், தொழில் மேன்மை என்ற தலைப்பில் நிகழ்ச்சியில் நம்முடன் இணையவரும் இந்த நேயர் வணக்கம்.
10: கடலூர் மாவட்டம் மென்கரும்பூர்
0: சொல்லுங்க.
10: மேடம், தொழில் மேன்மை ஒரு தொழில் செய்வதற்கு திட்டமிடல் அவசியம். அதே போல பாத்தீங்கன்னா, வாடிக்கையாளர்களை என்ன பிடிக்கிறதோ அவங்களுக்கு தகுந்த போல அந்த பொருட்களை வாங்கி கொடுக்க வேண்டும்.
0: சரி.
10: அதே போல ஒரு எந்த தொழிலாக தொழில் எதுவாக இருந்தாலும் அதை கௌரவம் பார்க்காமல் செய்து வந்தால் வாழ்க்கையில் முன்னேறலாம். அதாவது எந்த தொழிலாக இருந்தாலும் செய்யும் தொழிலே தெய்வம் சொல்றது போல, நம்ம தொழில் தான் நம்மளுடைய தெய்வம். வாடிக்கையாளர் தான் நமக்கு இறைவன் மாதிரி. அவங்க வந்து அவங்க அவங்க இன்முகத்தோட நம்ம வந்து அந்த பொருளை இல்லைன்னு சொல்லாம கொடுத்துட்டே இருந்தோம்னா நம்முடைய பொருளாதாரம் மேன்மை அடைஞ்சு நம்ம வாழ்க்கையில முன்னேறலாம். மேடம்
0: நன்றி. நிகழ்ச்சியில் நம்முடன் இணையவரும் அடுத்த நேயர் வணக்கம்.
11: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
11: நாகராஜன்.
0: சொல்லுங்க நாகராஜன் சார்.
11: இப்ப நான் மளிகை கடை வச்சிருக்கேன். நான் மளிகை கடை வச்சு வியாபாரம் பண்றேன்னா ஒரு மக்கள் கூடுற இடமா இருக்க வேண்டியதில்லை. நம்ம

0: எங்க இருக்கிறோமோ அங்க மக்கள் வர்றாங்க பாருங்க, வந்து வர வைக்கணும், அப்பதான் தொழில மேன்மை அடையறதுக்கு வாய்ப்பு.
1: அதுக்கு என்ன பண்ணணும்?
0: அதுக்கு மக்களை வந்து அவங்க விரும்புற மாதிரியான ஜாமானையும் அவங்க வர்றவங்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பும், அவங்க வந்துட்டு மன திருப்தியோட போற மாதிரி இதுக்கு கொடுக்கணும். நம்ம கொடுக்குற பொருளும் பாத்தீங்கன்னா எந்த விதமான இது இருக்க கூடாது. அவங்களுக்கு பணத்துக்கு பிடிச்ச மாதிரி நல்ல பொருளாதான் கொடுக்கணும். நல்ல பொருள் இல்லை நம்மளே பார்த்து எடுத்து ஓரமா வச்சிடணும். அது மக்களோட மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு பொருள் கொடுத்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி விலைவாசியும் கம்மியா கொடுக்கணும்.
1: சரி, ஓகே. பழமையாவே இருந்துட்டோம் அப்படின்னா நம்ம அப்டேட் பண்ணிக்கணும். நம்மள வந்து அடுத்தடுத்து என்ன அப்படிங்கறதுக்கு நம்ம மாறிக்கிட்டே வரணும் இல்லையா? அப்பதான் வந்து புதுமையா வந்து நம்ம கொடுக்க முடியும் எந்த ஒரு தொழிலா இருந்தாலும்.
0: ஆமா, ரெண்டாவது நம்ம சந்தைங்கிற இடத்துலதான் கூட்டம் கூடுற இடத்துல கூடுதுன்னா எந்த பொருள் வேணா வச்சிடலாம். ஆனா சந்தை இல்லாம நம்ம தேடி வர்ற இடம் தான் மேன்மையாரு.
1: சூப்பர், நன்றி. நன்றி. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம் சிந்தனை அரங்கம், யார் பேசுறீங்க? வணக்கம்.
2: வணக்கம்,
1: சொல்லுங்க.
2: சிந்தனை அரங்கத்துல வந்து மேன்மை நினைச்சீங்க,
1: தொழில் மேன்மை.
2: தொழில் மேன்மைனாக்கா நம்ம சரி அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு விருப்பமா நம்ம செஞ்சு கொடுக்கணும். நான் வந்து ஒரு சின்ன ஒரு முடி திருத்தம் தான் நான் பண்ணிட்டு இருக்கேங்க.
1: சரி,
2: இன்னைக்கு மொட்டை அடிக்க போனாலும் எங்க போனாலும் அவங்க மனசு கோணாம அவங்க என்ன கொடுக்கறாங்களோ அதுதான் நான் வாங்கிட்டு வரணும். அவங்க மனசு கஷ்டப்படுற அளவுக்கும் நுண்டு போற அளவுக்கும் அந்த காசை நான் வாங்க மாட்டேன். அப்படி கஷ்டப்பட்டு கொடுத்தா அந்த காசை நான், நீங்க மனசு கஷ்டமா இருந்தா திருப்பி வச்சீங்க, நான் அதிகமா கேட்க மாட்டோம். உங்க காசு எனக்கு விட்டு கொடுத்தா நான் அந்த அளவுக்கு ஒண்ணு நீங்க திட்டுவீங்க, மனசு கஷ்டப்படும். அந்த திட்டம் நம்ம வாங்கிட்டு போக கூடாது. அவங்க மனசு கசந்து நம்ம வாங்கிட்டு அவங்களோட புன்னகை சிரிப்போட அவங்க நல்ல மனசோட கொடுத்தாக்க அந்த காசு நம்மளுக்கு நல்லா இருக்கும், சேஃபா இருக்கலாம். ஒரு மனசு கஷ்டப்பட்டு ஒரு மனுஷங்க கிட்ட இழுக்க கூடாது நம்ம வந்து.
1: சரி சரி,
2: அப்பதான் நம்ம வந்து நல்லா இருக்கலாம். சில பேர் என்ன பண்ணாங்க, மனசு கஷ்டப்படுற அளவுக்கு நோக்குற அளவுக்கு சில பேர் பேசிடுறாங்க சொல்றாங்க.
1: இல்ல, இப்ப தொழில் மேன்மை அடையணும் அப்படின்னா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஒரு தொழில் மேன்மை அடையணும் அப்படின்னா
2: மேன்மை அடையணும்னா நம்ம வந்து பேச்சு வார்த்தையிலும் சரி, நம்ம நடந்துகிற நாணயத்திலும் சரி, நம்ம இருக்கிற இடத்துல இருந்தோம்னாக்கா அவங்க தேடி எல்லாமே தேடி நம்ம வருவாங்க. அவங்கள வந்து நம்ம வந்து கஷ்டப்படுத்து ஆமாங்க அலட்சியமா நம்ம நினைக்க கூடாது. எதுவுமே அலட்சியமா நினைக்க கூடாது. தொழில வந்து எதுவும் அலட்சியமா நம்ம நினைக்க கூடாது. நம்ம சொல்ற மாதிரி நம்மள தேடி அவங்க வரணும். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும். அவங்க தகுந்த வரைக்கும் மனசு கஷ்டப்படுற அளவுக்கு நம்ம செஞ்சுக்கணும். நான் இதைக்கேன் காசுக்காக நான் பார்க்க மாட்டேன். இன்னைக்கு ஒண்ணு கூப்பிட்டாலும் எவ்வளவு வேகமானாலும் நல்லா சைக்கிளே போய் அவங்களுக்கு செஞ்சு நல்லதா செஞ்சு கொடுத்துட்டு நான் வருவேன்.
1: சரி, நன்றி.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: நேர்லி உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்ஸ், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது
6: பொருட்கள்
7: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
6: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
8: தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
9: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
10: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
9: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 க்கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு

0: சிப்சுமங்கலாஸ்டீல்.இன்
1: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட் இதில் உள்ள
2: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
1: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத்பேஸ்ட்.
3: நேரம் 12:29. இது சிந்தனை அரங்கு. தொழில் மேன்மை என்ற தலைப்புல நாம பேசிட்டு இருக்கோம். நம்முடன் இணைவரும் அடுத்த நேயர், வணக்கம். சொல்லுங்க சுவாமிநாதன் சார்.
4: உங்கள்கிட்ட பேசுறது ரொம்ப மன மகிழ்ச்சியா இருக்கு. மலஞ்சபுரம் பேசுறேன். சென்னையில பேச முடியல, அதனால இப்ப தொழில் மேன்மைன்னு சொல்லிருக்கீங்க.
3: ஆமா,
4: நம்ம செய்யும் தொழில் எந்த தெய்வம், செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு நம்ம வணங்கி கையெடுத்து கும்பிட்டு அந்த நம்ம தொழில் செஞ்சோம் வச்சுங்களா, இன்னைக்கு சிறப்பா இருக்கலாம். அங்க இங்கேயும் ஃபேன்சி கடை செப்பல் கடை தான் வச்சிருக்கேன். ஒரு நாளைக்கு ஓடணும், ஒரு நாளைக்கு ஒண்ணு காம்பு நம்ம 9 மணிக்கு போய் தொடர்ந்து கொஞ்சோண்டு மஞ்சள் தண்ணி தண்ணியில கலப்பு எல்லாம் தெளிச்சுட்டு நம்ம ஃபர்ஸ்ட் வராங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் வரவங்களுக்கு நம்ம லாபமும் நஷ்டமும், நமக்கு நஷ்டம் ஒரு 10 ரூபா காசு உள்ள கிடைக்கும் உள்ள கிடைக்காது. அந்த புன்முகத்தோட வரவேற்று அவங்கள புள்ளைங்க முதல்ல ஒரு பொருளை கொடுத்து பரவாயில்லமா இன்னைக்கு வாங்க, நாளைக்கு இன்னைக்கு நாளைக்கு வாங்க அப்படின்னு அவங்க பொருள் நம்ம எழுதிட்டு அந்த பொருள் எழுதி வச்சிருந்து நம்ம மத்தியானம் கொடுத்தோம் வச்சுக்கலாம். அவங்க பெரிய சந்தோஷமா இருக்கும், ஏன்னா அவங்க பஸ் காசு எல்லாரும் செலவு பண்ணி நம்மளே வாங்கி கொடுக்குறோமா, அதனால திருப்பி நம்மகிட்டே வருவாங்க.
3: சரி, ஓகே.
4: அந்த தொழில்களுக்கே நம்ம மக்களை கொஞ்சம் கவரணும்.
3: நன்றி, நன்றி. நிகழ்ச்சியில் நம்முடன் இணையவரும் அடுத்த நேயர், வணக்கம்.
5: வணக்கம் மேடம், நல்லா
3: இருக்கீங்களா? சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
5: செந்தில் கண்ணன் பேரலாம்.
3: சொல்லுங்க.
5: தொழில் மேன்மறைய தொழிலை மதிக்கணும் மேடம். வாடிக்கையாளரையும் மதிக்கணும். நம்ம வந்து நேர்மையா இருக்கணும், எல்லாமே கரெக்டா இருக்கணும். நம்ம செய்யற தொழில் சுத்தமா இருக்கணும்.
3: சரி,
5: நல்ல பொருளா வாங்கி வேலை குறைச்சு கொடுக்கணும், நல்லதமா செய்யணும், வியாபாரம் பார்க்கணும் மேடம்.
3: நன்றி, நன்றி. அதாவது தொழிலை வந்து கரெக்டாக செஞ்சாலே போதும், மேன்மை தன்னால் அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்து ஒரு நேயர் இருக்காங்க, அவங்க கூட பேசிடலாம். வணக்கம் சிந்தனை அரங்கம்.
6: வணக்கம் மேடம், நான் திருவாரூர் மாவட்டம் காப்பிராமத்துலேருந்து பேசுகிறேன்.
3: யார் பேசுறீங்க?
6: ராஜா மேடம்.
3: சொல்லுங்க ராஜா.
6: நான் வந்து கொல்லுப்புட்டு வச்சிருக்கேன் மேடம். அப்பா இறந்துட்டாங்க, அதுக்கப்புறம் அவங்க தொழில நான் கடைபிடிச்சு சொல்லிட்டு இருக்கேன் மேடம். நல்லா சிறப்பா போயிட்டு இருக்கு மேடம்.
3: சரி,
6: அப்போ வந்து அப்பா வந்து ஒரு 4 பேர் வச்சிருப்பாங்க எல்லா வேலைக்கும். இப்ப எல்லா வேலையும் நான் பார்த்து எல்லாம் எலக்ட்ரானிக் முறையில செஞ்சுட்டு இருக்கேன் மேடம். சிறப்பா போயிட்டு இருக்கு மேடம், நல்லா இருக்கும் மேடம்.
3: நன்றி, நன்றி. தொடர்ந்து மென்மேலும் வெற்றி பெற நிலையத்தின் சார்பா வாழ்த்துக்கள். இப்ப அடுத்து ஒரு நேயர் இருக்காங்க, அவங்க யாரு, இங்க இருந்து பேசுறாங்க? வணக்கம்.
7: வணக்கம்.
3: வணக்கம், யார் பேசுறீங்க? தெரிந்த தொழில் தான் செய்யணும். ஆமா, தெரியாத தொழில வந்து நம்ம இறங்கி அதை வந்து செஞ்சோம் அப்படின்னா மேன்மை அடைய முடியாது அப்படிங்கறது உங்களோட கருத்து இல்லைங்களா?
7: நன்றி,
3: நன்றி. நேர்லி உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை பிற்பகல் 2-5 மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். ஹார்ட் சுகர் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். JKR பாலிகிளினிக் மயிலாடுதுறை. நாளை பிற்பகல் 2:30 திருவாரூர் VK ஆயுர்வேத மருத்துவமனை வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். VK ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால்.
8: தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
9: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
8: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
10: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
11: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
12: திருச்சி சாரதாசு காத்திருங்கள்.
3: நேரம் 12:33.

0: நிமிடம். இது காரைக்கால் பண்பலையின் சிந்தனை அரங்கம். தொழில் மேன்மை என்ற தலைப்பில் நிகழ்ச்சியில் நம்முடன் இனிவரும் இந்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: மயிலாடுதுறை, எம்எஸ் கதிரவன்.
0: சொல்லுங்க கதிரவன்.
1: தொழில் மேன்மை, ஒரு மனிதனை அடையாளம் காட்டுவது அவர் செய்யும் தொழிலே ஆகும். செய்கிற தொழிலை மதித்தால் அது நம்மை மதிப்படைய செய்யும்.
0: சரி,
1: எந்த தொழிலாக இருந்தும், எந்த தொழிலாக இருந்தாலும் நம்ம நம்பி அது தொழில் அல்ல. ஆனா தொழிலை நம்பிதான் நாம் இருக்கிறோம். தொழிலை அலட்சியப்படுத்தினா நம்மை அலட்சியப்படுத்தி விடும். நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் அதில் உண்மை, உறுதி, முழு ஈடுபாடு இருந்தால் அது உங்களை உயர்ந்த இடத்தில் கொண்டு போய் நிறுத்தாமல் விட்டு விடாது. தொழில் மேன்மை என்பது அவசியம். அது நம்மை பதவ மேன்மடைய செய்யும். தொழில் மேன்மை என்பது உயிருக்கு நிகரானது.
0: சரி,
1: மிக்க நன்றி மேடம்.
0: நன்றி. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த நேயர், வணக்கம். சிந்தனை அரங்கம்.
2: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: தஞ்சை மாவட்டம் திருபுவனம் அன்னை சேவியர்மா. நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன், சொல்லுங்க.
2: ஆமா, தொழில் என்பதுமா எல்லாருக்கும் எல்லாருமே வராதுமா. அதாவது இப்ப வந்து நாங்க திருபுவனத்துல 40 வருஷமா அதன் தொழில் நடத்திட்டு இருக்கோம்னா, அதுக்கு காரணம் என்ன? உண்மை, உழைப்பு, நேர்மை, இதெல்லாம் இருந்தாக்க நல்ல முறையை பண்ணலாமா. நான் அதாவது என்னை எழுதி 40 பேர் சைக்கிள் உண்மை வச்சாமா, யாருமே இது வரைக்கும் வச்சிருங்க. திருபுவனத்துல அன்னைனாக்கா ஒரு கம்பெனி இருக்குங்கிறது மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதாவது ஏன்னா நேர்மை, ஒரு நல்ல உண்மை, உழைப்பு, ஏன்னா நல்லா செஞ்சு கொடுக்கறாங்க, ஒரு நன்மை, எல்லாமே வந்து நம்ம மக்களுக்கு தெரிஞ்சிருக்கமா. எங்க இருந்தாலும் நேராக வந்துருவாங்கம்மா. ஒரு நாள் கடை சத்துலன்னா கூடமா, அது எப்படியாவது ஏன் சாத்துல, என்ன சாத்துல, ஏன் எங்க போறீங்க நீங்க? ஒரு நாள் நல்லதா வச்சிருங்க, நல்ல மாதிரியா செய்யறீங்க, ஏன் என்ன கலை சாத்துறீங்க, எங்க போறீங்க, பாத்தாதீங்க நீங்க கலைய. ஏன்னாக்காமா பையனுங்க அவன் படிச்சுட்டாங்க, படிச்சுட்டாமா வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. என்னால ஒன்றும் இல்லாம கலை நடத்த முடியுது, பையன்களை கலைக்கு வர சொல்லலம்மா.
0: ஓகே ஓகே, நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் மேடம். ஐயாவடியில இருந்து ஜெயலட்சுமி பேசுறேன் மேடம். இப்போ ஒரு தொழிலை நாம செய்யறோம்னாக்கா முன்ன அனுபவம் கொஞ்சம் வேணும் மேடம். ஒரு மளிகை கடை நாங்கள் வச்சிருக்கோம்னு வச்சுருங்கன்னா, அப்போ வந்து ஒரு பொருள் நல்லா, எந்த பொருள் நல்லா வியாபாரம் ஆகுதோ அந்த பொருளை நிறைய வாங்கி போட்டுக்கணும் மேடம். கொஞ்சம் ஓடாத பொருளை கொஞ்சம் கம்மியாக வாங்கி போட்டுக்கணும். சீசனுக்கு தகுந்தாப்பில் பொருளெல்லாம் வாங்கிக்கணும். நம்ம கையிலையும் கொஞ்சம் பணம் வச்சுக்கணும் மேடம். அதெல்லாம் லாபம் வரும், நஷ்டம் வரும், எல்லாமே வரும். ஒரு தொழில் செய்கிறோம்னாக்க நேர்மை இருக்கணும். கடைக்கு வரவங்கிட்ட நல்லா பேசி பழகணும். ஒவ்வொரு கடையில பாத்தீங்கன்னா, நான் போன கடையில எல்லாம் இந்த சாமான் எடுத்து கொடுக்கவே அலுப்புப்பட்டுக்கிட்டே சாமான் எடுத்து கொடுப்போம். அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம விற்கிறதுக்கு தான் கடை வச்சிருக்கோம். வர்ற கஸ்டமர்ஸை நம்ம நல்லா கவனிச்சாதானே பொருள் விற்கணும். பொருள் இந்த சாமான எடுத்து கொடுக்கவே சோம்பேறித்தனமா இருந்தாக்கா எப்படி உங்க வியாபாரம் ஓடும்? நம்ம பொறுமையா எல்லாத்தையும் கையாளணும் மேடம். நன்றி மேடம்.
0: நன்றிமா, நன்றி. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த நேயர், வணக்கம்.
4: வணக்கம், விற்பனை மோகன் பேசுறேன். ஹலோ,
0: சொல்லுங்க சொல்லுங்க.
4: தொழில வந்து பயபக்தி இருக்கு மேடம். அப்பதான் நல்லா இருக்கும்.
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த நேயர், நிறைவான நேயரும் கூட. வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
5: நான் கூகூர் வணக்கரே, ஆர் முருகேசன்.
0: சொல்லுங்க முருகேசன்.
5: தொழில் மேம்பட அனுசரணை வேணும் மேடம். ஒரு தொழில் பண்றோம்னா ஒருத்தருக்கு அதிகமான அமௌண்ட்டுக்கு பொருள் வாங்க வரும், கம்மியான அமௌண்ட்டுக்கும் பொருள் வாங்க வருவாங்க. ரெண்டு பேர்த்தையுமே ஒரே மாதிரியான அனுசரணை இருக்கணும். அது மாதிரி இந்த நல்லா இருக்கும். நம்ம வந்து கஸ்டமரை வந்து வாங்க, நல்லா இருக்கீங்களா, குழந்தைகளா இருக்காங்க அப்படின்னு விசாரிக்கணும். அப்படி இருந்தோம்னா தொழில் மேம்படும் மேடம். வாய்ப்புக்கு நன்றி மேடம்.
0: நன்றி. நிகழ்ச்சியில் வரும் நிறைவான நேயர், வணக்கம்.
6: வணக்கம். வணக்கம்
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
6: குருஜி மலர் பூப்பதை போல கும்பகோணம் மகாமகம் வருவது போல கூட உரையாடுவது ரொம்ப எளிதா இல்ல. கும்பகோணம் அடியர் பாலு.
0: சொல்லுங்க.
6: கொண்டு தொழில் பண்ணோம்னாக்கா நம்ம வாவு சிதம்பரம் பிள்ளை ஐயா இருக்காங்கல்ல, அவங்க வாழ்க்கை வரலாறு படிச்சாலே போதும். ஏன்னா 10 லட்சம் ரூபாய் நேர்மையான தொழில் பண்ணி போட்டு நடுப்புற நிக்கிறேன் நானு. அதை படிக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் ஒரு 60 வயசு ஆகுது, ஒரு 70 வயசு வரை ஒரு நல்ல நிலைக்கு வந்துடலாம். நேர்மையான தொழில் பண்ணாக்கா என்னைக்கும் ஜெயிக்கலாங்கிறது ஐயா வாவு சிதம்பரம் பிள்ளையா இருக்காங்கல்ல.

உங்களுக்கு பயனுள்ளதா ஊக்கமளிக்கிறதாவும் இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறோம். எந்த தொழிலாக இருந்தாலும் அதனை மன நிறைவுடனும் முழு அர்ப்பணிப்புடனும் செய்தால் வெற்றி நிச்சயம். இந்த நம்பிக்கையுடன் இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்ஜே தீபா சந்திரசேகர்.

நேர்கள் இதுவரை கேட்டது சிந்தனை அரங்கம். நேர்களை காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 Facebook, Instagram, YouTube, X வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி G7 உச்சி மாநாட்டில் நிலையான பொருளாதார வளர்ச்சி குறித்த அமர்வில் உரையாற்றுகிறார். வட மாநிலங்களில் 46,000 பயிர் கழிவு மேலாண்மை கருவிகளை விநியோகம் செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நாட்டின் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். போதைப்பொருள் கடத்தலை தடுக்க பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா 3-0 என்ற கோல் கணக்கில் அல்ஜீரியாவை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்சின் எவியன் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் நிலையான பொருளாதார வளர்ச்சி குறித்த அமர்வில் உரையாற்றுகிறார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் குறித்த விவாதத்திலும் அவர் கலந்து கொள்கிறார். G7 உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக திரு நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்புடன் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்தவுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையேயான பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு குறித்தும் உலகளாவிய பிரச்சினைகள் குறித்தும் அப்போது ஆலோசனை மேற்கொள்ளப்படவுள்ளது. ஜெர்மன் அதிபர் திரு ஃபெட்ரிக் மெர்சுடனும் இருதரப்பு உறவுகள் குறித்தும் திரு நரேந்திர மோடி பேச்சு நடத்தவுள்ளார். நாட்டின் ராணுவ திறன் கடந்த 12 ஆண்டுகளில் மேம்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சுயசார்பு தொழில்நுட்பம் உள்நாட்டு தயாரிப்பின் மூலம் பாதுகாப்புத்துறை வளர்ச்சியடைந்துள்ளதாக கூறியுள்ளார். நாட்டின் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கடந்த நிதியாண்டில் 1,78,000 கோடி ரூபாய் அளவிற்கு தளவாட பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார். இது அதற்கு முந்தைய நிதியாண்டை விட 15.6% அதிகம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2013-14 நிதியாண்டில் இருந்ததை விட தற்போது உள்நாட்டு ஆயுத தளவாட உற்பத்தி 4 மடங்கு அதிகரித்துள்ளது என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். பாலைவனமாதல் மற்றும் வறட்சியை எதிர்த்து போராடுவதற்கான சர்வதேச தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சுற்றுச்சூழல் சார்ந்த அனைத்து அம்சங்கள் மற்றும் ஊட்டச்சத்து எரிசக்தி போன்றவற்றிற்கு நிலம்தான் அடித்தளமாக திகழ்கிறது என்பதை மனதில் கொண்டு அதனை பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். பாதிக்கப்பட்ட நிலங்களை மீட்டெடுத்து வருங்கால சந்ததியினருக்கு வளமான எதிர்காலத்தை ஏற்படுத்த மக்கள் அனைவரும் பாடுபட வேண்டும் என்றும் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். வட மாநிலங்களில் 46,000 பயிர்கழிவு மேலாண்மை கருவிகளை விநியோகம் செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக

0: மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், பயிர்கழிவு மேலாண்மைக்காக நடப்பு நிதியாண்டில் 544 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். முதற்கட்டமாக 272 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பயிர்கழிவுகளை எரிப்பதன் மூலம் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதை தடுக்கும் வகையில் தில்லியில் உள்ள 14 மாவட்டங்களில் பயிர்கழிவு எரிப்பு தடுப்பு படையினர் கண்காணித்து வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். நாட்டின் வேளாண் பொருட்கள் ஏற்றுமதி 53 பில்லியன் டாலர் அளவுக்கு அதிகரித்துள்ளதாக வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருள் ஏற்றுமதி வளர்ச்சி ஆணையத்தின் தலைவர் திரு அபிஷேக் தேவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஏற்றுமதி செய்யப்படும் வேளாண் விளைபொருட்களின் பட்டியலில் 500க்கும் மேற்பட்ட பொருட்கள் இடம்பெற்றுள்ளதாக கூறினார். அமெரிக்கா, பிரேசில், சீனா, ஐரோப்பிய யூனியன் நாடுகளின் போட்டி உள்ள நிலையிலும் இந்திய ஏற்றுமதியாளர்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக திரு அபிஷேக் தேவ் தெரிவித்தார். மேவார் மன்னர் மகாராணா பிரதாப்பின் பிறந்தநாளையொட்டி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மகாராணா பிரதாப் சுயமரியாதை, சுதந்திரம், தேச அர்ப்பணிப்பு போன்றவற்றின் அடையாளமாக திகழ்ந்தவர் என புகழாரம் சூட்டியுள்ளார். தாய்நாட்டை காப்பதிலும் கலாச்சாரத்தை பேணி பாதுகாப்பதிலும் அவர் ஒருபோதும் சமரசம் செய்து கொண்டது இல்லை எனவும் திரு ஓம் பிர்லா குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: போதைப்பொருள் கடத்தலை தடுக்க பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. இந்தியா தலைமையில் காணொலி வாயிலாக நடைபெற்ற போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு குறித்த பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் கூட்டத்தில் இது தெரிவிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் சீனா, எத்தியோப்பியா, இந்தோனேஷியா, ரஷ்யா, தென்னாப்பிரிக்கா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய நாடுகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். போதைப்பொருள் கடத்தலை தடுப்பது, போதைப்பொருள் புழக்கத்தை ஒழிப்பது குறித்து இதில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. இந்தியா மொனாக்கோ இடையே பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மொனாக்கோ இளவரசர் திரு ஆல்பர்ட்டுடன் பிரான்சில் ஆலோசனை நடத்திய பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கடல்சார் பொருளாதாரம், புத்தாக்கம், நவீன தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு மேம்படுத்தப்படும் என்று கூறியுள்ளார். இந்தியா மொனாக்கோ இடையேயான உறவுகள் வரும் ஆண்டுகளில் வளர்ச்சியடையும் என்றும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. என்ஆர் காங்கிரஸைச் சேர்ந்த திரு ராஜவேலு, திரு சிவக்கொழுந்து, பிஜேபியைச் சேர்ந்த திரு ராஜசேகரன் ஆகியோருக்கு புதிய அமைச்சர்களாக துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். மத்திய அரசின் வேளாண் மின்னணு சந்தை திட்டம் நாடு முழுவதும் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டம் மிகுந்த பயனளிப்பதாக உள்ளது என்று மதுரை மாவட்ட விவசாயிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
2: ஆரம்ப கட்ட காலத்துல கவர்மெண்ட் முயற்சி எடுத்து ஒழுங்குமுறை போட்டு எங்களுக்கு பண்ணது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. விவசாயிகளுக்கு ஆன்லைன்ல பணம் ஏற்றுறது வந்து எங்களுக்கு ஃபீஸிபிளாகவும் இருக்கு. மறைமுகம் ஏலம் வச்சு எடுக்கிறது வந்து எங்களுக்கு நிறையாவும் பயனுள்ளதாகவும் இருக்கிறது.
3: தேங்காய் கொண்டு வந்து விற்கிறது, கொப்பரை விற்கிறது, தேங்காய் வந்து ஒரு சிலருக்கு ஏலம் இருக்கிறது, ரெண்டு வேலையுமே நடக்குது. இங்க வந்து வாரத்துல செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் தேங்காய் ஏலமும், புதன்கிழமை கொப்பரை ஏலமும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த பகுதிகளுக்கு விவசாயிகள் ஒத்துழைப்போடு இது தொடங்கினா அது கொஞ்சம் வெற்றிகரமா தமிழ்நாட்டிலேயே கூடுதலா இப்ப கொள்முதல் பண்ணிக்கிறது.
4: இந்த 2 வருஷமா அங்கதே வர்றா விவசாயிகளுக்கு நன்மையா தெரிஞ்சிருக்கு. எங்களுக்கு பேங்க்ல பணம் ஏத்தி விட்டுறாங்க 1 வாரத்துல, அதனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, கமிஷன் இல்ல, வரி இல்ல, எதுவும் இல்ல, அதனால பரவாயில்ல.
0: குஜராத் மாநிலத்தில் பேருந்தும் சரக்கு லாரியும் மோதிக்கொண்ட விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். பதோதரா ஹோலால் நெடுஞ்சாலையில் இன்று அதிகாலை நேரிட்ட இந்த விபத்தில் காயமடைந்த 40க்கும் மேற்பட்ட பயணிகள் அருகில் உள்ள மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து குறித்து மாநில காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா

0: அர்ஜென்டினா 3-0 என்ற கோல் கணக்கில் அல்ஜீரியாவை வென்றது. அமெரிக்காவின் கன்சாஸ் மைதானத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் அர்ஜென்டினா வீரர் மெஸ்ஸி 3 கோல் அடித்தார். இதன் மூலம் உலகக்கோப்பை போட்டிகளில் 16 கோல் அடித்த ஜெர்மன் வீரர் மிரோஸ்லாவ் க்ளோஸின் சாதனையை மெஸ்ஸி சமன் செய்துள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் ஆஸ்திரியா 3-1 என்ற கோல் கணக்கில் ஜோர்டானை வென்றது. பிற போட்டிகளில் பிரான்ஸ் 3-1 என்ற கோல் கணக்கில் செனகலையும், நார்வே 4-1 என்ற கோல் கணக்கில் ஈராக்கையும் வென்றது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. லக்னோவில் இப்போட்டி பிற்பகல் 1:30 தொடங்குகிறது. மக்கா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரக்ஷிதா ஸ்ரீ காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 24-22 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் கிசோனாவை வென்றார். இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இஷான் பட்னாகர், ஸ்ருதி மிஸ்ரா இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. நியூசிலாந்தில் நடைபெற்று வரும் நேஷன்ஸ் கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவு கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா இன்று ஜெர்மனியை எதிர்கொள்கிறது. இப்போட்டியில் இந்தியா ஏற்கனவே அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் இங்கிலாந்தின் லுகாபோ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி G7 உச்சி மாநாட்டில் நிலையான பொருளாதார வளர்ச்சி குறித்த அமர்வில் உரையாற்றுகிறார். வட மாநிலங்களில் 46,000 பயிர் கழிவு மேலாண்மை கருவிகளை விநியோகம் செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நாட்டின் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். போதைப்பொருள் கடத்தலை தடுக்க பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா 3-0 என்ற கோல் கணக்கில் அல்ஜீரியாவை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பன்மலை 100.3 நேரம் 12:50.
2: தியா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சொன்னாங்க. கங்கிராச்சுலேஷன்ஸ்.
3: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
2: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்கதான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
4: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை, தஞ்சாவூர்.
1: நேயர்கள் இனி கேட்கலாம். ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
5: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
6: மழலை செல்வங்களின் மழலை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசந்தளிர், இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே. அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசந்தளிர் நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழலை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா? வணக்கம் தம்பி.
7: வணக்கம்.
6: உங்க பேர் என்ன?
7: நான் கோகுல்.
6: என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
7: அரசு தொடக்கப்பள்ளி சேர்மா விலங்கையில் நான் 5வது வகுப்பு படிக்கிறேன்.
6: சரிப்பா, இன்னைக்கு நேர்களுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
7: கதை சொல்ல போகிறேன்.
6: எதை பத்தின கதை?
7: பேராசை பெருநஷ்டம்.
6: எங்க சொல்லுங்கள.
7: ஒரு கிராமத்துல ஒரு மரம் வெட்டுறவன் இருப்பான். அவன் டெய்லியும் போய் காட்டுல மரத்தை வெட்டிட்டு வருவான். அப்படியே போயிட்டு இருக்கிறப்ப ஒரு நாள் ஒரு குளத்துக்கு பக்கத்துல ஒரு மரத்தை வெட்ட போகிறானா. கிளமல உட்காந்துட்டு வெட்டிக்கிட்டு இருக்கிறப்ப அவனோட கோடாரி அந்த குளத்துக்குள்ள விழுந்துருச்சான். அதுக்கப்புறம் அவன் கீழே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறப்ப அந்த குளத்துலேருந்து உள்ளேருந்து ஒரு தேவதை வந்து, ஏன் அழுவுற அப்படின்னு கேட்டுதான். அப்போ வந்து அவன் சொல்றான், என்னோட கோடாரி உள்ள விழுந்துட்டு அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் அந்த தேவதை சொன்னது, இரு போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனதான். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் தங்க கோடாரி எடுத்துட்டு வந்தது. அது சொல்றான், இது இல்ல என்னோடது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் உள்ள போயிட்டு வெள்ளி கோடாரி அந்த தேவதை எடுத்துட்டு வந்தது, இதுவும் இல்லன்னு சொன்னான். அதுக்கப்புறம் திரும்பி உள்ள போயிட்டு அவனோட கோடாரி எடுத்துட்டு வந்தது, இதுதான் என்னோட அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் நீ பேராச

0: படாம இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அந்த தங்கம் வெள்ளி மூணு கொடாரியும் குடுத்துருச்சான் பரிசா. அதுக்கப்புறம் அவன் சந்தோஷமா மூணு கொடாரியும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கிறப்ப பக்கத்து வீட்டுக்காரன் அப்பதான் தூங்கிட்டு ஏஞ்சிக்கிட்டு இருக்கான். அப்ப அவனை பார்த்தோன்னு, என்னடா இவன் மூணு கொடாரி எடுத்துட்டு வரான், அதுவும் தங்கத்துல எல்லாம் எடுத்துட்டு வரான் அப்படின்னு பாக்குறான். அவன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப அவங்க வீட்டு ஜன்னல் வழியா பாத்துறான். அதுக்கப்புறம் அவனும் அந்த குளத்துக்கிட்ட போய் அந்த மரத்து மேல ஏறி அவனோட கொடாரிய உள்ள போடுறான். அதுக்கப்புறம் கீழே உட்காந்துக்கிட்டு அழுகுற மாதிரி நடிச்சுட்டு உள்ளேந்து அதே தேவதை வெளில வந்துதான். அப்புறம் ஏன் அழுகுறன்னு கேட்டுதான். அவன் சொல்றான், என்னோட கோடாரி உள்ள உளுந்துட்டு அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் இரு போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னதான். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் தங்க கோடாரி எடுத்துட்டு வந்துது. அப்ப வந்து அவன் சொல்றான், இதுதான் என்னோட அப்படின்னு சொன்னான். இந்த தேவதை சொல்லுது, இது இல்ல உன்னோடது, நீ ரொம்ப பேராசைப்படுற, உனக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி அவனை வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருது. இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, பேராசை பெரு நஷ்டம்னு.
1: சூப்பரா கதை சொன்னீங்களே. நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா, படிச்சு பெரிய ஆன பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
0: டாக்டர்.
1: நீங்க வருங்காலத்துல சிறந்த மருத்துவர் ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பை சார்பாக வாழ்த்துக்க.
0: Thank you.
2: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களின் மழலை மொழியில் நினைந்தோம்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது ஜெயங்கொண்டம் ராமோ நகை மாளிகை வழங்கிய பசந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
4: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை கைவளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
3: நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3 உடன். நேரம் 12:55. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் பன்னீர்.

0: இடைவிடாத இசைமழை. இது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
2: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
3: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
2: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்
3: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்
4: PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: காரைப்பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் பண்பலை FM 100.3 Facebook, Instagram, YouTube, X வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இது தேன்மணி நிகழ்ச்சி. இந்த நேரத்தில் நீங்க கேட்டு ரசிக்கவேற்கிறது 80களிலையும் 70களிலையும் இடம்பெற்ற பாடல் தேர்வுகள். தேன்மழையில்

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
3: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
2: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்க தான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
4: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: திகட்டாத தேனிசை ஊற்று, இது காரைக்கால் பண்பலை 100.3. தேவராகத்திலேருந்து பாடல் கேட்டீங்க இல்லையா? அடுத்த பாடல் இசை பாடும் தென்றல் படத்திற்காக எஸ் ஜானகி பாடியது. இளையராஜா இசையில், வாலி வரிகளில்.

சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 க்கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.

0: நேட்லி நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: தரமான தார்பைகள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் இன்சொல்லாமது.
3: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: டார்பைல் கிரீனெட்ஸ் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: திகட்டாத தென் இசை ஊற்றியது. இது காரைக்கால் பண்பலை 100.3. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை. தேன்மழையில் அடுத்து வரவிருக்கும் பாடலின் படம் என்ஜீவன் பாடுது. படத்திற்காக லதா மங்கேஷ்கர் பாடியது இளையராஜா இசையில், இளையராஜாவின் வரிகளில்.

0: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேயர்களுக்கு கோபால் பல்பொடியின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
3: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
4: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
0: நேர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. திகட்டாத தேனிசை ஊற்று, இது காரைக்கால் பண்பலை 100.3. நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடலின் படம் தீர்த்தக்கரையிலே.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.

0: திஷா திட்டத்தின் டெலிலா நியாயபந்து சட்ட அறிவு மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளுங்கள். டெலிலாவின் கட்டணமில்லா தொலைபேசி எண் 144454 மற்றும் www.tele-law.in இணையதளத்தில் சட்ட உதவிகள் கிடைக்கும்.
1: தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

நேர்களின் நினைவிற்கு இன்றிரவு 7:30 உழவர் அரங்கம் நிகழ்ச்சியில் வீட்டிலிருந்தே வருமானம் தரும் நுண்கீரைகள் தொழில் மயிலாடுதுறை வட்டம் நீடூர் விவசாயி எம் ஃபௌஜியா பேகம் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம் கேட்கலாம். தேன்மணி நிகழ்ச்சியின் நிறைவான பாடல் 2:1 படத்திற்காக பெரிசுடன் வரிகளில் இளையராஜா பாடியது இளையராஜா இசையில்

0: இளையராஜா குழுவினரோடு பாடிய இந்த பாடலை கேட்டு ரசித்தோம் இல்லையா? இந்த பாடலோடு நிறைவு பெறுவது திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் தேன்மழை. இந்நிகழ்ச்சி இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள்.
1: காதலின் கோவில் வாழும் தேவிக்காகவே
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில்
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
4: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
5: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
0: இனி நேயர்கள் கேட்கலாம்
5: ஆகாஷ்வாணி.
6: தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி.
7: God's Own Country-யோட இயற்கையான சுவையை உணருங்க. மீரா எல்லா வயதினருக்கும் ஏற்ற ஆல்கஹால் இல்லாத சத்தான பானம்.
8: மீரா சத்துக்கள் நிறைந்தது, சர்க்கரை வியாதி இருக்கவங்களுக்கும் ஏற்றது, சுவையான ஹெல்த் ட்ரிங்க்.
7: கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு, இந்தியாவின் தென்னை உற்பத்தியை முன்னேற்ற.
9: Coconut Development Board presents Tender Coconut Water.
10: Nutritious, diabetic friendly and delicious with the taste

0: இன்றைய நிகழ்ச்சியில் தென்னை வளர்ச்சி வாரியத்தின் சிறப்பு திட்டங்கள் குறித்து விளக்குகிறார் மத்திய தென்னை வளர்ச்சி வாரியத்தின் குஜராத் மாநில துணை இயக்குனர் ஜூனாகட் எஸ் குமாரவேல் அவர்கள்.
1: 1981 முதல் இயங்கி வரும் தென்னை வளர்ச்சி வாரியம் தென்னை விவசாயிகளுக்காகவும் தென்னை சார் பதப்படுத்தும் தொழில்துறைக்காகவும் தென்னை சார் பொருட்களுக்கான சந்தைப்படுத்தல், திறன் மேம்பாடு, பயிற்சி மற்றும் விழிப்புணர்வு திட்டங்கள் பலவற்றை செயல்படுத்தி வருகின்றது. அவற்றில் தென்னை சார் பதப்படுத்தும் தொழில்கள் மற்றும் சந்தைப்படுத்துதல் தொடர்பான சில திட்டங்கள் குறித்து தற்போது காண்போம். முதல் நம்ம தென்னை தொழில்நுட்ப இயக்கம் டெக்னாலஜி மிஷன் ஆன் கோகனட் அப்படின்ற ஸ்கீமை பற்றி பார்ப்போம். இந்த ஸ்கீமுக்கு கீழே முக்கியமா தென்னை சார் பொருட்களை பதப்படுத்துதல் மற்றும் பல்வகைப்படுத்துதலுக்காக தென்னை வளர்ச்சி வாரியம் மானியம் அளிக்குது. இளநீரை தக்குவப்படுத்திட்டு அதை பேக்கெட்ல அடிச்சு பேக்கேஜ்டு டெண்டர் கோகனட் வாட்டரா நம்ம சேல் பண்ணலாம். அதே மாதிரி உலக வைக்கப்பட்ட தேங்காய் பொடி, டெசிகேட்டட் கோகனட் பவுடர், தேங்காய் பால், தேங்காய் பால் பொடி, தேங்காய் பால் கிரீம், நேட்டடி கொக்கோ, தேங்காய் தண்ணியிலிருந்து செய்யற வினிகர், நீரா, தென்னையிலிருந்து நீரா பானம் எடுக்கிறது, அதிலிருந்து உண்டாகிற நீரா சர்க்கரை மற்றும் பல பொருட்களை நம்ம உற்பத்தி பண்ணலாம். அதே மாதிரி தொழிற்சாலைகளுக்கு தேவையான சிரட்டை பொடி, சிரட்டை கறி, செறிவூட்டப்பட்ட சிரட்டை கறி ஆகிய பொருட்களையும் நம்ம வந்துட்டு தென்னையிலிருந்து தயாரிக்கலாம். இதுக்காக கோப்பன் போர்டிலிருந்து 5 கோடி வரைக்கும் நம்ம சப்சிடி மானியம் கிடைக்கும். இதுக்கு இது கிரெடிட் லிங்கட் பேக் ஹண்டட் சப்சிடி, அதாவது நம்ம பேங்க்ல நம்ம லோன் எடுத்துட்டு அந்த லோன் சாங்ஷன் ஆகிற கூட டிபிஆர் டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் நம்ம அது கூட சப்மிட் பண்ணும். இந்த திட்டத்தின் கீழே நமக்கு தொழிற்சாலை ஆரம்பிக்கிறதுக்கு ஆகிற செலவுல 25% நமக்கு மானியமா கிடைக்கும். MIDH கைட்லைன்ல ஹையர் காஸ்ட்னாம் ஏரியா டிஃபைன் பண்ணிருக்கிற ஏரியால 50% வரைக்கும் கிடைக்கும். அதே மாதிரி உழவர் உற்பத்தியாளர் சங்கங்களுக்கும் 50% வரைக்கும் கிடைக்கும், நமக்கு மானியம் கிடைக்கும். ஆனா 5 கோடி அப்படின்றது வந்துட்டு உச்ச வரம்பு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. தேங்காய் சார்ந்த பொருட்கள் பதப்படுத்தும் தொழிற்சாலை அமைக்கிறதுக்கான பில்டிங் காஸ்ட், எஃப்லியன் ட்ரீட்மெண்ட் பிளான்டான காஸ்ட், எலக்ட்ரிபிகேஷன், டிஜி செக்டி டிரான்ஸ்பார்மர், சோலார் எனர்ஜி சிஸ்டம், பயர் கண்ட்ரோல், இதுக்காக செலவையும் நம்ம மானியத்துக்கான கணக்கீட்டுக்காக எடுத்துக்கிறோம். இந்த திட்டத்துக்கு கீழே மானியம் பெற விரும்புறவங்க தென்னை வளர்ச்சி வாரியத்தோட கோகனட் போர்டு .gov.in COCONUTBOARD.gov.in அப்படிங்கிற இணையதளத்தில் இருக்கிற விண்ணப்ப படிவம் கூட இணைக்க வேண்டிய மற்ற ஆவணங்கள் போன்ற விவரங்களை பெறலாம். இந்த மானியம் கோகனட் போர்டோட ப்ராஜெக்ட் அப்ரூவல் கமிட்டியில அனுமதிக்கு பிறகு நமக்கு கரண்ட் ஸ்பான்சர் பண்ண வங்கி

வளர்ச்சி வாரியம் மற்றும் பயணியல் டாக்டர் ஆகிய முத்தரப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு 2 அல்லது 3 தவைகள்ல நம்ம பேங்க் லோன் அக்கௌண்ட்ல வாரியம் மூலமா செலுத்தப்படும். கடந்த 2024-25 வரைக்கும் 50 லட்சமா இருந்த மானியம் 2025-26 5 கோடியா உயர்த்தப்பட்டிருக்கு. இந்த திட்டத்துல தனிநபர், கூட்டுறவு சங்கங்கள், உழவர் உற்பத்தியாளர் சங்கங்கள், சுய உதவி குழுக்கள், கம்பெனிகள், பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்ஸ், LLP என எல்லா தரப்புல இருக்கிறவங்களும் பயன்படுத்தி தென்னை சார் பொருட்கள் உற்பத்தி செஞ்சு லாபம் ஈட்டலாம். பெரும்பான்மையான மதிப்பு கூட்டப்பட்ட தென்னை சார் பொருட்கள் எளிதில் பயன்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களா இருக்கிறதால அவைகளுக்கு உள்நாட்டிலேயே பெருநகரங்கள், நகரங்கள் அப்படின்னு எல்லா இடத்திலையும் நல்ல சந்தை மதிப்பு இருக்கு. அது போலவே பாத்தீங்கன்னா கடந்த 2024-25 மட்டுமே 8,692 கோடி ரூபாய் அளவுக்கு இந்தியாவிலிருந்து தென்னை சார் பொருட்கள் ஏற்றுமதியாயிருக்கு. இதுல இளநீர், தேங்காய், பதப்படுத்தப்பட்ட பல்வகையான தேங்காய் சார்ந்த உணவு மற்றும் தொழில் பொருட்கள் 50% மேல இருக்கு. அதே மாதிரி மீதமுள்ள 4,343 கோடி ரூபாய் அளவுக்கான தென்னை நார் சார்ந்த பொருட்களும் ஏற்றுமதியாயிருக்கு. தேங்காய் சார்ந்த பதப்படுத்தப்பட்ட பொருட்கள் உற்பத்தி செய்ய பல தொழில்நுட்பங்கள் நம்ம நாட்டிலேயே புகழ்பெற்ற அரசு நிறுவனங்களால உண்டாக்கப்பட்டிருக்கு. சென்னை வளர்ச்சி வாரியத்தோட தொழில்நுட்ப நிறுவனம் கேரளால எர்ணாகுளத்துக்கு பக்கத்துல இருக்கு. அதுலயும் உங்களுக்கு குறைந்த கட்டண அளவுல தொழில்நுட்பங்கள் கிடைக்கும். இந்தியாவிலேயே தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிரா அப்படின்னு நிறைய மாநிலங்கள்ல இந்திய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பல்வேறு தென்னை சார்ந்த தொழில் நிறுவனங்கள் லாபகரமாகவும் வணிக ரீதியாகவும் நல்ல நிலையில் எட்டியிருக்கு. இதே போலவே தென்னை சார் பொருட்கள் பதப்படுத்துதல் மற்றும் பல்வேறுபடுத்துதல், தென்னையை பாதிக்கும் பூச்சி மற்றும் நோய்கள் மேலாண்மைக்கான புதிய தொழில்நுட்பம் உண்டாக்குதல், தற்போதுள்ள தொழில்நுட்பங்களை மேம்படுத்துதல் போன்றவற்றிற்கான ஆராய்ச்சி, பயிற்சி, செயல் விளக்கம் ஆகிய தலைப்புகளையும் அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனம் சென்னை வளர்ச்சி வாரியம் நிதி உதவி அளித்து வருகிறது. தேங்காய் சார்ந்த பொருட்களை உற்பத்தி பண்றதுக்கு மணி அளிக்கிறதோடு மட்டுமல்லாம தேங்காய் சார்ந்த பொருட்களுக்கான சந்தையை எளிமைப்படுத்துறது, விரிவாக்கம் செய்யறது, ஏற்றுமதியை ஊக்குவிக்கிறது சம்பந்தமான நடவடிக்கைகளையும் அதுக்கு தகுந்த திட்டங்களையும் சென்னை வளர்ச்சி வாரியம் செயல்படுத்தி வருது. உள்நாட்டு மார்க்கெட் செயின் டெவலப்மெண்ட் மற்றும் விரிவாக்கத்துக்கான வாங்குவோர் விற்பனையாளர் சந்திப்புகளை பெருநகரங்கள் மற்றும் உரிய நகரங்களில் நடத்துவது, வர்த்தக மற்றும் நுகர்வோர் கண்காட்சிகளில் தென்னை அரங்கம் அமைத்து பங்கு பெறுவது போன்ற நடவடிக்கைகளையும் செயல்படுத்தது. இந்த நிகழ்ச்சிகளில் பங்கு பெறும் தொழில் முனைவோருக்கு பயண செலவுகள், தங்குமிட செலவுகள், தினப்படி தாங்கள் உற்பத்தி செய்யும் பொருட்களை மாதிரிக்காகவும் விற்பனைக்காகவும் கொண்டு வர ஆகும் செலவுகள்ல சில குறிப்பிட்ட வரம்புகளுடன் திருப்பி அளிக்கப்படுது. மேலும் தென்னை வளர்ச்சி வாரியம் அல்லாத மற்ற நிறுவனங்கள் நடத்தும் இது போன்ற நிகழ்ச்சிகளில் தொழில் முனைவோர்கள் பங்கு பெற ஆகும் குறிப்பிட்ட செலவின தொகையில் திரும்ப வழங்கும் இந்த திட்டத்தில் வழிவகைகள் இருக்கு. அடுத்ததாக தற்போது இயங்கி வரும் தேங்காய் சார்ந்த தொழிற்சாலைகளிலே 10 பேர் கொண்ட பயிற்சி பெறுநர்களின் மனித திறன் மேம்பாட்டிற்காக 30 நாட்களுக்கான பயிற்சி, ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் அளிக்கவும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தென்னை வளர்ச்சி வாரியத்தில் பதிவு செய்யப்பட்ட உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகளை ஊக்குவித்து அவற்றுக்கு வலியுறுத்தி அவங்க உறுப்பினர் விவசாயிகளிடம் தேங்காயை கொள்முதல் செய்து சந்தைப்படுத்துறதுக்காக கொள்முதல் மையங்கள் ஆரம்பிக்கவும் வழிவகை செய்யுது. இந்த கொள்முதல் மையங்கள் ஆரம்பிக்கிற செலவுல 50% ரூபாய் 3 லட்சத்துக்கு மிகாம இந்த அமைப்புகளுக்கு வழங்கப்படுது. குறைந்தபட்சம் 50 சதுர மீட்டர் அளவிலான ஷெட்டு, கிடங்கு, தராசிகள், அலுவலக மேசை, நாற்காலி, மட்டி உரிக்கும் இயந்திரம், தேங்காய்களை சுமைக்க தள்ளுவண்டி, கூடைகள், மற்ற செலவுகள் இதில் அடங்கும். இது உழவர்களை விலை நிர்ணயம் செய்பவர்களாக மாற்ற பெருமளவு உதவுது. மேலும் உருண்டை கொப்பரை, எண்ணெய் கொப்பரை, மட்ட செதுக்கப்பட்ட குறைந்தபட்ச பதப்படுத்தப்பட்ட இளநீர் உண்டாக்கும் உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகள், விவசாய கூட்டுறவு சங்கங்கள், தொழில் முனைவோர்களுக்கும் 50% மானியம் 3 லட்சம் வரைக்கும் வழங்க திட்டங்களும் இருக்கு. தேங்காய் சார்ந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களோட சந்தை பெருக்கத்துக்காக தொழில் முனைவோரும் உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகளும் விற்பனை நிலையங்கள், சேல்ஸ் கியோஸ்க் இல்லைன்னா சேல்ஸ் அவுட்லெட் அமைக்கிறதுக்கான உள்கட்டமைப்பு செலவுகளில் 50% ரூபாய் 3 லட்சத்துக்கு மிகாம மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியம் மானியம் அளிக்குது. தொழில் முனைவோர் தங்களுடைய இந்த நிலையங்களில் பொருட்களை சந்தைப்படுத்தலாம். உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகள் உற்பத்தி செய்யலனாலும் மற்ற கம்பெனிகள் தயாரிக்கிற மதிப்பு கூட்டப்பட்ட தேங்காய் சார்ந்த பொருட்களை வாங்கி விற்பனையும் செய்யலாம். பேர்ல இருக்கணும், குறைந்தபட்சம் 60 சதுர அடி இடமாக இருக்கணும், நிரந்தர அல்லது பகுதி நிரந்தர கட்டமைப்பாக இருக்கணும், தேங்காய் எண்ணெய், உலர்த்திய தேங்காய் பொடி, தேங்காய் துருவல், தேங்காய் சிப்ஸ், தேங்காய் பால், தேங்காய் பால் பொருட்கள், இளநீர், தேங்காய் எண்ணெய், நீராபானம் மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட நீரா பொருட்கள், தென்னை மரம் மற்றும் சிரட்டை சார்ந்த அழகு, கைவினை மற்றும் வீட்டு உபயோக பொருட்கள் போன்ற பலவிதமான பொருட்கள்ல இங்கே கண்டிப்பா கிடைக்கிறது. மேலும் தினமும் வாங்கி விற்பனை செய்யும் பொருட்களோட அளவுகள், வரவு செலவு கணக்குகள் அனைத்தையும் உரிய பதிவேடுகளையும் GST ரசீதுகளையும் பதிவு செய்யணும். இதற்கான விண்ணப்பம் படிவும் கூட விரிவான செயல் திட்ட அறிக்கை

0: நிறுவனத்தோட பதிவு சான்றிதழ், இடத்திற்கான ஆதாரம், நிலையத்தை நடத்தும் மனிதவளம் போன்றவற்றை நிச்சய வாரியத்திற்கு சமர்ப்பிக்கணும். இந்நேரில் ஆர்வம் செய்து நிர்வாக ஒப்புதல் தரப்படும். 3 மாத காலம் நல்லபடியாகவும் லாபகரமான நிறுவனத்தை நடத்தி பிறகு அதற்கான ஆவணங்களை வாரியத்திற்கு சமர்ப்பிக்கிறப்போ ஆய்வு செய்து திருப்திகரமாக இருக்கும் பட்சத்தில் உரிய மானியம் வழங்கப்படும். ஒரு நிறுவனத்துக்கு அதிகபட்சமா இந்தியாவில் எங்கே வேணாலும் 5 நிலையங்கள் வரைக்கும் அமைக்க நிதி உதவி அளிக்கப்படுது. அடுத்ததான் நாம ஏற்றுமதி ஊக்குவிப்பிற்கான சென்னை வளர்ச்சி வாரியத்தோட திட்டங்களை குறித்து பார்க்கலாம். சென்னை வளர்ச்சி வாரியம் 1/4/2009 முதல் சென்னை நார் மற்றும் நார் பொருட்கள் அல்லாத தேங்காய் சார்ந்த பொருட்களுக்கான ஏற்றுமதி ஊக்குவிப்பு கவுன்சிலாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படுற தேங்காய் சார்ந்த பொருட்களை வெளிநாட்டில் விளம்பரப்படுத்தவும் அதோட சந்தைப்படுத்துதலை விரிவாக்கம் செய்யறதுக்காகவும் சென்னை வளர்ச்சி வாரியம் ஏற்றுமதியாளர்களாக சாத்தியமுள்ளவங்களுக்கும் தொழில் முனைவோருக்கும் கருத்தரங்கம் பயிலரங்கம் நடத்துது. இதே போல சர்வதேச வர்த்தக மற்றும் நுகர்வோர் கண்காட்சிகள்ல தென்னை அரங்கில் அமைக்கப்பட்டு தென்னை வளர்ச்சி வாரியம் இந்தியாவில் இருக்கும் தொழில் முனைவோரை அங்க அரங்கத்துல பங்கு பெற அழைக்குது. பல வெளிநாடுகளில் இருக்கிற இந்திய தூரத்துறை உதவியோட தென்னை வளர்ச்சி வாரியம் வாங்குவோர் விற்பனையாளர் சந்திப்புகளை நடத்திட்டு வருது. சர்வதேச நுகர்வோர் கண்காட்சியிலையும் அதே மாதிரி இந்த வாங்குவோர் விற்பனையாளர் சந்திப்பிலையும் பங்கு பெறும் தொழில் முனைவோருக்கு 50% விமான செலவு, தங்குமிட செலவு, விளம்பர பொருட்கள் அச்சுறுதல் போன்றவற்றுக்கான செலவையும் ஒரு குறிப்பிட்ட உச்சவரம்போடு ரீஎம்பர்ஸ்மெண்ட் பண்ணி தருது. இது பன்னாட்டு அரங்கில தமது பொருட்களை விளம்பரத்துக்கும் சந்தைப்படுத்துறதுக்கும் இது பெரும் உதவியா இருக்கு. தென்னை வளர்ச்சி வாரியம் பங்கு பெறாத சர்வதேச கண்காட்சியில தொழில் முனைவோர்கள் பங்கு பெறதுக்கு விருப்பப்பட்டா அவங்களுக்கும் 50% அந்த இடத்திற்கான வாடகை 1 லட்ச ரூபாய் வரைக்கும், மற்ற இதர செலவுகளான விமான செலவு, தங்குமிட செலவு அவையும் நம்ம வரம்புக்கு உட்பட்டு அவங்களுக்கு திருப்பி வழங்கப்படுது. தேங்காய் சார்ந்த பொருட்களின் சந்தை மேம்பாட்டிற்கான ஒரு பாகமாக உணவு பாதுகாப்பு மேலாண்மை மற்றும் சுகாதார நடைமுறைகளை ஊக்குவிக்கும் விதமாக உற்பத்தியாளர்களுக்கு ISO, FSSC, OHSAS, FSAI, HACCP மற்ற இயற்கை முறை பொருட்கள் நியாயமான வர்த்தகம் போன்ற தரச்சான்றிதழ்களை பெற ஆகும் செலவில் 50% ரூபாய் 5 லட்சத்திற்கு மிகாமல் வழங்கப்படுகிறது. மேலும் வணிக பெயர் மேம்பாட்டிற்காக அரசு மற்றும் கூட்டுறவுத்துறைக்காக 25 லட்சம் வரையிலான 100% நிதியுதவியும், இதர குழுமங்கள் நிறுவனங்களுக்காக 15 லட்சம் வரையிலான 50% நிதியுதவியும் வழங்கப்படுகிறது. இவற்றில் இணையதள உருவாக்கம், பார்கோட், QR கோட், RFID டேகிங், இணைய வழி விளம்பரம், மின்னல் குறுஞ்செய்தி, சமூக ஊடகம், இன்ன பிற டிஜிட்டல் சந்தைப்படுத்தும் நடவடிக்கைகளுக்காகவும், செய்தித்தாள்கள், இதழ்கள், தொலைக்காட்சி, வானொலி, ரயில்வே அறிவிப்புகள் போன்ற மக்கள் ஊடகம் மூலமாகவும், துண்டு பிரசுரங்கள், சிற்றேடுகள், சிறு பிரசுரங்கள், சோரொட்டிகள், செய்தித்தாள் சிலைகள், இதழ் இணைப்புகள் போன்ற அச்சுப்பொருட்களுக்காகவும், அச்சிட்ட மற்றும் மின்னணு விளம்பர பலகைகள், பேருந்து மெட்ரோ ரயில் பலகைகளில் விளம்பரம் போன்ற வெளிப்புற விளம்பர செயல்பாடுகளுக்காகவும் சந்தை உணர்வின் ஒரு பகுதியாக தமிழகத்தின் பொள்ளாச்சி, காங்கேயம், உடுமலைப்பேட்டை, கேரளாவின் கோழிக்கோடு, கொச்சி, திருச்சூர், கர்நாடகாவின் திருத்தூர், அரசிக்கிரி போன்ற முக்கிய தென்னை சந்தைகளின் தேங்காய், தேங்காய் பருப்பு, கொப்பரை தேங்காய், தேங்காய் எண்ணெய், உலர்ந்த தேங்காய் துருவல், சிரட்டை கறி போன்றவற்றின் தினசரி சந்தை விலை தென்னை வளர்ச்சி வாரியத்தின் இணையதளத்தில் வெளியிடப்படுகிறது. தென்னை வளர்ச்சி வாரியத்தின் அனைத்து திட்டங்களும் அவற்றின் உட்கூறுகளும் விண்ணப்ப படிவங்கள் உடன் இணைக்க வேண்டிய ஆவணங்கள் மற்ற விவரங்கள் அனைத்தும் coconutboard.gov.in என்ற இணையதளத்தில் பெறலாம். மேலும் விவரங்களுக்கு தாங்கள் இயக்குநர் அவர்களை தென்னை வளர்ச்சி வாரியம், வேளாண் மற்றும் உழவு நல அமைச்சகம், இந்திய அரசு, மண்டல அலுவலகம் எண் 248 மற்றும் 248K1, GV ரெசிடென்சி, சௌரிப்பாளையம், கோயம்புத்தூர், தமிழ்நாடு, பின்கோடு 641028 என்ற முகவரியிலும், 0422299364 மற்றும் 2993685 என்ற தொலைபேசி எண்களிலும், மற்றும் RO-Chennai@coconutboard.gov.in என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் தொடர்பு கொள்ளலாம்.
1: தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சியில் இதுவரை தென்னை வளர்ச்சி வாரியத்தின் சிறப்பு திட்டங்கள் குறித்து விளக்கினார் மத்திய தென்னை வளர்ச்சி வாரியத்தின் குஜராத் மாநில துணை இயக்குநர் ஜூனாக்கர்.

0: எஸ் குமாரவேல் அவர்கள்.
1: மதர் நேச்சரோட எல்லா ஹெல்த் அண்ட் குட்னஸும் அடங்கிய கோகனட் ப்ராடக்ட்ஸ் வழங்குபவர்கள் கோகனட் டெவலப்மெண்ட் போர்ட்,
2: கோகனட் மில்க், கோகனட் கிரீம், கோகனட் சிப்ஸ், கோகனட் ஜாகரி மற்றும் கோகனட் பாம் சுகர்.
1: கோகனட் டெவலப்மெண்ட் போர்ட் வழங்கும் இந்த நேச்சுரல் ஃபுட் ப்ராடக்ட்ஸை என்ஜாய் பண்ணுங்க.
3: இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியம். தென்னை வளர்ச்சி வாரியத்தின் திட்டங்களை பயன்படுத்துவோம், பலன் பெறுவோம்.
4: மதர் நேச்சரோட ஃப்ரெஷ்னஸ், ஃபிரேக்ரன்ஸ் அண்ட் ரிச்னஸ் எல்லாமே இருக்கும். கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு வழங்கும் சுத்தமான தேங்காய் எண்ணெய், வெர்ஜின் கோகனட் ஆயில்.
5: ஆரோக்கியமான சமையலுக்கு ஈடு இணையே இல்லாத எண்ணெய், ஹேர் கேர், ஸ்கின் கேர் மற்றும் பேபி கேர் எல்லாத்துக்கும் வெர்ஜின் கோகனட் ஆயில், விட்டமின் இ அண்ட் லாரிக் ஆசிட் நிறைந்தது.
6: நிறைவு பெற்றது நிகழ்ச்சி. இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது காரைப்பண்பலை 100.3 மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள். வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி, அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இடையிலான முக்கிய பேச்சுவார்த்தைகள் இன்று பிரான்சில் நடைபெறுகிறது. தேச மக்களுக்கு அரணாக திகழும் வகையில் நாட்டின் பாதுகாப்பு கட்டமைப்பு கடந்த 12 ஆண்டுகளில் மறு வடிவமைக்கப்பட்டதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பெருமிதம் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உரையுடன் நாளை தொடங்குகிறது. தேர்தல் வாக்குறுதிகளை தவிர்ப்பதற்காகவே தாவேக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட்டுள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. லக்னோவில் இந்தியாவிற்கு எதிரான 2வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற ஆப்கானிஸ்தான் முதலில் பந்து வீசுகிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பாதுகாப்பு கட்டமைப்பு கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக சுயசார்பு நிலையுடன், புதுமை தொழில்நுட்பங்கள், படைப்பாற்றல் திறன், உள்நாட்டு உற்பத்தி திறனுடன் மிகப்பெரிய மாற்றத்தை சந்தித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். வான், நிலம், கடல் மார்க்கங்களிலும் நம் நாட்டின் ராணுவத்திறனின் செயல்பாட்டை சமூக வலைதள பதிவில் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட உயர் தொழில்நுட்பங்களுடன் தேச பாதுகாப்பிற்கும் சுயசார்பிற்கும் ஒரு வலுவான அடித்தளம் உருவாக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். இத்தகைய திறன்மிகு நிலைப்பாடுகளால் நாட்டின் பாதுகாப்புத்துறை கடந்த 12 ஆண்டுகளில் ஆக்கப்பூர்வமான வளர்ச்சி கண்டு வருவதாகவும் பிரதமர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புடன் பிரான்ஸ் நாட்டில் முக்கிய பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொள்கிறார். இரு நாடுகளுக்கு இடையிலான இருதரப்பு நட்புறவு மற்றும் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு குறித்து இரு தலைவர்களும் விவாதிக்க உள்ளனர். பரஸ்பர நலம் சார்ந்த பிராந்திய சர்வதேச பிரச்சினைகள் குறித்து இரு தலைவர்களும் ஆலோசனைகள் மேற்கொள்கின்றனர். G7 நாடுகளின் செயற்கை நுண்ணறிவு மற்றும் நீடித்த பொருளாதார வளர்ச்சி செயல்திட்ட அமர்வுகளிலும் பிரதமர் இன்று பங்கேற்கிறார். ஐரோப்பிய ஒன்றிய கவுன்சில் தலைவர் ஆண்டனியோ கோஸ்டா, ஐரோப்பிய ஆணையத் தலைவர் வாண்டர்லேயனுடன் முத்தரப்பு பேச்சுவார்த்தைகளையும், ஜெர்மனி தலைவர் ஃபிரெட்ரிச் மெர்சுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளையும் பிரதமர் மேற்கொள்கிறார். தேச மக்களுக்கு அரணாக திகழும் வகையில் நாட்டின் பாதுகாப்பு கட்டமைப்பு கடந்த 12 ஆண்டுகளில் மறு வடிவமைப்பு செய்யப்பட்டதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பெருமிதம் வெளியிட்டுள்ளார். எல்லைப் பகுதியில் எதிரிகளின் தாக்குதல்களுக்கு தக்க பதிலடி, துல்லிய தாக்குதலின் ஆற்றல், வான்வழி தாக்குதல், ஆபரேஷன் சிந்தூர் தீவிரவாத தாக்குதல், நக்சல் தீவிரவாதத்தை வேரோடு களைந்தது, வடகிழக்கு மாவட்டங்களின் பாதுகாப்பை வலுப்படுத்தியது உள்ளிட்டவை தேச பாதுகாப்பில் முன்னோடி நாடாக இந்தியாவை நிலைநாட்டியதாக பெருமிதம் தெரிவித்தார். நாட்டின் வருடாந்திர பாதுகாப்பு உற்பத்தி சென்ற நிதியாண்டில் சாதனை அளவாக 1,78,000 கோடி ரூபாயாக அதிகரித்தது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இந்த ஆக்கப்பூர்வமான 15.6% வளர்ச்சி முந்தைய ஆண்டுகளுடன் ஒப்பிடுகையில் மிகவும் அதிகம் என்றும் அவர் கூறினார். 2013-14 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் உள்நாட்டு தளவாட உற்பத்தியும் 4 மடங்கு அதிகரித்துள்ளதாக திரு ராஜ்நாத் சிங் கூறினார். இந்தியா மொனாக்கோ நாடுகள் இடையேயான நட்புறவு வரும் காலங்களில் புதிய உயரங்களை எட்டும் என்று மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மொனாக்கோ நாட்டு இளவரசருடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்ட பின்னர் சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்த அமைச்சர், நிலையான வளர்ச்சி, நீல பொருளாதாரம், படைப்பாற்றல் திறன், புதிய தொழில்நுட்பங்களில் அந்நாட்டுடனான நட்புறவை விரிவுபடுத்துவது குறித்து ஆலோசித்ததாகவும் எடுத்துரைத்தார். இயற்கை வளங்களுக்கு புத்துயிர் ஊட்டுவதோடு எதிர்கால சந்ததியினரின் பாதுகாப்பிற்கு வழிகோலும் வகையில் நலிவடைந்த நிலங்களை மீட்டெடுக்கும் முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார்.

0: சர்வதேச பாலைவன தடுப்பு தினத்தை ஒட்டி இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், 26 மில்லியன் ஹெக்டேர் பயன்பாடற்ற நிலங்களை மீட்டெடுக்க மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளதாகவும் கூறினார். வெள்ளம் உள்ளிட்ட பேரிடரை கையாள்வதில் ஈரநிலங்கள் முக்கிய பங்காற்றுவதை அவர் சுட்டிக்காட்டினார்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த 12 ஆண்டுகளில் அனைவருக்குமான வளர்ச்சி என்ற கொள்கையுடன் செயலாற்றி வரும் நிலையில் நாட்டின் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாத்து முன்னெடுத்து சென்றது குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. கலாச்சார பெருமையையும் மக்களின் நம்பிக்கையையும் ஆன்மீகத்தையும் கலைத்திறனையும் பறைசாற்றும் வகையில் அயோத்தி ராமர் கோவிலில் 2024 ஜனவரி மாதம் ஸ்ரீ ராம்லல்லா பிரதிஷ்டையை பிரதமர் பிரம்மாண்டமாக நிகழ்த்தியது மிகப்பெரிய சாதனையாக கருதப்படுகிறது. 2021 மக்களுக்காக திறக்கப்பட்ட காசி விஸ்வநாதர் வழித்தடத்தின் மூலம் காசி விஸ்வநாதர் ஆலயமும் கங்கை ஆறும் இணைக்கப்பட்டு பக்தர்கள் அனைவரையும் ஈர்த்துள்ள சிறந்த ஆன்மீக தளமாக இது உருவெடுத்தது. காசி தமிழ் சங்கமம் நிகழ்வு கலாச்சார பாரம்பரியத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்கிறது என்று திருச்சி கட்டிடவியல் பொறியாளர் திரு லோகநாதன் கூறுகிறார்.
2: கடந்த 12 வருடங்களில் நமது பாரதத்தை உன்னத தேசமாக மட்டுமில்லாமல் நமது பாரம்பரியமிக்க கலாச்சாரத்தையும் உலகில் உள்ள அனைவருக்கும் நமது பாரத பிரதமர் தெரியப்படுத்தியுள்ளார். காசியையும் ராமேஸ்வரத்தையும் இணைத்து காசி தமிழ் சங்கமம் கடந்த 4 ஆண்டுகளாக வெற்றிகரமாக நடைபெற்று வருகிறது. இது இருவேறுபட்ட கலாச்சாரத்தையும் இணைக்கும் ஒரு பாலமாகவும் ஒவ்வொரு கலாச்சாரத்தையும் அனைத்து மக்களும் அறிந்து கொள்ளும் விதமாகவும் நமது பாரத பிரதமர் மேற்கொண்டு வருகிறார்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உரையுடன் நாளை தொடங்குகிறது. இதனிடையே சட்டமன்றத்தின் அலுவல் ஆய்வுக்குழு உறுப்பினர்களை பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் நியமித்துள்ளார். முதலமைச்சர் திரு விஜய், மாநில அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு செங்கோட்டையன், திரு நிர்மல்குமார், கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த அமைச்சர்கள் திரு ராஜேஷ்குமார், திரு வன்னியரசு உள்ளிட்டோர் இக்குழுவில் இடம்பெற்றுள்ளனர். சட்டப்பேரவை கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது உள்ளிட்டவை குறித்து இக்குழு முடிவெடுக்கும். தேர்தல் வாக்குறுதிகளை தவிர்ப்பதற்காகவே தாவேக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட்டுள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு, தமிழ்நாட்டின் நிதிநிலை குறித்து ஏற்கனவே நிதிநிலை அறிக்கையில் தெளிவாக விளக்கப்பட்டிருப்பதாகவும் கூறியுள்ளார். மத்திய அரசு அனுமதித்த அளவுக்குள்ளேயே தமிழக அரசின் கடனளவு உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். எந்த அரசாக இருந்தாலும் கடன் வாங்குவதை தவிர்க்க முடியாது என்றார். அஇஅதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்த மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம், அம்பாசமுத்திரம் ஆகிய 4 சட்டமன்ற தொகுதிகளில் இடைத்தேர்தல் அறிவிப்புக்கு தடை விதிக்க இயலாது என சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துள்ளது. தகுதி நீக்க கோரிக்கை நிலுவையில் உள்ள நிலையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் 4 பேரின் ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கு எதிராக அஇஅதிமுக தொடர்ந்த வழக்கில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் உயர்கல்வி சேர்க்கை வழிகாட்டுதல் ஆலோசனை மையம் செயல்பட்டு வருவதால் மாணாக்கர் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் கேட்டுக்கொண்டுள்ளார்.
3: 12 வகுப்பில் தேர்ச்சி பெற்ற, தேர்ச்சி பெறாத மற்றும் பள்ளியில் இடைநின்ற மாணவர்கள் அனைவரும் இந்த ஆலோசனை மையத்தின் சேவைகளை பயன்படுத்திக் கொள்ளலாம். குறிப்பாக பெற்றோரை இழந்த குழந்தைகள், மாற்றுத்திறனாளி மாணவர்கள், ஒற்றை பெற்றோர் குழந்தைகள், பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள், பழங்குடியினர், ஆதி திராவிடர் மற்றும் பிற நலிவுற்ற மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்வதற்கு சிறப்பு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு ஆலோசனைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் உயர்கல்வி சேர்க்கைக்கு தேவையான சான்றிதழ்கள் பெறுவது தொடர்பாகவும் கல்வி கடன் பெறுவது தொடர்பாகவும் வழிகாட்டுதல் வழங்கப்படும்.
0: நாகை மாவட்ட ஆதி திராவிடர், பழங்குடியின இளைஞர்கள் தாட்கோ மூலம் அளிக்கப்பட உள்ள திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கு விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
4: தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் மூலமாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு பல்வேறு திறன் அடிப்படையிலான பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் தாட்கோ மற்றும் தனியார் நிறுவனம் இணைந்து பழங்குடியின இளைஞர்களுக்கான இந்த

0: வழங்கப்படுள்ளது. இந்த பயிற்சியினை பெற ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினராகவும் பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மின் மற்றும் மின்னணுவியல் இன்ஜினியரிங் பொறியியல் படிப்பில் தேர்ச்சி பெற்றவராகவும் இருக்க வேண்டும். வயது வரம்பு 18 முதல் 35 வயது வரை உள்ளவர்கள் இதற்கு தகுதியானவர்கள் ஆவார்கள். நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ்.
1: லக்னோவில் ஆப்கானிஸ்தானிற்கு எதிரான 2வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்யும் இந்தியா சற்று முன் 5 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 36 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக டாஸ் வென்ற ஆப்கானிஸ்தான் முதலில் பந்து வீச தீர்மானித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி, அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இடையிலான முக்கிய பேச்சுவார்த்தைகள் இன்று பிரான்சில் நடைபெறுகிறது. தேச மக்களுக்கு அரணாக திகழும் வகையில் நாட்டின் பாதுகாப்பு கட்டமைப்பு கடந்த 12 ஆண்டுகளில் மறுவடிவமைக்கப்பட்டதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பெருமிதம் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உரையுடன் நாளை தொடங்குகிறது. தேர்தல் வாக்குறுதிகளை தவிர்ப்பதற்காகவே தாவேக அரசு வெள்ளை அறிக்கையை வெளியிட்டுள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. லக்னோவில் ஆப்கானிஸ்தானிற்கு எதிரான 2வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்தியா சற்று முன் 5 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 36 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: நேரம் 1:55. இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை. நேயர்கள் இனி கேட்கலாம் மெல்லிசை.

0: நேரம் 2 மணி. இது ஆகாஷ் வாணியின் காரைக்கால் பண்பலை. லஞ்ச் பிரேக்.
1: கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்குறோம். ஒரு ஒரு வருஷமும் புது புது விஷயங்களை வந்துட்டு நாங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணி பேஷண்டோட கஷ்டங்களை குறைக்கிற மாதிரி இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸ் வந்துட்டு உள்ளுக்கு கொண்டாந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு நேயர் வந்து கேட்ட கேள்விக்கு பதில் அளிக்கிறேன். ஒரு நேயர் என்ன கேட்டிருக்காருன்னா, டாக்டர், இந்த மாதிரி புது தொழில்நுட்பம்னு சொல்றீங்க, நவீன முறையில சிகிச்சை செய்யறேன்னு சொல்றீங்க, ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைன்னு சொல்லி செய்யறீங்க, இது எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பயங்கர செலவாவது, காஸ்ட்லியா இருக்கு, இது செய்யறதுனால எங்களுக்கு என்ன நன்மை டாக்டர், இல்ல உங்களுக்கு மட்டும்தான் நன்மையா அப்படின்னு கேக்குறாரு. பயங்கர இந்த கேள்வியில பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மெசேஜ் என்னால கொடுக்க முடியும். அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் ட்ரீட்மெண்ட் வந்துட்டு மாறிட்டேதான் வந்துட்டு இருக்கு. எப்படி காலத்துல மொபைல் போன்ல இருந்து ரிங் போன்ல இருந்து மாறி இப்ப செல்போன் வரைக்கும் மாறிடுச்சோ, நாளைக்கு வந்துட்டு செல்போனே தேவை இருக்காது, ஜஸ்ட் ஒரு காதல ஒரு இயர்போன் ஒண்ணு வச்சுட்டு அதே போனா மாறிடும். அந்த மாதிரியான தொழில்நுட்ப வளர்ச்சி இருக்கும்போது நம்ம அதனுடைய பயன்களை வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நமக்கே தெரியும், செல்போன் வந்துட்டு புதுசா வரும்போது பயங்கர காஸ்ட்லியா இருந்துச்சு. 100,000 பேர்ல ஒருத்தருக்கு மட்டும்தான் செல்போன் இருந்துச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிராமத்துல இருக்கிறவங்க, காய்கறி விற்கிறவங்க, தெருவில் இருக்கிறவங்க, எல்லாத்துலயும் யார்கிட்டயாவது போன் இல்லாம இருக்காங்களா, எல்லாருக்கிட்டையும் இருக்கு. அதே மாதிரிதான் ஆரம்பத்துல ஒரு புது நவீன அறுவை சிகிச்சையோ முறையோ இல்ல ஒரு காஸ்ட்லியான ஒரு இன்ஜெக்ஷனோ பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் எப்பவுமே விலை அதிகமாக தான் இருக்கும். ஆனால் மக்கள் நிறைய பயன்படுத்த இந்த ட்ரீட்மெண்ட்ஸினுடைய காஸ்ட் வந்து குறையும். உதாரணத்துக்கு ஒரு 3 வருடங்களுக்கு முன்னாடி இந்த ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை வந்துட்டு நாங்கள் தமிழகத்தில் தலை சிறந்த ஒரு சென்டராக நாங்கள் இருந்தோம். நிறைய பேர் பயனடைஞ்சாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஹாஸ்பிட்டலில் இப்போ புரிஞ்சிருச்சு அவங்களுக்கு, ஆரம்பத்தில் அவங்களுக்கு அந்த ரோபோட்டிக் அறுவை சிகிச்சையினுடைய பயன் புரியல. அவங்க யோசிச்சாங்க, இந்த அளவுக்கு செலவு பண்ணி ஒரு மிஷினை வாங்கி போடணுமா, பேஷண்ட் வருவாங்களா, அவ்வளோ செலவு பண்ணுவாங்களான்னு யோசிச்சாங்க. ஆனால் 3 வருடங்களில் நாங்கள் அவ்வளோ ஆப்ரேஷன் பண்ணிட்டோம், நிறைய பேஷண்ட்டுக்கு நல்ல எஃபெக்ட் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ நாளுக்கு நாள் மக்கள் வந்துட்டு புரிய ஆரம்பிச்சிருச்சு அவங்களுக்கு, ஒரு ரோபோட்டிக் சர்ஜரினா எங்களுக்கும் பயன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஹாஸ்பிட்டலும் ரோபோட்டிக் சர்ஜரியில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுதான் டெக்னாலஜியினுடைய ஒரு மறுபிறவின்னு வச்சுக்கோங்க. ஆரம்பத்தில் எப்பவுமே காஸ்ட்லியாக இருக்கிற பொருள் இன்னைக்கு இப்போ எல்லாத்துலேயும் இருக்கிறதுனால அதே அறுவை சிகிச்சை முறையை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக காஸ்ட் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஏன் எங்களுடைய காஸ்ட்டும் குறைஞ்சிக்கிட்டே வருது. நிறைய பேர் இந்த முறைகளை பயன்படுத்த காஸ்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எப்பவுமே குறையும். ஸோ ஆரம்பத்தில் வேணால் இந்த மாதிரி டெக்னாலஜி நமக்கு கைக்கு எட்டாத அளவுக்கு இருக்கலாம், ஆனால் இது சக்சஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும்தான் நாளடைவில் நிறைய பேர் அதை வந்துட்டு புரிஞ்சு அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணுவாங்க, அப்போ தான் செலவும் குறையும்.
2: நேயர்களே, புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க, 7373 23 33 33. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. ஏதாவது கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.
3: இதுவரை கேட்டது நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். தரம், தனித்துவம், தனி கவனம்.

0: மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: லஞ்ச் பிரேக்கில் நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம் அச்சாணி. கிராபிக்ஸ் டிசைனிங் மற்றும் அச்சுத்தொழில் செய்து வரும் மயிலாடுதுறை மாவட்டம் மாங்குடி எஸ் அகஸ்டின் ராஜ் அவர்கள் பங்கு பெறும் நேரலை. நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி நடத்தும் நான் ஆர்ஜே தீபா சந்திரசேகர். வணக்கம் சார்.
2: வணக்கம் மேடம்.
1: இப்போ கிராஃபிக் டிசைன் அப்புறம் அச்சுத்தொழில் இது வந்து நீங்கள் செஞ்சுட்டு வரீங்க இல்லைங்களா?
2: ஆமாம்.
1: இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து உங்களுடைய தொழில் அனுபவங்களை வந்து நீங்கள் நேயர்களுக்காக பகிர்ந்துக்கலாம். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் சொல்லி.
2: கண்டிப்பாக மேம். மேம், நம்மளுக்கு வந்து மாங்குடி மேம் ஊர் மயிலாடுதுறை மாவட்டம்.
1: சரி.
2: ஸோ அந்த அப்பா வந்து காலேஜ் ஒர்க் பண்ணுறப்பல, அம்மா வந்து வீட்டில் ஹோம் மேக்கராகவில், தம்பி வந்து ஃபாரினில் ஒர்க் பண்ணுறப்பல,
1: சரி,
2: ஒய்ஃப் வந்து ஹோம் மேக்கராக அவங்க. ஸோ நான் வந்து ஃபேமிலி ஒன்றா கூட்டு குடும்பமாக இருக்கும் இப்போ வரைக்கும். ஸோ இந்த ஒர்க்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 இயர்ஸாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒர்க் மேம் நான் டோட்டலாகவே. ஸோ பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா போயிட்டு, ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் இதாக இருந்தாலும் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா போயிட்டு இருக்கு மேம். அது கொஞ்சம்
1: எப்படி உங்களுக்கு இந்த கிராஃபிக்ஸ் டிசைனில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு?
2: இல்லை, ஸ்டார்டிங்லேருந்து எனக்கு சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா எனக்கு கம்ப்யூட்டர் மேலே வந்து எப்போதுமே எனக்கு வந்து ஒரு ஒரு ஆசை எப்போதுமே. அது
1: சரி,
2: அது கற்றுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய ட்ரை பண்ணால் கிடைக்கல. அது ஒரு +1 +2 வந்து நான் வந்து படித்து வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் தான் படித்தேன். ஸோ அந்த டைமில் தான் வந்து எனக்கு கம்ப்யூட்டர் கொஞ்சம் மற்ற சப்ஜெக்ட் பார்க்கும்போது எனக்கு கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணும்போது படிக்கும்போது எனக்கு கொஞ்சம்
1: ஈஸியாக
2: தெரிஞ்சுது. ஸோ அதுலேருந்து அப்போ ஆரம்பித்தது தான் அது. ஸோ அதுலேருந்து நிறைய நான் கற்றுக்க ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கப்புறம் நான் கம்ப்யூட்டர் சம்மந்தமாகவே படித்தேன். எங்கள் ஒரு தனியார் ஒரு பாலிடெக்னிக் கல்லூரியில் படித்தேன்
1: தனியாக.
2: ஸோ அங்கேயும் நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படித்தேங்க. ஸோ அதை முடிச்சுட்டு அங்கேயும் நான் தனியாக தனிப்பட்ட முறையில் வந்து ஒரு கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் படித்தேன். படிச்சுட்டு இருக்கும்போது இடையில கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்கும்போது கம்ப்யூட்டர் சர்வீஸ் இது எல்லாமே போயிட்டு
1: இருப்பான்னு.
2: ஸோ அது கற்றுட்டு இருக்கும்போது தான் இப்போ எனக்கு இந்த இடையில அந்த நிறைய பேர் கேட்பாங்க கொஞ்சம் டிசைன் பண்ணி தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக நான் வந்து தனிப்பட்ட முறையில் இதை கவனம் செலுத்தி எடுத்துக்கிட்டதான் அந்த ஃபோட்டோஷாப்பு தனியாக கற்றுக்கிட்டது. தனி வெளில எங்கேயுமே படிக்கல வரும். ஸோ அந்தமாதிரி நானே ஒவ்வொரு விஷயமா பார்த்து பார்த்து ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டு இருக்கும்போது தான் எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய கிடைச்சிது எனக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு தனியார் தொண்டு நிறுவனத்தை ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது சனியார் எப்பவுமே லீவ் இருக்குது எனக்கு எப்பவுமே. ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒர்க்கில் எடுத்து நான் கொஞ்சம் பண்ணுவேன். ஸோ இருக்கிற ஏர்னிங்ஸோட இதில் கொஞ்சம் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருந்துச்சு எனக்கு. ஸோ அதுக்கப்புறம் நிறையா சரி தனியாக நம்ம வந்து ஒரு கடை வச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் கொஞ்சம் ஃபினான்ஸ் இஷ்யூஸ்னால வைக்க முடியல. திரும்பி மறுபடியும் வேற இடத்துக்கு மாறி இருக்க ஒரு இடத்துல ஒர்க் பண்ணோம். அங்கேயும் நல்லா கொஞ்சம் ஆபத்து கிடைச்சது. கம்பெனி சம்பந்தப்பட்ட போஸ்டர்ஸ்லாம் அங்கே ரெடி பண்ணேன். ஸோ அதுதான் வந்து நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சம் கற்றுக்கிறதுக்கு ஒரு வழி அதான் கிடைச்சது நம்மளுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு லோன் கேட்டிருந்தேன். அது கிடைச்சது எனக்கு. ஸோ அதை வைக்கும் போது தான் எனக்கு என்ன ஆச்சுன்னா இப்போ இது மாதிரி ஒரு ஃபுல் டைம் இதில் ஒர்க் பண்ணுற மாதிரி நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது மூலமாக எனக்கு ஆர்வம் வந்தது காரணம் தான். ஸோ இன்னும் கற்றுக்கிட்டு தான் இருக்கானு. ஸோ நம்ம எதுவும் வந்து நான் ஃபுல் ஃபுல்லாக தெரியும்.
1: கம்ப்யூட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டே டு டே நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ஒன்று ஒன்றும் புதுசு புதுசாக வரும்போது மக்களும் அதை எதிர்பார்க்குறாங்க இல்லையா?
2: கண்டிப்பாக.
1: அதனால் நீங்கள் புதுமையாக கொடுத்துட்டே இருக்கணும்னா எப்போவுமே அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கணும். சரி, ஓகே. நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்கலாம். உங்களுக்கு பிடித்த பாடல் சொல்லுங்கள்.
2: தர்மதுரை படத்துலேருந்து ஆண்டிப்பட்டி அந்த சங்கம்.
1: சரி.

0: கோபால் பீட்ரூட் பேஸ்ட் இதில் உள்ள
1: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
0: புதிய கோபால் பீட்ரூட் பேஸ்ட்,
1: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் பீட்ரூட் பேஸ்ட்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரக

0: நேயர்களே, உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸ் காரைக்கால் வழங்கும் உழவர்களுக்கு
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 மயிலாடுதுறை தீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நீடூர் வழங்கும் இன்சொல் அமுது.
3: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
4: பல பாட பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
5: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய்.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசந்தளிர். மளிகை பொருட்களை மலை விலையில் அலிச்செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
6: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: இன்றைய அச்சாணி நிகழ்ச்சியில் கிராபிக் டிசைன் மற்றும் அச்சுத்தொழில் செய்து வரும் மயிலாடுதுறை மாவட்டம் மாங்குடி எஸ் அகஸ்டின் ராஜ் அவர்கள் தன்னோட அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துட்டு இருக்காங்க. இப்போ கிராஃபிக்ஸ் டிசைனில் வந்து ஒருத்தர் ஷைன் பண்ணணும் அப்படின்னா என்ன முக்கியமான இது என்ன தேவைப்படுது?

0: கிரியேட்டிவிட்டிங்கிறது ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு.
1: சரி,
0: ஏன்னா அது கிரியேட்டிவிட்டி இல்லாமல் அதை நம்ம செய்ய முடியாது.
1: முடியாது.
0: அந்த ப்ளஸ் அது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அனுபவம் மூலமாக ஒரு இடத்த கற்றுக்கணும். அதில் சொந்தமாக நம்ம கற்றுக்கிட்டு செய்யணும் அப்படின்னு நம்ம என்றைக்கும் நம்ம நினைக்கக்கூடாது. ஏதோ ஒரு இடத்துல ஏற்கனவே ஒர்க் பண்ணணும், ஒர்க் பண்ணி சில ஸ்கில்ல கற்றுக்கிட்டு தான் அது உள்ளே வரணும். கற்றுக்காமல் உள்ளே வந்தோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் அது. ஸோ ஏன்னா பல இடத்துல நிறைய இடத்துல கொஞ்சம் வெளியில் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அங்கே என்னென்ன பண்ணுறாங்க, போகிறாங்க வராங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நம்மளால் வந்து
1: என்ன ப்ளஸ்
0: என்ன மாதிரி தெரிஞ்சுக்க முடியும், கஸ்டமர்ஸோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்படி. ஏன்னா ஒரு கஸ்டமர் வந்து ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, நிறைய கஸ்டமர்ஸ் நிறைய மாதிரி இருப்பாங்க. சில பேர் கோவமாக வருவாங்க, சில பேர் கொஞ்சம் இதாக வருவாங்க, நிறைய விதமான அவங்க எல்லாரையுமே ஹேண்டில் பண்ணணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தொழிலுக்கு வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பொறுமை ரொம்ப முக்கியம். பொறுமையாக நம்ம ஒர்க் பண்ணால் மட்டும்தான் பண்ண முடியும். ஏன்னா கஸ்டமர்ஸ் வந்து அவங்க அர்ஜென்ட்டாக பண்ணுவாங்க, அவங்களோட தனிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். அப்போ வந்து நம்மளோட இதை பேச போகும்போது நம்மளுக்கு கொஞ்சம் சில இதாகும், மனசு கஷ்டமெல்லாம் ஆகும். அதெல்லாம் பார்க்காம அவங்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒர்க் பண்ணணும். முதல்ல ஏன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இதுதான், கிராஃபிக் டிசைன்ஸ் அப்படின்னு நம்ம ஒர்க் பண்ண நம்ம உள்ளே வந்துட்டாலே பொறுமை ரொம்ப முக்கியமான விஷயம். பொறுமை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து நம்ம வந்து வெற்றி அடைய முடியாது, அதுக்கு வாய்ப்பே ரொம்ப கம்மி. அடுத்தது தான் நமக்கு எல்லாமே ஸ்கில் தான். அதுக்கு தனி இதுக்கு தனியாக படிக்கணும் அப்படின்னா டிடிபி படி, டிடிபின்னு இருக்கு, டெஸ்க்டாப் பப்ளிஷிங் சொல்லிட்டு படிக்கலாம். தனியாக பண்ணுற போல படிச்சுட்டு வரலாம். ப்ளஸ் மெயின் விஷயம் என்ன அப்படின்னா, படிப்புங்கிறத விட ப்ராக்டிக்கல் நாலேஜ் ஸ்கில் தான் மெயின் ஸ்கில். ஏன்னா படிச்சுட்டு அப்படியே வந்து ஒர்க் பண்ண முடியாது. நம்ம வந்து ஒரு ஒரு இப்போ ஒரு கலர் நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்க, கலர் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா எப்படி கலர் வரும் போகும் வரும் அப்படிங்கிறத அவங்க வந்து செஞ்சுக்காங்க. மாதிரி இதையும் நம்ம அது மாதிரி ஒரு கிரியேட்டிவிட்டி நம்ம பண்ணால் தான் ஒரு இதை உருவாக்க முடியும். ஒரே மாதிரி பண்ணோம் அப்படின்னா வராது.
1: சரி, இப்போ ஒரு ஒரு லோகோ டிசைன் பண்ணோன்னு வச்சிங்களேன், அதுக்கு பேசிக் விதிமுறைகள் என்ன, எப்படி பண்ணலாம்?
0: இல்லை இப்போ லோகோ பண்ணோம் அப்படின்னா, ஸோ அவனுடைய என்ன ப்ராடக்ட் இது, என்ன இன்ட்ரெஸ்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, லோகோ டிசைனர் அப்படின்னா தனியாக அதுக்கு தனியாக ஒரு குரூப் இருக்காங்க. அதுக்கு தனியாக இப்போ தனிப்பட்ட நம்ம பண்ணலாம், அப்போ வேணாம் பண்ணலாம். ஆனால் அதை ஃபுல்ஃபில் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு இல்லஸ்ட்ரேட்டர் ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்குன்னு தனிப்பட்ட ஒரு இண்டஸ்ட்ரீஸ் இருக்காங்க. ஸோ அவங்க தான் அது தனிப்பட்ட முறையில் அந்த லோகோ பண்ணுவாங்க. லோகோ பண்ணணும் அப்படின்னா இப்போ என்ன, இப்போ ஒரு ஹோட்டல் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஹோட்டலுக்கு உள்ள அந்த செப்பரேட் லோகோஸ் அதை போட்டு அந்த பேக் ட்ராப் போட்டு அந்த மாதிரி பண்ணால் தான் அவங்களுக்கு அதுக்கான ஒரு ஒரு வடிவமைப்பு கிடைக்கும். ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் ஓல்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சும்மா பேர் சும்மா கடை பேர் சும்மா ஸ்டைலாக இது அப்படி வந்துடலாம். ஆனால் இப்போ அப்படி எல்லாமே என்னன்னா எல்லாமே கர்விங் அந்த லெவலில் போனதுனால இப்போ எல்லாமே அட்வான்ஸாக லோகோ அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. ப்ளஸ் என்னென்னா இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்போ மேக்ஸிமம் லோகோ பண்ணோம் அப்படின்னா ஏஐயில் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க மேக்ஸிமம் எல்லாமே. இப்போ
1: ஆமாம், இப்போ நீங்கள் சொன்னதும் அடுத்து கேள்வி ஒன்று ஞாபகத்துக்கு வருது. இப்போ ஏஐ அப்படிங்கிறது வந்து அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இது கிராஃபிக்ஸ் துறையை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது, ஒரு சவாலாக இருக்கா இல்லை பாதிப்பு இருக்கா, உங்களோட கருத்து என்ன?
0: பாதிப்புன்னு கண்டிப்பாக சொல்ல மாட்டோம் மேம். ஏன்னா வந்து என்னென்னா ஏஐங்கிறது கொடுக்கட்டே ப்ராம்ப்ட் மூலமாக கொடுக்குறது. நம்ம என்ன நமக்கு என்ன மாதிரி வடிவமைப்பு தேவைங்கிறத நம்ம வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மூலமாக நம்ம கூகுள் ஜெமினிலேயோ அல்லது மற்ற சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது அதில் பண்ணியோ பண்ணலாம் நம்ம. ஆனால் பண்ணாலுமே ஒரு கஸ்டமர் வந்து விரும்புகிறது என்னங்கிறத பொறுமையாக செய்ய வேண்டிய இடம் என்ன, ஸ்டுடியோ தான் அது. நீங்கள் ப்ராம்ப்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னாலும் அதில் வரக்கூடிய அது என்ன கொடுக்குதோ அதுதான் வரும் உங்களுக்கு. ஆனால் ஒரு குறிப்பிட்ட வைப்ரண்டான ஒரு ஒர்க்கு வரணும் அப்படின்னா நம்ம வந்து கிராஃபிக் டிசைன்ஸ் பண்ண முடியும் தான். ஸோ அதனால வந்து ஏஐயில் பண்ணுறது வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக பாதிப்புன்னு சொல்ல மாட்டானு, ஆனால் ஒரு 20% பாதிப்பு மட்டும் தான் சொல்லுவானா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பிரிண்டிங் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஒர்க் பண்ணுறோம், ஆனால் ப்ராம்ப்ட் கொடுத்து பண்ணுறதுனால நம்ம ஒர்க்கு பண்ணும்போது நம்ம டிசைனிங் காஸ்ட்டுங்கிறது நம்மளுக்கு கம்மியாயிடுது நம்மளுக்கு. ஸோ பிரிண்டிங் மட்டும் போகிறதுனால நமக்கு கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கு தான். ஆனால் வந்து பெரிய லெவலில் பாதிப்பு அப்படின்னா கண்டிப்பாக அது வாய்ப்பு இல்லை மேம். அது
1: இன்னொரு பாடல் கேட்கலாம், என்ன பாடல் கேட்கலாம் சொல்லுவோம்?
0: உல்லாசப்பறவை சாங்ஸ், தேவிகராகவும் சாங்கம்.
1: ஓகே.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அச்சாணி. சார், இப்போ அந்த கிராஃபிக்ஸ் டிசைன் பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா, இது வரைக்கும் இது இல்லாம நீங்க அச்சுத்தொழிலும் வந்து செய்யறதா வந்து சொல்லிருக்கீங்க, அதுல என்ன மாதிரியான வேலைகள்லாம் எப்போல இருந்து செய்ய ஆரம்பிச்சீங்க, அதை பத்தி சொல்லுங்க.
1: இது வந்து காலகட்டத்தில் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேனர் தான் மட்டும் பண்ணிட்டு இருந்தோம், பேனர் அந்த மாதிரி இந்த மல்டி கலர் ஒர்க்கும் பண்ணிட்டு இருந்தோம்.
0: சரி.
1: ஸோ ஒரு 1 இயர் 2 இயர் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பத்திரிக்கை ஒர்க்கும் பண்ணிட்டோம். ஸோ இந்த பத்திரிக்கைலாம் பண்ணும்போது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெஸ்ஸு தான் வரும், நீ சொல்றீங்க அந்த அச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அச்சுலாம் வரும். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அச்சுங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அச்சு தொழிலுங்கிறது வந்து எல்லா இடத்துலையுமே இருக்காது, ஒரு சில இடத்துல மட்டும் தான் இருக்கும். அச்சு கோப்பு தான் சொல்லுவாங்க, அப்போலாம் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம், ஆனால் எப்படி செஞ்சான்னு தெரியல, உண்மையில அவங்களாம் பாராட்டணும் அதெல்லாம். ஏன்னா வந்து ஒரு பத்திரிகை உருவாக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு அச்சு அந்த ஒவ்வொரு எழுத்தையும் சேர்க்கணும், திருமண அழைப்புதல் அப்படின்னா தீ ரூ மன அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு லைனாக செட் பண்ணணும். செட் பண்ணி அதில் உள்ள இந்த நீங்கள் பார்த்துக்கலாம் அவ்வளோகான ஒரு ஒரு பத் நீங்கள் ஜென்ரலாக பார்த்துருப்பீங்க ஒரு பத்திரிக்கை அப்படின்னா எவ்வளோ உள்ள மேட்ரு இருக்குது, என்னென்ன இருக்குது, சொந்தக்காரங்க பேர் இருந்து அவ்வளோ பேர் கொடுப்பாங்க, அதையும் ஒவ்வொன்றா செட் பண்ணி அந்த சைஸ் வாயை செக் பண்ணி ஒவ்வொன்றா அடுக்கி அதை செஞ்சு அதை வந்து கஸ்டமருக்கு பிரிண்ட் போட்டு கொடுக்கணும். ரொம்ப கஷ்டமான விஷயம், ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாச்சு. இப்போ நம்ம என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம்னா லேசர் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம், ஜஸ்ட் ஒரு பட்டர் ஷீட் சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு பிரிண்ட் எடுப்போம், பிரிண்ட் எடுத்து நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா ஹீட்டிங் பண்ணி நம்ம எத்தனை பிரிண்ட் நமக்கு வேணுமோ அத்தனை பிரிண்ட்டில் நம்ம செட் பண்ணிவிட்டு நம்ம மிஷினில் செட் பண்ணிட்டு நம்ம செட் பண்ணிட்டு பிரிண்ட் ஓட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக பிரிண்ட் வந்துடும். கிட்டத்தட்ட ஒரு பிரிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நாளே வாங்கிடலாம், ஆனால் அப்போ உள்ள டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வாங்க முடியாது, மேக்ஸிமம் 5 டேஸ் டைம் எடுத்துப்பாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி போயிட்டு இருக்குல்ல உங்களுக்கு, அந்த லேசர் டெக்னாலஜி வந்ததுனால ஸோ மாஸ்டர்ஸுங்கிற ஒரு மெத்தட் வந்ததுனால ஈஸியாக இன்னைக்கு இப்போ நம்ம ஒரு 1 ஹவரில் நம்ம வந்து ஒரு சின்னதாக நோட்டீஸ் கோயில் நோட்டீஸ் இருக்கு இல்லையா, இந்த கோயில் நோட்டீஸ் சின்னதாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டைப் பண்ணி பண்ணுறோம் அப்படின்னா அது ஓகே கஸ்டமர்

0: ஓகே பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்த ஒரு 10 நிமிஷத்துலேயே மாஸ்டர் எடுத்துடலாம். மாஸ்டர் எடுத்து நம்ம பிரிண்ட் 1 ஹவரில் ஓட்டி கொடுத்துடலாம். ஸோ அந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ உண்மையிலே சொன்ன போனால் வளர்ச்சிக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்லாம் இப்போதைக்கு.
1: இல்லை நீங்கள் சொல்லும்போது எனக்கும் ஞாபகம் வருது. இப்போ நான் வந்து ஜேர்னலிசம் மாஸ் கம்யூனிகேஷன் படிக்கும்போது அந்த சிலபஸ்லேயே வந்து படித்த ஞாபகம் வந்தது. அதாவது ஒவ்வொரு எழுத்தையும் வந்து அந்த மெட்டல் சின்ன இதில் எடுத்துட்டு அதை வந்து கையாலேயே வந்து செஞ்சு ஒரு ஒரு வேர்டு செய்கிறதுக்கே அவ்வளோ நாள் ஆகும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அது வந்து ஒரு பிளேட்டில் அடுக்கி அதை மைய வந்து அதுல பண்ற மாதிரி வச்சு மாதிரி நிறைய அந்த காலத்துல அந்த லெஜெண்ட்ஸ் தான் அவங்க எல்லாம். அவங்க வந்து நிறைய அவங்க சொத்தையே வந்து அதுக்காக கொடுத்த மாதிரி எல்லாம் கூட படிச்சிருக்கோம். அந்த ஒரு சின்ன ஒரு இது செய்யறது தான், அதுவும் வந்து ஒரு பைபிள் தான் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் படிச்சிருக்கேன். ஓகே, அச்சுத்தொழில் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமானது ஒரு விஷயம் தான். ஆனாலும் அது இப்போவும் வந்து இப்போ உள்ளதும் கொஞ்சம் கஷ்டம் தானே.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம். ஏன்னா வந்து அது எப்படி கஷ்டமாகும் அப்படின்னா, இப்போ ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு இன்றைக்கே வேணும் அப்படின்னு சொல்லுறது கேட்பாங்க, சில அர்ஜென்ட் வந்து கேட்பாங்க அன்றைக்கி. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம வந்து மற்றவர்க்கெலாம் பண்ணிட்டு அன்றைக்கி நம்ம அதை டைப் பண்ணும்போது, ஏன்னா நம்மளுக்கு மற்ற ஒர்க்கும் பண்ணிக்கிட்டு, ஏன்னா நமக்கு அந்த ஒர்க்கு வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் டைம் எடுக்கும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1 ஹவர் 1.5 மணி நேரத்தை முடிச்சு கொடுத்துருவோம். ஸோ அதில் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான் அதில் வந்து நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஏன்னா எல்லா இடத்தையும் பார்த்தோன்னா இப்போ எனக்கு எல்லா ஒர்க்குமே கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா நாங்கள் வந்து ஒரு கம்ப்யூட்டர் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு பத்திரிக்கை பண்ணு போகணுன்னா ஒரு 1 ஹவர் உட்காந்துருணும். ஸோ பேக் பெயின்லேருந்து எல்லாமே நம்மளுக்கு வர வைக்கும். ஏன்னா தொடர்ந்து கண்டினியூவாக நம்ம உட்காந்துருக்கும் போது ரொம்ப கஷ்டமான விஷயம் அது. அதே நம்ம விஷன்ஸ் நம்ம இது நம்ம டிஸ்பிளே பார்த்துட்டு கண்டினியூவாக பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம நம்ம ஒர்க் பண்ணுறது எல்லாமே ஒயிட் கலர் பேப்பர்லாம் ஒர்க் பண்ணுறோம். நம்ம டிஸ்பிளே ஒயிட் கலரில் தான் நம்ம ஒர்க் பண்ணுறோம். ஸோ அது ஃபுல்லாக பார்த்துட்டே இருக்கும்போது அந்த ஆப்செட் ஒர்க்குங்கிறது கொஞ்சம் ஒரு கஷ்டமான விஷயம் தான். ஸோ நைட்டு போயிட்டு நம்ம தூங்கினா கூட நம்ம கண்ணை மூணுனா அப்படின்னா ஒரு மாதிரி பிரைட்டாக இருக்கும் நம்ம கண்ணு கூட அன்றைக்கி. அது நம்ம வந்து பேனர் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அது பெருசு தெரியாது. இது யூனிடேஷன் ஒர்க் அப்படின்னாலே நமக்கு வந்து மேக்ஸிமம் பேக்ரவுண்ட் ஒயிட்டில் வச்சா பண்ணுற மாதிரி இருக்கும் சூழ்நிலை வரும் எல்லாத்துக்குமே. ஸோ அதை பார்த்துட்டு நைட்டு தூங்கும் போது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கும் தூங்கும்போது.
1: என்னதான் நிறைய டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணுறாங்க, 20 செகண்டுக்கு ஒரு தடவை நீங்கள் கம்ப்யூட்டர்லாம் பார்க்குறவங்க கண்ணை பிளிங்க் பண்ணணும், மூடி திறக்கணும்னு. என்னதான் பண்ணாலும் அந்த லைட்டோட இது இம்பாக்ட் இருக்கதான செய்யுது. ஓகே, இப்போ டிஜிட்டல் மீடியா வளர்ச்சியால் வந்து அச்சுத்தொழில் எப்படி இருக்கு, சவாலாக இருக்கா எப்படி இருக்கு?
0: இல்லைம்மா அப்படிலாம் கிடையாது, ரெண்டும் சேம் தான். இப்போ பெரிய லெவலில் ஒன்றும் இல்லை. ஏன்னா வந்து அச்சுத்தொழிலுங்கிறது வந்து ப்ரெஸ் ரிலேட்டட் வருது. இப்போ வந்து கிராஃபிக் டிசைன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மல்டி கலர், நம்ம வந்து மேக்ஸிமம் அதை தான் அதையும் சொல்லுவோம். ஸோ மல்டி கலர் பத்திரிக்கை எல்லாமே வந்து கிராஃபிக் டிசைன்ஸில் வந்து சேர்ந்துடும் நம்மளுக்கு டோட்டலாகவே. ஸோ வந்து இப்போ வந்து ஒரு பொண்ணு அப்பளை வராங்க, எனக்கு வந்து இவங்க ஃபோட்டோ போட்டு எனக்கு பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம கிராஃபிக் டிசைன்ஸ் மூலமாக தான் நம்ம பயன்படுத்தி ஆகணுதை.
1: சரி,
0: நம்ம அச்சுத்தொழில் கொண்டு வந்தோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம வந்து இமேஜ் கொண்டு வர முடியாது அதில். ஸோ ஜஸ்ட் நம்ம ஜென்ரலாக பார்க்குற அந்த பத்திரிக்கை மட்டும்தான் நம்ம அந்த அச்சுத்தொழில் உள்ள கொண்டு வர முடியும்.
1: இப்போ மாணவர்கள் வந்து இந்த துறையில் போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க அப்படின்னா என்ன படிக்கணும், பேசிக்காக என்ன தெரிஞ்சிருக்கணும்?
0: கண்டிப்பாக இருக்க சொன்ன மாதிரி கண்டிப்பாக டிடிபி படிங்க நம்ம கண்டிப்பாக. எனக்கு டிடிபிங்கிறது என்ன அப்படின்னா ஃபோட்டோஷாப் பேஜ் மேக்கர் கோரல்ட்ரான் சொல்லுவாங்க. ஃபோட்டோஷாப் என்ன இதுக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னா டிசைனிங்காக யூஸ் பண்ணுறது தான். பேஜ் மேக்கருங்கிறது நம்ம நம்ம நம்ம வச்சிருக்க டாக்குமெண்ட் புக் இருக்கு இல்லையா, நம்ம வச்சிருக்க புக்கு நியூஸ் பேப்பரு எல்லா பப்ளிஷிங் ஃபார்மெட் எல்லாமே பேஜ் மேக்கர்லாம் பண்ணி ஆகணும் டோட்டலாகவே. கோரல்ட்ராங்கிறது உங்களுக்கு வந்து வடிவமைப்புக்குள்ளே எல்லாமே. ஸோ ஒரு ஐகான்ஸ் ரெடி பண்ணுறோம், நிறையா ஒர்க் பண்ணுறோம், வெக்டர் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறோம். ஸோ வெக்டர் இமேஜ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து கோரல்ட்ரா யூஸ் பண்ணலாம். கோரல்ட்ரா இப்போ நம்ம அதை தாம்பூல பையெல்லாம் போகிறோம் இல்லையா, தாம்பூல பைய லோகோ டிசைன்ஸு. ஸோ அந்த மாதிரி கேட் டிசைன்ஸு பேசிக் எல்லாமே நம்ம வந்து கோரல்ட்ரா பண்ணலாம். மெயின் விஷயம் என்னென்னா கோரல்ட்ராவில் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா பிக்சல் நம்மளுக்கு உடையாது. உங்களுக்கு நம்ம எவ்வளோ வந்து ஜூம் பண்ணி பார்த்தாலுமே பிக்சல் நம்மளுக்கு கட் ஆகாது, ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு ரெசல்யூஷனாக வரும். உங்களுக்கு பேஜ் மேக்கரை பொறுத்த வரைக்கும் ஃபோட்டோஷாப்பில் கூடிய எந்த ஒர்க்குமே பேஜ் மேக்கரில் பண்ண முடியாது சொல்ல முடியாது. ஆனால் பேஜ் மேக்கரில் பண்ணால் அவுட் புட் நல்லாயிருக்கும். சைஸோ மெஷர்மெண்ட்டோ எல்லாம் வச்சு நல்லா பண்ணலாம். ப்ளஸ் நம்ம வந்து அதே ஒர்க்கு வந்து ஃபோட்டோஷாப்பில் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் அது கொஞ்சம் இருக்கும். ஏன்னா ஒன்றா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஃபோட்டோஷாப்பில் கஸ்டமைஸ் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். நம்மளுக்கு பிடிச்ச ஒர்க்கை நமக்கேற்ற மாதிரி ரிலேட்டடாக நம்ம ஒர்க் பண்ண முடியும். ஆனால் ஐகான் மெயின் ஐகான் பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் அதாவது ப்ரெஸ் ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது பேஜ் மேக்கர் தான். அது நம்ம ஆனால் நம்ம தான் ஆல்டர்னேட் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கான ஐகான் பார்த்தீங்கன்னா பேஜ் மேக்கர் தான் அது வந்து.
1: இன்னொரு பாடல் கேட்கலாம், ஒரு பாடல் சொல்லுங்கள்.
0: நீர்பறை சாங்கிலேயும் தேவன் மகளிர் சாங்கும்.
1: ஓகே,

0: நேயர்களே, உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்,
1: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம், தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர். நாளை மாலை 5 மயிலாடுதுறை ARC நடை செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாட்டு கேட்ட போட்டி. நாளை காலை 8 மயிலாடுதுறை ARC நடை செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சிகள். நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் தேநீர் நேரம்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
7: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
8: கோபால் பல் பொடி.
0: நேர்களை, இன்றைய அச்சாணை நிகழ்ச்சியில் கிராஃபிக் டிசைன் மற்றும் அச்சுத்தொழில் செய்து வரும் மயிலாடுதுறை மாவட்டம் மாங்குடி எஸ் அகஸ்டின் ராஜ் அவர்கள் தன்னோட அனுபவங்களை வந்து நம்ம கூட பகிர்ந்துட்டு இருக்காங்க. அடுத்து என்ன அப்படின்னா, அதாவது இப்போது கிராஃபிக்ஸ் டிசைன் பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. உங்களோட முதல் கிராஃபிக்ஸ் டிசைன் வேலை, அதுலேருந்து வந்து என்ன நீங்கள் கற்றுக்கிட்டீங்க? அதாவது கண்டிப்பாக நம்ம ஃபஸ்ட்டு ஒரு இது பண்ணுறோம் அப்படின்னா அது என்றைக்குமே நம்ம மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிடும். அந்த மாதிரி நீங்கள் என்ன வேலையை செஞ்சீங்க?
9: கண்டிப்பாக ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபோட்டோஷாப்பில் ஆர்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நண்பரோட கொடுத்தாப்புல, பிரகாஷ் நண்பர் அவர் தானே கொடுத்தாப்புல. ஸோ அவர் தான் வந்து என்னென்ன, அவர் சொந்த ஃபங்க்ஷன் ஒன்று, ஒரு காது குத்தி ஃபங்க்ஷன் ஒன்று, அவங்க அக்கா வீட்டில் ஒரு காது குத்தி ஃபங்க்ஷனு. ஸோ வந்து இது நீ பண்ணுற அப்படின்னாப்ல, இல்லை எனக்கு பயமாக இருக்கு, ஐயோ நான் எனக்கு மோசோட கற்றுக்கல, அதுக்குள்ளே வந்து ஏன் அப்படி கொடுக்குற அப்படின்னா, அதெல்லாம் மூலம் முடியும், நீ பண்ணுற அது நல்லாக்கும் நல்லா இல்லையோ நீ ஃபஸ்ட்டு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாப்புல. அப்போ ஒரு சாதாரண ஒரு கவர்மெண்ட் லேப்டாப் தான், அப்போ பெருசாலாம் ஒன்றும் இல்லை நம்மள்ட்டில், அந்தளவுக்கு ஸ்பீடாகவும் இருக்காது. ஸோ அதில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 4-5 டிசைன் பண்ணேன். ஸோ அது வந்து நான் பிரிண்ட் கொடுக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, நிறைய பேர் பார்த்துட்டு எனக்கு பயமாக இருந்துச்சு. ஸோ நம்ம ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கோம், கலரும் நல்லா இல்லை, பேக்ரவுண்டும் ஒன்றும் சரியாக வைக்கல, இது என்னடா அது இப்படி சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட உட்காந்துருந்தேன். ஸோ அப்போ தான் வந்து பார்த்து அந்த பிரிண்ட் போட்டு ஃப்ளக்ஸ் வாசலில் இருக்கும்போது பார்த்தாங்க, என்ன பார்த்தாங்கன்னா பார்த்துட்டு யார் பார்த்து பண்ண பையன் நல்லா பண்ணியிருக்காப்ல, கலர் ரொம்ப அதிகமாகவும் இல்லை நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டப்பல. ஸோ அப்போ தான் வந்து சரி ஓகே நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் தான் பண்ணேன். கண்டிப்பாக அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா ரொம்ப கஷ்டம் தான், அது வேறு லைனில் போயிருப்பானு கண்டிப்பாக வந்து. ஸோ நீ இது கொஞ்சம் நீ பண்ணு பரவாயில்ல அப்படின்னு சொல்லினால தான் என்னோட அவுட்புட்டும் அவங்க கஸ்டமர்ஸ்லாம் பார்த்துட்டு அல்லது அங்கே வந்த விசிட்டர்ஸ்லாம் பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, இது நல்லாயிருக்கு பா, அப்புறம் நல்லா தான் இருக்குது பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ ஸ்டார்ட் பண்ணால் தான் இந்த ஒரு ஃபீல் டைம்களுக்கு. ஸோ அதுதான் வந்து எனக்கு வந்து மெயின். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா உள்ளூர் வேலை தான் அதிகமாக எனக்கு. ஸோ உள்ளூர்லேயே நீ பண்ணு, அப்போ வந்து கடலாம் வைக்கலான்னு வீட்டில் இருந்தாங்க, வீட்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டு
0: தெரிஞ்சவங்க மூலமாக அந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தோம்.
9: ஆமாம், தெரிஞ்சவங்க பண்ணிகிட்டு இருந்தேன், அந்த மாதிரி கொடுப்பாங்க. பர்த்டே, சின்ன சின்ன ஃபங்க்ஷன், பர்த்டே, காதணி விழா அந்த மாதிரி ஃபங்க்ஷனு, அந்த மாதிரி ரொம்ப பெருசாக நம்மள்ட்ட தர மாட்டாங்க நம்பி, ஏன்னா இவ்வளோ செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு யாரும் தரமாட்டாங்க. சின்ன சின்ன ஃபங்க்ஷன் தெரிஞ்சவங்க மட்டும் கொடுப்பாங்க, சும்மா 10 பேனரு அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சு நான் வந்து கற்றுக்கிட்டு இருந்தேன் அதே மாதிரியும். ஸோ அதுக்கப்புறம் அதே மாதிரி இப்போ பத்திரிக்கை ஒர்க், அதே மாதிரி பத்திரிக்கை ஒர்க் அதே மாதிரி தான். நீ இப்போ ஒரு சில மெயின் விஷயம் என்ன அப்போ நான் சொந்த ஊர் தான் சொல்ல முடியும் கண்டிப்பாக. சொந்த ஊரில் கொடுத்ததுனால தான் நான் கண்டிப்பாக வந்து இன்றைக்கி வந்து நான் ஒரு கடை வச்சு இன்றைக்கி நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அவங்க என்ன நம்பினாங்க, என்ன நம்பி எனக்கு கொடுத்தாங்க. அதுமாதிரி இன்றைக்கும் சரி தான் சொந்த ஊர் ஆர்டர் என்ன விட்டு எங்கேயும் போகாது, சொந்த ஊர் நம்ம நம்ம பையன் இருக்காப்பா நம்ம மட்டும் கொடுப்போம் நம்ம அப்படி சொல்லிட்டு கொடுப்பாங்க.
0: நீங்களும் வந்து அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ்
9: கண்டிப்பாக கண்டிப்பாகமா கண்டிப்பாகமா. எப்போ நைட் 12 ஒரு மணியில் கண்டிப்பாக செஞ்சு கொடுத்தேன் இன்னி வரைக்கும் சரி தான். அது அமௌண்ட் இப்போ பொறுமையாக கொடுக்காங்களோ அது வேறு ரெண்டாவது விஷயம் நமக்கு. ஆனால் கண்டிப்பாக வந்து ஏன்னா நம்ம நம்பி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எனக்கு நான் நம்பி நம்ம, ஏன்னா யாரும் அவசியம் நம்ப மாட்டாங்க, இவ்வளோ முடியுமா முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ப மாட்டாங்க. நீ செய்ய நம்பி சொல்லிட்டு நம்பி நம்மள்ட்ட கொடுக்கும்போது தான் அந்த ஒர்க்கு நான் பண்ணி நான் ஆரம்பித்தேன். ஸோ அந்த மாதிரி படிப்படியாக பண்ணும்போது தான் நான் வந்து இன்றைக்கி இந்த இடத்துல நான் இருக்கேன் கண்டிப்பான.
0: இப்போ ஒரு டிசைன், இப்போ ஒரு இன்விடேஷனே நீங்கள் டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா எவ்வளோ நேரம் எடுக்கும்? ஒரு சும்மா சிம்பிளாக ஒரு பண்ணோன்னா எவ்வளோ நேரம்?
9: இல்லை சிங்கிள் கார்டு அப்படின்னா வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷம் பண்ணிடலாமோ, ஏன்னா பெருசாக ஒன்றும் அதில் வேலை இருக்காது அதில்.
0: சரி,
9: இதே வந்து ரிலேட்டிவ் பேர் போட்டு பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து டைம் கண்டிப்பாக இருப்போம், ஒன் டே அல்லது ஒன் ஹாஃப் இயர் டைம், ஒன் டே அல்லது ஒன்றரை நாள் டைம் எடுக்கும் கண்டிப்பாக. மேம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அது பண்ணுறதுங்கிறதோட கரெக்ஷன்ஸ் நிறையா உங்களுக்கு வரும். நம்ம ப்ரூஃப் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை வந்து திருப்பி திருப்பி நமக்கு கரெக்ஷன் வந்துட்டே இருக்கும். ஏன்னா நம்ம வந்து கையால் எழுதுறது வேற, டைப்பிங் பண்ணுறது வேற. நம்ம நானே பண்ணாலும் கண்டிப்பாக எனக்கு மிஸ்டேக் வரும். இப்போ நம்ம ஏதாவது டைப் பண்ணும்போது ஏதாவது சத்திங் அந்த குரல் நெடிலாம் கண்டிப்பாக விட்டுருவானு. ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் வரும்போது அதை மாற்றுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் கஸ்டமர் சைட்லேருந்து சில ரெக்யூர்மெண்ட் வரும், இந்த பேர் கொஞ்சம் மாற்றி விடு, அந்த பேர் மாற்று, அந்த பேர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து விடுன்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து நான் சொன்னது இல்லையா, பொறுமைங்கிறது முக்கியங்கிறது. ஆனால் இது ரொம்ப ஒரு பெரிய ஒரு வேலை, அந்த வேலை.

0: ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணி அதுல மாத்துங்க அப்படின்னு சொல்லும் போது எப்படி நம்ம மைண்ட் இருக்கும் புரிஞ்சுக்க முடியுது. இப்போ அடிக்கடி என்ன மாற்றங்கள் இப்ப கேக்குறாங்க, இப்ப இந்த மாதிரி பண்ணி கொடுங்க, இதை இப்படி சேஞ்ச் பண்ணுங்க, அப்படி சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு விஷயம்.
1: இப்ப வந்து பாத்தீங்கன்னா அச்சு தொழில பொறுத்தவரை எந்த இது இல்லாம எல்லாமே சேம் தான், இப்போ வரைக்கும் இது மாத்திரமா எதுவுமே இல்லை அப்படி இருக்கு. இப்போ அந்த கிராஃபிக் டிசைன்ஸ் பொறுத்த வரைக்கும் பேனர்ஸ் பார்த்துருக்கீங்களா? இப்போ நிறைய இடத்துல நீங்களும் பார்த்துருப்பீங்க, ஒரு மதுரை டிசைன்ல பண்ணிப்பாங்க, ஒரு கலர்ஃபுல்லா ஒரு மாதிரி கோட்லாம் போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் மூலம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் புதுசாக நம்ம கொஞ்சம் பட பண்ணும்போது எல்லாமே அந்த இப்போ வந்து ஒரு கஸ்டமர்ஸ் வரும் என்ன செய்யலாம், எனக்கு வந்து 10 பேர் இருக்கும், 10 பேர் வந்து எனக்கு வந்து கோட் போட்ட மாதிரி எனக்கு போட்டோஸ் போடுங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து ஓரளவுக்கும் கோட் செட் பண்ண முடியாது. அப்போ நம்ம யாரை நாடுறோம் அப்படின்னா ஏதை நாடுறோம் கண்டிப்பாக வந்து சாட் ஜிபிடி ஜெமினி அந்த மாதிரி பண்ணி தான் நம்ம பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளால புதுசா பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அப்படிங்கும் போது ப்ரீ டிசைன் ரெடிமேட் நம்ம வந்து ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணி தான் நம்ம பண்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி. ஸோ அதுதான் இருக்கும். இப்போதைக்கு எல்லாருமே எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா பழைய டிசைன் விட இப்போ வந்த டிசைன்ஸ் லேட்டஸ்டா ட்ரெண்டிங் இருக்கிற டிசைன் தான் எல்லாருமே எதிர்பார்க்கறாங்க. ஸோ நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி அப்டேட் ஆக வேண்டிய சூழ்நிலை இருக்கு நம்மளுக்கு. இப்போ
0: கிராஃபிக்ஸ் டிசைன் அப்படின்னா கலர் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
1: கண்டிப்பா
0: நீங்க கூட சொன்னீங்க ஸ்டார்டிங்ல கொஞ்சம் லைட்
1: என்ன செய்யறோம் பேக்ரவுண்ட் வந்து லைட் பேக்ரவுண்ட் கொடுப்போம், லைட் எல்லோ லைட் கிரீன் அந்த மாதிரி தான் கொடுத்தாகணும். ஏன்னா அப்படி நம்ம டார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன மேல என்ன டெக்ஸ்ட் கொடுத்துருக்கோம் என்ன மேட்டர் கொடுத்துங்கிறது யாருக்கும் படிக்க முடியாது. ஸோ கண்டிப்பாக அதே போல பேனர்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக டார்க் பண்ணி தான் பண்ணி ஆகணும். ஒரு சில பேனர்ஸ்லாம் பண்ணி தான் ஆகணும். ஃபேமிலி பேனர் ஒரு மாதிரி பண்ணணும், மேரேஜ் பசங்க வச்சு பண்ணுறது வந்து அது ஒரு மாதிரி பண்ணணும், ஒவ்வொன்றும் ஒரு ஒரு மாதிரி பண்ணுவோம் எல்லாமே டோட்டலாகவே எல்லாமே டோட்டலாகவே மாறும் எல்லாமே.
0: இப்போ நீங்க வந்து ரெண்டுமே பண்றீங்க, அதாவது கிராஃபிக்ஸ்லயும் டிசைன் பண்றீங்க, அச்சு தொழிலுக்காகவும் ஒரு டிசைன் பண்றீங்க, இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு?
1: அச்சு தொழிலுங்கிறது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பிரிண்டிங் பர்பஸும் ஆகாது, ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் தான் அதில் அதிகம் வேலை இருக்கும். உங்களுக்கு வந்து அதிகபட்சமாக டெக்ஸ்ட் தான் அதிகம் போடுவோம். கிராஃபிக் டிசைன்ஸை பொறுத்தவரைக்கும் டெக்ஸ்ட் கூட சேர்ந்து இமேஜ் சேர்ந்து போட்டு நம்ம ஒரு கொலாபரேட் பண்ணுறோம் கலரை போட்டு. ஆனால் அச்சு தொழிலுங்கிறதுல வந்து நம்ம டெக்ஸ்ட் எதுவுமே டெக்ஸ்ட் மட்டும் தான் போடுறோம் தவிர கலரிங் எதுவுமே மாற்றக்கிட்டது. ரெண்டு ரெண்டு கலர் யூஸ் பண்ணுவோம், அது வந்து மாஸ்டர்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து திருமண அழைப்புதல்
0: ரெண்டு கிரீன்
1: கரெக்ட், அது நம்ம நம்மளுக்கு வந்து என்னன்னா அது வந்து இங்க் கலர் சொல்லுவாங்க, அது வந்து நம்ம வந்து ரெடி பண்ணுறது கிடையாது. நம்ம வந்து ரெண்டு பேர் தான் பிரிப்போம். நம்ம இப்போ வந்து திருமண அழைப்புதல்னு மேலே இருக்கும், பொண்ணு மாப்பிள்ள பேர் ஒரு கலரில் இருக்கும், மேலே திருமண அழைப்பு இதில் மெயின் கண்டென்ட் எல்லாமே ஒரு கலரில் இருக்கும். இன்னொரு கண்டென்ட் எல்லாமே மற்ற அப்பா அம்மா பேரோ அல்லது மற்ற மேட்டர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கிரீனில் இருக்கும். இது எல்லாமே நம்ம தான் பிரிக்கணும். இது ரெண்டுத்தையும் தனியாக செப்பரேட்டாக பிரித்து ரெண்டு மாஸ்டர் பிரிண்ட் ஓட்டும் போது தான் அது உங்களுக்கு ஒரே கலர் மெர்ஜ் ஆகும். சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா மிஷினில் போட்ட ரெண்டு கலர் சேர்ந்து ஒன்றா வந்துடும் அப்படி சொல்லுவாங்க, அப்படிலாம் கிடையாது. நம்ம ரெண்டும் பிரிக்கணும் கண்டிப்பாக, ரெண்டும் பிரிக்கும் போது கவனமாக நம்ம பிரிக்கணும். நம்ம பிரிக்கும் போது பெஞ்சு மேக்கரில் பிரிக்க மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக கலர் செப்பரேஷன் கொடுத்து ரெண்டாக பிரிச்சலாம் ஒரு செகண்டில். இது நம்ம ஃபோட்டோஷாப்பில் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்மள தான் டிஃபால்ட்டாக பண்ணுற மாதிரி இருக்கும், நிறையா இதை ஹைட் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். சில டைம் மிஸ்டேக்கட் ஆகும், ஒரே கலர் ரெண்டு டபுள் டைம் பிரிண்ட் ஆகும் அந்த மாதிரி இருக்கும். அது ரொம்ப கவனம் ரொம்ப முக்கியமாக இல்லை.
0: சரி, நீங்க எப்படி டிஃபால்ட்டா ஒரு இது வச்சிருப்பீங்களா? அதுல வந்து அப்பப்ப ஒவ்வொருத்தர் நேம்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்குமா?
1: அச்சு தொழில பொறுத்த வரைக்கும் அப்படி வாய்ப்பு இல்லாம புதுசா பண்றோமா,
0: ரெடிமேடா
1: பண்றோம். பேனர்ஸ் கூட நம்ம வந்து ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்காக என்ன கஸ்டமரை கேட்பாங்க, ஏற்கனவே பண்ணியிருந்த பேனரே பண்ணி கொடு, அதுல வச்சு பண்ணி கொடுங்க அப்படி சொல்ல சொல்லுவாங்க.
0: வாய்ப்பு இல்ல.
1: ஆனா அச்சு தொழில பொறுத்த வரைக்கும் புதுசா ரெடி பண்ணணும் எல்லாமே. அதுல வந்து நம்ம வந்து ரெடிமேடா உள்ள எதுவுமே ஒரு சின்ன ஒரு கண்டன் கூட யூஸ் பண்ண முடியாது, புதுசா டைப் பண்ற மாதிரி இருக்கும் எல்லாமே.
0: ஓகே, இன்னொரு பாடல் கேட்டுருவோமா?
1: கண்டிப்பா. பசுமோன் படத்துல இருந்து தாமரை பூ உட்காந்து சாங்கம்.
0: ஓகே.

0: இன்னைக்கு வந்து இந்த கிராஃபிக்ஸ் டிசைன் அப்புறம் அச்சுத்தொழில் பத்தி உங்களோட அனுபவங்கள் நிறைய விஷயங்கள் வந்து சொன்னீங்க. இப்போ வந்து நீங்களே வந்து ஒரு கிராமப்புறத்துல இருந்து வந்த ஒரு மாணவர் தான், அங்கிருந்து வந்து படிச்சுட்டு இந்த அளவுக்கு நீங்க தொழில் நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களை மாதிரி சில கிராமப்புற இளைஞர்களா இருந்தாலும் சரி, இல்ல மற்ற ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, இது மாதிரி கிராஃபிக்ஸ்ல ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களோட ஆலோசனை என்ன?
1: கண்டிப்பாக மாமா, எல்லாருமே வந்து தொழிலுக்கு வரலாம்.

0: யாரும் வரல அப்படின்னு கிடையாது. ஆனா எல்லாருமே வந்து இப்ப பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து போட்டோ ஷூட் அதுல தான் கொஞ்சம் எல்லாருமே ஆர்வமா இருக்காங்க. இப்ப மெயின் விஷயம் என்ன அப்படின்னா டிசைனர் கிடைக்கிறதே ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு இப்போ. என்ன காரணம் அப்படின்னா எல்லாமே போட்டோ ஷூட் கொஞ்சம் ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுல போயிடுறாங்க. ஆனா போட்டோ ஷூட் பண்றது ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு அதுல போயிடுறாங்க. ஆனா அது ஆல்பம் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் அது அது பண்ணணும். ஸோ அதனால இப்போ போறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கிராபிக் டிசைன்ஸ் நிறைய இருக்கு, போட்டோ ஷூட் தான் போகணும் அப்படின்னு கிடையாது. நம்ம நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, ப்ரெஸ்ஸுக்கு போகலாம், அச்சு தொழிலுக்கு போகலாம், கிராபிக் டிசைன்ஸ் நம்ம அந்த போட்டோஷாப் டிசைன்ஸ் அந்த மாதிரி அந்த விஷயத்துக்கும் வரலாம், அல்லது ப்ரீ வெட்டிங் ஷூட் இருக்கு அந்த மாதிரி போகலாம். ஸோ வந்து எல்லாருமே ஒரே லைனில் போகாம பிரித்து தனியாக வந்தோம் அப்படின்னா ஈஸியாக நிறையா வேர்ன் பண்ண முடியும். ஏன்னா காம்படிஷன் எதில் அதிகமாக இருக்கோ அதுக்கே போனோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வேர்ன் பண்ண முடியாது. என்ன ஆல்டர்னேட்டிவ் நம்ம இதில் வந்து காம்படிஷன் அதிகமாக இருக்கு, நம்ம வேற என்ன போகலாம், மற்ற இடத்துக்கு நம்ம சரி ஓகே நம்ம டிசைனிங் லெவலுக்கு போவோம் அப்படின்னா ஸோ அதில் போயிட்டு நம்ம நிறைய கொஞ்சம் வேர்ன் பண்ண முடியும். எல்லாருமே வந்து எனக்கு வந்து ஃபோட்டோ ஷூட்லாம் ஆசை, எனக்கு டிசைனிங்லாம் ஆசை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதில் போந்தோம் அப்படின்னா ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் அது.
1: ஓகே ஓகே. இப்போ நீங்கள் உங்களோட ஃபர்ஸ்ட் டிசைன் அப்படின்னு சொன்னீங்க, உங்களோட ஃப்ரெண்டு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி உங்களோட பெஸ்ட் டிசைன் என்ன? இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டிசைன்.
0: ஃபோட்டோ அந்த வெட்டிங் ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணுவோம் நான். வெட்டிங் ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணுறதுல கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் ஒரு 6 மந்த் ஏகோ ஒரு டிசைன் பண்ணேன், ஒரு 2-3 டிசைன் பண்ணேன் கிட்டத்தட்ட. ஆனால் அந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா நான் பண்ணும்போது எப்பவுமே சரி தான், நான் டிசைன் பண்ணுறவங்களுக்கு அது நல்லாக்க எப்பவுமே தெரியாது.
1: ஆமாம், இல்லை எப்பவுமே அது மன கலை அப்படின்னாலே ஒரு மன நிறைவே இருக்காது, அதை மற்றவங்க பாராட்டும் போது தான் நமக்கு கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்.
0: கண்டிப்பாக அதே போல் அது இங்கே பண்ணி கொடுத்து நான் பண்ணுறதுக்கு ஃபோன் பண்ணி பண்ணி கொடுத்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஒர்க் பண்ணி கொடுத்தேன், அது என்ன சொன்னாங்கன்னா நல்லா இருக்குது எனக்கு நீங்கள் தான் பண்ண சொல்லிட்டு ஃபோன்லேயே எனக்கு பேசி நான் பண்ணுறதுக்கு இங்கே தான் ஒர்க் பண்ணி கொடுத்தேன். ஸோ அது பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தாங்க, பண்ணாங்க எனக்கு. பண்ணும்போது என்னாச்சுன்னா கொஞ்சம் நான் டைம் எடுத்து பண்ணும்போது நிறைய விஷயம் நான் யோசிக்கிறேன். நமக்கு கிரியேட்டிங்கிறது முக்கியம் இல்லையா, டைமிங் லெவலுங்கும் போது கொஞ்சம் யோசிக்கும் போது நிறைய ஆட் பண்ண, நிறைய ஆட் பண்ணி கொஞ்சம் பொறுமையாக பண்ணும்போது அது அவுட் புட் சூப்பராக இருந்துச்சு. ஸோ எனக்கே அது நான் முத முறையாக வந்து நானே சொன்னேன், எனக்கு நானே அது கஷ்டப்பட்டு சொன்னேன், எப்போ எனக்கு இது பிடிச்சிருக்குப்பா, எனக்கு இது நல்லா இருக்குது, உனக்கு எப்படின்னு தெரியலன்னா உனக்கு பிடிச்சிக்க அப்புறம் டபுளாக எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை சொன்னப்பல. ஸோ அது மாதிரி எனக்கு ஒரு 3 டிசைன் அதே மாதிரி எனக்கு பண்ணியிருக்கு அதே மாதிரி. ஸோ அது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி டிசைன் எனக்கு, அது எல்லா டைமும் வருமானு தெரியாது. ஆனால் அந்த டைமில் எனக்கு கொஞ்சம் நல்ல ஒரு ஐடியாவோட நல்லா வந்துச்சு எனக்கு அது.
1: நிகழ்ச்சியோட நிறைவு பதிக்கு வந்தாச்சு. உங்களோட வெற்றிக்கு முக்கிய காரணம் அப்படின்னு நீங்க யாரை நினைக்கிறீங்க, எதை நினைக்கிறீங்க?
0: கண்டிப்பா ஃபேமிலி தான் மேம், ஃபேமிலி சப்போர்ட் தான். ஃபேமிலி சப்போர்ட் இல்லைனா கண்டிப்பா அது வந்திருக்க முடியாது.
1: சரி,
0: ஏன்னா ஒரு ஒர்க்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம், ஒர்க்கு ரிசைன் பண்ணிட்டு வீட்டில் இருக்கும்போது கூட நீ வேற எங்கேயும் வெளில வேலைக்கு போகாத, சரி நீ என்ன செய்ய போற அப்படிங்கும்போது இல்லை நான் தனியாக பிசினஸ் பண்ண போறேன் அப்படி பண்ணி, சரி ஓகே நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. இல்லை நீ பண்ண மாட்டா, நீ வேண்டாம், அதெல்லாம் நீ வேற எங்கேயும் வேலைக்கு ஒர்க்கு வேற எங்கேயும் வேலைக்கு தேடி வேலைக்கு போ அப்படி சொல்லியிருந்தாலும் கண்டிப்பா நான் போயிருக்க முடியாது. ஸோ அவங்க கொடுத்த ஒரு மோட்டிவேஷன் அந்த மாதிரி பண்றதுனால தான் இன்னைக்கு நான் கண்டிப்பா அந்த கடை வச்சு இன்னைக்கு நான் போயிட்டு இருக்கேன் நினைக்கிறேன். இல்லை அப்படின்னா கடை கடவை ஒர்க் பண்ணியிருப்பேங்கிறதோட என்னால் அந்த கடையில் என்னால் தனி பண்ண முறையில் ஒரு சொந்தமாக ஷாப் என்னால் வைக்க முடியுமாங்கிறது கேள்விக்குறி தான் அது.
1: ஓகே சார், ரொம்ப சந்தோஷம். உங்களோட கிராஃபிக்ஸ் டிசைன் அப்புறம் அச்சுத்தொழில் பற்றி ரொம்ப அழகாக உங்களோட அனுபவங்களை சொன்னீங்க. கண்டிப்பாக நேயர்களுக்கு பயனுள்ள வகையில் இதுவும் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். நிலையத்தின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.
0: நன்றி மேம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது அச்சாணி. இன்றைய நிகழ்ச்சியில் கிராபிக் டிசைன் மற்றும் அச்சுத்தொழில் செய்து வரும் மயிலாடுதுறை மாவட்டம் மாங்குடி எஸ் அகஸ்டின் ராஜ் அவர்கள் தன்னுடைய தொழில் அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொண்டார். நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி நடத்திய நான் ஆர்ஜே தீபா சந்திரசேகர்.

55 நிமிடம். ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் லேசான மழை காணப்பட்டது. காரைக்காலில் வறண்ட வானிலையே நிலவியது. மேல் ஆலத்தூரில் 3.6 சென்டிமீட்டர் மழை பதிவானது. மதுரை விமான நிலையத்தில் அதிகபட்சமாக 40.8 டிகிரி செல்சியஸும் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் குறைந்தபட்சமாக 23.4 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவானது.

0: வட தமிழக பகுதிகள் முதல் லட்சத்தீவு பகுதிகள் வரை ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வுப்பாதை சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் நிலவுகிறது. கிழக்கு உத்தரப்பிரதேசத்திலிருந்து கிழக்கு மத்திய பிரதேசம், கிழக்கு விதர்பா மற்றும் தெலுங்கானா வழியாக தெற்கு கடலோர ஆந்திர பிரதேசம் வரை சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரம் வரை ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வுப்பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்றும் நாளையும் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். இன்றும் நாளையும் நீலகிரி, திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை, தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், சேலம் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களிலும், நாளை அரியலூர், நாமக்கல், கரூர் மாவட்டங்களிலும் இடி மின்னல் மற்றும் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடனும் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புண்டு. அதிகபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவலாம். கன்னியாகுமரியில் அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவானது. வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது காரை பண்பலை 100.3.

0: நேர்கள் இனி கேட்கலாம், ரசிக்கலாம். காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்.

எல்லசினி நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கெடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு அதாவது கேட்க முடியும். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? எஃபி பக்கத்தில் நம்ம ஒரு கேள்வியை வச்சுருக்கோம். என்ன கேள்வின்னு கேட்குறீங்களா?

உங்களுக்கு கேள்வி கேட்பது பிடிக்குமா, பதில் சொல்வது பிடிக்குமா? இதுதாங்க கேள்வியே. உங்களுக்கு கேள்வி கேட்கறது பிடிக்குமா, பதில் சொல்வது பிடிக்குமா? ஏன்னா சிலருக்கு கேள்வி கேட்க மட்டும்தான் தெரியும், பதில் சொல்லவே பிடிக்காது. சிலருக்கு கேட்குற கேள்விக்கு பதில் மட்டும்தான் சொல்ல பிடிக்கும். இதுதான் நம்ம இன்னைக்கு கேள்வியாக வச்சுருக்கோம். உங்களுக்கு கேள்வி கேட்கறது பிடிக்குமா, பதில் சொல்வது பிடிக்குமா அப்படின்னு. இதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள், பரிசு வர பாட்டையும் கேட்டு ரசிங்க. இது LSC லைக் ஷேர் கமெண்ட்.

திகட்டாத எண்ணிசை ஊற்று. இது காரைக்கால் பண்பலை 100.3. நாம எப்பி பக்கத்துல என்ன போஸ்ட் பண்ணிருந்தோம் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு கேள்வி கேட்கறது பிடிக்குமா இல்ல பதில் சொல்வது பிடிக்குமா அப்படின்னு ஒரு கேள்வியை நம்ம கேட்டிருந்தோம். இந்த கேள்வி அவங்களுக்கு பிடிச்சதா பிடிக்கலையான்றது தெரியல. நாம எப்பி பக்கத்துல கமெண்ட்ஸ் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். 29 பேர் இது வரைக்கும் நமக்கு பதில் சொல்லியிருக்கிறாங்க. என்னவா சொல்லியிருக்காங்க? செந்தில், கண்ணன், ஷோபா இவங்க சொல்லியிருக்காங்க, எனக்கு கேள்வி கேட்க தாங்க பிடிக்கும். நம்ம வர்க்கங்க செந்தில் கண்ணன் பேரலத்துலன்னு சொல்லியிருக்காங்க. காட்டு மன்னார் கோயில் டி மடப்புறம் தோப்பு தெரு வேல்முருகன், கேள்வி கேட்பது தான் எனக்கு மிகவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரண்யா சரவணன், எனக்கு பதில் சொல்லத்தான் பிடிக்கும். பாருங்களேன் இப்படியும் இருக்காங்க. அவரிக்காடு வித்யா வீரமணி, எனக்கு பதில் சொல்வது தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, பதில் சொல்வது தான் பிடிக்கும் அப்படின்னும் போது அங்கே வந்து அவங்களோட பொறுமையை நம்ம வந்து இங்கே சொல்லியே ஆகணும். நிறைவி சுதா, எனக்கு கேள்வி கேட்பது தான் பிடிக்கும், எனக்கு கேள்வி கேட்பது தகுந்த பதிலை கூற பிடிக்கும். எந்த கேள்வி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான பதிலை சொல்கிறதுல நான் கில்லாடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. குத்தாலம் தேரடி தில்லை விழாளன், எனக்கு பதில் சொல்ல பிடிக்கும், அரியலூர் மாவட்டம் கீழ்குடியிருப்பு சிங்காரவேலு சொல்லியிருக்காங்க. எரவஞ்சேரி கலாவதி ராஜ்மோகன் என்ன சொல்லியிருக்காங்க, எனக்கு பதில் சொல்லத்தான் பிடிக்கும் அப்படின்னு நம்ம கேட்ட கேள்விக்கு அவங்க பதிலை சொல்லியிருக்காங்க. மாலைவனுக்கும் சொல்லிட்டு, எனக்கு பதில் சொல்வது தான் பிடிக்கும், சுத்தமாக கேள்வியே கேட்க தெரியாதுங்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா அமிர்தராயன் கோட்டை பாரி வள்ளல். ஆனால் நான் கேள்வி தானே கேட்டேன், நீங்கள் பதில் சொல்லியிருக்கீங்க. சரி, ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு பூங்குத்தையும் வேற கொடுத்துருக்குறாங்க. மதிய வணக்கம் சொல்லிட்டு, எனக்கு பதில் கொடுப்பது தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருன்னா கடலூர் துறைமுகம் சுரேஷ் சொல்லியிருக்காங்க. நான் ஒரு இல்லத்தரசி, என் கணவர் சின்னதாக கேள்வி கேட்டாவே நான் நிறைய பதில் சொல்வேன், எனக்கு அதிகமாக பேசவும் அதிகம் பதில் சொல்லவும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வர்க்கம் அப்படிங்கிற லெவலில் சொல்லியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோதி அண்ணம்பேட்டையிலேருந்து. அதாவது பொதுவாக ஒரு ஜோக் கூட சொல்லுவோம் இல்லையா, இப்போ நடைமுறையில் வந்துக்கிட்டே இருக்குது. யாராவது கணவன் வந்து வெளியில் போனார்னா வந்து குழந்தைங்கிட்ட சொல்லுவாங்களாம், வந்து அப்பா கிட்ட ஒரு கேள்வியை கேளு, அவர் சொல்வார் பார் ஒரு பதில் அப்படின்னு, எங்கே போனீங்க அப்படிங்கிற எனக்கு காரைக்கால் நளினி, எனக்கு கேள்வி கேட்பது தான் பிடிக்கும், பதில் சொல்வேன், இருந்தாலும் ஒரு கடைக்கு போனா அதை பத்தி தெரிஞ்சுக்கோன்னு கேள்வி மேல கேள்வியா கேட்பேன். ஓ, தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருள் வாங்க போறேன்னா அதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுப்பேன் அப்படின்னு. ரொம்ப சமத்துங்க நீங்கள். காரைக்கால் நளினி இதை சொல்லியிருக்காங்க. எனக்கு கேள்வி கேட்பதும் பதில் சொல்வதும் இரண்டுமே பிடிக்கும், கேள்விகள் மூலம் புதிய விஷயங்களை தெரிந்து கொண்டு சரியான உதவியை வழங்க முடியும், அதே நேரத்தில் உங்கள் சந்தேகங்களுக்கு பயனுள்ள பதில்களை வழங்குவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட சந்தேகம் வந்து உங்களுக்கு கேள்வி கேட்கறது பிடிக்குமா பதில் பிடிக்குமா அப்படின்னு கேட்டிருந்தோம் இல்லையா, அதுக்கு அவங்க மகிழ்ச்சியாக பதிலை சொல்லிட்டாங்க. கோமல் சரவணன், கேள்வி கேட்கத்தாங்க எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் ஸ்ரீலங்காலேருந்து குமுதா கிருஷ்ணசாமி, அவங்க வந்து வாழ்த்துக்களை சொல்லி நமக்கு ஒரு போஸ்ட் மட்டும் அனுப்பிச்சிருக்கிறாங்க. எனக்கு கேள்வி கேட்கவும் பிடிக்கும், பதில் சொல்லவும் பிடிக்கும், இளவரசி பிரபாகரன், திருவாரூர் கூடூர். எத்தனை பேருக்கு எத்தனை விதமான பதில் இங்கே காத்திருக்குது பாருங்களேன்.

0: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட் இதில் உள்ள
1: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
0: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்
1: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத்பேஸ்ட்.
2: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 க்கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.

0: காலை 8:30 வைக்கிங் மணியம் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மன்னார் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் என் சொல் அமுது.
3: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: தரமான தார்பாய்கள் கிரீன் நெட்ஸ் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள். நம்ம மீண்டும் செல்லலாம். LSE-ல FB பக்கத்துல நம்ம கேட்ட கேள்விக்கு என்ன பதிலா கொடுத்திருக்காங்க. நம்ம கேட்ட கேள்வி என்னன்னு முதல்ல சொல்லிடுவோம். உங்களுக்கு கேள்வி கேட்க பிடிக்குமா, பதில் சொல்ல பிடிக்குமா, இதுதான் நம்மளோட கேள்வி. அதுக்கு நிறைய நேயர்கள் பதில் சொல்றாங்க, அதை படிச்சுட்டே இருக்கும். அந்த வகையில அடுத்தது யார் பதில் அப்படின்னு பாத்தீங்கன்னா

கள்ளத்தூர் பரமசிவம் எனக்கு பதில் சொல்ல தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அயவடி அசோக்ராஜ் கனிமொழி மாலைவனக்கத்தை சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்காங்க, பதில் சொல்வது தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மீனும் பக்கீர்சாமி அத்திக்கோட்டையிலிருந்து சொல்லியிருக்காங்க, எனக்கு இரண்டுமே பிடிக்குங்க, பாரபட்சமே இல்லை, கேள்வி கேட்குறதும் பிடிக்கும், எனக்கு பதில் சொல்கிறதும் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கும்பகோணம் குமரன், எனக்கு கேள்வி கேட்பது தான் பிடிக்கும், கேள்வி கேட்டு அறிவு வளர்த்துக்கொள்வது தான் பிடிக்கும். ரொம்ப அறிவாளி அதிகமாக வளர்த்துருப்பாங்க போல இருக்கு. சரி, நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்களையும் ரொம்ப எனக்கு பிடிக்கும், அவங்க கேட்குற கேள்விக்கு நான் கரெக்டாக பதில் சொல்லிடுவேன்னு உள்ளூர் கிராமம் வீரகுமார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னங்க புதுசாக ஒரு விஷயத்தை உள்ளே போட்டிருக்காங்க. சரி ஓகே, நல்ல கேள்வியாக இருந்தால் பதில் சொல்வேன், பெரும்பாலும் பதில் சொல்வது பிடிக்கும், பதில் சொல்கிறது எனக்கு பிடிக்குங்க, ஆனால் அது நல்ல கேள்வியாக இருக்கணும்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம நல்ல கேள்வி கேட்டோமா அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. பிரதாப ராமபுரம் பூவை அருள்தாசன் இருந்தாலும் அவங்களுக்கு பிடிச்சுதான் அதுக்கு பதில் சொல்லியிருக்கிறாங்க, அதனால சந்தோஷப்பட்டுவோம். சரியா, கேள்வி கேட்கத்தான் பிடிக்கும் அமிர்தராயன் கோட்டை ஜெயகாந்தி இதை சொல்லியிருக்காங்க. அடுத்தது மேமாத்தூர் அமுதாசேகர், திருவிளையாடல் படத்தில் நாகேஷ் சொல்வது போல கேள்வியை நானே கேட்பேன் மேடம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அமுதாசேகர். இதை தாங்க இதை மனசில் வச்சு தான் அந்த கேள்வியை கேட்டேன். ஏன்னா சிலருக்கு கேள்வி கேட்குறதா பிடிக்கும், சில பேருக்கு பதில் சொல்கிறது தான் பிடிக்கும், ரெண்டு பேருக்கும் அதாவது வந்து ரெண்டுமே சில பேருக்கு பிடிக்கிறதும் இருக்குது, அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த இது. அதில் வேற பயங்கரமாக சிரிச்சு வேற வச்சுருக்காங்க அவங்க. எனக்கு பதில் சொல்லத்தான் பிடிக்கும், திருவாரூர் மருதப்பட்டினம் இருவேலி ரேவதி இளங்கோவன் இது சொல்லியிருக்காங்க. எனக்கு கேள்விக்கு ஏற்ற பதில் சொல்வது எனக்கு ரொம்ப பிடிக்கும், பெரும்பாலும் வந்து மனிதர்கள் விருப்பமான பதில் கேள்வி கேட்கதாகவே இருக்கும், ஆனால் கேள்வி கேட்பது அவ்வளவு எளிதான செயல் அல்ல, அனைவராலுமே சுலபமாக கேள்வி கேட்டுவிட முடியாது என்பதுதான் உண்மை. அறிந்து கொள்ள வேண்டும் எனும் ஆர்வம் உள்ளவர்கள் ஒவ்வொருவரும் முதலில் கற்றுக்கொள்ள வேண்டிய வித்தை வினவுதல் எனும் கேள்வி கேட்டலே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப அறிவார்த்தமாக நமக்கு ஒரு பெரிய பேராகிராஃபே எழுதி அனுப்பிச்சிருக்கிறாங்க திருமூலஸ்தானம் வீர சுந்தரி. ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் பாருங்கள், அவங்க சொல்கிறாங்க கேள்வி கேட்குறவங்க தான் வந்து அந்த அறிவு தேடலில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அவங்க கேட்குற கேள்வி நமக்கு தெரியுதா அப்படிங்கிறதும் நமக்கு ஒரு பெரிய அறிவு சார்ந்த விஷயம் தான் இல்லையா.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் ஊரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

நம்ம எஃபி பக்கத்துல திரும்பவும் போவோம். அடுத்து பாருங்க, குத்தாலம் கேவிஎஸ் நகர் கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்லிருக்காங்க, கேள்வி கேட்பதற்கு தான் திறமை வேண்டும், எனவே சரியோ தவறோ பதில் சொல்வது எளிது அப்படின்னு. இப்படிலாம் வேற யோசிக்கிறீங்க, சரி சரி ஓகே. பதில் உள்ள கேள்விகளை கேட்க மட்டும்தான் இடம் பிடிக்கும் நான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இஞ்சிக்குடி மின்சார கண்ணன், நான் கொரநாட்டு கருப்பூர் ஜி பிரபாகரன். சரி இருங்க, படித்தவனை விட பார்த்தவனுக்கே அனுபவம் அதிகம், எனக்கு பதில் சொல்வது பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வழியை இடையில எதுக்கு சொன்னீங்க, சரி ஓகே என்ஜாயிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் அனுப்பிச்சிருக்காங்க ஆசிஃப். அடுத்தது பார்த்தீங்கன்னா கவின் பிரசாத் என்ன சொல்லியிருக்காங்க, மேலே கொட்டுச்சேரி ரவுலின் மார்க்கஸ், எனக்கு கேள்வி கேட்க மட்டும்தான் பிடிக்கும், பதில் தெரிஞ்சுக்க கேள்வி கேட்டுத்தான் ஆகணும் அப்படின்றாங்க. ரொம்ப அறிவாக யோசிச்சிருக்காங்க, நம்ம அந்த விவகாரத்தில் வரலைங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா எனக்கு மதிய வணக்கம் சொல்லியிருக்காங்க, வணக்கங்க. ஓமன் நாட்டில் இருந்து வரதராஜன், எனக்கு பதில் சொல்வது தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலைவாணி வெங்கடேஷ் வாட்டர் மன்னர்குடியிலேருந்து சொல்லியிருக்காங்க, எனக்கு இரண்டுமே பிடிக்கும், சமத்துங்க, அதிலும் கேள்வி கேட்பது தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வணக்கத்தையும் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க, வாங்கி வச்சுப்போம். வேதாரண்யம் பயத்தவரன் காடு மருத வடிவநாதன் என்ன சொல்லியிருக்காங்க, ஏங்க அந்த கதையை கேட்குறீங்க, எந்த கதைங்க, எந்த விஷயமா இருந்தாலும் நோண்டி நொங்க எடுத்து விடுவேன், ஐயோ உங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதை தான் இருக்கணும் போல இருக்கு, அது முழுசா 100% தெரிஞ்சுக்கிற வரைக்கும் கேள்வி மேல கேள்வி கேட்டு உயிரை வாங்கிடுவேன், எங்கடா மாட்டுனா அவ்வளோதான், நல்ல வேலை உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணலை, மெசேஜோடு விட்டுட்டேன். திருபுவனம் அலமேலு மங்கை சத்யபாமா என்ன சொல்லியிருக்காங்க, கேள்வி கேட்கவும் பதில் சொல்லவும் இரண்டுமே எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேவனூர் ஜோதிலட்சுமி என்ன சொல்லியிருக்காங்க, எனக்கு கேள்வி கேட்பது தான் பிடிக்கும், சரி எதையும் தேடுபவர்களாக கேள்வி கேட்பவர்கள் இருக்கிறார்கள், அந்த தேடலை நிறைவு செய்யும் அறிவாற்றலுடன் பதில் சொல்பவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு கேள்வி கேட்கவும் பிடிக்கும் பதில் சொல்லவும் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நாகூர் முகமது ரஃபி, கேள்வி கேட்கத்தான் பிடிக்கும், அதில் ஒரு சுவாரஸ்யம் இருக்கும் அப்படின்னு, சௌகரியம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோமசுந்தரம் சிவபுரி,

0: நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது காரைக்கால் பியாசா தங்கமாளிகையின் எல்எஸ்சி. இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பியாசா தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பியாசா தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால்.

0: பிய சத்தங்க மாளிகைக்கு வாங்க.
1: தொடர்ந்து கேட்கலாம், ரசிக்கலாம் கோபால் பல்பொடியின் எல்லசி. இந்நிகழ்ச்சியின் வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோபால் பல்பொடி.
2: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
3: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்,
4: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
5: டெய்லி கோபால் பல்பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
6: கோபால் பல்பொடி.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: புதிய நேயர்கள் யாராவது என்ன கேள்வி கேட்டு சொல்லணும்ல. ஒரு பெரிய கேள்விலாம் இல்லைங்க, ரொம்ப சின்ன கேள்வி. உங்களுக்கு கேள்வி கேட்கறது பிடிக்குமா, பதில் சொல்ல பிடிக்குமா, இவ்வளவுதான் நம்மளோட கேள்வி. அந்த வகையில் அடுத்து யாரெல்லாம் பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவிந்தராஜன் சொல்லியிருக்காங்க, மங்கை மடத்துலேருந்து ஜெயந்தி கோவிந்தராஜன், எனக்கு கேள்விக்கு பதில் சொல்ல பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னை பழைய வண்ணாரம்பேட்டை சோமசுந்தர பிரபு, எனக்கு பதில் சொல்லத்தான் பிடிக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, எனக்கு கேள்வி கேட்க தான் பிடிக்கும், பதில் சொல்ல பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு அடிச்சு சொல்லியிருக்காங்க. அப்படி பதில் சொன்னாலும் ஒரே வார்த்தையில் முடிச்சிருக்கொள்வேன். அப்பாடியோ, கலையரசன் தேத்தாக்குடி தெற்கு கொஞ்சம் விகாரமான ஆள் போல இருக்கே. காரை பண்பலிக்கு இனிய மாலை வணக்கம். சரி, ஏற்றுக்கிறோம். கேள்வி கேட்பது நல்ல அறிவை வளர்த்து கொள்ள பயன்படுகிறது, பதில் சொல்லி நம் திறனை வளர்த்து கொள்ளலாம், அதனால் இரண்டுமே எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேத்தி செல்வி. கேள்வி கேட்பது நம் அறிவை வளர்க்கும், பதில் சொல்வது மற்றவர்களுக்கு உபயோகமாக இருக்கும், ஆனால் எனக்கு கேள்வி கேட்பது தான் பிடிக்கும். நமக்கு இந்த உள்வாகாரம்லாம் தேவையா, நமக்கு கேள்வி கேட்க முடியுமா, பதில் சொல்ல பிடிக்குமா அப்படிங்கிறதான் நம்மளோட கேள்வி. அதுக்கு பதிலாக அழகாக சொல்லியிருக்காங்க நான் புவனகிரி சுமதி அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. எனக்கு கேள்வியை கேட்கவும் பிடிக்கும், பதில் சொல்லவும் பிடிக்கும், எதுவானாலும் ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு மாசா பதில் சொல்லியிருக்காங்க. மாஸ் நகர்லேருந்து காரைக்கால் ஸ்ரீதர். அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் பாஸ்கர், நமக்கு எப்பொழுதுமே கேள்வி கேட்கக்கூடிய இடத்தில் கேள்வி கேட்கணும், பதில் இருக்க வேண்டும், பதில் சொல்வது கூடாது, ஆகையால் கேள்வி கேட்பது தான் எனக்கு பிடிக்கும். இருங்க, திரும்ப ஒரு தடவை படிச்சிடறேன், தவறாக படிச்சிட்டேனா தெரியல. எப்பொழுதுமே கேள்வி கேட்கக்கூடிய இடத்தில் தான் இருக்க வேண்டும், பதில் சொல்வது கூடாது. ஓ, கேள்வி கேட்குற இடத்துல தான் அவங்க இருக்கணும். ஆமா, சரி, ஓகே. அகரக்கொந்தகை கார்த்திகேசன், கேள்வி கேட்க வேண்டிய இடத்தில் கேள்வி கேட்க பிடிக்கும், பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் பதில் சொல்ல பிடிக்கும். நல்ல பதில், நல்ல கேள்வி. கார்த்திகேசன் சிங்காரவேல் இதை சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்குமா, கேட்கிறது மட்டும்தான் எனக்கு தெரியும், கேள்விகளை நானே கேட்கிறேன். ஆட்டோ கார்த்திகேயன் பூந்தோட்டத்திலேருந்து. இப்போ நான் கேட்ட கேள்விக்கு இவங்க அழகாக பதில் சொல்லிட்டாங்க அவங்களோட ஸ்டைலில். ராஜேந்திரன் மணக்குடி, எனக்கு கேள்வி கேட்பதும் பதில் சொல்வதும் இரண்டுமே பிடிக்கும், கேள்விகள் மூலம் புதிய விஷயங்களை புரிந்து கொண்டு சரியான உதவிகளை வழங்க முடியும், அதே நேரத்தில் உங்கள் சந்தேகங்களுக்கு பயனுள்ள பதில்களை வழங்குவதும் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மகிழ்ச்சி எங்களுக்கும் தொடர்ந்து பாடுகிறேன்.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசர் சேகர் டெக்ஸ்டைல் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
2: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
3: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ்.
1: நாளை மாலை 5 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடை சொசைட்டியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாட்டிக்கு என்ன போட்டி விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடை சொசைட்டியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. டிக்கெட்டாத எண்ணிசை ஊற்று, இது காரைக்கால் பண்பலை 100.3. 3:40 இணைஞ்சிருக்கிற இந்த வேலையில நம்ம கேட்ட கேள்விக்கு பதில் எல்லாம் வந்திருக்கா செக் பண்ணினோம்னா நிறையவே வந்திருக்குங்க. முக்கரும்பூர் ஆனந்த் முத்துக்குமரன், எனக்கு கேள்வி கேட்பது பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

பதில் சொல்வதும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதம்பார் கலைச்செல்வி, எனக்கு கேள்வி கேட்பது தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வலங்கைமான ஆட்டோ துரை, கேள்வி கேட்பது மலையில் இருந்து இறங்குது போல, சரி பதில் சொல்வது அடிவாரத்திலிருந்து மலை ஏறுவது போல. இப்படி நான் ஒரு ஆங்கிள் யோசிக்கவே இல்லைங்க. இதில் எது ஏசி என்று ஈஸி என்று நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு. இவன் விலங்கைமான் வலங்கைமான் ஆட்டோ துரை. ஆக மொத்தத்தில் நான் கேட்ட கேள்விக்கு உங்க பதில் சொல்லலை.

0: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால எங்க ஊரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போகணும்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: திகட்டாத எண்ணிசை ஊற்று, இது காரைக்கல் பண்பலை 100.3. நேர்களின் நினைவிற்கு, இன்றிரவு 7:30 உழவர் அரங்கம் நிகழ்ச்சியில் வீட்டிலிருந்தே வருமானம் தரும் நுண்கீரைகள் தொழில், மயிலாடுதுறை வட்டம் நேடூர் விவசாயி எம் ஃபௌஜியா பேகம் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் கேட்க தவறாதீர்கள். நேர்களே, நாளை காலை 6:40 மயிலாடுதுறை தீன் ஆர்ட்ஸ் சயின்ஸ் காலேஜ் நீடூர் வழங்கும் என் சொல் அமுது.
5: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
6: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சாவூர் உழவன் நாட்டு சர்க்கரை.
7: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
4: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ கலர்ல வழங்கும் பசுந்தளிர்.
8: ஸ்ரீ வெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
9: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
4: மளிகை பொருட்களை மலி விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மூன்று மணி 47 இணைஞ்சிருக்கிற இந்த வேலையில் அடுத்து கமெண்ட்ஸ் எல்லாம் யாரெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சி நம்ம படிச்சிடலாம். நாகை சிக்கல் சரண்யா சரவணன், எனக்கு பதில் சொல்றது தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, மீனம் பாக்கிரசாமி ஜோதிடர் அத்திக்கோட்டையிலேருந்து, எனக்கு இரண்டுமே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சமரசத்துக்கு வந்துட்டாங்க. கும்பகோணம் குமரன், எனக்கு கேள்வி கேட்பது தான் பிடிக்கும், கேள்வி அறிவி வளர்த்துக்கொள்வது கொள்வது தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, மின்சார கண்ணன் இஞ்சிக்குடியிலேருந்து சொல்லியிருக்காங்க, பதில் உள்ள கேள்விகளை கேட்க மட்டும்தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பதில் உள்ள கேள்விகளை, ஓ, பதில் இல்லாத கேள்விகள் கூட இருக்குமோ? சரி சரி. நான் கொரநாட்டுக்கருப்பூர் பிரபாகரன், பிடிச்சதை விட பார்த்தவனுக்கே அனுபவம், இது ஆல்ரெடி நம்ம படிச்சுட்டோம். சரி, ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா, திருபுவனம் அலமேலு மங்கை சத்யபாமா, கேள்வி கேட்கவும் பதில் சொல்லவும் இரண்டுமே பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்க ஜெயந்தி கோவிந்தராஜ், எனக்கு கேள்விக்கு பதில் சொல்வது பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னை பழைய வண்ணாரம்பேட்டை சோமசுந்தர பிரபு, எனக்கு பதில் சொல்லதாங்க பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது யார் சொல்லியிருக்கா, நம்ம கிட்ட கொஞ்சம் இங்கே சுற்றிக்கிட்டே இருக்கு, யாரோட கேள்வியாக இருக்கும் யாரோட பதிலாக இருக்கும்னு தெரியலையே. சரி, நம்ம பாட்டு கேட்டு வருவோம், அதுக்குள்ளே அது நமக்கு கிளியராக ஒரு பதில் கொடுத்துரும்.

நேர்லே காத்திருங்க, 4 மணிக்கு வலம் வர காத்திருக்குது. திருவாரூர் மாவட்டம் பூந்தோட்டம் அரசு மேல்நிலைப் பள்ளி அருகில் இருந்து நேயர்கள் மத்தியில நேரலையா என்ன வர காத்திருக்கு? அரு சுவையுடன் காத்திருக்குங்க, அதுதான் ஊரும் உணவும். காத்திருங்க நேயர்களே, இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்கு 4 மணிக்கு. நிகழ்ச்சியில் ஒரு பெரிய கேள்வியை சொல்லியிருந்தோம். பிறகுதான் கேள்வி கேட்க வேண்டும். இது உண்மையான விஷயங்க. ஏன்னா கேள்விக்கு பதிலே நம்ம தெரியாம கேள்வியாவே கேட்கக்கூடாது இல்லையா? எனக்கு கேள்வி கேட்பது தான் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பன்னிபுரம் மணிகண்டன். நீங்க கேட்கிற கேள்விக்கா நான் பதில் சொல்ல தயாராகலைங்க, இனிய மாலை வணக்கம் அப்படின்றத மட்டும்தான் சொல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. பத்மாவதி ஸ்ரீதர் சொல்லியிருக்காங்க, காரைக்கால் தலத்தேர்லேருந்து பதில் சொல்வது தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு.

0: இதுவரை கேட்டு ரசித்தது கோபால் பல்பொடியின் எல்எஸ்சி. இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோபால் பல்பொடி.
1: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத்பேஸ்ட்.
1: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட் இதில் உள்ள
2: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
1: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத்பேஸ்ட்.
0: நேரம் 4 மணி.

மனசெல்லாம் நிறையும் இசையலை. இது காரைக்கால் பண்பலை 100.3 பண்பலை. நேர்கள் இணையலாம், ரசிக்கலாம். எங்க திருவாரூர் மாவட்டம் பூந்தோட்டம் அரசு மேல்நிலைப்பள்ளி பேருந்து அருகில் இருந்து நேர்கள் மத்தியில் நேரலையாக இன்றைய ஊரும் உணவும் நிகழ்ச்சியானது உலா வர காத்திருக்கு.

0: அவங்க நம்ம பண்பலை காத்து வீசதான் இருக்குது ஊரும் உணவும் நிகழ்ச்சிக்காக. அங்க யாரு காத்திருக்கிறா? கே பிரபாகரன் நம்ம அறிவிப்பாளர் காத்திருக்கிறாங்க நேயர்கள் மத்தியில.
1: மாலை வணக்கம் நேயர்களே. ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை வந்துவிட்டால் நம் உறவுகளை தேடி அவர்கள் உணவு முறையை கேட்பதற்காக ஊரும் உணவு நிகழ்ச்சிக்காக நம்ம ஒரு பெரிய ரவுண்ட் வந்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில இன்னைக்கு எங்க வந்திருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருவாரூர் மாவட்டம் பூந்தோட்டத்துக்கு வந்திருக்கிறோம். பூந்தோட்டம்ங்கிறது திருவாரூர்ல இருந்து மயிலாடுதுறை செல்லக்கூடிய சாலையில ஒரு மைய பகுதியில இருக்கக்கூடியது. இங்க சுற்றிலும் பாத்தீங்கன்னா நிறைய விவசாய கிராமங்கள் இருக்கு. பூந்தோட்டம் அப்படின்னாலே எல்லாருக்கும் நினைவுக்கு வரக்கூடியது கூத்தனூர் சரஸ்வதி அம்மன் கோயில். கல்வியின் தெய்வமாக வீச்சிருக்கக்கூடிய சரஸ்வதி அம்மன் ஆலயம் அமைந்திருக்கக்கூடிய ஒரு ஊர் பூந்தோட்டம். அதே போல ஆதி விநாயகர் கோயில், மனித முகத்தோடு விநாயகர் இருக்கக்கூடிய ஒரு அழகான தொன்மை வாய்ந்த ஆலயம் இந்த பூந்தோட்டத்தின் பேருந்து நிறுத்தத்துக்கு அருகிலே இருக்கிறது. நாம இப்ப எங்க இருக்கிறோம் அப்படின்னா, பூந்தோட்டம் வழியாக செல்லக்கூடிய பேருந்துகள் நிறுத்தக்கூடிய நிறுத்தத்திற்கு அருகில இருக்கிறோம். இங்க நிறைய பெண்மணிகள் காத்திருக்கிறார்கள். அவர்களுடைய உணவு முறை என்ன, அவங்க எப்படி எல்லாம் சமைக்கிறாங்க, அறுசுவையோட அவங்க சமைத்து அறுசுவையோட குடும்பத்தினருக்கு எப்படி விருந்து படைக்கிறார்கள் அப்படிங்கறத ரசிக்கவும் ருசிக்கவும் ஊரும் உணவும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். முதலில் நாம் சந்திக்கும் நம் அன்பு நேயர், அம்மா வணக்கம்மா. வணக்கம். உங்க பேர் சொல்லுங்கம்மா.
2: உமா.
1: உமா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உமா மேம்,
2: சைக்கிள் ஸ்டாண்ட் பூக்கடை வச்சிருக்கோம் சார்.
1: எத்தனை வருஷமா இங்க பூக்கடை வச்சிருக்கீங்க?
2: ஒரு 7-8 வருஷமா வச்சிருக்கேன். அதுக்கு மேல டிஃபன் கடை.
1: முதல்ல நீங்க உணவுல தான் ஆரம்பிச்சிருக்கீங்க?
2: ஆமா ஆமா.
1: எத்தனை வருஷம் உணவு ஹோட்டல் வச்சிருக்கீங்க?
2: 30 வருஷமா ஓட்டிருக்கோம். காலை டிஃபனு, நைட் டிஃபனு, மத்தியான சாப்பாடு எல்லாம் போட்டிருக்கோம். அதுலதான் எங்க பொழப்பே.
1: என்னென்ன டிஃபன்னா காலையில என்னென்ன ஐட்டம் இருக்கும், மத்தியானம் என்ன ஐட்டம் செஞ்சீங்க, நைட் என்ன ஐட்டம்?
2: காலையில பூரி, இட்லி, தோசை, பொங்கல், வடை இதெல்லாம் போட்டிருந்தோம். இப்ப முடியல, பிள்ளைங்க எல்லாம் கட்டி கொடுத்தாச்சு. அதனால பூக்கடை சைக்கிள் சாலை.
1: பூவுக்கும் சைக்கிளுக்கும் மாறிட்டீங்க.
2: ஆமா ஆமா.
1: ஒரு பக்கம் மணக்க மணக்க பூ கட்டிட்டு இருப்பீங்க, இன்னொரு பக்கம் சைக்கிள் என்ன வாடகை கூடுறதா இல்ல பாதுகாப்பகமா?
2: பாதுகாப்பு, வண்டி சைக்கிள் பாதுகாப்பு தான்.
1: ரெண்டு பிசினஸையும் ஒரே நேரத்துல பண்றது உங்களுக்கு எப்படி சவாலா இருக்கா? எப்படிங்க
2: சவாலாதான் இருக்கு, அது செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா கடத்தல வாடகை கடை புடிச்சிருக்கோம், செஞ்சுதான் ஆகணும், செஞ்சுட்டு தான் இருக்கேன்.
1: உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு எதுங்கம்மா?
2: சாப்பாடு எல்லாம் நாங்க வந்து எல்லாம் கவிச்சு ஐட்டம் தான் சாப்பிடுவோம்.
1: நான்வெஜ் எல்லாம் நல்லா செய்வீங்க?
2: நல்லா.

0: வீட்டுல என்ன அடிக்கடி சமைப்பீங்க?
1: வீட்டுல சும்மா பசங்க பிரியாணி தான் கேக்குங்க.
0: என்ன பிரியாணி, சிக்கனா மட்டனா?
1: சிக்கனும் போடுவோம் மட்டனும் போடுவோம்.
0: இப்ப மட்டன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு சொல்றீங்களா?
1: சொல்றேன்
0: சொல்லுங்க.
1: மட்டன் பிரியாணி ஃபர்ஸ்ட் கறி அலசிட்டு நாலு விசில் வச்சு அதை எடுத்து வச்சுக்கிட்டு மறுபடியும் எல்லாத்தையும் காய்கறி எல்லாத்தையும் அரிஞ்சு வச்சுக்கிட்டு மறுபடியும் ஒரு ட்ரிப்பா தாளிச்சு விட்டு நாலு விசில் மூணு விசில் வச்சு எடுத்தோம்னா நெய்யெல்லாம் நிறைய போட்டு செஞ்சோம்னா நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும்.
0: என்ன இப்படி நீங்க எத்தனை கிலோ அரிசி எத்தனை கிலோ மட்டன் அந்த அளவுல சொல்லவே இல்லையா? நீங்க
1: ரெண்டு கிலோ கறினா அதுக்கு நாலு கிலோ பிரியாணி அரிசி போடலாம்.
0: ரெண்டு கிலோக்கு நாலு
1: கிலோ
0: பெரிய லெவல்ல தான் சமைப்பீங்க போல இருக்கு.
1: கடைக்கும் செய்வோம் வீட்டுக்கும் செய்வோம், அதெல்லாம் செஞ்சாங்கதான். இப்ப முடியலங்கவும் பூக்கடை வச்சுட்டு உட்காந்துட்டான்.
0: அப்புறம் தொட்டுக்க என்ன செய்வீங்க?
1: தொட்டுக்க ஆனியன் பொழுப்பு இந்த எலும்பெல்லாம் போட்டு அதுக்கு தாளிச்சா
0: மாதிரி செஞ்சிருவீங்க.
1: ஆமா.
0: அப்புறம் சிக்கன் இதே மாதிரி தானா? மட்டனுக்கு பதிலா சிக்கன் போட்டுறது
1: அதுக்கு வேக்காடு கம்மி.
0: நாட்டுக்கோழிலாம் வருது
1: நிறைய விக்குது.
0: மீன்லாம் நல்லா செய்வீங்களா?
1: மீன்லாம் சூப்பரா செய்வோம். எங்க அப்பாவே மீன் கடை கறி கடை எல்லாம் வச்சிருந்தவங்கதான். டிஃபன் எங்க அப்பாவும் சாப்பாட்டு கடை வச்சிருந்தவங்கதான். அங்க இருந்த பக்குவமே எங்களுக்கு நிறைய தெரியும்.
0: இப்பதான் ரெண்டு மாசம் கடலுக்குள்ளேயே விட்டு இப்பதான் மறுபடியும் பெரிய போட்லாம் போகுது.
1: ஆமா, முந்தா நாள்ல இருந்தா போயிருக்காங்க.
0: கரெக்டா அப்டேட்டடா இருக்கீங்களே. மீன் எல்லாம் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சா? மறுபடியும்
1: இப்பதான் வருது சார், நேத்தில இருந்தா வருது. முன்ன வச்ச குழம்புலாம் நல்லா இல்ல, இனிமேதான் நல்லா இருக்கும்.
0: என்ன மீன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? மீன்ல நிறைய வெரைட்டி இருக்குல்ல.
1: சேப்பு மீன் இருக்குல்ல,
0: செங்காலான்னு சொல்லுவோம் நாங்க.
1: செங்கால நகர
0: வீட்டுக்கார்
1: பேரு இட்லி குமார்.
0: இட்லி குமார்
1: டிஃபன் கடை வச்சிருந்ததால.
0: உங்க பேர் என்ன?
1: என் பேரு உமா.
0: தோசை உமா சொல்லாமா?
1: தோசை உமா வேணாம்.
0: இல்ல இட்லி குமார் சொல்றீங்களே, அதனால உங்களுக்கு தோசையை முன்னாடி போடலாம்னு பார்த்தேன்.
1: இல்ல இல்ல பரவாயில்ல பரவாயில்ல.
0: உமானா சமையலுக்கு ஃபேமஸ், அப்படிதானே?
1: ஆமா.
0: ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சூப்பரான ரெசிபி சொன்னீங்களே. நேரில் நாம் இணையலாம் ஒரு பாடலை கேட்ட பிறகு.

0: மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நேர்களை நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன் பிரீப்ஸ் வழங்கும் தொழில் வரும் பாட்டு.

0: காலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜன் மருத்துவமனை வழங்கும் நல்ல மாய்வாழ் தரமான தார்ப்பைகள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.

மாடு விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் என் சொல்லாமுது. பார்ப்பாய்கள் கிரீன் ஐஸ் ஓஸ் அரும்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.

0: சிகிச்சைகளும் ஒரே இடத்தில். எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, காரைக்கால்.
1: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: மனசெல்லாம் நிறையும் இசையில் இது காரைக்கால் 100.3 பண்பலை. இன்றைய ஊரும் உணவும் நிகழ்ச்சியானது திருவாரூர் மாவட்டம் பூந்தோட்டம் அரசு மேல்நிலைப்பள்ளி பேருந்து அருகில் இருந்து, பேருந்து நிலையம் அருகில் இருந்து உலாவர நம்ம கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கோம். அங்க நேரலையில இணைஞ்சிருக்கிறாரு கே பிரபாகரன் அவங்க. மீண்டும் இணைவோம் நேர்களே, வாருங்கள்.
3: ஆம் நேயர்களே, இப்ப நம்ம ஊரும் உறவும் நிகழ்ச்சி பூந்தோட்டம் பேருந்து நிறுத்தம் அருகில் இருந்து நம்ம நேயர்கள் மத்தியில உணவை பற்றி நாம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இப்ப இந்த காலத்து உணவு எல்லாருக்கும் தெரியும், ஆனா அந்த காலத்துல எப்படி எல்லாம் சமைச்சிருப்பாங்க, இப்ப இருக்கிற நவீன விதமான உணவு முறை இல்லாம பழைய உணவு முறை எப்படி இருந்திருக்கும், அதை பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? ஆமா, வணக்கம்மா.
4: என் பேர் சந்திரா.
3: சந்திரா, சொந்த ஊர் எதுமா?
4: அப்ப உள்ள சமையல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா சிக்க வேக வச்சுட்டு பச்சை மிளகாய் வெங்காயம் சின்ன வெங்காயம் உரிச்சு போட்டு நல்லா வதக்கிட்டு சாம்பார் வெங்காய சாம்பார் வச்சு அது பாவக்காய் வச்சுட்டு தேங்காய் எண்ணெயிலே பாவக்காய் வச்சுருவோம். மிளகாத்தூள் காஞ்ச மிளகாய் தூக்கி போட்டு அப்படி ஒரு ஐட்டம், சும்மா பாவக்காவை அவிச்சிட்டு தேங்காய் ஊற்றி தண்ணி மிளகாத்தூள் போட்டு அது ஒரு ஐட்டம்.
3: பாவக்காய்னா என்ன பாவக்காய்மா? இப்ப உள்ள மாதிரி பொடி பாவக்காவா?
4: சின்னது வேலி வேலியில காய், நாட்டுக்காய். அது லேசா கீறிட்டு தேங்காய் எண்ணெயில விட்டு நல்லா வதக்கிட்டு தண்ணி மிளகாத்தூள் பெருஞ்சிருவோம். பூண்டு மூணும் போட்டு தேங்காய் எண்ணெயில வேக விட்டாரு.
3: தேங்காய் எண்ணெயில வேக விட்டுருவீங்க, காரம் எல்லாம் போயிடுமா?
4: காரம் எல்லாம் போயிடுச்சு, காரம் உள்ள ஃபுல்லா இருக்கும். அதுக்குள்ள அந்த பச்சை மிளகாய் சாம்பாருக்கும் இந்த இதுக்கும் சூப்பரா இருக்கும்.
3: தேங்காய் எண்ணெய் கேள்விப்பட்டதே இல்லையே, பாவக்காய் கலக்கறத எப்பயும் செய்வீங்களா?
4: அதெல்லாம் செய்வாங்க
3: சார். டேஸ்ட் எப்படி இருக்கும்?
4: சூப்பரா இருக்கும் சார்.
3: காரம் போடுவீங்களா?
4: மிளகாய் தூள்
3: லைட்டா போடுவீங்க?
4: நல்ல நிறையவே போடுவோம். அது ஒரு ஐட்டம்.
3: சிப்ஸ் மாதிரி இருக்குமா?
4: இல்ல, நல்லா போது போது சாப்பிடுறது
3: ஒரு முருன் இருக்கும்.
4: சாப்பிடுறது
3: பகடா மாதிரி இருக்குங்கறீங்க?
4: இல்ல, ஓரளவுக்கு மெதுவா இருக்கும்.
3: பாவக்காய் பகடான்னு சொல்லலாமா?
4: அப்படியே சொல்லலாம். அப்புறம் வந்து அது மாதிரி வெண்டிக்காய் பொரியல்.
3: வெண்டிக்காய் பொரியல், அது எப்படி செய்வீங்க? வெண்டிக்காய்னாலே குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டேங்கிறாங்க.
4: வெண்டிக்காய்
3: அது எப்படி குழந்தைங்களுக்கு ஏத்த மாதிரி செய்யறது?
4: மாதிரினாக்கா நல்லா நைஸா அரிஞ்சிட்டு நல்லா எண்ணெயில ஊத்து வதக்கிட்டு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டு கடுகுள் தப்பி போட்டு நல்லா வதக்கிட்டு தேங்காய் பிடி போட்டு பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். பெரியவங்க சாப்பிடணும்னு நினைச்சா தனி மிளகாய் தூள் பூண்டு போட்டு அதை வந்து வதக்கிட்டோம்னாக்கா அது அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும் சார். சாப்பிடுறது அந்த ஐட்டம்லாம் அது சூப்பரா இருக்கும் சார். சாமி கேட்டு அது மாதிரி வவ்வா மீன் வாங்குவோம் எங்க வீட்டுல அடிக்கடி. அதை வாங்கி நல்லா கழுவிட்டு மஞ்சள் பொடி எண்ணெய் எல்லாம் ஊற்றி கழுவி வச்சுட்டு அது வந்து தனி மிளகாய் தூள் போட்டு கல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஊற்றி எண்ணெயில விட்டு பொறிச்சு அள்ளிடுவோம் சார்.
3: நீங்க எந்த ஐட்டம் போட்டாலும் அதை தேங்காய் எண்ணெய் போட்டுறீங்க?
4: கலந்துருவோம் சார், அது அப்பையில இருந்து பழக்கம் எங்களுக்கு.
3: தேங்காய் எண்ணெய் சேர்க்க நம்ம ஆற்று தேங்காய்
4: எண்ணெய்,
3: சுத்தமான தேங்காய் எண்ணெய்,
4: சுத்தமான தேங்காய் எண்ணெய், சுத்தமான கல்லெண்ணெய். அப்பெல்லாம் அந்த சமையல் தான் சார் எங்க வீட்டுல பெரும்பாலும். அதுல மீன் குழம்பு வச்சாலும் இந்த மாதிரி என்னன்னு கேட்டீங்கன்னா தேங்காய் கொஞ்சமா ஊத்தி அதுக்கு தகுந்த காரம் தக்காளி பழம் மிளகாய் தூள் எல்லாம் திட்டமா போட்டு வெங்காயத்தை கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை வெங்காயம் வச்சு நசி குழம்புல போட்டு தாளிச்சு மீன் கறி வச்சுட்டோம். மீனை போட்டு இறக்கிட்டோம்னா அவ்வளவு டேஸ்டா இருக்கும் சார். இறக்க போறப்ப கருவேப்பிலையை போட்டு இறக்கிடுவோம்.
3: சூப்பருங்க,
4: அது மாதிரி செய்வோம்.

0: சாம்பார் எப்படி வைப்பீங்க?
1: சாம்பார் வந்து பச்சைமிளகா சாம்பார் சொல்லிட்டேன், சாதாரண சாம்பார்,
0: சாதாரண காய்கறி சாம்பார், சாம்பார்
1: முருங்கைக்காய், வெண்டி வச்சு, முச்சக்கட்டை,
0: முச்சக்கட்டை
1: மாங்காய் எல்லாம் போட்டு பருப்பு வச்சு மிளகாய் சூடு கொஞ்சமா போட்டு கொஞ்சம் தேங்காய் கூட ஊற்றி சாம்பார் அதுவுமே நல்லா இருக்கும். அதுக்கிட்ட உங்க தொட்டுக்கணும் வெங்காயம் பச்சை மிளகா போட்டு உருளைக்கிழங்கு வறுத்தோம்னா அதோட டேஸ்ட் வேற எதுவுமே.
0: அருமையா அருமைங்க, நல்ல காம்பினேஷன், சாம்பார் உருளைக்கிழங்கு வறுவல்,
1: தக்காளி வெங்காயத்தை போட்டு வறுத்துட்டோம்னா அது சூப்பரா இருக்கும். அது சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்குன்னா ரவுண்ட் ரவுண்டா அரிஞ்சிட்டு நம்ம வறுக்கிற மாதிரி, வாழைக்காய் வறுக்கிற மாதிரி வச்சா அதுவும் நல்லா இருக்கும். அந்த சாம்பார்
0: வீட்டுக்கு திடீர்னு மத்தியான டைம் நிறைய பேர் விருந்தாடி வந்துட்டாங்கன்னா என்ன டக்குன்னு என்ன செய்வீங்க?
1: டக்குன்னுனாக்கா வாழைக்காய்க்கா வச்சுவோம் உடனே, அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அப்பளம் இப்பெல்லாம் அதெல்லாம் பொறிச்சுக்குவோம், துவையல் வேணா தேங்காய் துவையை அச்சுக்கிறது யாரை வந்தாலும் சரி, இது வேணா திடீர்னு ஒரு வெங்காய ரசம் வச்சு அதுக்கு துவையல அரைச்சிருது, கடலைப்பருப்பு வறுத்து வச்சோம், தோரம்பருப்பு வறுத்து வச்சோம், துவையல்.
0: கடைசி வரைக்கும் அந்த தேங்காயையும் தேங்காய் எண்ணெயும் உடைய மாட்டீங்க போல இருக்கு.
1: நல்லா இருக்கு சார், அது சாப்பிட்றதுக்கு அவ்வளவு அபூர்வமா இருக்கும். அது சாப்பிட்றதுக்கு இப்ப உள்ள எண்ணெய் எல்லாம் ஒண்ணு சொல்றதுக்கு இல்ல, அப்ப உள்ள ஒரு பாரம்பரியம் இங்க வச்சு அதுதான் பெரும்பாலுமே.
0: எப்படி என்ன காய வச்சு ஆட்டுவீங்களா தேங்காய்?
1: இல்ல கடையெல்லாம் சார் வாங்கிக்குவேன். அது மாதிரி சிக்கன் வறுத்துருந்தாலும் அது நல்லா கழுவிட்டு மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு அனுப்பி வச்சுட்டு இஞ்சி பூண்டை போட்டு அனுப்பிட்டு கான்மாவு லேசா போட்டு எண்ணெயில் ஊற்று பொறிச்சு, எங்க வீட்டுக்காரங்களுக்கு அதுதான் பிடிக்கும் ரொம்ப பெரும்பாலுமே, அதை பொறிச்சு அள்ளி வச்சுட்டு பாக்கி இருக்கிறத போட்டு குழம்பு வச்சிடுறது. கொஞ்சமா அதுக்கு மட்டும் கொஞ்சம் தான் தேங்காய் ஊற்றுவோம், பாக்கி ஒன்றும்
0: பாருங்க. நல்ல விதவிதமான ஐட்டம் சொன்னீங்க, எல்லாத்துலேயும் தேங்காய் எண்ணெய் கலந்து சொன்னீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. நேரில் நாம் இணையலாம் ஒரு பாடலை கேட்ட பிறகு.

0: மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை சொல்லுவோம். திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள். தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
2: நேயர்களுக்கு கோபால் பல்புடியின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
4: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
5: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
2: நேயர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நிறையும் இசையலை இது காரைக்கால் 100.3 பண்பலை. நான்கு மணி 27 நிமிடத்தில் இணைஞ்சிருக்கிற இந்த வேளையில் திருவாரூர் மாவட்டம் பூந்தோட்டம் அரசு மேல்நிலைப்பள்ளி பேருந்து நிறுத்தம் அருகில் இருந்து நேர்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறது ஊரும் உணவும். அங்க நம்ம அறிவிப்பாளர் கே பிரபாகரன் அவங்க காத்துட்டு இருக்கிறாங்க.

இந்த நிகழ்ச்சியை நமக்கு வழங்குறாங்க வைக்கிங் பனியன் பிரிப்ஸ். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வைக்கிங் பனியன் பிரிப்ஸ்.

0: பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: வரவழையர்களே, ஊரும் உணவும் நிகழ்ச்சிக்காக திருவாரூர் மாவட்டம் பூந்தோட்டம் அரசு மேல்நிலைப் பள்ளி பேருந்து நிலையத்திற்கு
4: ஊரும் உணவும் நிகழ்ச்சிக்காக நாம் இன்னைக்கு திருவாரூர் மாவட்டம் பூந்தோட்டத்திலிருந்து நம்முடைய அன்பு நேயர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இப்ப இதுவரைக்கும் மகளிர் நேயர்கள் தங்களுடைய கைவண்ணத்தை சொல்லி அசத்தினார்கள். அடுத்து நலபாகம் வருகிறது. நலபாகம்னா என்னன்னா, ஆண்கள் வந்து பெண்களை விட அழகாக சூப்பரா சமைப்பாங்க. அதுலயும் அதிகமாக ஆயிரக்கணக்கான நபர்கள் தான் சமைக்கணும் அப்படின்னா அங்க நலபாகம் தான் வேணும்னு சொல்றாங்க. இப்ப அப்படி ஒரு நேயரை இப்ப சந்திக்கிறோம். அவங்க என்ன ஐட்டம் சொல்றாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
5: வணக்கம்.

0: நல்லா
1: இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் சார்.
1: சொல்லுங்க சார், உங்க பேர் சொல்லுங்க.
0: செந்தில் கண்ணன் பேரலம்.
1: உங்க குரலை கேட்டாலே தெரியும் சொல்றீங்களா?
0: ஆமா சார். இந்த குளோப் ஜான் செய்யறாங்களா?
1: ஆமா.
0: அதை எப்படி கொஞ்சம் நல்ல விதமா செய்யணும் என்னன்னு சொல்லணும் சார்.
1: எங்க வீட்டுல குளோப் ஜான்ஸ்னா ஒரே அழுத்தமா இருக்கு, வலிங்க மாதிரி இருக்கு.
0: அது மாவு நல்லா பால் ஊத்தி நல்லா பிசைஞ்சுக்கணும் சார். சின்ன சின்ன உருண்டையா உருட்டி எண்ணெய கொஞ்சம் பதமா வேக வச்சு நல்லா பதமான பாத்து போட்டு
1: கொஞ்சம் பால் ஊத்தி பிசையணுங்கிறீங்க?
0: பால் ஊத்தி பிசையணும். பவுன் நேரத்துல எடுத்துக்கிட்டு நல்லா வேக வச்சு எடுத்து ஜீராவ பதமா எடுத்து கம்பி பதம் எடுத்துக்கிட்டு அதுல போட்டு எடுத்தோம்னா குளோப் ஜான் வந்து அருமையா இருக்கும். அழுத்தம் இல்லாம நல்லா இருக்கும். அடுத்த கார போண்டா.
1: வீட்டுக்கு அப்புறம் காரத்துக்கு போயிட்டீங்க.
0: கார போண்டா எப்படின்னா கள்ளமாவு மைதா கள்ளமாவு 1/2 கிலோ, மைதா மாவு 1/2 கிலோ, அரிசி மாவு 150, சின்ன பெரிய வெங்காயம் சன்னமா வெட்டி பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா இது பண்ணிக்கிட்டு உள்ள கொஞ்சம் எண்ணெயை கொடுத்து பிசைஞ்சிடணும். எண்ணெயை கொடுத்து பிசைஞ்சு எண்ணெயை சூடாக்கி போட்டோம்னா ரொம்ப அருமையா இருக்கும்.
1: உள்ளேயும் எண்ணெயை கலக்கணும், எண்ணெய் போட்டு எடுத்தோம்னா நல்லா இருக்குங்கிறீங்க.
0: இதுல வந்து போண்டா உருண்டையா போடலாம், விஜயபுர் போண்டா இந்த மாதிரி செய்யலாம். உதிரி பகடாவும் போடலாம்.
1: அதுலயே அதே மாவுலயே உதிரி பகடா போட்டு
0: தண்ணியாக்கிட்டு உதிரியா போடலாம். திடீர்னு எதுவுமே இல்ல, தோசை மாவு மட்டும் இருக்குன்னா தோசை மாவு போண்டா போடலாம். வெங்காயத்தை அரிஞ்சு தோசை மாவையும் அரிசி மாவையும் கலந்து ஒவ்வொன்று சின்ன சின்ன உருண்டையா போட்டு எடுத்தோம்னா ரொம்ப சூப்பரா சுவையா இருக்கும்.
1: தோசை மாவுல வேற என்ன பண்ணுங்கிறீங்க?
0: அரிசி மாவு
1: வெங்காயம் போட்டுக்கலாம். உளுந்து வடை மாதிரி இருக்குமா? தோசை வடை
0: போண்டா
1: தோசை மாவு வடை சொல்லிட்டீங்க. இட்லி உப்புமா மாதிரி இது புது தோசை உப்புமா ஆயிடுச்சு. சொல்றதை பார்த்தா நீங்களே செய்வீங்க போல இருக்க. வீட்டுல
0: வீட்டுல
1: சொல்லி செய்ய வைப்பீங்களா?
0: அவங்க தான் செய்வாங்க, நான் பாப்பேன்.
1: மத்ததே இவ்வளவு ருசியா சொல்றீங்களே.
0: நல்லா இருக்கும். தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்கும்.
1: சொல்றதெல்லாம் பலகார ஐட்டமா இருக்கு. டிஃபன்னா என்ன அடிக்கடி செய்வீங்க வீட்டுல?
0: டிஃபன்னா சப்பாத்தி பூரி போடுவாங்க. ரெண்டுமே சூப்பரா செய்வாங்க, நல்லா செய்வாங்க, நல்லா இருக்கும்.
1: வெஜிடபிள் குருமாவா?
0: நாங்க செய்வாருக்கோம் வெஜிடபிள் குருமாவா.
1: வீட்டுல சமையலுக்கெல்லாம் உதவி செய்யறதுண்டா? சாப்பிடறதோட சரியா? சாப்பிட்டாலும் பக்குவமா பார்த்து பக்குவமா மத்தவங்களுக்கும் ஐடியா சொல்றீங்க. மகிழ்ச்சிங்க, சூப்பரா சொன்னீங்க. நேர்களே நாம் இணையலாம் ஒரு பாடலை கேட்ட பிறகு.

0: பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு ₹1,200 அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு ₹1,200 தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: Opinions and Briefs. திகட்டாத இன்னிசை ஓற்று இது காரைக்கால் பண்பலை 100.3. நேர்கள் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி ஊரும் உணவும். இன்றைய ஊரும் உணவும் நிகழ்ச்சியானது திருவாரூர் மாவட்டம் பூந்தோட்டம் அரசு மேல்நிலைப்பள்ளி பேருந்து நிலையத்தில் இருந்து ஒளிபரப்பாக நேர்கள் கேட்டு ரசிக்கிறாங்க, ரசிக்கவும் காத்திருக்கிறாங்க. இப்போ நாம இனியே காத்திருக்கலாமா?
1: இன்னைக்கு ஊரும் உணவும் நிகழ்ச்சிக்காக நம்ம பூந்தோட்டத்தில இருந்து நம்முடைய அன்பு நேயர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் சூப்பரான ரெசிபி சொல்லி அசைட்டு இருக்காங்க. அந்த

0: சில அடுத்த நம்மோடு இணையும் நம்ம அன்பு நேயர் அம்மா. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: உங்க பேர் சொல்லுங்கம்மா.
1: எனக்கு வந்து ஊழிய பத்து.
0: ஊழிய பத்து, சரிங்கம்மா. உங்க பேர் என்னம்மா?
1: பேர் கமலா.
0: கமலா, ஊழிய பத்து கமலா. பூந்தோட்டத்துல என்ன வேலை செஞ்சிருக்கீங்க?
1: பூக்கட்டி, பூக்கடையில வேலை பாக்குறேன்.
0: பூக்கடையில வேலை பாக்குறீங்க. என்ன சமையல் விரும்பி சமைப்பீங்க? என்ன விரும்பி சாப்பிடுவீங்க?
1: விரும்பி சாப்பிடுறது
0: இருக்க மீன் குழம்பு. ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு?
1: அது வாங்கி சுத்தம் பண்ணிட்டு புளி மிளகாத்தூள்லாம் போட்டு பூண்டு மிளகெல்லாம் நிறைய போட்டு எண்ணெய் நிறைய ஊற்றி வைப்போம். அது பிடிக்கும். ரால் சென்ன குண்டி வாங்கி அதை சுத்தம் பண்ணிட்டு மிளகா வறுத்து பட்டை மிளகா வறுத்து அந்த பொடி நுனிக்கு பூண்டு வச்சு பொடி நல்லா இட்லி சாப்பிட்டுக்கலாம்.
0: ஓ, இட்லி பொடி மாதிரி ரால் பொடியா?
1: ரால் சென்ன குண்டி,
0: சென்ன துணி பொடி.
1: ரால் குழம்பு, ரால் கருவாட்டு குழம்பு. ரால் கருவாட்டு காஞ்சாரால் வாங்கி அதையும் சுத்தம் பண்ணி அதுக்கு புளி மிளகாத்தூள்லாம் போட்டு முருங்கைக்காய் கத்திரிக்காய் மாங்காய் எல்லாம் போட்டு குழம்பு வச்சோம்னா அது நல்லா இருக்கும்.
0: காலைல வரும்போது சாப்பாடு சமையல் செஞ்சு எடுத்துட்டு வந்துருவீங்களா இல்ல இங்கதான்
1: சாப்பிடுவீங்களா?
0: கடையில வாங்கி
1: சாப்பிடுறோம்.
0: இந்த வத்த குழம்பு வைப்பீங்களா?
1: குழம்பு வந்து கத்திரிக்காய் வத்த, மாங்காய் வத்த, கொத்தரங்காய் வத்தெல்லாம் வாங்கி நல்லா அலசிக்குவோம். பூண்டு நிறைய வச்சுக்குவோம். வச்சுக்கிட்டு மிளகு வச்சுக்குவோம். புளி மிளகாத்தூள்லாம் கரைச்சி பூண்டு பூண்டு பொடியெல்லாம் போட்டு பூண்டு நசுக்கி வச்சிருக்கோம்ல அதையும் போட்டு நல்லா புளி மிளகா வந்து காரமா எண்ணெய் நிறைய ஊற்றி நல்லா வைப்போம்.
0: சரிம்மா. நண்டு குழம்பு நல்லா வைப்பீங்களா?
1: வைப்போம். அது
0: என்ன நண்டு? நாட்டு நண்டு எல்லாம் வருமா இல்ல உடல் நண்டா?
1: நண்டு வந்து வயல் நண்டு. அதை வந்து கொண்டு வந்து புளி மிளகாத்தூள்லாம் கரைச்சி அதுக்கு வச்சுக்கிட்டு நாட்டு அதுக்கு வந்து நிறைய பூண்டு போடணும்.
0: பூண்டு
1: பூண்டு போட்டு
0: நீங்க நிறைய பூண்டு சேர்ப்பீங்க போல இருக்கு.
1: இல்ல இல்ல, அந்த நாட்டு
0: நாட்டுக்கு நண்டுன்னா பூண்டு சேர்க்கணும். இருக்கா தெரியும் எல்லாருக்கும் பூண்டு சேர்க்கறது.
1: வயல் நண்டு அது வந்து சாப்பிட்டோம்னா இடுப்பு வலிக்கு நல்லது.
0: வலிக்கு நல்லது. இடுப்பு வலியே வராது. நாட்டு நண்டு சாப்பிட்டா?
1: வயல் நண்டுங்க. வயல்
0: வயல் நண்டு. கடல் நண்டுங்க?
1: கடல் நண்டு வந்து தேங்காய் பறிக்கிறோம்னா சோம்பெல்லாம் வச்சு அரைச்சி மிளகாத்தூள் தேங்காய் எல்லாம் போட்டு
0: அது வந்து கிரேவி மாதிரி செய்யணும்.
1: ஆமா, அது அப்படி செய்யலாம். குழம்பு வைக்கலாம். குழம்பு வைக்கலாம். அது வறுப்போம். குழம்புக்கு அரை புளி ஊத்தி குழம்பு வைப்போம்.
0: அப்ப நீங்க அடிக்கடி வந்து அசைவ உணவு தான் அதிகம் செய்வீங்க போல இருக்கு.
1: ஆமா, ஆனா இப்ப எதுவும் சாப்பிட முடியல. கடையில
0: வேலை நேரம் அதிகமாயிடுச்சா? ஒரு நாளைக்கு எத்தனை முழம் அப்படிங்கிற கணக்கு எல்லாம் இருக்கா?
1: கணக்கு கிடையாது.
0: கிலோ கணக்கு தானா? கிலோ ஒரு நாளைக்கு சராசரியா
1: கட்டுவோம்.
0: சரி, என்ன மல்லி பூ மட்டும்தானா இல்ல
1: உள்ள பூ மாலையும் போடுவோம்?
0: மாலையும் போடுவீங்க? கோயில் மாலையெல்லாம் போடுவோம்.
1: எல்லா மாலையும் போடுவோம்.
0: எல்லா எல்லா வேலையும் கத்துக்கிட்டீங்க பூல?
1: எங்க கடையை
0: மணக்க மணக்க
1: மாலை போடுவேன். நிறைய மாலை தான் விரும்பி போடுறது. ஆனா இந்த கடையில தரம் தாங்க.
0: பூ வந்து விலை ஏறி ஏறி இறங்குது. இப்ப என்ன விலை போயிட்டு இருக்கு?
1: 450 ரூபா
0: கிலோ. 500 ரூபா
1: தேதிக்கு தகுந்தவங்க மாத்திட்டு இருப்பாங்க.
0: ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அழகா சொன்னீங்க. உங்க ரெசிபி எல்லாம் சமைச்சு பாக்கணும்னு நேர்களுக்கே ஆசை வந்திருக்கும். நேர்களே, நாம் இணையலாம் ஒரு பாடல் இடைவேளைக்கு பிறகு.

0: அரசெல்லாம் நிறையும் இசையலை. இது காரைக்கால் 100.3 பண்பலை. மனசெல்லாம் உண்மையிலேயே நிறையுதுங்க, ஏன்னா நிகழ்ச்சி ஊரும் உணவும். இந்த ஊரும் உணவும் நிகழ்ச்சியானது இன்னைக்கு எங்க நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருவாரூர் மாவட்டம் பூந்தோட்டம் அரசு மேல்நிலைப்பள்ளி பேருந்து நிலையத்தில் இருந்து நம்ம அறிவிப்பாளர் கே பிரபாகரன் அவங்க பெண்கள் மட்டும்தான் சமைக்கணுமா, ஆண்களும் சமைக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்கள் கொடுக்குற டிப்ஸையும் நமக்கு கொடுக்குறாங்க. அதாவது உணவு பதார்த்தம் எப்படி செய்யறாங்கன்றதையும் சொல்றாங்க, பெண்கள் எப்படி சமைக்கிறாங்க அப்படிங்கிறதையும் வளைச்சு வளைச்சு ஒவ்வொரு பூக்கடை முதற்கொண்டு விடாம எல்லா இடத்துலையும் தேர்வு பண்ணி எடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில அடுத்து நேயர்கள்லாம் காத்திருக்கிறாங்கன்னு
1: நினைக்கிறேன். இப்ப நம்ம ஊரும் உணவு நிகழ்ச்சியில பூந்தோட்டம் பேருந்து நிலையத்துல ஆரம்பிச்சோம். பூந்தோட்டம்னாலே பூதான், அதனால அந்த மல்லிப்பூவால தான் அழகா நினைவூட்டும் வகையில அந்த பாடலை கொடுத்தாங்க. இப்ப அப்படியே பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கொஞ்சம் அப்படியே நடந்து வந்தோம்னா எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஆனையாட்டி பங்காள பரமேஸ்வரி ஆலயம் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்திலே இருக்கிற ஒரு கோயில். அந்த கோயில் வாசல் கிட்ட நடந்து வந்துட்டோம். இங்கேயும் ஊரும் உணவுல உணவு ரெசிபி சொல்றதுக்காக நேயர்கள் காத்திருக்கிறாங்க. முதல்ல ஒரு மாணவி காத்திருக்கிறாங்க, வீட்டுல வந்து நல்லா சமைப்பேன் அப்படின்னு சொல்றாங்க, என்ன சமைப்பாங்கன்னு கேட்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா.
2: என் பேர் பிரவாகினி.
1: பிரவாகினி, நீ என்ன படிக்கிறீங்க பிரவாகினி?
2: 7th ஸ்டாண்டர்ட்.
1: எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
2: ஸ்ரீ வித்யா பேரலம்.
1: பேரலம் ஸ்ரீ வித்யா. நீங்க என்ன வீட்டுல என்ன நல்லா சமைப்பீங்கன்னு சொல்றாங்க, என்ன செய்வீங்க?
2: சமோசாக்கு தேவையான மசாலா
1: சொல்லுங்க பாக்கலாம்.

0: ஊத்திக்கணும். அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி போட்டுக்கிட்டு வதக்கிக்கிட்டு மஞ்சத்தூள் கரம் மசாலா மிளகுத்தூள் மிளகாத்தூள் உப்பு போட்டுக்கிட்டு வேக வச்சு உரிச்சு வச்ச உருளைக்கிழங்க நல்லா மசிச்சு அந்த மசாலாவோட ஆட் பண்ணிக்கிட்டு பட்டாணி வேக வச்ச அந்த உருளைக்கிழங்களோட ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வதக்குனா முடிஞ்சிச்சு.
1: அதுக்கப்புறம் அதுக்கு மேல சம்சா செய்யணுமா? சம்சா ஐட்டம் தானே இது?
0: ஆமா.
1: பூரி மாதிரி போட்டுக்கிட்டு அதுல இந்த மசாலா எடுத்து வச்சு மடிச்சு முக்கோணமா மடிச்சு எண்ணெயில போட்டு எடுத்தா சம்சா ரெடி. சரியா? ரொம்ப பிடிக்குமா உனக்கு? வீட்டுல மசாலா மட்டும் நீ செஞ்சு கொடுத்துருவியா? சரி, வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க?
0: அப்பா, அம்மா, தம்பி, அக்கா.
1: தம்பி பேர் என்ன?
0: சிவபாலன்.
1: சிவபாலன் சம்சா சாப்பிடுவாரா?
0: சாப்பிடுவான்.
1: அக்கா பேர் என்ன?
0: வைஷ்ணவி.
1: வைஷ்ணவி என்ன சொல்றாங்க கேக்கலாம். வைஷ்ணவி, நீங்க என்ன படிக்கிறீங்க?
2: 9th ஸ்டாண்டர்ட்.
1: எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
2: ஸ்ரீ வித்யா மெட்ரிகுலேஷன்.
1: சரி, நீங்க என்ன சாப்பிடுவீங்களா இல்ல சாப்பிடுவீங்களா?
2: சாப்பிடுவேன்.
1: என்ன நல்லா சாப்பிடுங்க? என்ன ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு?
2: சிக்கன் பிரியாணி, சிக்கன் ரைஸ், சிக்கன் ஃப்ரை.
1: சிக்கன் ரைஸ்லாம் எப்படி வீட்ல செய்வீங்களா?
2: ஆ, செய்வோம்.
1: நல்லா செய்வாங்களா வீட்ல?
2: அம்மா நல்லா செய்வாங்க.
1: தங்கச்சி வந்து சம்சா மசாலா எல்லாம் சொன்னாங்க, நீங்க அதெல்லாம் செய்ய மாட்டீங்களா?
2: என்ன
1: தோசையா? சரி, ஓகேங்க, ரொம்ப சந்தோஷம். அடுத்து ஒரு நண்பர் வந்திருக்கிறாங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஏ பாலகு, என்ன பண்ணிட்டீங்க பாலகு?
3: சார், ஹோட்டல்ல மாஸ்டரா இருக்கிறேன்.
1: மாஸ்டர், ஹோட்டல்ல மாஸ்டரா இருக்கீங்க, ஓகே. எத்தனை வருஷமா மாஸ்டரா இருக்கு?
3: ஒரு 20 வருஷம் மாஸ்டரா இருக்கேன்.
1: சரி, என்ன என்னென்ன ஐட்டம் செய்வீங்க நீங்க?
3: தயிர் சாதம், லெமன் சாதம்.
1: ஓ,
3: புஸ்கா.
1: பலதுறை மாஸ்டரா இருப்பீங்க.
3: பரோட்டா.
1: பரோட்டாமா?
3: இந்த கடையில வந்து பரோட்டா தான் ஸ்பெஷலிஸ்ட்.
1: சரிங்க. பரோட்டா எப்படி செய்யறீங்க? கடையில செய்யற மாதிரி எங்களால வீட்டுல செய்ய முடியல, எப்படி நாங்க வீட்டுல செய்யறதுன்னு கொஞ்சம் சொல்லி கொடுங்களேன்.
3: ஏன்னா கடையில செய்யறது வேற, வீட்டுல செய்யறது வேற.
1: சரி,
3: அதனால
1: நாங்க எப்படி செய்யறது நீங்க ஒரு கிலோ சொல்லுங்க.
3: 1 கிலோ தேவையான மைதா.
1: மைதா
3: அதுக்கு தகுந்த போல சால்ட், 2 டீஸ்பூன் அளவு தேவையான அளவு தண்ணீர், கொஞ்சம் வந்து அமுல் ஸ்ப்ரே பால் பவுடர், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு
1: கலக்குறீங்க.
3: எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு பதமான முறையில
1: பால் பவுடர் எவ்வளவு கலக்கணும் சொல்லுங்க.
3: வந்து ஒரு
1: 50 கிராம் போட்டா போதும். 1 கிலோ?
3: ஓகே, 1 கிலோவுக்கு வந்து ஒரு 50 எக்ஸஸா போடலாம். அதுதான் டேஸ்ட் கொடுக்குறது.
1: 50 இல்ல 100
3: போடலாம். அது மாதிரி போட்டோம்னா மட்டும் நமக்கு டேஸ்ட் ஃபுல் டேஸ்ட் வராது. நம்ம
1: என்னத்துக்கு சாஃப்ட்டுக்கு போடுறது?
3: சாஃப்ட்டுக்கு பிளஸ் டேஸ்ட்டுக்கு நல்லா நம்ம எம்டியாவே சாப்பிடலாம். பரோட்டா வேற கிரேவி இல்லாம நம்ம எம்டியாவே சாப்பிடலாம். அதே மாதிரி தான் நமக்கு கடையில் பிரச்சனை. அதை நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 15 நிமிஷம் மாவு ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு நமக்கு தேவையான அளவு பேடாவை, நம்ம சைஸை, நமக்கு ஃபேமிலி எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு பேடாவை சைஸ் பண்ணி பிடிச்சி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேய்ச்சி ஒரு 10 நிமிஷம் கமரை வச்சுட்டு அதுக்கப்புறம் வீசி மடிச்சு வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம தேவையான அளவோட ஹீட்டு கரெக்டாக வச்சுக்கணும் அடுப்பில். அதை வச்சுட்டு ஆயில் தரமா ஊற்றி பரட்டி எடுத்து ஒரு 2 நிமிஷத்தில் எடுத்துடலாம். நம்ம சுவையான பரோட்டா கிடைச்சிருக்கு.
1: 1 கிலோல எத்தனை பரோட்டா போடலாம்?
3: மேக்ஸிமம் நாங்க வந்து
1: 20
3: தயிர் சாதம், லெமன் சாதம் எல்லாமே ஆர்கானிக் முறையில தான். நமக்கு வந்து கெமிக்கல் எதுவும் இந்த அஜினோம் மத்தபடி வந்து இந்த லெமன் சால்ட் எதுவுமே கிடையாது.
1: வீட்டுல செய்யற மாதிரி
3: தரமான ஆர்கானிக் பொருளை செஞ்சு கொடுக்குறோம். புஸ்காவும் சரி, தயிர் சாதம், லெமன் சாதம் எல்லாமே ஒரிஜினல் தான். கலப்படம் இல்லாதது சுவையான உணவு செஞ்சு கொடுத்துருக்கோம்.
1: புஸ்கால பீஸ் போட்டோம்னா பிரியாணி ஆயிடுமா?
3: கண்டிப்பா. நாங்க வந்து அசைவத்தை இல்லாம சைவமா செஞ்சு கொடுத்துருக்கோம். மக்கள் எல்லாமே சைவமா தான் விரும்புறாங்க, அதனால நாங்க சைவமா செஞ்சு கொடுத்துருக்கோம்.
1: புஸ்கா எப்படி செய்வீங்க அந்த ரெசிபி சொல்லுங்க.
3: புஸ்கா வந்து அரிசி, நல்ல தரமான அரிசி வாங்கிருந்து
1: 1 கிலோ 1 கிலோ
3: 1 கிலோக்கு தேவையான தண்ணீர், அது தந்த மசாலா ஐட்டம் எல்லாமே நாங்க சொந்தமா அரைக்கிறோம். தம் பிரியாணி மெயின் நாங்க செய்யறது புஸ்கா வந்து தம் பிரியாணி தான். தம் பிரியாணி தான் எல்லாரும் பேர் சாப்பாடை வந்து வடிச்சு கொட்டிட்டு மேல மசாலா அப்படி கிண்டுவாங்க. நாங்க அப்படி கிடையாது, எல்லாமே தம்முல தான், எல்லாம் வந்து விறகடுப்புல தான் தம்முல போட்டு செஞ்சு வச்சதால் நல்ல தரமான சுவையான
1: கிடைச்சிக்கிட்டு
3: எக்ஸஸா வந்து கடக்கல்ல கல்லப்பருப்பு கருவேப்பில தேவையான நல்லெண்ணெய் ஃபுல்லா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவோம். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கிட்டு அதை சாதத்தை பதமா வடிச்சு வடிச்சுட்டு எல்லாமே மிக்சிங் போட்டு கலரி வச்சுட்டோம்னா சாதம்

0: வந்து சுவையா இருக்கும்.
1: அப்புறம் தக்காளி சாதம்,
0: தக்காளி சாதம் அப்படிதான் சார், தேவையான அளவு அரிசி எடுத்துக்கிட்டோம்னா அதே மாதிரி தக்காளி இஞ்சி பூண்டு தேவை எல்லாமே மசாலாலாம் அரைக்கிறது.
1: இப்போ ஒரு கிலோக்கு கணக்கு சொல்லுங்களேன், எவ்வளோ தக்காளி போடணும், வெங்காயம் எவ்வளோ போடணும்?
0: ஒரு கிலோக்கு தக்காளி வந்து மேக்ஸிமம் 150 தக்காளி போடணும் சார். 150 நம்ம தேவையான அளவு, நம்ம சில பேர் வந்து புளிக்கிற கிராம் 150 கிராம் போடலாம். அது இல்லாமல் மசாலா ஐட்டம், மசாலா போட்டுக்கிட்டு தண்ணி அளவு ஒரு கிலோக்குன்னா கரெக்டாக 1.5 டம்ளர் அவ்வளோ 250 மில்லி லிட்டர் அதை ஊற்றிக்கிட்டு நம்ம தேவையான அளவு கட்டு.
1: சால்ட் நிறைய போடணுமா?
0: தாராளமாக வெங்காயம் போடணும் சார். வெங்காயம் எவ்வளோ டேஸ்ட் பண்ணுறோம் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம டேஸ்ட் அதிகமாக இருக்கும்.
1: கலருக்கு எதாவது கலப்பீங்களா?
0: கலருக்கு வந்து மேக்ஸிமம் வந்து தக்காளி சாதம் கலர் கலக்க மாட்டாங்க சார், தேவை இல்லை சார். அந்த தக்காளியில கலர் இருக்குல்ல, அதனால கலருங்கிறது மேக்ஸிமம் நான் கலர் பண்ண கிடையாது. தயிர் 1 கிலோ மேக்ஸிமம் நாங்க 2 கிலோ தயிர் ஊத்துவோம் சார். எல்லாமே வந்து தயிர் வந்து பசும்பால் வாங்கி
1: கிலோ ரைஸ்க்கு 2 லிட்டர்.
0: ஏன்னா நம்ம பூந்தோட்டத்துல வந்து எஸ்ஆர் ஹோட்டல்லாம் வந்து கொஞ்சம் பிரபலமானது, பரோட்டாவுக்கு ஸ்பெஷாலிட்டி இது. அதனால 1 கிலோ சாதத்துக்கு 2 கிலோ தயிர் நைட்டே வாங்கி பசும்பால் வாங்கி உரம் ஊத்தி வச்சிருவோம். அதை காலையில எடுத்து பதப்படுத்தி தயிர் சாதத்துக்கு தேவையான மாங்காய், கேரட், புதினாமல்லி, கொத்தமல்லி லைஸா வெட்டி போட்டு
1: மக்களுடைய பயிருக்கு பாதிப்பு இல்லாம இயற்கையான முறையில தான் எல்லாமே செய்வோம் சொன்னது ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. நம்ம நிகழ்ச்சியில நம்ம நேயர்களை ஒருங்கிணைக்கிறத சூப்பரா உதவி செய்த நம்ம பூந்தோட்டம் அன்பு நேயர் கார்த்திகேயன் அருகில் இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசலாம். வணக்கம் கார்த்திகேயன்.
2: வணக்கம்.
1: எப்படி ஓடிட்டு இருக்கு வண்டி எல்லாம்?
2: பரவாயில்ல, நல்லா ஓடிட்டு
1: இருக்கு. என்ன உணவு ரொம்ப பிடிக்கும்?
2: எனக்கு அசைவம்
1: தான். வெயில் காலமா இருக்கு, ரொம்ப வெக்கையா இருக்கு. மத்தியானத்துல அப்பையும் நான்வெஜ் தான் பிடிக்குமா?
2: இல்ல இல்ல, இப்பெல்லாம் வந்து
1: வெயில் தெரியாது
2: காலையில பழைய அமுது சாப்பிட்டாவே போதும், அது ஒன்றும் தெரியாது. அது இல்லாம முக்கியமான ஒரு சரி, எங்களுக்காக ஊர் உணவு நிகழ்ச்சிக்கு இங்கே வருகை தந்திருக்கும் ஐயா நெடுங்காருக்கா பிரபாகரன் அவர்களுக்கும், ஒளிக்கூடத்தில் இருந்து எங்களுக்கு உதவி தரும் லதாராஜா அவர்களுக்கும் என் நன்றியை தெரிந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: ரொம்ப நன்றிங்க. நிறைவாக நாம் சந்திக்கும் நேயர் வணக்கம்.
0: வணக்கம். இஞ்சிக்குடி மின்சார கண்ணன்.
1: நீங்க தான் நிறைய பேருக்கு வந்து இட்லி தோசை எல்லாம் தயாரிக்கிறதுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கீங்க.
0: ஆமா சார்
1: கிரைண்டர் எல்லாம் ரிப்பேர்னா உடனே போய் சர்வீஸ் பண்ணி எல்லா வீட்லயும் ஓட விட்டுருங்க. கிரைண்டர் மிக்ஸ்
0: எல்லா வீட்லயும் இட்லி தோசை ஊத்துற அளவுக்கு நம்ம உதவி பண்ணிட வேண்டியது.
1: வீட்டுல எல்லாருக்கும் நல்லா சமைக்க கத்து கொடுத்துருக்கீங்க இல்லையா பிள்ளைங்களுக்கெல்லாம்?
0: அதனாலதான் நான் ஹோட்டலுக்கே போறது இல்ல, வீட்லயே இல்ல ஒய்ஃப் பசங்க எல்லாமே நல்லா
1: செஞ்சுங்க வந்து எல்லாமே சமைச்சா முதற்கொண்டு வீட்டுல போட்டுறாங்க.
0: ஆமா சார்,
1: ரைஸ் வரைக்கும்
0: அதான் நல்லா செய்யறாங்க, சூப்பரா செய்யறாங்க. அதனால ஹோட்டலே தேடி போறது கிடையாது.
1: அதனால நம்பிக்கை என்ன பிடிக்கும் சாப்பிட?
0: அவனுக்கு எல்லாமே பிடிக்கும். அவனுக்கு நம்ம என்ன
1: பேச மாட்டேன்,
0: நம்ம இனிமேதான் பேச கத்துக்காரு.
1: ஓகே, நன்றி, ரொம்ப சந்தோஷம். நேர்களே, நிலையத்திலிருந்து இந்த ஒளிபரப்பில் பணியாற்றிய லதாராஜடி, நிலையம் நோக்கி திரும்புவது நெடுங்காடு கா பிரபாகரன். நன்றி நேர்களே, மீண்டும் சந்திப்போம்.

0: and briefs.
1: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
2: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
0: கோபால் பல் பொடி.

0: பங்கின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நேர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது வைக்கிங் பனியன் பிரீஃப்ஸ் வழங்கிய உணவும் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வைக்கிங் பனியன் பிரீஃப்ஸ்.

Bunions and Briefs. நிகழ்ச்சியானது திருவாரூர் மாவட்டம் பூந்தோட்டம் அரசு மேல்நிலைப் பள்ளி பேருந்து நிலையத்திலிருந்து உலாவர நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தீர்கள். உங்களிடமிருந்து விடைபெறும் நிகழ்ச்சி ஊரும் உணவும்.

0: பண்பலையோடு இணைந்திருக்கும் நேர்களுக்கு இனிய மாலை வணக்கம். ஆகாஷ்வாணி காரைக்கால் நேரம் 5 மணி.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது திருவாரூர் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் வழங்கும் கதையும் கானமும். இன்று இடம்பெறுவது
2: மெய்மறந்த கதை, சிறுகதை,
1: எண்ணமும் எழுத்தும்
2: தஞ்சை மாவட்டம் பாபநாசம் வட்டம் காந்தாவனம் வாசுகி குரலேந்தி.
1: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி திருவாரூர்.
3: திருவாரூர் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லரியில் சுபமுகூர்த்த அழைப்பு.
4: சுபமுகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம், 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி பாத்திரங்கள், வெள்ளி கொலுசுகள்
3: அனைத்தையும் உயர்ந்த தரத்தில் குறைந்த சேதாரத்தில் வாங்கிட
4: கைராசியான ஸ்தாபனம் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணாசாலை திருவாரூர்.
3: மைதின் கோவிந்தராஜன் ரெசிடென்சி ஏசி நம்பர் 7 குமரக்கோவில் திரு திருவாரூர்.
4: மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ்.
5: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எல்லா நலன்களும் வளங்களும் பெற்று இன்புற்று வாழ என்னுடைய நல்வாழ்த்துக்கள். இந்த கதையை காணும் நிகழ்ச்சி வழியா ஏதாவது நல்ல கருத்தை உங்களிடம் சொல்லணுங்கிற நோக்கத்தோட இன்னைக்கு பாபநாசம் வட்டம் காந்தாவனம் வாசகி குரலேந்தி எழுதிய மெய்மறந்த கதை சிறுகதையை வழங்குறோம். இந்த கதையில கற்பனை கதாபாத்திரங்களாக வளம் வரப்போற வெற்றி செல்வன், கயல்விழி, மதிவாணன், தமிழ்குமரன் இவங்களெல்லாம் எந்தெந்த ரூபத்தில் வளம் வந்து இன்னைக்கு

எவ்வளவோ வற்புறுத்தியும் படிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தாலும் தாய்நாட்டின் மீது கொண்ட பற்றாலும் அவன் வெளிநாட்டிற்கு செல்ல மறுத்துவிட்டான். இப்போது தன் நண்பர்களான மதிவாணன், தமிழ்குமரன் ஆகியோரோடு ஒரு சிறிய வீட்டை வாடகைக்கு எடுத்து தங்கியிருக்கிறான் வெற்றி செல்வன். ஒரு தனியார் கம்பெனியில் மேலாளராக பதவியில் இருக்கும் வெற்றி செல்வனுக்கு தேவையான பணத்தை அவன் தந்தை வெளிநாட்டிலிருந்து அனுப்புவார். ஆனால் அதில் பாதி பணத்தை வங்கியில் சேமித்து வந்தான் வெற்றி செல்வன். டேய் தமிழ் மதி, எழுந்திருங்கடா, மணி 7 ஆயிட்டு, எழுந்திருங்க என்று தன் நண்பர்களை எழுப்பிய வெற்றி துண்டை எடுத்துக்கொண்டு குளிக்க சென்றான். தூக்க கலக்கத்தோடு சுவர் கடிகாரத்தை பார்த்துக் கொண்டே எழுந்து அமர்ந்தான் தமிழ்குமரன். தமிழ்குமரன் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவன். சொந்தம் என்று சொல்ல யாரும் இல்லை. வேலை பார்த்துக் கொண்டே அஞ்சல் வழியில் பிகாம் முடித்திருக்கும் தமிழ்குமரன் ஒரு தனியார் நிறுவனத்தில் தட்டச்சு பணியாளராக வேலை பார்க்கிறான். மதிவாணன் படித்துவிட்டு வேலை தேடுகிற வேலையில் இருக்கிறான். மணி 7 ஆகிவிட்டதை பார்த்த மதிவாணன் அவசர அவசரமாக எழுந்து கிளம்ப ஆரம்பித்தான். இப்போது கூட அவன் அவசர அவசரமாக கிளம்புவது ஒரு நேர்முக தேர்வுக்குத்தான். தன் நண்பர்களான தமிழ்குமரன், மதிவாணன் இருவரின் அடிப்படை தேவைகளையும் தன் தந்தை அனுப்பும் பணத்தில் பூர்த்தி செய்து வந்தான் வெற்றி செல்வன். வெற்றி செல்வன் எப்போதும் வேலைக்கு செல்வதற்கு முன்னால் தினமும் வரும் அந்த கல்லூரி பேருந்திற்காக காத்திருப்பான். அந்த பேருந்தை பார்ப்பதற்காகவே எப்போதும் அரை மணி நேரம் முன்னதாகவே கிளம்பி வந்து விடுவான் வெற்றி செல்வன். காரணம், அவன் 6 மாதமாக தன் மனதிற்குள்ளேயே நேசித்து வரும் கைல்விழி அந்த பேருந்தில் தான் வருவாள். வெற்றி எதிர்பார்த்து காத்திருந்த அந்த கல்லூரி பேருந்து வந்து நின்றது. அதிலிருந்து இறங்கிய கைல்விழியின் கடைக்கண் பார்வை வெற்றி செல்வனின் மீது மோதியது. அந்த பார்வையிலேயே கவிழ்ந்து விட்டான் வெற்றி செல்வன்.

0: மழை பலமாக பொழிய ஆரம்பித்தது. திறவுகோலை எடுத்து வீட்டை திறந்து உள்ளே சென்ற வெற்றி செல்வன் மின் சுவிட்சை போட்டான். மின்சாரம் இல்லை. அதே நேரம் திடீரென ஒரு பெண்ணின் அழுகுரல் வாசல் பக்கமாக கேட்டது. உள்ளே சென்று ஒரு மெழுகுவர்த்தியை எடுத்து கொளுத்திக் கொண்டு வெளியே வந்து பார்த்தான் வெற்றி செல்வன். அங்கு யாரும் இல்லை. யாரு என்று உரத்த குரல் கொடுத்தவுடன் சட்டென அந்த அழுகை சத்தம் நின்றுவிட்டது. மழையும் நன்றாக பெய்து கொண்டிருந்தது. மீண்டும் அதே அழுகுரல் வீட்டிற்குள் கேட்டது. அதிர்ந்து போன வெற்றி செல்வன் வீட்டிற்குள் வந்து, யாரு யாரு கழுவுறது யாரு சொல்லுங்க என்று கேட்டுக்கொண்டே கையில் பிடித்திருந்த மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் தேடினான். பிறகு அந்த அழுகுரல் சட்டென நின்றுவிட்டது. என்னவென்று புரியாமல் குழம்பி போன வெற்றி செல்வன் போட்டியிருந்த உடைகளை மாற்றி கைலிக்கு மாறினான். பிறகு மனதில் சற்று பய உணர்வு வர படுக்கைக்கு சென்றான். குளிர் சற்று அதிகமாக இருந்ததால் போர்வையை பொருத்தியபடி படுத்திருந்தான் வெற்றி செல்வன். அப்போது ஜன்னல் வழியாக கொல்லைப்புறத்தில் ஒரு பெண் உருவம் நடந்து செல்வதை பார்த்தான். உடனே வேகமாக எழுந்து ஓடி சென்று பார்த்த வெற்றி அங்கு யாரும் இல்லாததை எண்ணி சற்று மனம் கலங்கினான். குழம்பியபடியே மீண்டும் படுக்கைக்கு வந்த வெற்றி செல்வனின் மனதில் பயம் தொற்றிக் கொண்டது. கண்களை இறுக்கி மூடி படுத்துக் கொண்டான். யாரா இருக்கும், ஆவியா இருக்குமா? இன்னைக்கு மட்டும் ஏன் இந்த நேரத்துல கரண்ட் போயிருக்கு? ஒருவேளை நம்மளை வேணும்னு யாரோ பயமுறுத்துறாங்களோ என்று பலவிதமான கேள்விகள் அவன் மனதிற்குள் எழுந்து பயமுறுத்தி கொண்டே இருந்தன. அப்போது சட்டன வாசல் கதவு தட்டும் ஓசை கேட்டது. பயந்தபடியே எழுந்து சென்று கதவை திறந்த வெற்றி செல்வன் அங்கே நின்றிருக்கும் கொடூரமான உருவத்தை பார்த்து என்று அலறியபடியே பின்னோக்கி விழுந்தான். அதே நேரம் மின்சாரமும் வந்தது. விழுந்தவனை ஆச்சரியமாக பார்த்தபடியே வாசலில் நின்று கொண்டிருந்த தமிழ்குமரன், டே வெற்றி என்னடா என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரியா இருக்க என்று கேட்டபடியே அவன் அருகே சென்றான்.
1: இல்ல, நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ ஒரு மாதிரியா கோரமா இருந்த
0: என்று திணறியபடியே கூறினான் வெற்றி செல்வன்.
1: எதுக்கு போயா இப்படி பயந்த? பஸ்ல வரும்போது ஒரு குழந்தைய மடியில உட்காந்து விளையாடிக்கிட்டு இருந்துச்சு. இறங்கி போகும்போது இந்த முகமூடி பொம்மைய என் மடியிலேயே விட்டுட்டு போயிருச்சு. எடுத்துக்கிட்டு வந்தனா உங்ககிட்ட விளையாட்டு காட்டுறதுக்காக முகத்துல மாட்டினேன். இதுக்கு போய் சின்ன புள்ள மாதிரி பயப்படுறியாடா
0: என்று சிரித்தான் தமிழ்குமரன்.
1: இல்லடா தமிழ், நான் வந்தப்போ ஒரு பொண்ணு அழுகுற சத்தம் கேட்டுச்சு. ஆனா நான் யாருன்னு கேட்டதும் அந்த சத்தம் உடனே நின்னுட்டுச்சு. அதுக்கப்புறம் அந்த சத்தம் நம்ம வீட்டுக்குள்ளயும் கேட்டுச்சு, கொஞ்ச நேரத்துல நின்னுட்டுச்சு. அது மட்டும் இல்லாம ஒரு பெண்ணோட உருவம் ஜன்னல கடந்து போனதையும் நான் பார்த்தேன்டா. அதுக்கப்புறம் அங்க போய் பார்த்தா அங்க யாருமே இல்ல
0: என்று படபடப்போடு கூறினான் வெற்றி செல்வன். ஏண்டா ஏதாவது நம்புற மாதிரி சொல்லடா, நாம தங்கியிருக்கிற வீட்டுல எப்படினா ஒரு பொண்ணு வரும், அதுவும் ராத்திரி நேரத்துல? எல்லாம் பிரமையா இருக்கும், கொஞ்சம் அமைதியா இரு என்றான் தமிழ்குமரன்.
1: இல்லடா தமிழ், நான் பார்த்தேன், கண்டிப்பா அது உண்மை
0: என்ற வெற்றி செல்வனின் கைகளை பிடித்து, சரிடா வெற்றி, இன்னொரு முறை அந்த பொண்ணு வந்தா சொல்லு, நான் கூப்பிட்டு விசாரிக்கிறேன், சரியா என்ற தமிழ்குமரன் உள்ளே சென்று தன் வேலைகளை பார்த்தான். சில மணி நேரம் கழித்து மதிவாணனும் வந்தான். என்னடா மதி, இன்னைக்காவது எதுவும் வேலை கிடைச்சிச்சா என்றான் தமிழ்குமரன். ஹாடா போடா, இன்னைக்கு ஒரு கம்பெனிக்கு போனேன். அதெல்லாம் ஒரு கம்பெனியா? அங்க உள்ளவங்களும் சரியில்லை, அந்த கம்பெனியோட எம்டியும் சரியில்லை. ஏன் தகுதிக்கு தகுந்தது மாதிரி இந்த சென்னையில கம்பெனி கிடைக்கவே மாட்டேங்குதுடா. அதான் உங்க வேலையை வேணா ஒண்ணு வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டேன் என்றார் மதிவாணன்.
1: எது, நீ வேலை வேணான்னு வந்துட்டியா?
0: இத நான் நம்பணுமா என்றார் தமிழ்குமரன். என்ன பத்தி இவ்வளவு நாள் பழகின உனக்கே தெரியலையே, வேற யாருக்கு தெரிய போகுது என்ற மதிவாணன் வெற்றி செல்வன் அமைதியாக அமர்ந்திருப்பதை பார்த்து விட்டு, என்னடா வெற்றி, ஏன் ஒரு மாதிரியா உட்கார்ந்திருக்க, உடம்பு சரியில்லையா என்றான். இல்லை என்பது போல் தலையாட்டிய வெற்றி செல்வன் மீண்டும் அமைதியாகவே அமர்ந்திருந்தான். ஏதோ ஒரு பொண்ணு உருவத்தை பார்த்தானா, யாரோ அழுகுற சத்தம் எல்லாம் கேட்டுச்சான், நான் வந்தோன என்ன பார்த்தே பயந்து கத்திட்டான், அதுல இருந்து இப்படிதான் இருக்கான் என்ற தமிழ்குமரன் மதிவாணனுக்கு தேநீர் கொண்டு வந்து கொடுத்தான். டே வெற்றி, எல்லாம் நடமதாண்டா, எதை பத்தியும் நினைக்காம ஆளு கயல் வழியை நினைச்சுக்கிட்டு படுத்துக்கோ. காலையில முதல் வேலையா போய் கயல் வழி கிட்ட உன் காதுல சொல்லிடு, அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும்.

0: கேட்டுட்டு கதையும் கானமும்.
1: திருவாரூர் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் சுபமுகூர்த்த அழைப்பு.
2: சுபமுகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம் 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி பாத்திரங்கள், வெள்ளி குலுசுகள்
1: அனைத்தையும் உயர்ந்த தரத்தில் குறைந்த சேதாரத்தில் வாங்கிட
2: கை ராசியான ஸ்தாபனம் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணாசாலை திருவாரூர்.
1: மைதின் கோவிந்தராஜன் ரெசிடென்சி ஏசி நம்பர் 7 குமரக்கோவில் தெரு திருவாரூர்.
3: மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ்.
4: அன்று தன் அலுவலக வேலைகளை செய்துவிட்டு கிளம்பினான் வெற்றி செல்வன். மணி 7 ஆனது. தன் இருசக்கர வண்டியை கிளப்பிய வெற்றி செல்வன் அரை மணி நேரத்திற்குள் தான் தங்கியிருக்கும் வீடு வந்து சேர்ந்தான். எப்போதும் வெற்றி செல்வன் தான் வீட்டிற்கு சீக்கிரம் வருவான். தமிழ் குமரனும் மதிவாணனும் இரவு சற்று தாமதமாக தான் வருவார்கள். தன் வண்டியை வெளியே நிறுத்திவிட்டு வந்த வெற்றி செல்வன் வீசிக் கொண்டிருந்த மெல்லிய சாரல் காற்றை ரசித்தபடியே வீட்டின் படியில் ஏறினான். சில

0: என்றான் மதிவாணன். தன் நிலை உணர்ந்த வெற்றி செல்வன்,
1: ஆமா ஆமா
0: நாளைக்கே சொல்லிடணும் என்று கூறிவிட்டு படுத்து உறங்க சென்றான். சில நிமிடங்களில் தமிழ்குமரனும் மதிவாணனும் உறங்கி போயினர். மணி 12 ஆனது. அப்போது சலங்கை சத்தம் வெகு தெளிவாக வெற்றி செல்வனின் காதுகளுக்கு கேட்டது. சற்று விலகி இருந்த பயம் மீண்டும் அவனை ஆக்கிரமித்துக் கொண்டது. மெதுவாக சத்தம் அந்த பக்கம் திரும்பி பார்த்தான். அங்கிருந்த ஜன்னல் கதவு மெதுவாக திறந்தது.
2: மெதுவாக திறந்த ஜன்னல் கதவின் பின்புறம் வருவது யார்? வெற்றி செல்வனை அடிக்கடி வந்து அச்சுறுத்தும் அந்த பெண் உருவம் தான் அங்கு வருகிறதா? தமிழ் செல்வன், மதிவாணன், வெற்றி செல்வன், இந்த மூவரில் வெற்றி செல்வனை மட்டும் ஒரு பெண் உருவம் வந்து குழப்புவதற்கு காரணம் என்ன?
3: இதை தெரிந்து கொள்ள வரும் சனிக்கிழமை மாலை 5 மணி வரை காத்திருக்க வேண்டும். ஆண் நேயர்களே, இக்கதையின் தொடர்ச்சி வரும் சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு கதையும் காணமும் நிகழ்ச்சியில் இடம்பெறும்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது திருவாரூர் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் வழங்கிய கதையும் காணமும். இன்று இடம்பெற்றது
0: மெய்மறந்த கதை சிறுகதையின் முதல் பகுதி.
2: என்னமும் எழுத்தும்
0: தஞ்சை மாவட்டம் பாபநாசம் வட்டம் காந்தாவனம் வாசுகி குரலேந்தி.
2: குரல் வண்ணம் ஆந்தக்குடி அருணா மணிவண்ணன். நிகழ்ச்சி அமைப்பு ஆந்தக்குடி ஏஎம் அருண் பிரகாஷ். சரி நேர்களே, மீண்டும் வரும் சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு கதையும் காணமும் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நேயர்கள், இதுவரை கேட்ட கதையும் கனமும் நிகழ்ச்சியோட விளம்பரதார மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி திருவாரூர்.
4: திருவாரூர் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லரியில் சுபமுகூர்த்த அழைப்பு.
5: சுபமுகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம் 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி பாத்திரங்கள், வெள்ளி குலுசுகள்
4: அனைத்தையும் உயர்ந்த தரத்தில் குறைந்த சேதாரத்தில் வாங்கிட
5: கை ராசியான ஸ்தாபனம் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணாசாலை திருவாரூர்.
4: மைதின் கோவிந்தராஜன் ரெசிடென்சி ஏசி நம்பர் 7 குமரக்கோவில் திரு திருவாரூர்.
5: மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ்.
6: பாதுகாப்பான தாய் சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
8: நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 5:16.
9: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
10: தங்க மாணவர்கள்,
11: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்னும் பிரம்மாண்டமாய் தங்க நகைகள் வெள்ளி பொருட்களுக்கு
9: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
11: தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ஏபிசி மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
9: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
12: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க சார்.
13: கணேசன்.
12: கணேசன் சார், நீங்க சீர்காழி பக்கம் ஒரு கடையில பூ கடையில வேலை பாக்குறதா சொல்லிருந்தீங்களே.
13: ஆமா.
12: எத்தனை வருஷமா நீங்க பூ கட்டுற தொழில இருக்கீங்க? இந்த தொழில் யாரு கத்து கொடுத்தா உங்களுக்கு? 10 வருஷமா இருக்கிறீங்களா? நல்ல ஆர்வம் தான் உங்களுக்கு.
13: சரி.
12: இதுல என்ன சிரமங்கள் என்ன அப்படின்னா என்ன? அதுல பூ கட்டுற
13: தொழில்
12: எது சீசன்ல மட்டும் விலை ஜாஸ்தியா இருக்கிறீங்களா? என்ன காரணம் அதனால உங்களுக்கு?
13: பூ எது மூட்டாவது பூ அதுக்கு அதிகமாக போயிட்டு இருக்கோம். பூ அதிகமாக போயிட்டு
12: சரிங்க கணேசன், எனக்கு ஒரு டவுட் ஒன்று. அதாவது எந்தெந்த மாசத்துல என்னென்ன பூ வந்துட்டு சீசன்ல நல்லா கிடைக்கும், எது எந்த நேரத்தில் கிடைக்காதா சொல்லுங்களா?
13: இந்த மாதம் மல்லிகை பூ வரைக்கும், அப்புறம் ஜெயந்தி பூ கிடைக்காது.
12: செவ்வந்தி பூ வராது,
13: மல்லிகை மட்டும் கிடைக்கும். அப்புறம் ஜெயந்தி பூ வந்து காத்தி மாதம் அதிகமாக இருக்கும்.
12: காத்தி மாதம் சரி. எந்த நேரத்தில் விலை அதிகமாக இருக்கும் பூவெல்லாம்?
13: மூத்த நேரத்தில் அந்த பூ அதிகம் இருக்கும்.
12: மூத்த நேரங்களில் பூ ரேட்டு அதிகமாக
13: அதுவே 8 மாதம் 6 மாதம் பூ அதிகமாக இருக்கும்.
12: என்ன ரேட்டு கோயில் விசேஷமெல்லாம் வருங்க?
13: 6 மாதம் பூ வந்து அது மாதிரி அதிகமாக இருக்கும்.
12: இப்போ டெய்லி நீங்கள் சீர்காழி போயிட்டு வரீங்களா? எப்படி சிரமமாக தெரியலையா? நீங்கள் சொந்தமாக எதுவும் கடை போட முடியாதா?
13: நம்ம கடை கேட்க ஆசையாக இருக்குது. வச்சுருவோம்.
12: போயிட்டு வரீங்க.
13: ஆமாம்.
12: என்ன எவ்வளோ சம்பளம் ஒரு நாளைக்கு உங்களுக்கு?
13: சம்பளம் ஒரு நாளைக்கு எதுவும் 600 ரூபாய்.
12: அவ்வளோதான். சாப்பாடு கையில் எடுத்து போடுவீங்களா?
13: அப்போ செலவு.
12: சரி பரவாயில்ல. நீங்கள் வந்து என்ன படிச்சிருக்கிறீங்க?
13: நீட் தான்
12: படிச்சிருக்கிறீங்க. அதிகமாக படிக்க வரும்.

0: அதுபோ சீசன் பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ கிடைக்கலாம் விட அந்த காக்கரட்டான் இது மாதிரி போலாவது பட்டுறாங்களா அது அது அது வச்சு கட்டுறாங்களா அது
1: காக்கரா வந்து இப்போ வராது அது மாதிரி வருஷம் வரும்
0: ஒவ்வொரு பூக்கும் ஒரு சீசன் இருக்கு இல்லையா
1: மாதிரி மாதம் வரும்
0: உங்களுக்கு எத்தனை பசங்க சார்
1: ஒரு பொண்ணு மட்டும்தான்
0: ஒரு பொண்ணு மட்டும்தான் அவங்க என்ன படிக்கிறாங்க
1: அவங்க வந்து எட்டாவது
0: எய்த்து படிக்கிறாங்க இப்போ அவங்களுக்குலாம் அந்த தொழில் கற்றுக் கொடுத்துருக்கீங்களா கற்றுக்கலையா விருப்பம் பட மாட்டாங்களா
1: ரொம்ப ரொம்ப கொடுக்கும்
0: இப்போ வீட்டுக்கு நைஸாக பூ மட்டும் போட்டு கொடுத்தா வாங்கிடுவாங்க சரிங்க கணேசன் ரொம்ப சந்தோஷம் நல்லா சொன்னீங்க என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு

0: ஏபிசி கோல்ட் பேலஸ்
1: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி. உங்கள் ஏபிசி மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
0: ஏபிசி கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி. திருத்துறைப்பூண்டியின் கைராசியான உங்கள் ஏபிசி கோல்டு பேலஸ்
1: இப்பொழுது இன்னும் பிரம்மாண்டமாய் தங்க நகைகள் வெள்ளி பொருட்களுக்கு
0: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
2: சார் வந்து வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க சார்.
3: என் பேரு மணியரசன் சார்.
2: மணியரசன் சார், நீங்கள் தச்சு தொழில் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இந்த தச்சு தொழில் பொறுத்தளவுக்கு பாரம்பரியமான தொழில் அது உங்களுக்கு. இதுல என்னென்ன மாதிரி எல்லாம் புதுமையான யுக்திகளாம் பயன்படுத்துறீங்க சார்? என்னென்ன டிசைன்ஸ் எல்லாம் என்னென்ன மாதிரி பயன்படுத்துறீங்க?
3: டிசைன்லாம் வந்து பில்டிங் தான் சார் பண்ணிட்டு
2: இருக்கோம். பில்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க? கான்ட்ராக்ட் ஒர்க்.
3: கான்ட்ராக்ட் ஒர்க்.
2: என்னென்ன மரங்கள்லாம் வச்சுட்டு எப்படி இல்ல டிசைன்ஸ் என்னென்ன மரங்களை வச்சு பண்றீங்க? என்ன மாதிரி புதுமையான யுக்திகள் உங்களுக்கு?
3: டிசைன் வந்து கான்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கலாம். டீக்வுட் தான் பண்ணிட்டு

0: டிசைன் வந்து நான் ரூட்ல வச்சிருக்கேன், டிசைன்
1: வச்சிருக்கேன்
0: ரூட்ல, அதை வச்சு டிசைன்லாம் கேட்லாக் வச்சு காமிச்சு அவங்க கஸ்டமர் விடுறாங்க என்ன டிசைன் வேணும் மாதிரி தெரிஞ்சு அந்த ரூட்ல மட்டும் டிசைனுக்கு போட்டு கொடுத்துருக்கேன்.
1: அவங்க என்ன விரும்புறாங்களோ செஞ்சு
0: செஞ்சு கொடுக்கணும்.
1: இதெல்லாம் ஒரு கதவெல்லாம் 1 லட்சம் 2 லட்சம் அப்படிங்கிறாங்களா? அதெல்லாம் என்னென்ன மாதிரி மரங்களுங்க?
0: அதெல்லாம் டீ குட்டை வந்து நம்பர் 1, வேங்கையெல்லாம் ரேட்டு ஜாஸ்தி, மலேசியா வாங்க எல்லாம் கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி.
1: இல்லை ஒரு சிலர் வந்துட்டு இல்லைங்க சொல்லுவாங்க, அப்படி எல்லாம் நம்பர் 1 கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது எந்தளவுக்கு
0: இல்லை ரேட்டுக்கு தகுந்த மாதிரி பண்ணுறாங்க சார். தேக்கிலே வந்து லோ பட்ஜெட் இருக்கு, பட்ஜெட் கஸ்டமர் என்ன இருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பட்ஜெட் தகுந்த மாதிரி பண்ணி கொடுக்குறோம்.
1: சரிங்க, இப்போ இந்த தொழிலில் உங்களுக்கு எப்படி ஆர்வம் இருக்குங்க?
0: அது சின்ன பிள்ளைந்து
1: என்ன வாங்கி
0: வைக்கணும் போட்டா ஒரு 5 லட்சம் சார்.
1: ஒரு ஜீவன்.

0: பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்
1: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ஏபிசி மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
0: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி பூண்டியின் கைராசியான உங்கள் ஏபிசி கோல்டு பேலஸ்
1: ஏபிசி கோல்டு பேலஸ் இப்பொழுது இன்னும் பிரம்மாண்டமாய் தங்க நகைகள் வெள்ளி பொருட்களுக்கு
0: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
2: ஆரம்பத்துல நான் வேலை பார்த்தேன், அதனால
3: அப்படியே
2: ஒரு காரம்
3: சொல்லுங்க.

0: கேட்டு ரசித்தது ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
1: தங்க மாணவர்கள்,
2: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்னும் பிரம்மாண்டமாய் தங்க நகைகள் வெள்ளி பொருட்களுக்கு
0: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
2: தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ஏபிசி மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
0: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
2: நிகழ்ச்சி தயாரிப்பு எல்ஜி ராசக்யன் படைப்பு வெங்கடேசா மீடியா விஷ். திசைங்கு மிஸ் மொழியலை, இது உங்கள் அபிமான காரை கல்பன்பலை. பண்பலையோடு நேயர்கள் இணைந்திருக்கும் நேரம் 5:30. இதமான இந்த மாலை பொழுதில் இனி கேட்கலாம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் விலைக்கேற்று வேலை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோ.
4: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
5: விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
5: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின.
4: எப்படி தெரியும்?
5: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
6: சரி சரி சரி சரி சரி சரி,
7: தட்ஸ் ரைட்,
6: வசந்தன் கோ. சரி சரி, வசந்தன்
8: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
7: தட்ஸ் ரைட்.
9: திருச்சி சாரதாசு, காத்திருங்கள்.
10: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
2: விலக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியில் தொடக்கமாக பாம்பே எஸ் ஜெயஸ்ரீ பாடியிருக்கும் பாடல்

0: மரியம், நாகை மூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
1: கார்த்திக், இதுதான் ஓ ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
2: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
1: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
2: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
3: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: நமது பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்ற பிரைசஸ் வழங்கும் நலம் ஆய்வாக, செங்கல் சுளை மற்றும் விதநெல் விடுவதற்கான தார்பாக்கள் சலுசாய் வாங்க அருண் என்ற பிரைசஸ்.
5: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை,
6: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
5: ஜிஎல் மருத்துவமனை
6: காரைக்கால்.
4: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
7: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை,
8: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
7: விபிஎன் கண் மருத்துவமனை,
9: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
10: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
4: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பதா நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். நாளை பிற்பகல் 2:05 மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். ஹார்ட், சுகர், ஃபைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் JKR பாலிகிளினிக் மயிலாடுதுறை. நாளை பிற்பகல் 2:30 திருவாரூர் விகே ஆயுர்வேதா மருத்துவமனை வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். விகே ஆயுர்வேதா மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரி வைத்தியசாலா மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால். நாளை மாலை 6:20 நாச்சியார்கோயில் அமிர்த சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை கிகியாசி காமாச்சு ஜுவல்ஸ் வழங்கும் கின்சோல் அமுது.
11: வீட்டு உபயோக பொருட்கள்
12: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
13: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
14: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
15: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின?
14: எப்படி தெரியும்?
15: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
16: சரி சரி சரி சரி சரி சரி
17: சரி
16: வசந்தன் கோ சரி சரி வசந்தன்.
18: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
17: தட்ஸ் ரைட்.
19: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் ஊரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
18: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: விலைக்கேற்றும் விலை நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் ஜாலி ஆபிரகம் பாடியிருப்பது.

0: இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் கோபால் பல்பொடியின் மூலம் கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
2: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
3: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
0: இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் புலங்கணிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
6: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
7: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
6: எப்படி தெரியும்?
7: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
8: சரி சரி சரி சரி சரி சரி, தட்ஸ் ரைட், வசந்தன் கோ. சரி சரி வசந்தன்,
9: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ,
8: தட்ஸ் ரைட்.
10: ஐயா சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
11: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
12: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
13: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
14: டெய்லி கோபால் பல்பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
15: கோபால் பல்பொடி.
0: விலைக்கேட்டு வேலை நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் பி லீலா பாடியிருப்பது

0: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
6: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
5: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
7: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
8: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
7: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
8: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
9: விலைக்கேற்ற விலை நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் குல்முகது பாடிப்பது.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
5: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: விலைக்கேற்று விலை நிகழ்ச்சி வரக்கூடிய அடுத்த பாடல் எஸ் சரளா பாடியிருப்பது.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள் வழங்கிய விலைக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
0: மேலும் நிகழ்ச்சி இணைந்து வழங்கியோர் வசந்த் அண்ட் கோ.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
4: வில கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின.
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட வில கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
5: சரி சரி சரி சரி சரி சரி,
6: தட்ஸ் ரைட்,
5: வசந்த் அண்ட் கோ. சரி சரி, வசந்த்,
7: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: தட்ஸ் ரைட்.
0: இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. இனி கேட்கலாம் பன்னிசை.

கேட்டது பன்னிசை. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். அதனைத் தொடர்ந்து 6:10 மாநில செய்திகள் புதுச்சேரியிலிருந்து அஞ்சலாகும். தொலைந்திணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3. இது உங்களுக்கான பண்பலை 100.3.

0: the progress in bilateral engagements and expressed satisfaction at the renewed momentum in the India-Germany strategic partnership, with the successful visit of Mr. Maersk to India and the conclusion of the India-EU FTA negotiations earlier this year. Mr. Maersk invited the Prime Minister for the 8th India-Germany intergovernmental consultations scheduled to be held later this year in Germany. Prime Minister Modi also held a meeting with President of the European Commission Ursula von der Leyen and President of the European Council Antonio Costa on the sidelines of the summit. Now all eyes are firmly set on the Prime Minister Mr. Modi's highly anticipated bilateral meeting with United States President Donald Trump scheduled for this evening. Union Home Minister Amit Shah today reviewed the functioning of the National Cybercrime Helpline 1930 at a meeting in New Delhi and instructed the officials to revamp it. Mr. Shah also directed the officials to use artificial intelligence and multilingual support to facilitate ease of reporting. He directed the agencies to work closely with the states to pivot each call to its logical end and also asked to address the grievances arising out of freezing of bank accounts. Union Minister for Environment, Forest and Climate Change Bhupinder Yadav today said that India has already brought about 22 million hectares of land under restoration efforts against the target of restoring 26 million hectares by 2030. He said this while addressing the event to commemorate World Day to Combat Desertification and Drought 2026 in New Delhi. Speaking on the theme of this year's observance, Rangelands Recognize, Respect, Restore, Mr. Yadav said that rangelands and grasslands play an important role in biodiversity conservation, livestock-based livelihoods, regulation of the water cycle, carbon sequestration, and climate resilience. In Gujarat, 6 people, including a 9-year-old child, died in an accident between a truck and a private bus in Vadodara. 27 others were injured and shifted to SSG Hospital in Vadodara for treatment. Prime Minister Narendra Modi and Union Home Minister Amit Shah have expressed grief over the tragic accident on the Vadodara-Jarod route in Gujarat. In another incident, at least 6 women died while 3 others got injured after the e-rickshaw in which they were travelling collided with a tractor in Ujjaini area of Badaun district of Uttar Pradesh this afternoon. Prime Minister Narendra Modi and Uttar Pradesh Chief Minister Yogi Adityanath have expressed deep sorrow over the incident. In sports, in cricket, India have set a target of 403 runs for Afghanistan in the second ODI of the 3-match series in Lucknow. India were bowled out 402 in 49.4 overs. Both Shubman Gill and Ishan Kishan scored centuries. Gill made 154 while Kishan contributed 125. In reply, Afghanistan were 18 for no loss in 3.4 overs. That is the end of this news bulletin.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் சரவணகுமார். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 5 நாள் அரசுமுறை பயணமாக நாளை மத்திய பிரதேசம் செல்கிறார். பிரான்சின் எவியான் நகரில் நடைபெற்று வரும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்கிறார். ரோஜ்கர் மேலா திட்டத்தின் கீழ் 2400 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ள சிறப்பு நிகழ்ச்சியில் வழங்கவுள்ளார். புதுச்சேரி அரசின் புதிய அமைச்சர்களாக திரு ராஜவேலு, திரு சிவக்கொழுந்து, திரு ராஜசேகரன் ஆகியோர் இன்று லோக் நிவாசில் பதவியேற்றுக் கொண்டனர். இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 5 நாள் அரசுமுறை பயணமாக நாளை மத்திய பிரதேசம் செல்கிறார். அவரதின் பயணத்தின் முதல் கட்டமாக இந்தூர் சென்று அங்கிருந்து பெத்துல் பகுதியில் பிரம்மகுமாரிகள் அமைப்பினர் ஏற்பாடு செய்துள்ள நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளார். பின்னர் ஓம்காரேஸ்வரர் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்கிறார். தொடர்ந்து வரும் 19 தேதி சர்வதேச சிக்கில் செல் இரத்த சோகை விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின் மேற்கு வங்கத்தில் உள்ள கலைகுண்டாவிற்கு செல்கிறார். பின்னர் சனிக்கிழமையன்று மீண்டும் மத்திய பிரதேசத்தின் ஜபல்பூரில் சென்றடைவார். சர்வதேச யோகா தினமான ஜூன் 21 தேதி ஜபல்பூரில் நடைபெறும் யோகா நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அவர் ராணி துர்காதேவி பல்கலைக்கழகத்தின் 36th பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க உள்ளார். குடியரசுத் தலைவரின் வருகையொட்டி அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது என்று அம்மாவட்ட ஆட்சியர் டாக்டர் கௌரவ் சஞ்சய் சோன்வானே தெரிவித்துள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் வாஞ்சிநாதன் நினைவு தினத்தை முன்னிட்டு குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று உபராஷ்டிரபதி பவனில் மலரஞ்சல்

0: செலுத்தினர். இந்தியாவின் சுதந்திரத்தில் ஆழ்ந்து ஈடுபாடு கொண்டிருந்தவர் வாஞ்சிநாதன் என்றும், காலனி ஆதிக்கத்தையும் சுதேசி இயக்கத்தை ஆங்கிலேயர் அடக்கியதையும் அஞ்சாமல் எதிர்த்தவர் என்றும் தமது சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளார். திருநெல்வேலியில் பிரிட்டிஷ் ஆட்சியரால் புரட்சிகர சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட அடக்குமுறை நடவடிக்கைகளுக்கு மணியாச்சி ரயில் நிலையத்தில் தனது வரலாற்று சிறப்புமிக்க செயலால் வாஞ்சிநாதன் பழித்தீர்த்தார் என்றும், பின்னர் நாட்டிற்காக உயிர்த்தியாகம் செய்தார் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டார். இளம் வயதில் வாஞ்சிநாதன் வீர செயல், அபாரமான துணிச்சல், அசைக்க முடியாத தேசபக்தி மற்றும் தேசத்திற்காக அவர் செய்த தியாகம் ஆகியவை சுதந்திர போராட்டத்தில் எண்ணற்ற விடுதலை போராட்ட வீரர்களுக்கு உந்து சக்தியாக திகழ்ந்தன என்றும் அவர் கூறினார். பிரான்சின் எவியான் நகரில் நடைபெற்று வரும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்றார். அனைவரின் நலனுக்காக சமச்சீரான அனைவரையும் உள்ளடக்கிய மற்றும் நிலையான பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவித்தல் என்பதே இம்மாநாட்டின் கருப்பொருளாகும். இதுகுறித்த மேலும் விரிவான தகவல்கள்.
1: பிரான்சில் நடைபெறும் இந்த உயர்மட்ட அமர்வில் G7 உறுப்பு நாடுகள், கூட்டாளர் நாடுகள் மற்றும் சர்வதேச நாணய நிதியம் ஆகியவற்றின் முக்கிய பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர். இன்று மாலை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்புடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி நடத்தும் இருதரப்பு சந்திப்பு குறித்து அனைவரின் கவனமும் ஈர்க்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2025 பிப்ரவரியில் வாஷிங்டன் DCயில் இரு தலைவர்களும் சந்தித்த பிறகு நிகழும் தற்போதைய இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்தியா ஒரு வல்லரசாக உருவெடுத்து வரும் நிலையில் சிக்கலான சவால்களுக்கான தீர்வுகளுக்கு சர்வதேச சமூகம் புதுடெல்லியை அதிக அளவில் எதிர்பார்த்து வருவதால் இந்த உச்சி மாநாடு பெரும் எதிர்பார்ப்பை பிரதிபலிக்கிறது. செயற்கை நுண்ணறிவை பாதுகாப்பாகவும் விரைவாகவும் திறம்படவும் செயல்படுத்துவதை உறுதி செய்தல் என்ற தலைப்பில் நடைபெறும் கூட்டத்திலும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொள்கிறார். டிஜிட்டல் புத்தாக்கத்தின் எதிர்காலம் குறித்து விவாதிப்பதற்காக G7 உறுப்பு நாடுகள் மற்றும் முன்னணி செயற்கை நுண்ணறிவு நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்க உள்ளனர். மேலும் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா வான் டெர் லேயனுடனும் ஜெர்மன் அதிபர் ஃபிரெட்ரிக் மெர்சனுடனும் இருதரப்பு சந்திப்பையும் மேற்கொள்ளவிருக்கிறார். முன்னதாக நேற்று நடைபெற்ற உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கனடா பிரதமர் மார்க் கார்னி, இங்கிலாந்து பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் அதிபர் திரு ஷேக் முகமது பின் சையத் அல் நஹியான் ஆகியோருடன் பேச்சுவார்த்தை நடத்தினார்.
0: இந்தியா ஒரு முக்கிய மின்னணு உற்பத்தி மையமாக உருவெடுத்துள்ளது என்றும், தற்போது உலகின் 6வது பெரிய மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியாளராக திகழ்கிறது என்றும் மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். புனேவில் உள்ள ரஞ்சன்காவ் பகுதியில் அமெரிக்காவை சேர்ந்த ஜாபில் நிறுவனத்தின் புதிய உற்பத்தி ஆலை திறந்து வைத்து பேசிய அவர், பிரதமர் திரு மோடியின் தலைமையின் கீழ் இந்தியா உலகளாவிய மின்னணு உற்பத்தி மையமாக மாறியுள்ளது என்றும், உலகம் முழுவதும் உள்ள சந்தைகளுக்கு ஏற்றுமதி செய்து வருவதாகவும் குறிப்பிட்டார். வரும் ஆண்டுகளில் உலகின் 2வது பெரிய மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியாளராக மாற இந்தியா இலக்கு நிர்ணயித்துள்ளது என்றும் அவர் கூறினார். மேலும் நாட்டில் தற்போது 2 குறை கடத்தி ஆலைகள் உருவாக்கப்பட்டு வருவதாகவும், இந்த ஆண்டின் இறுதிக்குள் இந்த எண்ணிக்கை 4ஆக உயரும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் நம்பிக்கை தெரிவித்தார். மின்னணு மற்றும் குறைக்கடத்தி விநியோக சங்கிலியை வலுப்படுத்தும் வகையில் புனேவில் துல்லியமான இயந்திர உதிரி பாகங்களின் உற்பத்தியை தொடங்க இருக்கும் திட்டத்தையும் அமைச்சர் அறிவித்தார். மகாராஷ்டிராவில் முதலீடுகளை ஈர்க்க உதவிய நடவடிக்கைகளுக்காக அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸை திரு வைஷ்ணவ் பாராட்டினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு தேவேந்திர பட்னாவிஸ், இந்தியாவின் டேட்டா சென்டர் என்னும் தரவு மைய கொள்ளளவில் சுமார் 60% அம்மாநிலத்தில் அமைந்துள்ளதாகவும், டிஜிட்டல் உள்கட்டமைப்பு வளர்ச்சியில் மகாராஷ்டிரா தொடர்ந்து முன்னிலை வகிக்கிறது என்றும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. 2025-26 நிதியாண்டில் இந்தியாவின் பாதுகாப்பு உற்பத்தி இதுவரை இல்லாத அளவிற்கு 1.78 லட்சம் கோடி ரூபாய் எட்டியுள்ளதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த மைல்கல் முந்தைய நிதியாண்டின் உற்பத்தியான 1.54 லட்சம் கோடி ரூபாயை விட 15.6% குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை எட்டியுள்ளதாகவும் அவர் கூறினார். சமீபத்தில் இந்தியாவின் பாதுகாப்பு உற்பத்தியில் ஏற்பட்டுள்ள குறிப்பிடத்தக்க வளர்ச்சி பாதுகாப்பு உற்பத்தி துறை மற்றும் பிற அனைத்து தரப்பினரின் கூட்டு முயற்சிகளின் விளைவாகும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இந்த வளர்ச்சிப் பாதை நாட்டின் விரிவடைந்து வரும் பாதுகாப்பு தொழில்தளத்தின் தெளிவான அறிகுறி என்றும் அவர் வலியுறுத்தினார். பிரதம மந்திரி விக்சித் பாரத் ரோஜ்கர் ரோஜனா திட்டத்தின் கீழ் சுமார் 2400 கோடி ரூபாய் மதிப்பிலான ஊக்கத்தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுடெல்லியில் வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ள சிறப்பு நிகழ்ச்சியில் வழங்கவுள்ளார். வேலைவாய்ப்பு உருவாக்கம், முறைசார் வேலைவாய்ப்பை ஊக்குவித்தல் மற்றும் சமூக பாதுகாப்பு வரம்பை விரிவுபடுத்துதல் ஆகியவற்றை

0: நோக்கமாக கொண்ட இந்த வேலைவாய்ப்பு சார்ந்த ஊக்கத்தொகை திட்டத்தை செயல்படுத்துவது ஒரு சிறந்த மைல்கல் என்று பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இத்திட்டத்தின் கீழ் முதல் முறையாக பணியில் சேரும் ஊழியர்கள் பணிச்சூழலில் நுழைவதை ஆதரிக்கும் வகையில் 15,000 ரூபாய் வரையிலான ஊக்கத்தொகையை பெற தகுதியுடையவர்கள் ஆவர். இத்திட்டம் உற்பத்தி துறைக்கு கூடுதல் ஆதரவை வழங்கி வருவது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி அரசின் புதிய அமைச்சர்களாக திரு ராஜவேலு, திரு சிவக்கொழுந்து, திரு ராஜசேகரன் ஆகியோர் இன்று ரோத் நிவாசில் பதவியேற்றுக் கொண்டனர். இதுகுறித்து மேலும் தகவல்கள்.
1: புதுச்சேரி அரசின் புதிய அமைச்சர்களாக திரு ராஜவேலு, திரு சிவக்கொழுந்து, திரு ராஜசேகரன் ஆகியோர் இன்று லோக் நிவாசில் பதவியேற்றுக் கொண்டனர். அவர்களுக்கு துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தொடர்ந்து முதலமைச்சர் திரு ரங்கசாமி, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் புதிய அமைச்சர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரியில் அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டு அனைத்து அமைச்சர்களும் பதவியேற்றனர். விரைவில் அனைவருக்கும் இலாக்காக்கள் ஒதுக்கப்படும் என்று முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். மேலும் புதிதாக பதவியேற்றுள்ள அமைச்சர்கள் அனைவரும் சிறப்பாக செயல்பட உள்ளதாக தெரிவித்த முதலமைச்சர், இந்த அரசு மாநில நலனுக்காகவும் வளர்ச்சிக்காகவும் செயல்படும் என்றும் விரைவில் சபாநாயகர் தேர்தல் அறிவிக்கப்படும் என்றும் கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு ராஜவேலு, புதுச்சேரியில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி தலைமையிலான ஆட்சியில் அமைச்சராக பதவியேற்றது மகிழ்ச்சி அளிப்பதாகவும், முதலமைச்சரின் எண்ணம் மற்றும் செயல்பாடுகளுக்கு ஏற்ப அவரது ஆலோசனையின்படி அமைச்சர்களாக பொறுப்பேற்று செயல்பட ஆவலாக உள்ளதாகவும் கூறினார். அரசு அதிகாரிகளும் தங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குவார்கள் என்று தாம் நம்புவதாகவும், அரசியல் பாகுபாடின்றி அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுடன் இணைந்து செயல்பட உள்ளதாகவும் திரு ராஜவேலு கூறினார்.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையின் கீழ் கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டு மக்களை பாதுகாத்து எதிரிகள் மீது பேரழிவை ஏற்படுத்தும் ஒரு பாதுகாப்பு அரணாக இந்தியா புனரமைக்கப்பட்டுள்ளது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். எல்லை தாண்டி எதிரிகளுக்கு எதிராக துல்லிய தாக்குதல்கள், வான்வழி தாக்குதல்கள் மற்றும் ஆபரேஷன் சிந்தூர் போன்ற ஆயுத பலத்துடன் பதிலடி கொடுப்பதாக இருந்தாலும், சட்டப்பிரிவு 370 ரத்து செய்வதாக இருந்தாலும், நக்சலைட்டை ஒழிப்பதாக இருந்தாலும், உள்நாட்டு பாதுகாப்பை வலுப்படுத்துவதாக இருந்தாலும், தேசிய பாதுகாப்பிற்கான தனது உறுதியான அர்ப்பணிப்பிற்கு இந்தியா உலகமே போற்றும் வகையில் முன்மாதிரியாக அமைந்துள்ளது என்று திரு அமித்ஷா பெருமிதம் தெரிவித்தார். பாரிஸில் நடைபெற்ற விவாடெக் 2026 கண்காட்சியில் இந்திய அரசின் தொடக்க விழாவில் இந்தியாவும் பிரான்சும் புத்தாக்கம், செயற்கை நுண்ணறிவு மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு ஆகியவற்றில் தங்களது உறுதிப்பாட்டை வலியுறுத்தியுள்ளன. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அமெரிக்காவின் ஹூஸ்டன் நகரில் இன்று நடைபெற்ற குரூப் கே பிரிவு ஆட்டத்தில் போர்ச்சுகல் அணி டிஆர் காங்கோவை எதிர்கொள்கிறது. இப்போட்டி இந்திய நேரப்படி 10:30 தொடங்க உள்ளது. முன்னதாக இன்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஜோர்டான் அணியை 3-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி ஆஸ்திரியா அணி வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 5 நாள் அரசுமுறை பயணமாக நாளை மத்திய பிரதேசம் செல்கிறார். பிரான்சின் எவியான் நகரில் நடைபெற்று வரும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்கிறார். ரோஜ்கர் மேலா திட்டத்தின் கீழ் 2,400 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ள சிறப்பு நிகழ்ச்சியில் வழங்க உள்ளார். புதுச்சேரி அரசின் புதிய அமைச்சர்களாக திரு ராஜவேலு, திரு சிவக்கொழுந்து, திரு ராஜசேகரன் ஆகியோர் இன்று லோக் நிவாசில் பதவியேற்றுக் கொண்டனர். இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
2: நேரம் 6:20 ஆகாஷ்வாணி காரைக்கால்.
3: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
4: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
5: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
6: 105 ஆண்டுகால நம்பிக்கை, 1,000,000 குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ரூபாய் 7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
2: இனி கேட்கலாம். நாச்சியார் கோயில் அமிதா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும்.
7: வழங்குகிறார் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
8: வீட்டு உபயோக பொருட்கள்
9: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
8: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
9: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
8: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்
9: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
8: மொத்த விற்பனையில் பொன்விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்கும்

0: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ்.
1: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்?
3: நம்ம பாரம்பரியமான ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சுதான்.
2: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை, தரமான தங்கம், கைராசி.
3: ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் கோலாகல திறப்பு விழா பிப்ரவரி 6 முதல் பஜனை மடம் தெரு மாயவரம்.
2: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
4: அனைவருக்கும் வணக்கம். உழைக்கும் தொழிலாளர்கள் இல்லை என்றால் இந்த உலகமே இயங்காது என்று கூறலாம். அப்படிப்பட்ட உழைக்கும் தொழிலாளர்களை மிகவும் நேசித்தவர் பாரதிதாசன் ஆவார். தொழிலாளர்களின் உரிமைக்காக குரல் கொடுத்துள்ளார். தமது கவிதை மூலம் தொழிலாளர்கள் படும் துன்பங்களை வெளிப்படுத்தியுள்ளார். சிற்றூரும் வரப்படுத்த வயலும் ஆறும் தேக்கிய நல் வாய்க்காலும் வகைப்படுத்தி நெற்சேர உழுது உழுது பயன் விளைக்கும் நிறை உழைப்பு தோள்களெல்லாம் எவரின் தோள்கள்? கற்பிழந்து மலை பிளந்து கனிகள் வெட்டி கருவியெல்லாம் செய்து தந்த கைதான் யார்கை? பொற்றுகளை கடல் முத்தை மணிக்குலத்தை போய் எடுக்க அடக்கிய மூச்சு எவரின் மூச்சு? இப்படியெல்லாம் உழைத்து வரும் தொழிலாளர்கள் வாழ்வில் எந்த முன்னேற்றமும் இன்றி வாழ்ந்து வருகிறார்கள் என்பது கவிஞருடைய ஆதங்கம். அவர்கள் அண்டி வாழ ஒரு வீடும் இல்லை, அவர்கள் பிள்ளைகள் கல்வி அடையவோர் வழியும் இல்லை. நாளுமே வீழ்ச்சியெனில் கோரும் பொதுவாழ்வு தூய்மை வருமோ என்று வினவுகின்றார். ஆலை தொழிலாளியின் மனநிலையும் அவன் மனைவியின் மனநிலையும் எவ்வாறு இருந்தது என்பதை ஆலை தொழிலாளி என்ற தலைப்பில் கவிஞர் குறிப்பிடுகின்றார். சங்கு ஊதினால் வேலைக்கு சென்ற தொழிலாளி வீடு திரும்புவான். ஆகவே ஆலையின் சங்கே நீ ஊதாயோ, மணி 5 பின்னும் பஞ்சாலையின் சங்கே நீ ஊதாயோ, விண்ணை பிளக்கும் உன் தொண்டை ஏன் காய்ந்ததோ, ஆலையின் சங்கே நீ ஊதாயோ என்று பாடுகின்றார். 5 சங்கு ஒலித்தால் கணவன் வந்து விடுவான். அவன் வந்ததும் குளிக்க ஒரு நாழிகை கழியும், குந்தி பேசுவதற்கு 2 ஆகிவிடும், விளைந்த உணவை சாப்பிடுவதற்கு கொஞ்ச நேரமாகும். அந்த மனைவியின் அன்பினை இந்த பாடல் மூலம் வெளிப்படுத்துகின்றார் கவிஞர். ஆகவே கணவன் மனைவி இருவரும் அன்போடு இயைந்த வழக்கன்ப ஆருயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு என்று வள்ளுவர் சொன்னது போல இணைந்து சிறப்பாக குடும்பத்தை நடத்த வேண்டும். நன்றி, வணக்கம்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கிய
5: சொல் அமுது. வழங்கினார் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்கிய நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
6: வீட்டு உபயோக பொருட்கள்
7: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
0: இந்நிகழ்ச்சியை வழங்கிய மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ்.
1: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: ஆகாஷ்வாணி காரைக்கால்.
8: வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், த பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
7: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
9: இல்லைங்க, சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
7: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
9: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
10: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
11: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
12: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
7: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
13: மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
0: இது லைட்.

0: டவுஸ் இவ்வறிப்பினை தொடர்ந்து நமது பண்பலையில் இன்று மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாஷ. மகளிருக்கான உடல்நல பிரச்சனைகள் குறித்து சித்த மருத்துவத்தின் மூலம் விளக்கம் அளிக்கிறார் நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் உதவி சித்த மருத்துவ அதிகாரி டாக்டர் பி சத்யமீரா அவர்கள். 6:45 இசைத்துருகே 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை தேசிய ஒருமைப்பாட்டு தொடர். 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ONGC காவிரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம் வீட்டிலிருந்தே வருமானம் தரும் நுண்கிரைகள் தொழில். மயிலாடுதுறை வட்டம் நீடூர் விவசாயி எம் ஃபௌஜியா பேகம் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம். 8:00 கோபால் பல்படியின் காற்றில் வரும் கானம். 8:25 மத்திய அரசு 12 ஆண்டுகளை வெற்றிகரமாக நிறைவு செய்ததை ஒட்டிய தொடர் நிகழ்ச்சி. 9:00 ஆங்கில செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 காரைக்கால் PSR தங்க மாளிகை வழங்கும் இசை பூஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் அமுது வழங்குபவர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மீன்சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள். 10:00 இரவு மலரும். 11:00 காற்றலையில் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 துயிலும் முன். நமது பண்படையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் காரைக்கால் PSR தங்க மாளிகை. நாளை காலை 6:00 குரலோசை தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க படைப்பு மதுரை வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை. 6:35 காரைக்கால் ONGC காவிரி கசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் செகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. 6:40 மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வழங்கும் மீன்சொல் அமுது வழங்குபவர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மீன்சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ கலரில் வழங்கும் பசந்தளிர் பங்கேற்கும் சிறுமி எம் பிரதிஷ்கா. 7:00 திரை இசை. 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். 7:30 காரைக்கால் PSR தங்க மாளிகை வழங்கும் காலை காம்போ. 8:00 துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியில் தொடக்கமாக மயிலாடுதுறை ARC நடேச சட்டியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் என்பது நிகழ்ச்சி. 8:05 துள்ளி வரும் பாட்டு. 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
1: நீங்களும் போட்டுடுங்க.
2: பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryagar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
3: I'm looking for a life insurance policy that has a low premium, gives a good bonus, and is truly trustworthy.
4: Go for PLI.
5: Along with government employees, all professionals, graduates, and diploma holders can avail the benefits of the PLI policy. PLI is backed by the trust of Postal Department. Contact your nearest post office today or log into indiapost.gov.in.
6: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். வேளாண் துறையில் தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு துறைக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நிதி மேலாண்மைக்கான செயல் திட்டத்தை தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சட்டம் ஒழுங்கை முறையாக பராமரிக்க தமிழக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் தீபக் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். வேளாண் துறையில் தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக மத்திய அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி எழுதியுள்ள கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். சூரிய சக்தி பயன்பாடு வேளாண் துறையில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி வருவதாகவும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். மத்தியில் BJP தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் பாதுகாப்பு துறைக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 2014 2.5 லட்சம் கோடி ரூபாயாக இருந்த நிதி ஒதுக்கீடு தற்போது 8 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். பாதுகாப்பு படையை நவீனமயமாக்குவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின்

0: நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட்டுள்ள தாவேக அரசு நிதி மேலாண்மைக்கான செயல் திட்டத்தை அறிவிக்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தின் கடன் சுமை 13,18,000 கோடி ரூபாயாகவும் வருவாய் பற்றாக்குறை 78,326 கோடி ரூபாயாகவும் உள்ளதாக வெள்ளை அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். முந்தைய திமுக அரசு ஏற்படுத்திய நிதிச்சுமையை சுட்டிக்காட்டுவதை விட அதனை சரி செய்வதற்கான திட்டம் குறித்து மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய கடமை தாவேக அரசுக்கு உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை செயல்படுத்த தாவேக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். தமிழகத்தில் அரசு போக்குவரத்து கழகங்களால் புதிதாக
1: The better, I'll just push you back to this marker here so they can get a nice clean shot at...

0: தமிழகத்தில் அரசு போக்குவரத்து கழகங்களால் புதிதாக கொள்முதல் செய்யப்படும் பேருந்துகள் குளிர்சாதன மின்சார பேருந்துகளாக இருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இன்று சென்னையில் போக்குவரத்து துறையின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வின்போது முதலமைச்சர் இந்த அறிவுறுத்தலை வழங்கியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பேருந்துக்கென தனி வழித்தடத்தை ஏற்படுத்துவது குறித்தும் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தியதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சட்டம் ஒழுங்கை முறையாக பராமரிக்க தவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட பல்வேறு குற்றங்களில் தவேகவினரே ஈடுபடுவதாக குறை கூறியுள்ளது. இதனை தடுத்து நிறுத்த எந்தவொரு நடவடிக்கையையும் முதலமைச்சர் திரு விஜய் மேற்கொள்ளவில்லை என்றும் திமுக அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளது. தேர்தலின்போது அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் அரசுக்கு 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருப்பதாக கூறி வெள்ளை அறிக்கை வெளியிடுவது மக்களை ஏமாற்றும் செயல் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இன்று நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவல்துறை சுதந்திரமாக செயல்படவில்லை என்று குற்றஞ்சாட்டினார். இதன் காரணமாக தவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் 207 குற்றச்சம்பவங்கள் நடந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கடந்த 2 நாட்களில் மட்டும் 17 பாலியல் குற்றச்சம்பவங்கள் நடந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். முதலமைச்சர் திரு விஜய் திரைப்பட பிரபலங்களை சந்திப்பதிலும் புகைப்படங்கள் எடுப்பதிலும் மட்டுமே ஆர்வம் காட்டுவதாக திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறினார். நிதிநிலையை மேம்படுத்தவும் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றவும் தவேக அரசிடம் செயல் திட்டம் இருக்கிறதா என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வினவியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக அரசின் கடன் சுமை 13 லட்சம் கோடி ரூபாயாக உள்ளது என்று வெள்ளை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்தில் புதிதாக எந்த வளர்ச்சித் திட்டங்களையும் செயல்படுத்தாமல் தற்போது செயல்பாட்டில் உள்ள தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கும் 3 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கும் நிலை உள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதனை எவ்வாறு சமாளிக்கப் போகிறது என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சம்

0: இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: நீலகிரி, திண்டுக்கல், தேனி உள்ளிட்ட 13 மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
2: சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் வட தமிழக பகுதியிலிருந்து லட்சத்தீவு பகுதிகள் வரை ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, ஈரோடு, நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, சிவகங்கை, அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஓரிரு பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: மாவட்ட செய்திகள். திருவள்ளூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக திரு சாய் பிரணீத்தும், கடலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக திரு விவேகானந்தா சுக்லாவும், தருமபுரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக திரு அருண் கபிலனும் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். விழுப்புரம் மாவட்டத்தில் போதைப் பொருளை ஒழிக்கவும், பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கவும் உயர் முன்னுரிமை அளிக்கப்படும் என்று காவல்துறை கண்காணிப்பாளர் திரு மதிவாணன் கூறியுள்ளார். கடலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பயிற்றுநர்களுக்கான 3 நாள் பயிற்சி முகாமை ஆட்சியர் திரு சிபி ஆதித்யா செந்தில்குமார் இன்று தொடங்கி வைத்தார். சுதந்திர போராட்ட வீரர் வாஞ்சிநாதனின் நினைவு தினத்தையொட்டி தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் உள்ள அன்னாரது மணிமண்டபத்தில் ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் மரியாதை செலுத்தினார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 4 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட உள்ள இந்தியன் வங்கியின் சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்திற்கான கட்டுமான பணிகளை ஆட்சியர் திரு தினேஷ்குமார் இன்று தொடங்கி வைத்தார். மதுரையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மேற்கொண்ட ஆய்வின்போது 200 கிலோ எடையுள்ள கெட்டுப்போன இறைச்சி பறிமுதல் செய்யப்பட்டது. சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவின்படி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பக்தர்கள் கைபேசி பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்படுவதாக கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. சென்னை டெய்லர் சாலையில் உள்ள அம்மா உணவகத்தில் சுகாதாரத்திற்கான இணை ஆணையாளர் திரு ஜெயசீலன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் தீபக் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 70 கிலோ எடைப்பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 5-0 என்ற புள்ளி கணக்கில் ஜப்பானின் ஒகாசாவா ஜிவோனை வென்றார். மகளிர் 48 கிலோ எடைப்பிரிவில் ஜோதியும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை பிக்கிள்பால் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான அணியின் கேப்டனாக அர்ஜுன் சிங்கும், 14 வயதுக்குட்பட்டோருக்கான அணியின் கேப்டனாக வீர்ஷாவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இப்போட்டி வியட்நாமில் ஆகஸ்ட் 30 தொடங்கி செப்டம்பர் 6 வரை நடைபெறவுள்ளது. பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நிதேஷ், துளசிமதி முருகேசன் இணை 3வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் வெற்றி பெற 403 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. லக்னோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா 49.5 ஓவரில் 402 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. சுப்மன் கில் 100 பந்துகளில் 154 ரன்னும் இஷான் கிஷன் 79 பந்துகளில் 125 ரன்னும் குவித்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வேளாண் துறையில் தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு துறைக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நிதி மேலாண்மைக்கான செயல் திட்டத்தை தாவேக அரசு அறிவிக்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சட்டம் ஒழுங்கை முறையாக பராமரிக்க தாவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் தீபக் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
3: இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3.
4: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
5: காரைக்கால் டாக்டர் சக்திவேல் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், மக்களின் அத்தியாவசிய

0: இப்போது அதிநவீன வசதிகள் உள்ள லேமினர் ஃப்ளோ ஆபரேஷன் தியேட்டர், லேப்ரோஸ்கோபி, பிரசவ அறை,
1: சிசுக்களுக்கான என்ஐசியு பிரிவு, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அறுவை சிகிச்சை,
0: சியாம், யூரோலஜி, வாஸ்குலர் சர்ஜரி, பல்மனாலஜி, இஎன்டி, குழந்தைகள் மருத்துவம், சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎண்டரோலஜி
1: மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை ஆகிய வசதிகளுடன் டாக்டர் சக்திவேல் மருத்துவமனை, காரைக்கால்.
2: இனி கேட்கலாம் காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நல மாய்வாஷ இந்நிகழ்ச்சியை வழங்கும் ஒரு காரைக்கால் உங்கள் கடை தரமான தாருப்பகில் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
3: உங்கள் கடை காரைக்கால்
1: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
2: இந்நிகழ்ச்சியை வழங்கும் ஒரு காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
4: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை, இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை, டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
5: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 மணி வரை செயல்படுகிறது.
4: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
5: தொடர்புக்கு 8925936936.
6: நலமாய் வாழ. மகளிருக்கான உடல் நல பிரச்சனைகள் குறித்து சித்த மருத்துவத்தின் மூலம் விளக்கம் அளிக்கிறார் நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் உதவி சித்த மருத்துவ அதிகாரி டாக்டர் பி சத்யமீரா அவர்கள்.
7: எல்லா மருந்துகளுக்கும் பத்தியம் அப்படின்றது சொல்றது இல்ல. ஆக்சுவலி வந்து சித்தால வந்து வேர்பாறு தழைப்பாறு மிஞ்சினக்கால் மெல்ல மெல்ல பற்பம் செந்தூரம் பாறை அப்படின்னு ஒரு கோட் உண்டு. சித்தா மெடிசன்ஸ் வந்து தாவரங்கள்ல இருந்து எடுக்கிறோம், அனிமல் ஒரிஜின்ல இருந்து எடுக்கிறோம், அதே மாதிரி மினரல் ஒரிஜின்ல இருந்து எடுக்கிறோம். பெருமருந்துகள்னு போறப்ப சில பத்தியங்கள் வந்து நம்ம சொல்றோம், அது வந்து மெடிசனுக்காக இன்னொன்னு அப்சார்ப்ஷன் பெட்டரா இருக்கணும், ரெண்டாவது வந்து அந்த மருந்துகளுடைய விளைவுகளை வந்து குறைச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம அதை சொல்றோம். மற்றபடி பத்தியம் அப்படிங்கிறது நல்லதுதான், பத்தியத்தோடு நீங்க மருந்து எடுத்தீங்கன்னா சீக்கிரம் உங்களுக்கு குணமாகும். பேசிக்கலா ஒரு ஹேர் ஃபால் இருக்கு அப்படின்னா ஹேர் ஃபாலை நீங்க ட்ரீட் பண்றது அப்படின்றது பேசிக்கலா அதுக்கு என்ன காரணத்தினால முடிக்கொட்டுது அப்படின்றது தான் நீங்க யோசிக்கணும். ரூட் காஸ் என்னவோ அதை ட்ரீட் பண்ணீங்கன்னா ஈஸியா நீங்க வந்து அதை எனக்கு இந்த பிம்பிள் மாறணும், ஃபேர்னஸ் வரணும், நான் வந்து நல்லா பிரைட்டா இருக்கணும் அப்படிங்கிறப்போ இன்டர்னல் ஹெல்த்தை யாருமே யோசிக்கிறதே கிடையாது. எக்ஸ்டர்னல் கிரீம்ஸ், ஆயில்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை தான் யோசிக்கிறாங்க. அது வந்து ரொம்ப ராங். உங்களுடைய கட்டோட ஹெல்த் எப்படி இருக்கோ அதை பொறுத்துதான் உங்களுடைய ஸ்கின்னுடைய ஹெல்த்.
6: சரிங்க மேம், இப்போ பெண்களுக்கு பொதுவாகவே இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அதனால தான் நிறைய பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்றாங்க, அதை பத்தி சொல்லுங்க டாக்டர்.
7: மெயினா நம்மளோட பாடி மேடப் ஆஃப் வந்து ஹார்மோன்ஸ் தான். இந்த ரூம்க்கு வந்தா சுவிட்ச் போட்டா லைட் எரியுது, அதே மாதிரி நம்மளோட பாடியும் மெயினா மேடப் ஆஃப் ஹார்மோன்ஸ் தான். இந்த ஹார்மோன்ஸ்ல வந்து ஃபீமேலுக்கு குறிப்பா ப்ரொஜெஸ்டரான் ஈஸ்ட்ரோஜன் சொல்லிட்டு ரெண்டு ஹார்மோன்ஸ் இருக்கு. இந்த ஹார்மோன்ஸ்ல வரக்கூடிய இம்பேலன்ஸ் நாட் ஓன்லி ப்ரொஜெஸ்டரான் ஈஸ்ட்ரோஜன் மட்டும் சொல்ல முடியாது, தைராய்டு, ப்ரொஜெஸ்டரான், ஈஸ்ட்ரோஜன், ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், ஆண்ட்ரோஜன். இப்போ வந்து சில சமயங்கள் வந்து ஃபீமேலுக்கு வந்து மேல் ஹார்மோன்ஸ் டாமினன்சி ஜாஸ்தி இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமான அளவு கூடுறது குறையிறது. அதே மாதிரி ப்ரொலாக்டின் ஹார்மோன், ப்ரொலாக்டின் வந்து பால் கொடுக்குறப்ப வரக்கூடிய ஹார்மோன், ஸோ அந்த ஹார்மோன்ஸ் கொஞ்சம் கூட குறைச்சிருந்தா கூட இந்த மென்சுரல் ரெலவெண்டான விஷயங்கள் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக டிஸ்டர்பன்ஸ் வரும். இந்த ஒரு ஹார்மோன் டிஸ்டர்பன்ஸ் வந்தால் அடுத்தடுத்த விஷயங்களிலும் டிஸ்டர்பன்ஸ் வர்றதுக்கான இது உண்டு. ஸோ ஹார்மோன்ஸை கரெக்டான லெவலில் இருந்ததுன்னா பாடியோட ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும்.
6: கண்டிப்பாக டாக்டர், இப்போ வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கேட்டோம் அப்படின்னா இந்த பிசிஓடி, பிசிஓஎஸ் இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இப்படி ஒரு நோய் இருக்குது அப்படின்ற மாதிரி கூட பெருசாக வெளியில் யாருக்கும் தெரிஞ்சதில்லை. ஆனால் இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு ஆஃபீஸில் இருக்கோம், இல்லை ஒரு ஏதோ ஒரு பொது இடத்துல இருக்கிறோம் அப்படின்னா பெண்கள் முக்கியமாக பேசிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு டாபிக் அப்படின்னு பார்த்தோன்னா யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அதை பற்றி தான் பேசிக்கிறாங்க, அதை ஒரு டிஸ்கஷன் மாதிரி போயிட்டுருக்கு. காரணம் என்ன டாக்டர்? இப்போ இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸே நீங்கள் சொன்னீங்க, இதெல்லாம் ஏற்படுறதுக்கான காரணம் என்ன டாக்டர்?
7: ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இப்போ வந்து காமனாக நாங்கள் ஓபியில் 4 பேஷண்ட் பார்க்குறோம்னா அதில் ஒரு பேஷண்ட்டுக்கு கண்டிப்பாக பிசிஓஎஸ் அப்படின்றது காமனாக இருக்குது, அதுவும் யங் கேர்ள்ஸ்க்கு நிறைய இருக்குது. பேசிக்கலாக அவங்களுடைய ஃபுட் ஹேபிட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சரியில்லை. ஃபுட் ஹேபிட்ஸில் மெயினாக வந்து எல்லாமே ஜங்க் ஐட்டம்ஸாக அவங்க போயிடுறாங்க.
6: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய்

0: மகளிருக்கான உடல்நல பிரச்சனைகள் குறித்து சித்த மருத்துவத்தின் மூலம் விளக்கம் தந்தார் நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் உதவி சித்த மருத்துவ அதிகாரி டாக்டர் பி சத்யமீரா அவர்கள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கிய நலம் ஆய்வாக இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் உங்கள் கடை.
2: உங்கள் கடை காரைக்கால்
3: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
3: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம் குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால்.
4: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
5: திருச்சி சாரதாசு காத்திருங்க.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: இசைத்தோரிக்கை.
8: Can you feel her? Is your heart speaking to her?

0: நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி எசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 மயிலாடுதுறை தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வழங்கும் இன்சுலமது.
3: மீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வியாண்டிற்கான
4: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: மேலும் நிகழ்ச்சி வழங்க இருப்போர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
5: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய்.
0: மேலும் நிகழ்ச்சி வழங்க இருப்போர் பூமேக்ஸ். பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
6: ஸ்ரீ வெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும், உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சி வழங்க இருப்போர் காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸ்.
7: Hardwares, plumbing items, doors, அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
0: மேலும் நிகழ்ச்சி இணைந்து வழங்க இருப்போர் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பைகள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் தேநீர் நேரம். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் பிரம்மதான் நிகழ்ச்சி. நாளை மாலை 5:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாட்டுக்கென்ன போட்டி பிரம்மதான் நிகழ்ச்சி.
8: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
9: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
10: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட் இதில் உள்ள
11: இல்லைங்க சால்ட் சுகர் அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
10: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்
11: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத்பேஸ்ட்.
12: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
13: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
9: உலக தரம் வாய்ந்த BIS 9

0: HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: PSR தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
3: இசை தூரிகையில் அறிவியல் நேரம். உலகின் முதல் நிரந்தர அணுக்கழிவு சேமிப்பு கிடங்கை செயல்பாட்டுக்கு கொண்டு வர பின்லாந்து தயாராகி வருகிறது. இது பயன்படுத்தப்பட்ட அணு எரிபொருளை பல ஆண்டுகள் வரை சேமித்து வைக்கும். நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 இசைத்தூரிகை நிகழ்ச்சியோடு.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது இசை தூரிகை.
1: ஆல் இண்டியா ரேடியோ
2: சும்மாவா வந்தது, சுதந்திரம் என்பது சும்மாவா வந்தது.
1: பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம்
2: சுதந்திரம் என்பது சும்மாவா வந்தது.
3: பாரதியாரை போல ஒரு தேசிய கவிஞராக இருந்த நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளை பற்றி சொன்னீர்கள். அவரது சுதந்திர பாடல் சிலிர்ப்பாக இருந்தது. நாடக மேடைகளிலும் சுதந்திர தாகத்தை விதைத்தார்கள் என்று சொன்னீர்களே, அது எப்படி தாயே?
4: ஆம் மகனே, நாடக மேடைதான் அன்றைய வெகுஜன மக்களை ஈர்ப்பதற்கான முக்கியமான அம்சமாக இருந்தது. அன்றைய நாடக மேடைகளில் ஆங்கிலேயரின் அடக்குமுறையை எதிர்த்தும் சுதேசிக்கு ஆதரவு திரட்டியும் நாடக பாத்திரங்களின் மூலம் திடீரென வசனங்களை சொல்லி நாடகம் பார்க்க வருபவர்களிடம் பெரும் மாற்றத்தையும் ஆர்வத்தையும் ஏற்படுத்தி வந்தார்கள். அதனால் இவர்களை கண்காணிப்பதற்கென்றே போலீசார் நாடக அரங்குகளை சுற்றியிருந்தார்கள். இப்படி நாடக மேடைகளை சுயராஜ்ய பிரச்சார தளங்களாக மாற்றுவதை தடுக்க பிரிட்டிஷ் அரசு பல விதிமுறைகளையும் கட்டுப்பாடுகளையும் விதித்திருந்தது. அப்படித்தான் 1876 நாடக தடை சட்டம்

ஒன்றை கொண்டு வந்தார்கள் ஆங்கிலேயர்கள். டிராமேட்டிக் பர்ஃபார்மன்சஸ் ஆக்ட் என்ற இந்த சட்டத்தின்படி நாடகத்தை மேடையேற்றும் முன்பு அதன் பிரதியை கலெக்டரிடமும் காவல் ஆணையரிடமும் சமர்ப்பித்து அனுமதி பெற வேண்டும். காவல்துறை ஒவ்வொரு பக்கத்திலும் முத்திரையிட்டு அனுமதி அளித்தால் மட்டுமே அந்த நாடகத்தை மேடையில் நிகழ்த்த அனுமதிப்பார்கள். இவற்றை மீறி இருந்தால் நாடகங்களை தடை செய்து விடுவார்கள். ஆனால் இந்த கெடுபடிகளை தகர்த்தெறிந்து நாடகங்களை நடத்தி இருக்கின்றார்கள். நாடகங்களில் இடையிடையே வரும் பாடல்களை தங்கள் கற்பனை கலந்து தேசபக்தி பாடல்களாக பாடிவிடுவார்கள். 1931 நான்கு பேர் கூடி நின்று பேசக்கூடாது என்ற நிலையிருந்த காலம். அன்று நாடக மேடையில் ஹரிச்சந்திரனாக நடித்த ராஜபாட்

பக்தி பாடல்களாக பாடிவிடுவார்கள். 1931 நான்கு பேர் கூடி நின்று பேசக்கூடாது என்ற நிலையிருந்த காலம். அன்று நாடக மேடையில் ஹரிச்சந்திரனாக நடித்த ராஜபாட் நடிகன் தேர்க்கொடி கப்பல் தோணுதே என பாடியபடி மேடைக்கு வருவான். தான் பேசும் வசனத்தில் சுதந்திரத்தின் தேவையையும் சேர்த்து பேசுவான். சாதிய ஏற்ற தாழ்வுகளை சாடுவான். சுதேசியம் பேசுவான். ஹரிஜன ஆலய பிரவேசம் நடக்கும் முன்பே தமிழ்நாடக மேடையில் விஸ்வநாத தாசும் அனந்த நாராயணனும் சாதி வேற்றுமைகளை தூக்கி எறிந்து நாடக நடிகர்கள் என்ற முத்திரையுடன் ஒரே பந்தியில் அமர்ந்து விட்டார்கள். நாட்டின் விடுதலை பற்றி இலக்கிய கர்த்தாக்கள் தங்கள் பேனாக்களை எடுப்பதற்கு முன்பாகவே அந்த நாடக நடிகர்கள் நாடக மேடைகளில் விடுதலை தீ மூட்டிவிட்டார்கள். அன்று நாடக நடிகன் பட்ட அவமானங்களுக்கு கணக்கில்லைதான். ஒதுக்கி தள்ளப்பட்ட அந்த நாடக நடிகன்தான் விடுதலை பாடல்களை ஆவேசத்துடன் மேடையில் பாடினான். 100 சொற்பொழிவுகளால் செய்ய முடியாத மாற்றத்தை அன்றைய நாட்களில் ஒரே ஒரு நாடகம் செய்துவிட்டது. அப்படித்தான் தன் பாட்டாலும் குரல் வளத்தாலும் மக்களை சுண்டி எடுத்தான் தேசபக்தி கலைஞன் எஸ்.ஜி. கிட்டப்பா.

0: கிருஷ்ணசாமி பாவலர், கந்தசாமி முதலியார், டி கே எஸ் சகோதரர்கள், நவாபு ராஜமாணிக்கம், என் எஸ் கிருஷ்ணன், சஹஸ்ரநாமம், மனோகர் என பின்னாளில் இந்த தேசபக்த நாடக கலைஞர்களின் பட்டியல் பெரிதாக நீண்டது. இவர்களுக்கெல்லாம் முன்னோடியாக விளங்கியவன் அயன் ராஜபாட் நடிகர் எஸ் ஜி கிட்டப்பா. கங்காதர ஐயர் மீனாட்சி அம்மாளுக்கு 1906 ஆகஸ்ட் 25 செங்கோட்டையில் பிறந்தான் ராமகிருஷ்ணன். அவனை செல்லமாக கிட்டன் என்று அழைக்க கிட்டப்பா என்ற பெயர்தான் வரலாற்றில் நிலைத்தது. அதுதான் தமிழ் நாடக அரங்கின் மறுமலர்ச்சி காலம். சங்கரதாஸ் சுவாமிகள் என்று அறியப்பட்ட சங்கரனும் பம்மல் சம்பந்தனும் நாடக கலைக்கு புத்துயிர் ஊட்டி மக்களை நாடகங்கள் பக்கம் இழுத்து வந்தார்கள். சங்கரதாஸ் இசை நாடகம் என்ற புதிய போக்கின் தந்தையாக அறியப்பட்டான். பாடல்களுக்கிடையே நாடகத்தின் கதை சொல்லும் 50க்கும் மேற்பட்ட நாடகங்களை எழுதி பயிற்றுவித்து மேடையேறச் செய்தவன் சங்கரன். அவனது நாடக கம்பெனியில் சேர்ந்து தன் குரல் வளத்தால் அனைவரையும் சுண்டியெடுத்தான் கிட்டப்பா. 1912 மதுரையில் அந்த குழு ஒரு நாடகம் நடத்தியது. அதில் 6 வயது கிட்டப்பா முதன் முதலாக மேடையேறி ஒரு பாட்டு பாடி மக்களை கவர்ந்தான். அவனால் எத்தனையோ பாடல்கள் புகழ் பெற்றன. காயாத கானகத்தே, கோடையிலே இளைப்பாற்றி, எவரனி, இந்த பாடல்களெல்லாம் கிட்டப்பாவாலேயே
1: பிரபலமடைந்தன. கொள்ளும்

கடைசி வரிசையில் அமர்ந்திருப்பவனுக்கு கூட தெளிவாய் கேட்கும் குரல் அவனுடையது. சங்கீத வித்வான்களையெல்லாம் நாடகங்களுக்கு வர தூண்டினான் கிட்டப்பா. திருச்சி கோவிந்தசாமி பிள்ளை, காஞ்சிபுரம் நாயனா பிள்ளை, மருங்காபுரி கோபாலகிருஷ்ண ஐயர், புதுக்கோட்டை தட்சிணாமூர்த்தி பிள்ளை, ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர், அரியக்குடி ராமானுஜ ஐயங்கார், திருவாவடுதுறை ராஜரத்னம் பிள்ளை என வித்வான்களெல்லாம் கிட்டப்பாவின் வியக்க வைக்கும் அமரகானத்தை கேட்க முதல் வரிசையில் அமர்ந்தார்கள். தேசிய இயக்கத்தில் ஈடுபாடு கொண்டு கதர் கொடுத்த தொடங்கினான் கிட்டப்பா. 1921 திலகரின் நிதிக்காகவும் 1923 மதுரையில் கதர் நிதிக்காகவும் 1924 திருநெல்வேலியில் தேசபந்து தாசிடம் அளிக்க கட்சி நிதிக்காகவும் 1930 சென்னையில் உப்பு சத்தியாகிரகத்துக்காகவும் நாடகம் நடத்தி நிதி திரட்டி கொடுத்தான். தன் பேனாவை திருவல்லிக்கேணி கடற்கரை கூட்டத்தில் ஏலம் விட்டான். அது அன்றே 50 ரூபாய்க்கு ஏலம் போனது. கிட்டப்பா தான் நடித்த ஒவ்வொரு நாடகத்தின் இறுதியிலும் காந்தி குல்லாய் அணிந்து ரகுபதி ராகவ ராஜாராம் பாடலை பாடுவதை வழக்கமாக்கிக் கொண்டான். அவனுடன் தேசபக்தியில் போட்டி போட்டாள் அவன் மனைவி கே பி சுந்தராம்பாள். கொடுமுடியில் பிறந்து ஏழ்மையான குடும்பத்தில் வளர்ந்து தேசியத்தையும் தெய்வீகத்தையும் இரு கண்களாக கொண்டு நாட்டுக்காக உழைத்தவள். இவர்கள் நடித்த நாடகங்கள் புராணக் கதைகளாக இருந்தாலும் அவற்றினூடே வரும் தேசிய கருத்துகள் விடுதலை உணர்ச்சியை தட்டி எழுப்பும். சத்தியமூர்த்தி, காமராஜ் உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்கள் தங்கள் கூட்டங்களில் சுந்தராம்பாளை பாடச் செய்தார்கள். ஓட்டுடையார் எல்லாம் கேட்டிடுங்கள் என்று அவள் பாடத் தொடங்கியதும் கூட்டம் ஆரவாரம் செய்யும். சிறைச்சாலை என்ன செய்யும்? காந்தியோ பரம ஏழை சந்நியாசி என்ற பாடல்களெல்லாம் அன்று சுந்தராம்பாள் பாடி பிரபலமாய்

கணவன் மனைவியாக நாடக மேடையை தேசபக்தி எழுச்சி மேடையாக மாற்றியவர்கள் இவர்கள். இவர்களுக்கு போட்டியாக இன்னொருவன் கொக்கு பறக்குதடி பாப்பா என்று பாடி பிரிட்டிஷாரை அதிர வைத்தான் தெரியுமா? அவன் யார் தெரிகிறதா?

இன்னும் சில நொடிகள் தொடர்வது தமிழில் செய்திகள். நேரலை காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 Facebook, Instagram, YouTube, X பலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். வளர்ந்து வரும் நாடுகளின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான தனி கட்டமைப்பை சர்வதேச நிதி நிறுவனங்கள் உருவாக்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தீவிரவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க உறுதியான நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உலகின் இரண்டாவது பெரிய மின்னணு ஏற்றுமதி நாடாக இந்தியாவை உயர்த்த உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியிருக்கிறார். ஆப்கானிஸ்தானுக்கு 5 டன் மருந்து பொருட்களை மனிதாபிமான அடிப்படையில் இந்தியா வழங்கியுள்ளது. இலங்கையில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ந்து வரும் நாடுகளின் பொருளாதாரத்தை மேம்படுத்த சர்வதேச நிதி நிறுவனங்கள் முன்வர வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். பிரான்ஸ் நாட்டின் ஏவியன் நகரில் நடைபெற்று வரும் G7 உச்சிமாநாட்டில் உரையாற்றிய பிரதமர், வளர்ந்து வரும் நாடுகளுக்கு உதவுவதற்கென தனி கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். ஆப்பிரிக்கா, லத்தீன் அமெரிக்கா மற்றும் பசிபிக் தீவு நாடுகளை இணைப்பதற்கான போக்குவரத்து கட்டமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார்.

0: சர்வதேச ஒத்துழைப்பு மற்றும் வர்த்தகத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். உள்ளார்ந்த பொருளாதார வளர்ச்சி மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் என குறிப்பிட்ட பிரதமர், இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி அனைவரின் பங்களிப்போடும் ஒத்துழைப்போடும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். உள்ளார்ந்த பொருளாதார வளர்ச்சியை அனைத்து தரப்பு மக்களும் பெற வேண்டும் என்ற தலைப்பில் திரு நரேந்திர மோடி உரையாற்றினார். இந்த கூட்டத்தில் G7 நாடுகளின் பிரதிநிதிகள் மற்றும் நட்பு நாடுகள், சர்வதேச செலாவணி நிதியம் ஆகியவற்றின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். G7 உச்சி மாநாட்டை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை சந்திக்க உள்ளது உலக அரசியலில் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. G7 உச்சி மாநாட்டை ஒட்டி ஜெர்மன் பிரதமர் ஃபெட்ரிக் மெர்க்ஸை சந்தித்து பிரதமர் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தினார். இந்த சந்திப்பு குறித்து தமது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், ஜெர்மன் பிரதமருடன் தாம் நடத்திய பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். வர்த்தகம், முதலீடு, பொருளாதாரம், பாதுகாப்பு, தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்தியதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்தியா ஜெர்மன் இடையிலான கலாச்சார உறவுகளை மேம்படுத்துவது குறித்தும் தாம் விவாதித்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். தீவிரவாதத்திற்கு எதிராக இந்தியா உறுதியான நடவடிக்கை எடுத்து வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கை மூலம் தீவிரவாதத்துக்கு எதிராக வலுவான நடவடிக்கை எடுத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் இறையாண்மைக்கு எதிரான தீவிரவாத செயல்களுக்கு பதிலடியாக நமது ராணுவம் தீவிரவாதிகளுக்கு எதிராக துல்லிய தாக்குதல் நடத்தியதாகவும் கூறியிருக்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு தேசிய பாதுகாப்பை வலுப்படுத்தும் வகையில் நடவடிக்கை எடுத்துள்ளதாக அவர் கூறியிருக்கிறார். பாதுகாப்புத்துறையில் சுயசார்பு இந்தியா திட்டத்தை செயல்படுத்தும் வகையில் ராணுவ தளவாடங்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். கடந்த 12 ஆண்டுகளாக நாட்டின் பாதுகாப்புக்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டிருக்கிறார். நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்த மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கடந்த 12 ஆண்டுகளாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு எதிரிகளின் தாக்குதலில் இருந்து நாட்டை பாதுகாக்க உறுதி பூண்டுள்ளதாக கூறியுள்ளார். எல்லை தாண்டிய தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கை, ஆபரேஷன் சிந்தூர், நக்சல் தீவிரவாதத்தை ஒழிப்பது, உள்நாட்டு பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் திரு அமித்ஷா கூறியிருக்கிறார். பிரதமரின் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி 2,400 கோடி ரூபாய் நிதியுதவியை வரும் வெள்ளிக்கிழமை புதுதில்லியில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் வழங்கவிருக்கிறார். வேலைவாய்ப்பை உருவாக்குவது, நிரந்தர வேலைவாய்ப்புகள், சமூக பாதுகாப்பை உறுதி செய்வது போன்ற நோக்கங்களுடன் மத்திய அரசு இந்த திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. நாட்டில் இதுவரை 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இத்திட்டத்தின் கீழ் பயன்பெற்றிருக்கிறார்கள். பிரதமரின் வேலைவாய்ப்புடன் இணைந்த சலுகை திட்ட பயனாளிகளுக்கு 15,000 ரூபாய் வரை உதவித்தொகை வழங்கப்படுகிறது. திறன் மேம்பாட்டு பயிற்சியை வெற்றிகரமாக முடிக்கும் இளைஞர்களுக்கு மாதந்தோறும் 3,000 ரூபாய் கூடுதலாக இத்திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகிறது. உற்பத்தி துறையில் பணியாற்றும் இளைஞர்களுக்கு 4 ஆண்டுகளுக்கும் இதர துறைகளில் பணியாற்றுபவர்களுக்கு 2 ஆண்டுகளுக்கும் இந்த உதவித்தொகை வழங்கப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உலகிலேயே 6வது மிகப்பெரிய மின்னணு ஏற்றுமதி நாடாக இந்தியா திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் புனேயில் அமெரிக்க தொழில் நிறுவனத்தின் புதிய உற்பத்தி பிரிவை தொடங்கி வைத்து பேசிய அவர், இந்தியா மின்னணு சாதன உற்பத்தி மையமாக உருவெடுத்துள்ளதாக கூறினார். உலகிலேயே 2வது மிகப்பெரிய மின்னணு ஏற்றுமதி நாடாக இந்தியா மாறுவதற்கு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டில் 2 செமி கண்டக்டர் தொழிற்சாலைகளை அமைத்து வருவதாக கூறிய அமைச்சர், இந்த ஆண்டு இறுதிக்குள் 4 தொழிற்சாலைகள் அமைக்கப்படும் என கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மகாராஷ்டிர முதலமைச்சர்

0: திரு தேவேந்திர பட்னாவிஸ் டிஜிட்டல் கட்டமைப்பு வளர்ச்சியில் மகாராஷ்டிரா முன்னணி மாநிலமாக திகழ்வதாக கூறினார். மும்பை அகமதாபாத் புல்லட் ரயில் சேவை தொடங்குவதன் மூலம் நாட்டின் மிகப்பெரிய பொருளாதார வழித்தடம் ஏற்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். வாத்வான் துறைமுகம் விரைவில் அமைக்கப்படும் என்று கூறிய திரு தேவேந்திர பட்னாவிஸ் உலகிலேயே மிகப்பெரிய துறைமுகங்களில் ஒன்றாக இது திகழும் என்றும் கூறினார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள பியாஸ் ரயில் நிலையம் 61 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும் என ரயில்வே இணையமைச்சர் திரு ரவ்னீத் சிங் தெரிவித்துள்ளார். அம்ரிட்ஸர் கத்ரா வந்தே பாரத் விரைவு ரயில் சேவையை கொடியசைத்து தொடங்கி வைத்து பேசிய அவர், இந்த ரயில் குர்தாஸ்பூர் வழியாக இயக்கப்படும் என கூறினார். புனித நகரங்களான அம்ரிட்ஸரையும் ஸ்ரீ மாதா வைஷ்ணவோ தேவி கோவில் தலத்தையும் இந்த ரயில் இணைக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஆப்கானிஸ்தான் நாட்டுக்கு 5 டன் அத்தியாவசிய மருந்துப் பொருட்களை இந்தியா வழங்கியுள்ளது. வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆப்கானிஸ்தான் நாட்டு மக்களின் நலனுக்காக இந்தியா தொடர்ந்து உதவி அளித்து வருவதாக தெரிவித்துள்ளது. அந்நாட்டு மக்களுக்கு மனிதநேய அடிப்படையில் இந்தியா தொடர்ந்து உதவி அளிக்கும் என்றும் அந்த அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இலங்கையில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 101 ரன் வித்தியாசத்தில் ஆப்கானிஸ்தான் ஏ அணியை வென்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. தம்புலாவில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற ஆப்கானிஸ்தான் ஏ அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதையடுத்து பேட் செய்த இந்தியா ஏ அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 319 ரன் எடுத்தது. அதிகபட்சமாக திலக் வர்மா 59 ரன் எடுத்தார். 320 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த ஆப்கானிஸ்தான் ஏ அணி 36.5 ஓவரில் 218 ரன் மட்டுமே எடுத்து ஆட்டமிழந்தது. உலகக்கோப்பை பிக்கல் பால் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான அணியின் கேப்டனான அர்ஜுன் சிங்கும் 14 வயதுக்குட்பட்டோருக்கான அணியின் கேப்டனாக பீர் ஷாவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இப்போட்டி வியட்நாமில் ஆகஸ்ட் 30 தொடங்கி செப்டம்பர் 6 வரை நடைபெறவுள்ளது. பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நிதேஷ் துளசிமதி முருகேசன் இணை 3வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் தீபக் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 70 கிலோ எடைப்பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் ஜப்பானின் ஒகசாவா ஜீவானை வென்றார். ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று ஜெர்மனியை எதிர்கொள்கிறது. ரோட்டர்டாமில் நடைபெறவுள்ள இப்போட்டி 11 மணிக்கு தொடங்குகிறது. மகா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயன்ஷி வாலி ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-18, 19-21, 21-15 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் சனம் மீரை வென்றார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் நீச்சல் பிரிவில் பங்கேற்க இந்தியாவின் ஸ்ரீஹரி நட்ராஜ் தகுதி பெற்றிருக்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ந்து வரும் நாடுகளின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான தனி கட்டமைப்பை சர்வதேச நிதி நிறுவனங்கள் உருவாக்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தீவிரவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க உறுதியான நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உலகின் 2வது பெரிய மின்னணு ஏற்றுமதி நாடாக இந்தியாவை உயர்த்த உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு 5 டன் மருந்து பொருட்களை மனிதாபிமான அடிப்படையில் இந்தியா வழங்கியுள்ளது. இலங்கையில் நடைபெற்று வரும் உத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3.
2: 105 ஆண்டுகால நம்பிக்கை, 1000 கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ரூபாய் 7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
3: திருச்சி சாரதாசன் காத்திருங்கள்.
4: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: இனி கேட்கலாம். காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு புரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
5: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், காரைக்கால்.

0: நமது காரைக்கால் KMC மருத்துவமனையில் விபத்து, வாகன விபத்து, இருதய நோய், பக்கவாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி KMC மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. அவசர சிகிச்சைக்கு MD பொது மருத்துவர் இரவு நேரத்திலும் பணியில் உள்ளார். மக்கள் நலனில் 25 ஆண்டுகளாக KMC மருத்துவமனை காரைக்கால்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு புரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு புரம்.
2: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
3: உழவர்களுக்கு
4: இன்று வானிலை அறிக்கையும் வேளாண் அறிவுரைகளும் வழங்குகிறார்
5: காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வானிலை முன்னறிவிப்பு மையத்தின் முதன்மை அதிகாரி முனைவர் AL நாராயணன் அவர்கள்.
6: அன்பார்ந்த நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். அடுத்த 5 நாளைக்கு வறண்ட வானிலை தான் இருக்கும். லேசான தூறல் மட்டும் ஒரு சில இடத்துல இருக்கும். அப்பப்போ லேசான மேகமூட்டம் இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் கனமழைக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் வெப்பம் வந்து திரும்ப கொஞ்சம் கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பகல் நேர வெப்பநிலை வந்து 35-37 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இரவு நேர வெப்பநிலை 27-28 டிகிரி செல்சியஸ் போகும். அதனால் வெப்பமான ஒரு வானிலை தான் திரும்ப தொடர்ந்து இருக்கும். காற்றில் உள்ள ஈரப்பதம் 40-50% 80% பதிவாக வாய்ப்பு இருக்குது. அதில் காற்றில் உள்ள ஈரப்பதம் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. காற்றின் வேகம் மணிக்கு 10-14 கிலோமீட்டர் அளவில் தென்மேற்கு திசையிலிருந்து இந்த காற்று வீசுவதற்கான வாய்ப்பு உள்ளது. இதை வச்சு பார்க்குறப்ப அடுத்த 5 நாளைக்கு நமக்கு வறண்ட வானிலை தான் இருக்கும். கனமழைக்கு வாய்ப்பு இல்லை, தூறல் மட்டும் இருக்கும். இந்த தென்மேற்கு பருவமழை வந்து தென் மாவட்டங்களில் மட்டும்தான் தீவிரமடைஞ்சி கொஞ்சம் மழை பெஞ்சிட்ருக்கு. நமக்கு இதனால் அவ்வளோ பெரிய மழை இல்லை. நமக்கு 16% தான் இதில் வரணும். அதுலேயும் இந்த ஜூன் மாதத்தில் மிக குறைவான மழை மட்டும்தான் வர வாய்ப்பு இருக்கனால இந்த வறண்ட வானிலை தான் தொடர்ந்து இருந்துகிட்ருக்கு. ஆகையால் இப்போ இந்த வானிலையில் நெல் தரிசு, உளுந்து பாசிபர் எல்லாம் அறுவடையை செஞ்சு முடிச்சுட்டாங்க. அதை வந்து தூத்தி ரெடி பண்ணி மார்க்கெட்டிங்க்கு அரேஞ்ச் பண்ணலாம். பருத்தியை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்களில் களை எடுத்து மேலூரம் போட்டுட்டு இருக்காங்க. நுணுக்கிழுதல் இந்த டைமில் முக்கியமாக பண்ணுறது ரொம்ப நல்லது. அதாவது ஒட்டு ரகத்துக்கு 15வது கணுவிலையும் சாதாரண ரகத்துக்கு 8-10வது கணுவிலையும் பண்ணினா கொஞ்சம் பச்சை வளர்ச்சியை குறைக்கப்பட்டு பூக்கும் தன்மை அதிகரிக்கும். இது வந்து ஒரு உழவியல் தொழில்நுட்பம். இதனால் நிறையா பூ பிடிக்கும், சப்பை கொட்டாமல் இருக்கும். அதே போல் வந்து மகசூலும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மழையில் விவசாயம் பண்ண முடியாத விவசாயிகள் கோடை உழவு செஞ்சு மண்ணின் தரத்தை உயர்த்தலாம். அதே போல் வந்து கொஞ்சம் நீர் பசுந்தளவுரங்கள் பயிர் செய்யலாம். இந்த களைகளை உழவு செய்து மடக்கி நம்ம பண்றப்ப நம்ம மண்ணின் சத்து அதிகரிக்கும். அதே போல வந்து மாற்றுப்பயிர் சாகுபடியாக குருவிக்கு பதில் கேழ்வரகு செய்யறது ரொம்ப நல்லது. நம்ம பகுதியில் திருச்சி ஒன்று நல்ல சிறந்ததாக கருதப்படுகிறது. 1 ஏக்கர் 2 கிலோ விதை நாற்று விட்டு நடவு செய்ய வேண்டும். ஒத்த நாற்று சாகுபடி கடைபிடிக்கலாம். சேடை பிடிச்சி நடவு செய்யக்கூடாது. புழுதி உழவு செஞ்சு தண்ணீர் கட்டி நட வேண்டும். கால்நடைகளை வெளிமேச்சல கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். ரொம்ப டெம்பரேச்சர் இப்போ ரொம்ப அதிகமாக இருக்கு. ஆகையால பொதுமக்களும் இந்த வானிலை முன்னறிவிப்பதாக அடுத்த 5 நாளைக்கு கொஞ்சம் காஷியஸா இருக்கலாம். கொஞ்சம் வெப்பம் அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
3: கேட்டது உழவர்களுக்கு.
4: இதுவரை வானிலை அறிக்கையும் வேளாண் அறிவுரைகளும் கேட்டீர்கள். வழங்கினார்
5: காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வானிலை முன்னறிவிப்பு மையத்தின் முதன்மை அதிகாரி முனைவர் AL நாராயணன் அவர்கள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு புரம் வழங்கிய உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கிறோம், அதிக மகசூலிகள் அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு புரம்.
2: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
0: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால்.
7: நேயர்கள் கேட்கவிருப்பது காரைக்கால் ONGC காவேரி அசட்டின்
8: உழவர் அரங்கம்.

0: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்துக்கான வளம். ONGC
1: அது என்ன தாத்தா உயரமா இருக்குது?
2: அது ONGC-யோட சின்ன வகை ரிகம்மா. அங்க எண்ணெய் எடுக்கிற வேலை நடந்துகிட்டு இருக்கு.
1: அதுல என்ன என்ன தாத்தா எடுப்பாங்க?
2: கச்சா எண்ணெய் எடுக்கறாங்க.
1: அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க?
2: அந்த கச்சா எண்ணெய் சுத்தப்படுத்தி தான் நம்ம போக்குவரத்துக்கு தேவையான எரிபொருளை கொடுக்கறாங்க. அப்பாவோட பைக்குக்கும் சொந்தக்காரங்க காருக்கும் தேவையான பெட்ரோலை கொடுக்குது. ஸ்கூல் பஸ் சரக்கு லாரி மக்கள் பயணம் செய்யற பஸ்ஸுக்கு தேவையான டீசலையும் கொடுக்குது. இப்பெல்லாம் ஒரு போன் பண்ணாலே சமையலுக்கு தேவையான எரிவாயு சிலிண்டர் நம்ம வீட்டு வாசலுக்கே வருது. இல்ல இந்த வளர்ச்சிக்கு காரணம் ONGC தாமா?
1: தாத்தா ONGC-னால ஆபத்து அது இதுன்னு சொல்றாங்க.
3: எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு திருக்குறள்ல சொல்லிருக்காங்க இல்லையா? நல்ல விஷயங்களை நல்லபடியா புரிஞ்சுகிட்டா எல்லாம் நல்லாவே நடக்கும்.
2: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
3: நம்ம கிராமத்துல மேல்நில தொட்டி, சுத்தமான குடிநீர் இயந்திரம், விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய சூரிய சக்தியில இயங்கக்கூடிய பம்பு, குளம், கண்மாய், இதெல்லாம் தூர்வாரி நமக்கு நல்லது பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, மருத்துவ முகாம் நடத்தி இருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
1: அப்போ ONGC நல்லதும் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
0: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC என்றும் மக்கள் பணியில்.
4: பூங்கடி, அன்னைக்கு வேளாண் பயிற்சியில ஒரு ஒரு கடையா ஏறி இறங்கி நிறைய விதைகள்லாம் வாங்கினியே, என்ன பண்ண எல்லாத்தையும்?
5: அட சுபாக்கா, நல்லா உத்து பாருங்க. அத்தனை விதை வாங்கினா இல்ல சிறுதானியம் வாங்கினா?
4: சிறுதானியமே வாங்கியிருந்தாலும் அதுவும் விதை தானே பூங்கொடி. அது என்னதான் பண்ண, வளர்க்கறதுக்கு வாங்கினியா இல்ல சத்துமா வரைக்க வாங்கினியா?
5: ரெண்டுத்துக்குமே இல்ல. நான் வேளாண் சார்ந்த ஒரு தொழில் ஆரம்பிக்க போறேங்கா.
4: வேளாண் சார்ந்த தொழிலா? அது என்ன?
5: எல்லாம் நம்ம வழக்கத்துல இருக்கிறதாங்கா. அதோட மகிமை தெரியாம போயிடுச்சு.
4: என்ன ஏதோ பொடி வச்சு பேசுற, வழக்கத்துல இருக்குங்கிற மறந்துட்டோங்கிற, அது என்னன்னு தான் சொல்ல.
5: நம்ம ஊர் திருவிழாலாம் என்ன பண்ணுவோம்?
4: இப்படி பொதுவா கேட்ட என்ன சொல்றது? பிரசாதம் வாங்குவோம், வளையல் வாங்குவோம்.
5: பொதுவா கேட்டது என் தப்பு தான் சுபாக்கா. முளைப்பாறைன்னு ஒண்ணு வைப்பம்ல, அது ஞாபகம் இருக்கா?
4: அட ஆமா,
5: அதேதான் நான் தொழிலா எடுத்து பண்ண போறேன்.
4: ஓ, அப்ப இதே வளத்து விற்பனை செய்ய போறியா?
5: ஆமாங்கா, நான் அதுக்கான பயிற்சிக்கு கூட போயிருக்கேன்.
4: பயிற்சி எல்லாம் வேற போயிருக்கியா? இந்த மாதிரிலாம் பண்ண முடியுமா பூங்கொடி?
5: தாராளமா பண்ணலாங்கா. ஏன், இன்னைக்கு நம்ம விவசாய நிகழ்ச்சியில கூட மயிலாடுதுறை மாவட்டம் நீடூர் எம் ஃபௌசியா பேகம் அப்படின்றவங்க அவங்க வீட்டிலேயே வருமானம் தர மாதிரி மைக்ரோகிரீன்ஸ தொழிலா பண்ணிட்டு வராங்களாம்.
4: பூங்கொடி, நான் புதுசா கேள்விப்படுறேன் இத.
5: அப்போ நிகழ்ச்சியை நீங்க தான் முதல்ல கேட்கணும்.
4: கேட்டுருவோம்.
6: உணவளிக்கும் கரங்களை போற்றும் இந்த நேரத்தில் மண்ணோடு வாழ்ந்து நமக்கு உணவு தரும் ஒரு உழைப்பாளரை இன்றைய விவசாய நிகழ்ச்சியில சந்திக்க இருக்கிறோம். வணக்கம்.
7: வணக்கம் மேம்.
6: முதல்ல உங்களை பற்றின அறிமுகம் நேரில் கிட்ட சொல்லுங்க.
7: என் பேர் வந்து ஃபௌசியா பேகம், கம்மிங் ஃப்ரம் நீடூர், மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட். நான் வந்து இப்போ ஒரு சின்னதா வந்து மைக்ரோகிரீன் ஃபார்ம் வந்து பண்ணிட்டு இருக்கேன். இப்போ
6: மைக்ரோகிரீன்ஸ் வளர்த்துட்டு வரீங்களா? எத்தனை ஆண்டுகளாக வளர்த்துட்டு வரீங்க?
7: இது மோர் ஓவர் 6 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கோம். பிஃபோர் கொரோனால இருந்து இதை வந்து பண்ணிட்டு இருக்கோம் நாங்க.
6: நீங்க எப்படி மைக்ரோகிரீன்ஸ் வளர்க்கணும்னு உங்களுக்கு ஒரு ஆர்வம் வந்து?
7: இது வந்து ஃப்ரெண்ட்ஸ்ல பேசும் போது ஒரு சின்னதா ஒரு ஐடியா கிடைச்சிச்சு. ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா வீட்டுல இருக்கும் போது ஏதாவது நம்ம டிஃபரெண்டா பண்ணலாமே, எல்லாரும் பண்றது வந்து டைலரிங் மேக்கப் இந்த மாதிரி ஒரு இதுல போகும்போது நம்ம கொஞ்சம் டிஃபரெண்டா போய் பாக்கலாமே அப்படின்ற ஒரு இதுல போனது தான் இந்த மைக்ரோகிரீன்ஸ்.
6: இதுக்கான பயிற்சி ஏதாவது சென்றீங்களா?
7: தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் போட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. அது மூலமா வந்து போய் கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா க்ரோ அப் ஆகி வந்தது தான் இந்த பிசினஸ்.
6: 6 இயர்ஸ் பிஃபோர் நீங்க ஒரு ட்ரைனிங் போயிட்டு தான் நீங்க வளர்க்க ஆரம்பிச்சீங்க.
7: அதுல வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே இருக்கும்ல. ஒரு பிசினஸ்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். நம்ம வந்து ஃபுல் டீடைல் தெரியாம வந்து இதை இறங்க முடியாது. இதோட லெவல் வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். மார்க்கெட்டிங் எப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. சோ இது பேசிக்கா கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணா நல்லா இருக்கும்னு கிளாஸ் எல்லாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் இது பண்ண.
6: நீங்க என்ன படிச்சிருக்கீங்கம்மா?
7: நான் BSc அக்ரி முடிச்சிருக்கேன். முடிச்சிட்டு மேரேஜ் எல்லாம் ஆயிடுச்சு. வீட்லயே இருந்தோம். ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் வந்தது தான் இது.
6: அப்போ உங்க துறையிலே சேர்ந்த தொழில் தொடங்கிருக்கீங்க. இப்போ இந்த மைக்ரோகிரீன்ஸ்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இப்ப பொதுவா வீட்டுல க்ரோ பண்ணுவாங்க, மேஸ்ல க்ரோ பண்றது இருக்கு. நீங்க என்னென்ன கிரீன்ஸ் எல்லாம் கல்டிவேட் பண்றீங்க?
7: ப்ரோக்கோலி, முள்ளங்கி, கடுகு, வெந்தயம். இது பேசிக்கா வந்து நம்ம

0: வீட்ல இருந்தே பண்றதுனா இதெல்லாம் ஈஸியா இருக்கும். நம்மளுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பேசிக்கா உள்ளதுல இதெல்லாம் கஸ்டமர்ஸ் கேக்குறதுனால இதெல்லாம் நாங்க வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம்.
1: இதெல்லாம் எப்படி வளர்த்துட்டு வரீங்க?
0: இன்டோர்ல வச்சுதான் நாங்க வளர்க்குறோம். லைட்ஸ் எல்லாம் போட்டு இன்டோர்ல வச்சு ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்ல இப்ப பண்ணிட்டு இருக்கேன் நானு.
1: அதாவது ஹைட்ரோபோனிக்ஸ் மூலமா?
0: ஹைட்ரோபோனிக்ஸ் எல்லாம் அப்படி கிடையாது. இப்ப வந்து கொக்குபீட் இந்த மாதிரி முறையில தான் பண்ணிட்டு இருக்கோம். எப்படின்னா ஒரு பைரோஸ் வச்சு பண்றோம் அப்படின்னா வந்து ஒரு 20 ட்ரேஸ் வச்சுக்கலாம். அதுல வச்சு பண்ணும் போது நம்மளுக்கு வந்து கொக்கோபீட் வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதுல எப்படின்னா மாய்ஸ்சரைசர் வந்து அப்படியே இருந்துகிட்டே இருக்கும் நம்மளுக்கு, அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இதுவே வந்து சாண்ட் மண் சாயில் அந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா வந்து அதோட தன்மை கொஞ்ச நாள்ல லூஸ் ஆயிடும். சோ கொக்கோபீட்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியர் வேயா இருக்கும். ஹைட்ரோபோனிக்ஸ்னா அது வந்து நம்ம கொஞ்சம் அது நம்ம கண்காணிப்புலயே இருந்துகிட்டே இருக்கும். அதோட கம்பேர் பண்ணும் போது கொக்கோபீட் வந்து ஈஸியான ஒரு வே தான் நான் சொல்லுவேன்.
1: நீங்க யூஸ் பண்ற மீடியா வெறும் கோகோபீட்
0: மட்டும்? கோகோபீட் மட்டும் தான் இப்ப வச்சு நாங்க பண்ணிட்டு இருக்கோம். நாங்க வேற எதுவுமே அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் இப்ப வந்து பண்ணல. இந்த 6 to 7 இயர்ஸ் நான் பண்றது வந்து கோகோபீட்ல வச்சுதான் பண்ணிட்டு
1: இருக்கோம். ப்ரோ ட்ரேல வளர்த்துட்டு வரீங்க?
0: ஆமா, இப்போ அந்த ட்ரே மூலியமா தான் வச்சு இது பண்ணிட்டு இருக்கோம்.
1: ஓ, ப்ரோ ட்ரேல வெறும் கோகோபீட் வச்சு?
0: கோகோபீட் வச்சு. ஆமா.
1: அதுல என்னென்ன கிரெயின்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ ப்ரொக்கோலி, மெய்ஸ்,
0: வீட், கடுகு, வெந்தயம், முள்ளங்கி இதெல்லாம் வந்து பேசிக்கா வச்சு பண்ணிட்டு இருக்கோம்.
1: ஒவ்வொன்னோட யூசஸ் வந்து இந்த கிரெயின்ஸ் இத சாப்பிட்டா என்னென்ன பயன்கள் இருக்கும் மக்களுக்கு தெரியாம இருக்கும். என்னென்ன யூசஸ் இதுல இருந்து கிடைக்குங்க?
0: இதுல வந்து பேசிக்கா நம்ம ஃபுல் க்ரோன் வெஜிடபிள்ஸ் விட இந்த இதுல வந்து 40% நியூட்ரியன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. இது வந்து நம்ம சாலட்ல எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இருக்கும் போது இதுல அதிகமா வந்து தாதுக்கள் இருக்கு, புரதம் இருக்கு, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து நிறையவே இருக்கு. முக்கியமா வந்து இந்த வெந்தயக்கீரையில எல்லாம் வந்து டயபிட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது.
1: சரிங்க, இப்போ இந்த மைக்ரோகிரீன்ஸ் வளர்க்கறதுக்கு எங்க விதைகள்லாம் நீங்க வாங்குறீங்க?
0: இப்போ கடுகு, வெந்தயம், முள்ளங்கி இதெல்லாம் வந்து நாங்களே ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிறது, வெளியில வாங்கணும்னு இல்ல. பட் சில இது சூரியகாந்தி இது சீட்ஸ் இதெல்லாம் வந்து நார்த் சைட்ல இருந்தா வந்து நாங்க இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் அங்கிருந்தா வந்து நாங்க எடுத்துக்கிட்டு இருக்கோம். அங்க வந்து பல்கா கிடைக்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் கமர்ஷியலா பண்றதுனால அங்க ஈஸியா இருக்கும்.
1: இப்ப நீங்க ட்ரைனிங் போய் தான் மைக்ரோகிரீன்ஸ் வளர்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க இல்லையா, அங்கேயே விதைகள் கிடைக்கலீங்களா உங்களுக்கு?
0: அங்க கிடைக்குது. இப்போ நம்ம வந்து நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறது கொஞ்சம் ஈஸியர் வே தானே.
1: நீங்க ப்ரோட்ரேல தானே வளர்க்குறீங்கன்னு
0: சொல்றீங்க? இல்ல, ப்ரோட்ரேல வளர்க்குறோம். நம்மளுக்கு வேணுங்கிறதுனால அது கொஞ்சம் வந்து சீட்ஸ் வர வரைக்கும் வந்து விட்டு அதுக்கப்புறம் வந்து இது பண்ணிக்கிறது. வெளியில போய் வாங்குறத விட நம்மளே வந்து இது பண்ண, அது 1 or 2 இயர்க்கு அப்புறம் தான் எனக்கே யோசனை வந்துச்சு. இது நம்ம சீட்ஸ் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணிக்கலாமே அப்படின்னு.
1: இப்போ நீங்க சீட ஸ்டோரேஜ் பண்ணி வைப்பீங்களா ஆஃப்டர் ஹார்வெஸ்ட்க்கு அப்புறம்? அது என்ன, சில சீட்ஸ் வந்துட்டு பூச்சிகள் வரும், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரும் இல்லையா, அதுக்கு என்னென்ன முறைகள்லாம் நீங்க மேற்கொண்டு வரீங்க?
0: சீட்ஸ பொறுத்த வரைக்கும் இந்த சீட்ஸ் எல்லாம் வந்து பூச்சிகள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி. நம்ம வந்து இப்போ 1 month 2 monthலயே திரும்ப ரீயூஸ் பண்றதுனால இது வரைக்கும் அந்த ப்ராப்ளம் வந்தது இல்ல. சைக்கிள் இதுல வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதிக அளவுல நம்மளுக்கு வந்து சீசனுக்கு தகுந்த மாதிரி ஹார்வெஸ்ட் பண்றதுனால இது பூச்சி பிரச்சனை எல்லாம் இல்ல.
1: இப்ப மைக்ரோகிரீன்ஸ் வளர்க்கணும் ஒருத்தவங்க ஆசைப்படுறாங்க, அது எப்படி அவங்க ஸ்டார்ட் பண்றது, அது என்னென்ன விஷயங்கள்லாம் கவனிக்க வேண்டியது எல்லாத்தையும் சொல்லிடுங்களேன்.
0: இன்டோர்லயே இந்த இது வந்து நம்ம பண்ணலாம். இதுக்கு பெரிய லெவல்ல வந்து இடம் வேணும் அப்படின்னு இல்ல, ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட் அந்த மாதிரி இருந்தாலும் பண்ணலாம். பெரிய லெவல்ல பண்றதா இருந்தாலும் பண்ணலாம். 800 ஸ்கொயர் ஃபீட்ல நான் பண்றதுனால என்னோட இதுல இருந்து பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் சொல்றேன். இப்போ பாலிஹவுஸ் போட்டு அதுல பண்ணும் போது நம்ம வந்து ஒரு ட்ரே செட்டப்லதான் நம்ம பண்றோம் இல்லையா, அதுக்கு வந்து ரோஸ் வந்து ஸ்டாண்ட் இந்த இதெல்லாம் வந்து வைக்கணும். அதுல வந்து
1: ரோஸ் ஸ்டாண்டா
0: ரேக், ஒரு ரேக்ல மேக்சிமம் நம்ம வந்து ஒரு 4 இதுதான் ட்ரேஸ் வைக்க முடியும். அது மாதிரி 5 ரேக் இருக்கும். அதுல வந்து நம்ம செட் பண்ணிட்டு பிளாக் அவுட் பீரியட்னு ஒரு நம்ம விதையை போட்டு அதை சோக் பண்ணிடணும் ஃபர்ஸ்ட். இப்போ சில இதுக்கு வந்து சோக் பண்ண தேவையில்ல, சில சீட்ஸ் எல்லாம் இப்போ வெந்தயம் அப்புறம் சூரியகாந்தி இதுல இதெல்லாம் வந்து கொஞ்சம் சோக் பண்ணிட்டு அது வந்து போடுறதுனால ஒரு 2 times 8 to 10 hours வந்து நம்மளுக்கு டைம் எடுக்கும் அது சோக்கிங் பீரியட். அதுக்கப்புறம் வந்து நம்ம ட்ரேல போட்டு அது பிளாக் அவுட் பீரியட்னு 2 days வைக்கணும், வெயில் படாம எந்த ஒரு இதுவும் இல்லாம மூடி வைக்கணும். அதுக்கப்புறம் அது முளைச்சு வரும்போது அதுக்கு

0: அதுக்கப்புறம் நம்ம வந்து ஹியூமிடிட்டிலாம் செக் பண்ணி அந்த டிவைஸ்லாம் நம்ம வச்சுதான் பாக்குற மாதிரி இருக்கும்.
1: என்னென்ன டிவைஸ்லாம் பர்டிகுலரா பாலிஹவுஸ்ல வைக்கணுங்க?
0: ஹியூமிடிட்டியை செக் பண்ணுறது, டெம்பரேச்சர் அந்த இதெல்லாம் வந்து பார்க்கறதுக்காக வந்து செட் பண்ணிக்கணும். அதெல்லாம் பார்த்து தான் நம்ம வந்து இது பண்ண முடியும். இன்னொன்று வந்து ரொம்ப வெயில் டைம்லலாம் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஹியூமிடிஃபயர் வச்சே தான் ஆகணும், இல்லைனா வந்து வாடிடும் நிறையா அந்த விஷயம்லாம் இருக்குது. அதனால வந்து அந்த ஹியூமிடிஃபயர்லாம் வச்சா அதுவே வந்து கொஞ்சம் இதாகிடும்.
1: இப்போ பாலிஹவுஸ்ல மைக்ரோகிரீன்ஸ் வளர்த்துட்டு வரீங்க இல்லைங்களா? என்னென்ன விஷயங்கள்லாம் பாலிஹவுஸ்ல மைக்ரோகிரீன்ஸ் வளர்க்கறதுக்கு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்ன?
0: ஃபர்ஸ்ட் அந்த பாலிஹவுஸ் வந்து காற்றோட்டமா இருக்கணும், ஹியூமிடிட்டி வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், நீர் தேங்காம இருக்கணும். கொக்கோபிட்ல வளர்க்குற மைக்ரோகிரீன்ஸ் ஆகட்டும் எதா இருந்தாலும் அந்த இடமே வந்து கொஞ்சம் சுத்தமா காற்றோட்டமா இருந்தா மைக்ரோகிரீன்ஸ் வந்து சக்சஸ் ஆகும்.
1: ஓகே, இப்ப மாய்ஸ்சர் கண்டென்ட் நம்ம தேங்காய் நார்ல தானே வளர்த்துட்டு வரோம்.
0: ஆமா,
1: தேங்காய் நார்ல வச்சுதான் நம்ம மைக்ரோகிரீன்ஸ் க்ரோ பண்ணிட்டு இருக்கோம்.
0: ஆமா,
1: இதுல மாய்ஸ்சர் கண்டென்ட்ல தண்ணி வந்துட்டு எத்தனை பெர்சன்ட் வந்துட்டு கொடுக்கணும்?
0: ஒரு 30% வரைக்கும் இருக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் கொக்கோபிட் வந்து ஊற வச்சிடுவோம், சோக் பண்ணிடணும். ஒரு 5-6 hours வந்து சோக் பண்ணிட்டோம் அப்படின்னாலே ஒரு 2-3 days வரைக்கும் மாய்ஸ்சர் கண்டென்ட் அப்படியே இருக்கும். அடிக்கடி தேவைப்படாது. அது சீட்ஸ் பொறுத்து நம்ம பண்றது.
1: டெம்பரேச்சர் எவ்வளவு மெயின்டெய்ன் பண்ணணும்? இப்போ
0: டெம்பரேச்சர் வந்து 12-18 குள்ள பாத்துக்கிட்டா நல்லது. 12-15 வரைக்குமே வந்து ஓகே தான். அதுக்கும் அதிகமா போச்சுன்னா நம்ம வந்து ஹியூமிடிஃபயர் தேவைப்படும். அதுக்குள்ளேயே நம்ம வந்து கொஞ்சம் கண்ட்ரோல்டா அந்த டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணிக்கணும். எல்இடி கண்டிப்பா வேணும், எல்இடி லைட்ஸ் வந்து நம்மளுக்கு வேணும். ஏன்னா நம்ம டைரக்ட் சன்லைட்லாம் நம்ம வளர்க்கல, அது தேவையும் இல்லை. சீட்ஸ்க்கு தேவையில்லை டைரக்ட் சன்லைட் நம்மளுக்கு வேணாம். எல்இடி அந்த வார்ம்ல இருந்தாலே ஓகே தான்.
1: இப்ப நீங்க வச்சிட்டு இருக்க அந்த 800 square feet சன்லைட் படாம தான் வச்சிருக்கீங்க?
0: ஆமா, காற்றோட்டமான ஏரியா டெரஸ்ல பண்றதுனால கொஞ்சம் காற்றோட்டமான ஏரியாவா வந்து
1: டெரஸ்ல பண்றப்போ கண்டிப்பா சூரிய ஒளி வரும்.
0: இல்ல, நாங்க தான் வந்து எல்லாம் க்ளோஸ்டுல தானே பண்ணிட்டு இருக்கோம். அதனால கொஞ்சம் என்னன்னா ஏர் ஃபுளோ இருக்கிற மாதிரி பாத்துக்கிறோம். ஓப்பனா இல்லாம சொல்றது பாலிஹவுஸ் போட்டு அந்த மாதிரி இல்லதான் சொல்றாங்க.
1: இப்ப பாலிஹவுஸ்ல தான் அதை பண்ண முடியும், வேற எந்த முறையிலுமே அதை பண்ண முடியாது.
0: ஆமா, டைரக்ட் சன்லைட்ல வச்சா கண்டிப்பா நம்மளுக்கு இது சக்சஸ் பண்ண முடியாது.
1: சில பேர் ஹைட்ரோபோனிக்ஸ் மூலமா வளர்த்துட்டு வராங்கல்ல, அதுக்கு என்ன வித்தியாசம்?
0: ஹைட்ரோபோனிக்ஸ்ல வந்து நம்ம கேர் அதிகமா தேவைப்படும். ஜூட் மேட்டர் அந்த மாதிரி சில இதுல பண்ணும் போது, இது கொக்கோபீட்டோட கம்பேர் பண்ணும் போது இதுல கொஞ்சம் நம்ம அதிகமா கவனம் செலுத்திக்கிட்டே இருக்கணும். தண்ணி பார்த்து பார்த்து இது பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது கொக்கோபீட்னா நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸா பண்ணிக்கலாம், பாத்துக்கலாம்.
1: நீங்க முன்பு சொன்னீங்க இந்த சீசனுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி கிரெயின்ஸ் போடுவோம் அப்படின்னு. இப்போ எந்த சீசனுக்கு எந்த மாதிரியான கிரெயின்ஸ் நம்ம வளர்க்கலாங்க?
0: மைக்ரோ கிரெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் 21 days எல்லா சீட்ஸுமே வந்து ஓகே தான்.
1: எல்லா சீசன்லயுமே
0: எல்லா சீட்ஸும் ஓகே தான். அதான் டெம்பரேச்சர் இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல்டா இருக்கிறதுனால இது சாத்தியம் தான். எல்லா சீட்ஸுமே நம்ம போட்டு வளர்க்குற மாதிரி தான் இருக்கும்.
1: இதுல எந்த ஒரு பூச்சித்தொல்லையும் வந்தது இல்லைங்களா?
0: பூச்சித்தொல்லை வரும் தான். அதிகமான பூச்சி தொல்லைகள் இருக்காது. மேபி வர மாதிரி இருந்தா லைட்டா ரொம்ப இல்லாம 1-10% அளவுக்கு வந்து நம்ம பெஸ்டிசைட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இது வரைக்கும் அந்த மாதிரி வந்தது இல்ல. மேபி வரும்னா வந்து மழை காலத்துல வரும். ஃபங்கஸ்
1: வந்து எந்த மாதிரியான இன்ஃபெக்ஷன் வருங்க?
0: ஃபங்கஸ் தான் வரும். ஃபங்கஸ் மட்டும் வரும், பூச்சிகள் வந்து அதிகமா வர மாதிரி இருக்கும்.
1: பொதுவா இப்ப மழைக்காலனாலே கொசுக்கள் முட்டையிட்டு அதிகமா இருக்கும். கொசுக்கள் வர்றதுமா அது மாதிரி கேக்குறேன்.
0: கொசுக்கள் எல்லாம் வர்றதுக்கு சான்சஸ் கம்மி. நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வர்றது கம்மி. அப்படியே வர மாதிரி இருந்தா நம்ம கொஞ்சம் அதுக்கு ஏத்த மாதிரி பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் லைட்டான இதுல.
1: காற்றோட்டமாவும்
0: இருந்துச்சுன்னா பூச்சி தொல்லைகள் இருக்காது, கொசு தொல்லைகள் எல்லாம் இருக்காது. சொல்ல போனா நீர் தேங்காம அந்த கொக்கோபீட் வந்து நம்ம ரீயூஸ் பண்ண கூடாது. முக்கியமா இதெல்லாம் பண்ணாலே நம்மளுக்கு வந்து இந்த பெஸ்டிசைட்ஸ் எல்லாம் தேவையே இருக்காது. பூச்சிகள் எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு கம்மி.
1: ஒன்ஸ் ஆஃப்டர் ஒரு 21 days அப்புறம் நம்ம அதை அறுவடை பண்ணிட்டோம்னா அந்த தேங்காய் நார் கழிவை வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது,
0: ரீயூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக அடுத்தடுத்து வேற வேற இதுதான் நம்ம புதுசாக

0: யூஸ் பண்ணணும். இப்படி பண்ணும்போது அந்த குரோத்து நல்லா இருக்கும். நம்ம திரும்ப ரீயூஸ் பண்ணும் போது கண்டிப்பா வந்து ஃபங்கஸ் வர வாய்ப்பு இருக்கு, பூச்சிகள் வர வாய்ப்பு இருக்கு. மோரோவர் அழுகிடும், சீட்ஸ் வந்து வளராது. அதனால நம்ம வந்து அதை ரீயூஸ் பண்ணாம நம்ம புதுசா மாத்திக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஓகே. மோஸ்ட்லி வந்து ஒயிட் மோல்டு, வெள்ளை பூஞ்சை தான் வந்து அதிகமா வரும். ஏன் எனக்கு இது தெரியல அப்படின்னா, இது வரைக்கும் இந்த ஃபேஸ் பண்ணதே கிடையாது. ஹியூமிடிட்டி லெவல்லாம் நம்ம பார்த்து கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஓகே, நம்மளுக்கு ஃபங்கஸ்லாம் வர்றதுக்கு சான்சஸ் கம்மியா இருக்கும். அதிகமா வந்து ஒயிட் மோல்ட் வரும். இதுக்கு பெஸ்ட் இது என்ன அப்படின்னா, அது கிட்ட கிட்ட வந்து இந்த சீட்ஸ் வந்து நம்ம போடாம கொஞ்சம் கேப் விட்டு அது வளர்றதுக்கும் அதுக்கு வந்து ஸ்பேஸ் கொடுத்து நம்ம வந்து சீட்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா தவிர்க்கலாம், ஃபங்கஸ் வராம மோல்டு ஒயிட் மோல்டு வராம தவிர்க்கலாம்.
1: இப்ப ப்ரோட்ரேஸ்னாலே பக்கத்து பக்கத்துல தானே இருக்கும், ஒரு ட்ரே ஃபில் பண்ணிட்டு சீட் போட்டுட்டு ஒன்ன வந்து கேப் விடுவீங்களா?
0: நான் சொல்றது சீட் போடுறதே வந்து கொஞ்சம் மேல போடுறோம்ல, சீடு தூவுறோம்ல, அதுவே கொஞ்சம் தள்ளி தள்ளி ட்ரேஸ் வந்து பக்கத்து பக்கத்துலதான் இருக்கும், அதுல எந்த பாதிப்பும் வராது.
1: ஓகே, ஒன்னுத்துல எத்தனை சீட்ஸ் போடுவீங்க?
0: ஒன்னுத்துல நம்ம வந்து கிராம் கணக்கு தான் சீட்ஸ்ல வந்து. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஒரு 100 grams நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அதை சோப் பண்ணிட்டு அதை வந்து அந்த அந்த ட்ரேல வந்து நம்ம போடுறோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் நெருக்கமா போடாம கொஞ்சம் கேப் விட்டு போடணும். ட்ரே மாதிரி
1: தான்,
0: அதாவது
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காரைக்கால் ONGC காவேரி அசட்டின் உழவர் அரங்கம்.

0: ONGC பாதுகாப்பு விதிமுறைகளை எல்லாம் கடைபிடிக்கிறது மட்டும் இல்லாம அரசின் பசுமை தீர்ப்பாய வழிகாட்டுதலையும் பின்பற்றி தான் செயல்படுறாங்க. பொதுவா நம்ம குடிக்கிற தண்ணி 30 அடியிலிருந்து 160 அடி ஆழத்துல கிடைக்குது. ஆனா ONGC 12,000 அடி வரைக்கும் இரும்பு குழாய்களை இறக்கி அதை சுத்திலும் சிமெண்ட் கலவையை நிரப்பி பாதுகாப்பு உரைகளை ஏற்படுத்தி தான் எண்ணெய் எடுக்கிறாங்க. அதனால குடிநீரும் பாதுகாப்பா இருக்கும், விவசாய நிலங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்ல.
1: நில வளம், பசுமை வளம் எப்பவும் நல்லா தான் இருக்கு. ONGC என்றும் மக்கள் பணியில்.
2: பொங்கடி, நிகழ்ச்சி ரொம்ப அருமையா போயிட்டு இருக்கு. இப்பதான் என்னால நம்பவே முடியுது. வீட்டுல இருந்தே வருமானம் தரும் இந்த மைக்ரோ கிரீன்ஸ் தொழில எப்படி இவங்க மயிலாடுதுறை மாவட்டம் நீடூர் எம் ஃபௌசியா பேகம் பண்றாங்கன்னு
3: கவனிச்சிங்களா சுபாக்கா? இவங்களும் நம்மள மாதிரி ஒரு வேளாண் பட்டதாரி தானா? 6 வருஷமா இந்த மைக்ரோ கிரீன்ஸ் தொழில சிறப்பா செஞ்சுட்டு வராங்களாம்.
2: நமக்கே இது தோணல.
3: அதான் இப்ப தோணுதுல்ல. அதுவும் இவங்க வீட்லயே 800 சதுரடியில புரொக்கோலி, முள்ளங்கி, கடுகு, வெந்தயம் மைக்ரோகன்ஸ் முறையில வளர்த்து அதை விற்பனையும் செஞ்சுட்டு வராங்களாம்.
2: நானும் கவனிச்ச பொங்கொடி, இந்த மைக்ரோகிரீன்ஸ் வளர்க்கறதுக்கு என்ன ஊடகம் பயன்படுத்துறாங்க, அதுக்கு ஷெட்டு எப்படி இருக்கணும், இந்த மாதிரி பல விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சி ரொம்ப ஆர்வமா போயிட்டு இருக்கு.
3: ஆமாக்கா, முக்கியமா பாலிஹவுஸ்ல கவனிக்க வேண்டிய விஷயம்னா மைக்ரோகிரீன்ஸ் வளர்ப்புல ஈரப்பதம், தட்ப வெப்பநிலை, வெப்பநிலையெல்லாம் சரிவர கவனிச்சிட்டு வரணுமா.
2: பொங்குடி, இந்த மைக்ரோ கிரீன்ஸ் சொல்ற நுண்கீரைகளை யார் யாரெல்லாம் சாப்பிடலாம், அதுல என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு அதோட பயன்பாடுகளையும் சேர்த்தையில சொல்லிட்டு இருக்காங்க.
3: சரி சரி, வாங்க சுபாக்கா, அடுத்த பகுதியிலையும் இந்த நுண்கீரையை பத்தி என்ன சொல்றாங்கன்னு தெரிஞ்சுப்போம். இப்போ இந்த மைக்ரோ கிரீன்ஸ்லாம் எதில் வச்சு வளர்த்துட்டு வரீங்க? ஹைட்ரோபோனிக்ஸ் முறையிலையா இல்லை குழித்தட்டு மூலயமா வளர்த்துட்டு வரீங்களா?
4: இப்போ நம்ம வந்து ஹைட்ரோபோனிக்ஸ் முறையிலலாம் வளர்க்கல, நம்ம வந்து நார்மல் ட்ரேல வந்து தேங்காய் நாறு அந்த மேட் போட்டு தான் வந்து வளர்த்துட்டு இருக்கோம்.
3: அதாவது நெல் வயல்ல பாய் நாற்றாங்கல் விட்டு வளர்ற இந்த SRI நர்சரின்னு சொல்லுவாங்க, அந்த நர்சரி முறையில நீங்க மைக்ரோ கிரீன்ஸ் வளர்த்துட்டு வரீங்க இல்லைங்களா? 21 நாட்கள் அந்த தானியங்கள் எல்லாம் வளர்ந்து வந்துருங்களா? அதுக்கு முன்னாடி ஏதாவது பயிர் வளர்ச்சி ஊக்கியா தரணுங்களா?
4: இது வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்ம் அப்படின்றதுனால இது ஜஸ்ட் நம்ம வாட்டரிங் பண்ணி அந்த சரௌண்டிங்க நம்ம கரெக்டா வச்சுக்கிட்டோம்னாலே போதும். இதுக்கு பெரிய லெவல்ல வந்து நம்மளுக்கு அந்த உரம்லாம் தேவைப்படாது அதிகமா. இது வந்து 21 டேஸ்ன்றதுனால அழகா வந்து வளர்ந்து வந்துரும், ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும்.
3: எல்லா சீசனுக்கும் வரும்னு சொல்லிருக்கீங்க நீங்க?
4: ஆமா, எல்லா சீசனுக்கும் வரும்.
3: இது எப்படி மார்க்கெட்டிங் பண்றீங்க நீங்க?
4: நான் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணது வந்து 2019ல். நான் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள்ல கொரோனா, அப்போ வந்து மார்க்கெட்டிங் வந்து எனக்கு பெருசா பாதிப்படையுமோ அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா அப்பதான் எனக்கு ரொம்ப ஈஸியா போச்சு. அந்த தெருவிலேயே

0: வந்து வெளியில போய் வாங்கணும்னு அவசியம் இல்லாம வீட்லயே வந்து தேடி வந்து வாங்கினாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் எனக்கு ஈஸியா எல்லாருக்கும் எடுத்து சொல்ல முடிஞ்சது. டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்குலாம் வந்து சொல்லி எனக்கு வந்து மார்க்கெட்டிங் பண்ண வந்து ஈஸியா இருந்தது. அது மூலமா கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வந்தது தான் இந்த பிசினஸ்.
1: சுற்று வட்டாரத்திலே முதல்ல விற்பனை செய்ய
0: ஆரம்பிச்சீங்களா? ஆமா, சுற்று வட்டாரத்திலே இருந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து மெடிக்கல்ல இந்த மாதிரி சொல்லி அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கல்ல, அவங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு, அவங்க சரௌண்டிங்ஸ்ல உள்ளவங்களுக்கு சொல்லுவாங்க. முக்கியமா ஜிம் போறவங்களுக்கு, அவங்களுக்கு புரோட்டீன்ஸ் எல்லாம் அதிகமா தேவைப்படும். மேபி எல்லா நாளும் சிக்கன் எடுக்க முடியாது. இதுல வந்து இன்னும் அதிகமான நியூட்ரியன்ஸ் கிடைக்கிறதுனால அவங்களுக்கு இந்த மாதிரி உள்ளவங்களதான் கவர் பண்ணி நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பிசினஸ் வந்து டெவலப் பண்ணது.
1: தினமும் நம்ம உண்ணக்கூடிய உணவுகளை நம்ம கிரைண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாமா?
0: கண்டிப்பா தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்டா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சாலட்ல யூஸ் பண்ணலாம், டாப்பிங்ஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம், சாண்ட்விச்ல யூஸ் பண்ணலாம். இன்னும் சொல்ல போனா ஒரு ஸ்டெப் மேல போய் சப்பாத்தி, பூரி இதுலாம் கூட வந்து நம்ம மைக்ரோகிரெயின்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். சப்பாத்தில வந்து ஃபைனா சாப் பண்ணி போட்டு நம்மளுக்கு வந்து கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியா வந்து அது என்ன இருக்குன்னு தெரியாம கூட சாப்பிட்டுருவாங்க இல்லையா, அதனால வந்து சப்பாத்தில கொடுக்கலாம். இன்னும் சொல்ல போனா ஸ்மூதியா கொடுக்கலாம். டேஸ்ட் வைஸ் வந்து நம்ம கொஞ்சம் அதுல வேற ஏதாவது விஷயங்கள்லாம் ஆட் பண்ணி நம்ம கொடுக்கும் போது குழந்தைங்களுக்கு வந்து இன்னும் ரீச் ஆகும். சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்காது. இன்னும் சொல்ல போனா நம்ம வந்து சாலட்லாம் நம்ம வந்து சமைக்காமயே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சில இதெல்லாம் இப்போ பூரி சப்பாத்தி இதெல்லாம் வந்து சமைச்சு கொடுக்கறதுனால ஓகே, இது எதுவுமே வந்து நம்மளுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் ஆகவே ஆகாது. இதெல்லாம் கீரை வகைகள்ன்றதுனால நம்மளுக்கு வந்து சீக்கிரம் வந்து டைஜஷன் ஆகும், சத்துலாம் வந்து நம்மளுக்கு சீக்கிரம் அப்சர்வ் ஆகும்.
1: ஒரு நாளைக்கு எவ்வளவு மைக்ரோகிரீன்ஸ் எடுத்துக்கலாம், அது எந்த வேலையை இப்ப காலையில சாப்பிடலாமா, இல்ல ஈவினிங் சாப்பிடலாமா, இல்ல மதியம் வேலைங்களும் சாப்பிடலாமா, எப்போ சாப்பிடுறது உகந்ததா இருக்கும்?
0: காலையில சாப்பிடுறது ரொம்ப நல்லது. ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட் நம்ம வந்து ஸ்கிப் பண்ண மாட்டோம். நம்ம பிரேக்ஃபாஸ்டுக்கு பிரேக்ஃபாஸ்டாகவும் வச்சு நம்ம வந்து ஹெல்த்தியான ஃபுட்டாகவும் எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்குனா 100 grams அந்த மாதிரி எடுத்துக்கலாம், பெரியவங்களுக்குனா ஒரு 200-300 grams அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம்.
1: அதுக்கு மேல எடுத்துக்கிட்டா என்ன ஏதாவது பிரச்சனைகள் வரும்?
0: கண்டிப்பா டைஜஷன் ப்ராப்ளம் வரும். நம்ம லிமிட்டடா எடுத்துக்கிட்டோம்னா ஓகே, அதிகமா எடுக்கும் போது டைஜஷன் ப்ராப்ளம் வரும்.
1: இப்ப பரிந்துரைக்கப்பட்ட
0: அளவுக்கு எடுத்துக்கிட்டாலே போதுமானது.
1: இப்ப மைக்ரோகிரீன்ஸ்ல வந்துட்டு இலைகள் மட்டும் தானே நம்ம கன்சூம் பண்ணிக்கிறோம். இதுவே கொண்டக்கடலை முளைப்பாரி, முளைப்பாரி தெரியுங்களா, அந்த மாதிரி கூட பண்ணலாங்களே வித்தியாசமா? அது பொதுவா வீட்லயே பண்ணி சாப்பிடுறதுதான். அத மதிப்பு கூட்டுறதுல வந்துட்டு மைக்ரோகிரீன்ஸ்ல இல்லாம தானியங்கள்லயே வந்து பஞ்சப்பயிறு, மல்லாட்ட பயிறு,
0: பட்டாணி
1: இதெல்லாம் இருக்குங்களா? நீங்க மதிப்பு கூட்டுறது பத்தி யோசிக்கலீங்களா?
0: இன்னும் அந்த அளவுக்கு யோசிக்கல. மதிப்பு கூட்டுறதுனா இன்னும் இப்பதான் ரீச் ஆயிருக்கு மைக்ரோகிரீன்ஸ்னாலே. இதுக்கு அடுத்த ஸ்டெப் தான் வந்து மதிப்பு கூட்டுறது இல்லையா. அது மக்களுக்கு இன்னும் நல்லா ரீச் ஆகி அதோட அவேர்னஸ் எல்லாம் இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இது வந்து அடுத்த ஸ்டெப்பா போனா நல்லா இருக்கும்னு தோணுது.
1: இப்போ வெயில் காலத்துல எந்த பிரச்சனையும் வந்தது இல்லைன்றீங்க. அதிகபட்ச மழை வந்துருச்சுன்னா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன?
0: ஃபங்கஸ் மோல்டு, ஒயிட் மோல்டு, இதுக்கெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் இடத்த வந்து கிளீனா வச்சுக்கணும். தண்ணி தேங்காம பாத்துக்கணும். ட்ரேஸ்ல வந்து தண்ணி இருக்கா, அது எப்படி இருக்குன்னு பாத்துக்கணும். அந்த டைம்ல வந்து டீஹியூமிடிஃபயர் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் நம்மளுக்கு வந்து சேஃபா இருக்கும். டீஹியூமிடிஃபயர் டிவைஸ் இருக்கு. அது வந்து எந்த சைட்லன்னா வந்து கொடைக்கானல் சைடு, ஊட்டி சைட்லலாம் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இருக்கிற இந்த டெல்டா ஏரியாவுக்கு வந்து தேவைப்படாது, ஹியூமிடிஃபயர் தான் தேவைப்படும். அதுவும் கொஞ்ச நாளைக்கு தான் வந்து அந்த இது. இப்போ மழை சீசன், வின்டர் சீசன்லலாம் வந்து டீஹியூமிடிஃபயர் வச்சுக்கிட்டோம்னா ஓகே.
1: நீர் மேலாண்மை எப்படி பண்றீங்க?
0: அது வாட்டரிங், அதுக்கும் டிவைஸ் இருக்கு. வாட்டரிங் வந்து கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா அது அலர்ட் கொடுக்கும். நம்ம அதுல பாத்துட்டு தான் நம்ம வந்து இது பண்ணிக்கிறது. ஏன்னா நம்ம போய் பெரிய லெவல்ல பண்றோம்னா எல்லா இதையும் நம்ம பாத்துக்கிட்டே இருக்க முடியாது இல்ல. சோ இந்த மாதிரி டிவைஸ் கொஞ்சம் பெரிய லெவல்ல கமர்ஷியல்ல நம்ம பண்ணும் போது இந்த டிவைஸ் எல்லாம் வச்சுக்கிட்டா நம்மளுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாட்டரிங் லெவல்ல நம்மளுக்கு பிரச்சனை வராம இருக்கும்.
1: சரிங்க. இப்போ பொதுவா விவசாயிகள் வந்து அவங்க விளையும் நிலத்துல வந்துட்டு பயிர் செஞ்சு நமக்கு காய்கறி பயிரை தராங்களா இல்லைங்களா? இப்போ நீங்க வீட்லயே சிறு இடமா இருந்தாலுமே நீங்க மைக்ரோகிரீன்ஸ் வளர்த்துட்டு வரீங்க, இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்?
0: பேசிக்கா பார்த்தா
1: காய்கறி சாப்பிடுறதுக்குள்ள அதே நியூட்ரியன்ட் சத்து தான் மைக்ரோகிரீன்ஸ்லயும் இருக்குங்களா, இல்ல மைக்ரோகிரீன்ஸ்ல அதை விட அதிகமான சத்துக்கள் இருக்குதுங்களா?
0: இப்போ மைக்ரோகிரீன்ஸை பொறுத்த வரைக்கும் காய்கறி, க்ரோன் வெஜிடபிள்ஸ், வளர்ந்த காய்கறிகளை விட இதுல வந்து 40% அளவுக்கு நியூட்ரியன்ஸ் வந்து நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கிது. விவசாயத்தோட இது கம்பேர் பண்ணும் போது நம்மளுக்கு பெரிய லெவல்ல இடம் வேணாம், இடம் தேவைப்படாது. நீர்ப்பாசனம், எலக்ட்ரிசிட்டி இதெல்லாம் வந்து விவசாயத்துல வந்து அதிகப்படியான இதுல தேவைப்படும்.

0: ஆனால் மைக்ரோ கிரீன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் சின்ன இடமா இருந்தாலும் அதில் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணி நம்ம வளர்த்துக்கலாம். அதிக அளவில் தண்ணி தேவைப்படாது, அதிக அளவில் வந்து எலக்ட்ரிசிட்டி தேவைப்படாது, நம்ம வந்து கொஞ்சம் பட்ஜெட்லேயே வந்து பண்ணிக்கலாம்.
1: இது ஆரம்பிக்கிறதுக்கு குறைஞ்சபட்சமாக எவ்வளோ செலவுங்க ஆகும்?
0: ஒரு 5-10,000 இருந்தாலே போதும். ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருக்கிறவங்க இல்லை காலேஜ் முடிச்சுட்டு ஏதோ ஒரு சின்னதாக பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஓகே 10,000. கொஞ்சம் கமர்ஷியலாக வெளியில் கொடுக்கணும் அப்படின்னு பண்ணுறவங்களுக்கு ஒரு 50,000 பண்ணலாம். ஓவராலாக ப்ராஃபிட் வந்து மார்ஜின் வந்து நம்ம ரீச் பண்ண முடியாது.
1: சரிங்க, 21 நாட்களுக்கு அப்புறம் நீங்க அறுவடை செஞ்சிடுறீங்களா, அதை கத்திரிக்கோளால வச்சு அறுவடை பண்ணுவீங்களா இல்ல ஹேண்ட் பிக்கிங் தானா?
0: கத்திரிக்கோளால தான் பண்ணணும். அதுவும் வந்து கரெக்டா கிளீனான ஒரு இதுல இருக்கணும். கிளவுஸ் போட்டுட்டு அதை வந்து கட் பண்ணி அதை பேக்கிங் பண்றத வந்து கொஞ்சம் சுத்தமான முறையில பண்ணணும்னா பெஸ்டான வேலை. ஒரு 7-8 days வரைக்கும் அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அதுக்கான ப்ராசஸ் என்னன்னா ப்ரீ கூலிங் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியான முறையில் வந்து நம்ம 7-8 days வரைக்கும் அது வந்து இருக்கும். அப்படி
1: இப்போ மைக்ரோகிரீன்ஸ் பொறுத்த வரைக்கும் கால அளவு 7-8 நாட்கள் கொடுக்குறீங்க. இப்போ ஃப்ரெஷ்ஷாக பறித்து விற்பனை செய்யறது இல்லைங்களா?
0: அப்படி கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா சம்மர் டேஸ் இருக்கு, அதில் சீக்கிரம் வாடிடும். நம்ம என்னதான் நம்ம வந்து பேக்கிங்லாம் கரெக்டாக கொடுத்தாலும் 1-2 days தான் அதோட ஷெல்ஃப் லைஃப்.
1: இப்ப நீங்க குளிர்சாதன பெட்டில வந்து ப்ரீ கூலிங் பண்றீங்களா, அப்போ அதோட சத்துக்கள் எல்லாம் போயிடாதுங்களா இல்ல அதே சத்துக்கள் தான் இருக்கு?
0: அப்படியே தான் இருக்கும். அந்த சத்து வந்து அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். நம்ம மொரு 4-5 days வந்து அதை கன்சியூம் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓகே.
1: பேக்கேஜிங் எப்படி பண்றீங்க நீங்க?
0: ஒரு ப்ராடக்ட் நம்ம குடுக்கறோம் அப்படின்னா அது கண்டிப்பா வந்து பிராண்ட் நேம் நம்ம வந்து உருவாக்கிக்கணும். சாதாரண ஒரு பேக்கிங் இல்லாம நம்ம லேபிளிங் எல்லாம் பண்ணி அதுக்கு வந்து ஷெல்ஃப் லைஃப் எத்தனை நாள் அப்படின்னு என்னைக்கு நம்ம
1: எஃப்எஸ்ஐ வாங்கியிருக்கீங்களா?
0: எஃப்எஸ்ஐ இருக்கு. அது எஃப்எஸ்ஐ லைசன்ஸ் இது. அதுக்கப்புறம் வந்து என்னைக்கு நம்ம அதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணோம், ஷெல்ஃப் லைஃப் எத்தனை நாள் அப்படின்றது எல்லாமே நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா மக்கள் வாங்குறதுக்கு அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும்.
1: இப்ப இந்த தொழிலை நீங்க மட்டும்தான் செஞ்சுட்டு வரீங்களா இல்ல வீட்டுல இருக்கிறவங்க கூட ஹெல்ப்ல பண்ணிட்டு வரீங்க?
0: வீட்டுல உள்ளவங்க கண்டிப்பா வந்து நம்ம மட்டுமே செய்ய முடியாது, வீட்டுல உள்ளவங்க ஹெல்ப் மூலமா தான் நம்ம வந்து பண்ண முடியும். தனியா பண்ணலாம், வீட்டுல உள்ளவங்களோட பண்ணும் போது இன்னும் கொஞ்சம் ரீச் பண்ணலாம் நம்ம.
1: இப்ப நீங்க உங்களுக்கான லேபர்ஸ் வச்சிடல?
0: இல்ல இப்போதைக்கு இல்ல. இப்போதைக்கு வந்து வீட்டுல உள்ளவங்க கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல பண்றதுனால அவங்களும் சேர்ந்து எனக்கு வந்து பண்ணி கொடுக்குறாங்க. அவங்க மூலமா தான் நான் வந்து இவ்வளவு தூரம் ரீச் ஆயிருக்கேன்.
1: சரிங்கம்மா, இது வரைக்கும் நம்ம ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களை மக்கள் மத்தியில அதிகரிச்சுதான் வருதுங்களா, குறைந்த நாட்களே அதிக ஊட்டச்சத்துக்களை வழங்குற ஒரு சிறந்த உணவுப் பொருளாக மைக்ரோகிரீன்ஸ் வளர்ந்துட்டு வருது. அது மட்டும் இல்லாம வீட்டிலேயே எளிதாக வளர்க்கக்கூடிய ஒரு பயிரும் கூட இந்த மைக்ரோகிரீன்ஸ். சத்து உணவு மட்டும் இல்லாம நல்ல தொழில் வாய்ப்பாகவும் மாறி இருக்கு மைக்ரோகிரீன்ஸ் வளர்ப்ப. இன்னைக்கு இப்படி சாகுபடி முறையையும் பராமரிப்பு முறையும் சந்தை வாய்ப்புகளை பத்தி எங்க கூட உங்களோட அனுபவங்களையும் பல தகவல்களையும் பகிர்ந்துகிட்டீங்க. மிக்க நன்றி.
0: நன்றி.
1: சுபாகா, மயிலாடுதுறை மாவட்டம் நீடூர் எம் பௌசியா பேகம் அவங்க வீட்டுல வளர்த்துட்டு வர மைக்ரோகிரீன்ஸ் தொழிலை பத்தி சொல்லி முடிச்சதுல ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் பண்ணணும்னு தெளிவா சொல்லிருக்காங்க.
2: ஆமா பொங்கடி, இந்த நுண்கீரைகள் வளர்க்கறதுக்கு அவங்க குடும்பத்தில இருந்து நிறைய ஆதரவு கிடைக்குது இவங்களுக்கு.
1: மக்கள்கிட்ட இருந்துதாங்கக்கா. அது மட்டும் இல்ல, இந்த நுண்கீரைய காலை உணவுல சாலட்டா எடுத்துக்கிறதுக்கு உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமும் தருமா, ஊட்டச்சத்தும் அதிகமாகவும் கிடைக்குமா.
2: வெறும் 21 நாள்ல முதலீடு செஞ்சு லாபமும் எடுக்கணும்னா அதுக்கு கீரை வளர்ப்ப அடிச்சுக்கிறதுக்கு வேற எதுவுமே இல்ல பொங்குடி.
1: அப்புறம் என்ன சுபாக்கா, நுண்கீரை வளர்க்க ஆரம்பிக்கலாமா?
2: கொஞ்சம் பரிச்சாத்த முறையில பண்ணி பாக்கலாமே.
3: இதுவரை நேயர்கள் கேட்டது காரைக்கால் ONGC காவேரி அசட்டின்
4: உழவர் அரங்கம்.

0: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ONGC காவேரி அசட் காரைக்கால்.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
2: நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலையின் 100.3 ஓடு.

0: காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சியை வழங்குபோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோபால் பல்புடி.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
3: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
4: டெய்லி கோபால் பல்படியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
5: கோபால் பல்படி.
6: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சொன்னாங்க, கங்கிராச்சுலேஷன்ஸ்.
7: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
6: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்க தான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
8: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை, தஞ்சாவூர்.
9: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
10: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
11: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
12: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
13: தங்க நகைகள் மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
14: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
15: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை, தஞ்சாவூர்.
10: PSR தங்க மாளிகை,
11: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
10: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
11: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: நேர்களை காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் தெரிஞ்சுக்கணும், அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா காரைக்கால் FM 100.3 அப்படின்னு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. அப்படி நீங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே நீங்கள் ஃபேஸ்புக் பக்கம் வந்தீங்க அப்படின்னா காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சிக்கு ஒரு போஸ்டர் ஒன்று கொடுத்துருக்கோம், அதுக்கான கமெண்ட்ஸ் கூட நீங்கள் கொடுக்கலாம். என்ன அப்படின்னா, பண்டிகை காலங்களில் நீங்கள் விரும்புகிறது எது, பாரம்பரியமான உடையா இல்லை வந்து மாடர்ன் ட்ரெஸ்ஸா அப்படிங்கிற மாதிரி அந்த போஸ்டர் கேட்டிருக்கோம். உங்களுடைய விருப்பம் எதுங்கிறதையும் உங்களுடைய கமெண்ட்ஸில் கொடுக்கலாம். அதிலே பார்த்தீங்கன்னா நேரலையில் பங்கு பெறணும் அப்படின்னா 0436 அப்படிங்கிற காரைக்கால் முன்னிணைப்பு என்ன தொட்டு 231 உங்களுக்கான மற்றொரு எண் 299 உங்களுக்கான மற்றொரு எண் 299 மலைபேசி எண் 9562 இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 காற்றில் வரும் காலம் நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் நேயர் யார், எங்கே வந்திருக்காங்க அப்படிங்கிறத கேட்கலாம். வணக்கம்.
16: புது பாட்டு இது பழைய பாட்டாயிட்டு அதை எப்ப கேட்டீங்க கடைசியா நேத்து ஒருத்தர் பார்த்தங்கறத
0: ரொம்ப நாளாகுதா சரி பாட்டு கேட்கலாம் நேர்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிடலாம் பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 பேர் அதுக்குள்ள கமெண்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பழையவனப்பட்ட சோமசுந்தர பிரபு வந்து பண்டிகை காலங்களில் விரும்புவது பாரம்பரிய உடைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமலஸ்தானம் வீரசுந்தரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்களும் பாரம்பரிய உடைகள் தான் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. குத்தாலம் தேரடி தில்லை விழா சொல்லக்கூடியதும் பாரம்பரிய உடைகள் தான் பிடிக்கும் சொல்லியிருக்கிறாங்க. திருச்சேரி அப்துல் ரஜாக் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பண்டிகை காலம் வந்தால் பாரம்பரிய உடைகள் தான் பிடிக்கும் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நான் விரும்புவது பாரம்பரிய உடைகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நன்னிலம் அம்பலவாளன் சொல்லியிருக்காங்க. ஐயாவடி அசோக்ராஜ் கனிமொழி இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாரம்பரிய உடைகள் தான் பிடிக்கும் சொல்லியிருக்காங்க. துறைமுருகம் சுரேஷ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பேண்ட் ஷர்ட்டை தான் சார் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓமன் நாட்டிலிருந்து வரதராஜன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பண்டிகை பார்த்து பல வருடம் ஆகுதான், இந்த வருஷம் கண்டிப்பாக தீபாவளிக்கு வருவேன், அப்படி வந்தால் கூட பாரம்பரிய உடை தான் அப்படி சொல்லியிருக்காங்க. புத்தாடைகள் பண்டிகைக்கு ஏற்ற உணவுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால்லேருந்து தல திரு பத்மாவதி ஸ்ரீதர் சொல்லியிருக்காங்க. அகரக்குந்தகை கார்த்திகேசன் வந்து என்ன சொல்லுங்கன்னா நமது குழந்தைகளுக்கு மாடர்ன் ட்ரெஸ் போட்டு பார்க்க ஆசை தான், ஆனால் நம்ம வந்து பாரம்பரிய உடைகள் தான், இதற்காகத்தான் இந்த கொஸ்டினே நான் எடுத்தேன். எதுக்கு அப்படின்னா நம்ம குழந்தைங்களுக்கு, நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு, சின்ன பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா ஒரு பண்டிகை காலங்களில் நல்ல மாடர்ன் ட்ரெஸ்ஸாக எடுங்கப்பா அப்படின்னு சொல்லுவோம், என்ன இப்போ ட்ரெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம என்ன விரும்புகிறோம் அப்படின்னா சின்ன வயசாக இருக்கும்போது ஒரு மாடர்ன் ட்ரெஸ் எதிர்பார்ப்போம், அது போக போக ஒரு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸாக இருக்குங்க மாதிரி. இப்போ ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் யூஸ் பண்ணுறதோ மாடர்ன் ட்ரெஸ் மாதிரி ஆகிட்டு, அதனால இந்த வினாவோட கேட்டோம் அவர் கூட தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் அவர் விரும்புகிறது வந்து பாரம்பரிய உடைய தான் அப்படி சொல்லியிருக்காங்க. அன்னப்பன் பேட்டை ஜோதி சொல்லியிருக்கக்கூடியதும் பாரம்பரிய உடைகள் தான் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்பான அறிவிப்பு வணக்கம் சொல்லிட்டு நான் விரும்புவது புது துணிகள் மற்றும் அசைய உணவு வகைகள் இதெல்லாம் வேறு சொல்லியிருக்கிறாரு, பசியை கலப்பி விடுறாரு. ஆனால் அவர் என்ன உடைகள் அப்படின்னு சொல்லலை. பண்டிகை காலங்கள் நான் விரும்புவது தமிழ்நாட்டின் வேட்டி சட்டை தான் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு சக்தி ஒரு காலத்தில் சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் நேயர் கிட்ட பாடல் கேட்கலாம்.

0: காற்றில் வரும் காலம் நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேர் யார் இங்கே வராங்க கேட்கலாம். வணக்கம்.
1: காற்று மண்டலத்தை கல்கண்டு மண்டலமா காரை பண்பலை அன்பு அறிவிப்பாளரை வணங்குவது. பெங்களூர் வந்து வேளாங்கண்ணி சொக்கலிங்க.
0: கல்கண்டு மண்டலம் ஆக்கிட்டீங்கன்னா சுகர் அதிகமாயிடாதா? என்ன பாட்டு வேணுங்க?
1: பாடலை வைத்தீஸ்வரன் கோயில் தாமரை செல்வி, நாகப்பட்டினம் சிவா, வேதாரண்யம் செல்வ பாரதி,
0: எல்லாருக்கும் எனக்கெல்லாம் பாட்டு கிடையாதா?
1: உங்களுக்கும் உண்டு.

0: அதனால எல்லாருக்கும் சேர்த்து பாட்டு கேட்டுருவோமே.
1: நன்றி
0: நன்றி
1: நன்றி.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
5: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
4: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
5: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
0: நேயர்கிட்ட பாட்டுகள் கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம கமெண்ட்ஸும் கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா கமெண்ட்ஸ்க்கு அவங்க கொடுத்துருக்காங்கல்ல, அதை பார்த்தீங்க அப்படின்னா பண்டிகை காலங்கள் நீங்கள் விரும்புறது வந்து நீங்கள் வந்து பாரம்பரிய உடையா இல்லை மாடர்ன் ட்ரெஸ் அப்படின்னு கேட்டிருக்கோம் இல்லையா. அது பார்த்தீங்க அப்படின்னா மயிலாடுதுறை மாவட்டம் திருவள்ளபுத்தூர் கடக்கம் கிராமம் ஐங்கரன் தரணி இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கதர் வேஷ்டி சட்டை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேண்ட்டு சட்டை தான் சார் எப்போதாவது வேட்டி கட்டுவேன், இப்போ தான் வேட்டி கட்ட பழகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன தான் பேண்ட் சட்டை போட்டாலும் வேட்டி கட்ட வரும்போது அது தனி லுக்காக தான் சார் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் ரொம்ப லுக்காக தான் இருப்பார் நினைக்கிறேன். இஞ்சக்குடி மின்சார கண்ணன் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா யார் சொல்லியிருக்காங்க அப்படி தேடி பார்த்துட்டே இருக்கேன். பெருஞ்சேரி ஜார்ஜ் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பண்டிகை காலங்களுக்கு எனது குடும்பத்தில் உள்ள மடமட்டு பிள்ளைகளுக்கு அவர்கள் விருப்பத்திற்கு உடைகள் வாங்கி கொடுப்பது தான் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா நீங்கள் என்ன ரசித்து எடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி தான். மேமாத்தூர் அமுதா சேகர் பாரம்பரிய உடை தான் சார் சொல்லியிருக்காங்க. பாரம்பரிய உடை தான் ஆனால் என் பிள்ளைகளுக்கு மாடர்ன் ட்ரெஸ் பார்த்தீங்களா அப்படின்னு பொறையார் விஜய் சொல்லியிருக்கிறாங்க. என்ன வாங்கி கொடுக்குறாங்களோ அதை தான் சார் போட முடியும். நம்மளை கேட்கறது யார் சார் வாங்கி தர, நிறைவேறாத ஆசை நிறைவேறாத நிறைய ஆசைகள் உடன் அப்படி சொல்லிட்டு புவனகிரி சுமதி சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத கேட்டு வாங்கி கொடுத்தா நல்லாயிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் சொல்லியிருக்காங்களே. ஆனால் நம்ம கேட்ட மாதிரி நீங்கள் என்ன வாங்கி கொடுக்குற ஓகே தான், பட் நீங்கள் என்ன விரும்புகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னா ஒருவேளை அதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும் இல்லையா. சரி அடுத்து வர பண்ணைப்புறம் மணிகண்டன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இனி இரவு வணக்கம், அவர் எதுவுமே சொல்லலை.
2: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
7: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
6: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: PSR தங்க மாளிகை,
6: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
7: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
6: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: வேளாங்கண்ணி சொக்கலிங்க பாட்டு கேட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருப்பார், அதுக்குள்ள ஒரு கமெண்ட் வந்தாலும் அதையும் படிச்சிடலாம். வணக்கம், பண்டிகை காலங்களில் நண்பர்களோடு சேர்ந்து இரவு நேரத்தில் கண்விழித்து விடிய விடிய சுற்றுவது ஒரு மன மகிழ்ச்சி அப்படி தான் சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த பாரம்பரிய உடையா மாடர்னுடையா சொல்லவே இல்லை. அறிவு ரேணுகா அப்படிங்கிற ஐடியில் வந்திருக்கவங்க.

0: நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர் யார் இங்கே வந்திருக்காங்க கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: உடையார் பாளையம் அஜிம்.
0: சொல்லுங்க அஜிம் சார், என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு 16 வயதின் நிலை என்ற திரைப்படத்தில் இருந்து
0: சோளம் விதைக்கலாம். நம்ம அந்த நேயர்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு சோளம் விதைச்சிடலாம், சரிங்களா?
1: ஓகே சார், ஓகே சார்,
0: நன்றி நன்றி நன்றி. ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நன்னிலம் சுப்பிரமணியன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பண்டிகை காலங்கள் வந்து பாரம்பரிய ஆடைகள் தான் சொல்லியிருக்காங்க. காட்டு எஸ் சிவகுமார் வந்து லைக் டு நியூ ட்ரெஸ் அப்படின்னு போட்டிருக்காரு. அவங்க என்ன ட்ரெஸ் தான் சொல்லல, நியூ ட்ரெஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவரிக்காடு வித்யா வீரமணி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, புது துணிகள் உடுத்த வேண்டும் என்று விரும்பி கோயிலுக்கு குடும்பம் செல்ல மிகவும் ஆசைப்படுவேன், அவ்வளோதாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன ட்ரெஸ் அப்படின்னு சொல்லலை. பிள்ளையார்த்தப்பு கிருஷ்ணமூர்த்தி, பண்டிகை காலையில் நான் விரும்புவது பாரம்பரிய உடை, அதம்பார் கலைச்செல்வி பாரம்பரிய உடைகள் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாரம்பரிய ஆடைகள் தான் சொல்லிட்டு மேய்ப்பாலம் அறிவிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. என்னோட கமெண்ட்ஸ் ஃபுல்லாக கொடுத்துக்கோ, இவர் ஒரே லைனில் முடிச்சுட்டாரு அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா நம்ம கமெண்ட்ஸும் ஃபுல்லாக படிக்கணும், பாட்டும் கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக தான். இப்போ நிகழ்ச்சியில் நேயர் கேட்ட பாடல் இதுதான்.

0: urban sector. Policy which have been enabled by the government, policies that have been promulgated by the government has enabled both private and the public sector to flourish or at least grow in the last decade or so. And that is something very encouraging, and the future looks very bright as far as defense sector is concerned.
1: In the special series, 12 Saal Vishwas Ke, Vikas Ke, Jan Kalyan Ke, you are listening to an interview with Arun T. Ramchandani. Defense head, L&T, interviewer was Nitin Gokhale, senior journalist. This program is also available on our YouTube channel, News on AIR Official.
2: நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3. நேர்களை காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 9 ஆங்கிலத்தில் செய்திகள். தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3. இது உங்கள் வானொலி, உங்களுக்கான வானொலி.

0: இது உங்கள் பண்பலை, உங்களுக்கான பண்பலை 100.3.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
2: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
4: இல்லைங்க, சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
3: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
4: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
5: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

மழை வலுத்த பிறகு வந்தியத்தேவன் அந்த மழையிலிருந்து தப்ப ஒரு இருள் நிறைந்த பாழடைந்த மண்டபத்திலே ஒதுங்குகிறான். அப்போது அங்கே ஒரு குழந்தையின் குரல் அம்மா அம்மா என்று கேட்கிறது. அந்த குழந்தையிடம் பேச்சு கொடுத்து கொண்டே அது குழந்தைதானா என்பதை முதல் தெரிந்து கொள்ள விரும்புகிறான். பிறகு அது குழந்தைதான் பேயோ பிசாசோ அல்ல என்பதை ஊர்ஜிதம் செய்து கொண்ட பிறகு அந்த குழந்தையிடம் வா வெளியே வா என்னை வந்து சந்தி என்று அந்த குழந்தையிடம் அவன் கூற, பிறகு உனக்கு என்ன பயமா என்னை வந்து சந்திக்க என்று சொல்லும் பொழுது அந்த குழந்தை பயமா எனக்கு என்ன பயம் என்று சொல்லிக்கொண்டே இருண்ட மண்டபத்திலிருந்து வெளியே வந்தது. இதற்குள் மழை நன்றாக விட்டு போயிருந்தது. மேகங்கள் சிறிது விலகி நட்சத்திரங்களும் தெரிந்தன. நட்சத்திர வெளிச்சத்தில் அந்த குழந்தையை வந்தியத்தேவன் பார்த்தான். சுமார் 4 வயது இருக்கும். இருந்த வெளிச்சத்தை கொண்டு வெகு லட்சணமான குழந்தை என்று தெரிந்து கொண்டான். இடுப்பில் ஒரு சிறிய பட்டுத்துணி உடுத்தியிருந்தது. கழுத்தில் ஒரு இரத்தன மாலை அணிந்திருந்தது. பெரிய குலத்து குழந்தையாக இருக்க வேண்டும். இதை இங்கே தனியாக விட்டுவிட்டு போன தாய் யார்? இங்கே எதற்காக வந்தாள்? ஏன் குழந்தையை விட்டுவிட்டு போனாள்? இதற்குள் குழந்தையும் வந்தியத்தேவனை உற்று பார்த்துவிட்டு, நீ குதிரை இல்ல, மனிதனை போல இருக்கிறாய் என்றது. அதோ குதிரையும் இருக்கிறது பார் என்றான் வந்தியத்தேவன். குழந்தை குதிரையை பார்த்தது. ஓஹோ.

0: ஓ, எனக்கு தான் கொண்டு வந்திருக்கியா? பல்லக்கு வரும் என்று அப்படித்தானே சொன்னாங்க?
1: சிறுவனின் மறுமொழி வந்தியத்தேவனுடைய மனத்தில் பற்பல முரண்பட்ட எண்ணங்களை உண்டாக்கின. இந்த குழந்தை யார்? இவன் ஏன் இங்கே தனியாக இருக்கிறான்?
0: இவ்வளவு சின்னஞ்சிறு பிள்ளை இப்படி சற்றும் பயப்படாமல் இருக்கிறானே, அது ஆச்சரியம் அல்லவா? இவனுக்காக யார் பல்லக்கு அனுப்புவதாக சொல்லியிருக்கிறார்கள்? அது ஏன் வரவில்லை?
1: இவனை விட்டுவிட்டு போன அவன் அம்மா யார்?
0: அவள் எங்கே போயிருக்கிறாள்?
1: குழந்தை, உன்னை ஏன் உன் அம்மா விட்டுவிட்டு போய்விட்டாள் என்று கேட்டான்.
0: அம்மா என்னை விட்டுட்டு போகல, நான் தான் அவளை விட்டுட்டு வந்துட்டேன் என்றான் அந்த சிறுவன்.
1: ஏன் விட்டுவிட்டு வந்தாய்?
0: குதிரை ஒன்று ஓடி வந்தது, அதை பிடிச்சி அது மேலே ஏறிக்கிட்டு வரலாம் அப்படின்னு நான் சொன்னேன், அம்மா கூடாது என்றாள். நான் அவளுக்கு தெரியாமல் குதிரையை பிடிக்க ஓடி வந்தேன்.
1: அந்த குதிரை தானா இது? இல்ல இல்ல இல்ல, இது வேற குதிரை. அப்புறம்
0: எப்படி இங்கே வந்தாய்? குதிரை அகப்படல, அம்மாவையும் காணல, மழை அதிகமா வந்தது, அதுக்காக இந்த மண்டபத்துக்குள்ள வந்தேன்.
1: இருட்டில் தனியா இருக்க உனக்கு பயமா இல்லையா?
0: பயம் என்ன, தினம் இந்த மாதிரி தானே இருக்கிறேன்.
1: புலிக்கு கூட பயம் இல்லையா?
0: அம்மாவுக்குத்தான் பயம்.
1: எனக்கு பயமில்லை, நான் மீன், புலியை விழுங்கி விடுவேன்.
0: அடே,
1: மீன் புலிய விழுங்குமா? நான் சாதாரண மீன் இல்ல, பெரிய மகர மீன், திமிங்கலம், புலி, சிங்கம், யானை எல்லாவற்றையும் விழுங்கி விடுவேன்.
2: வந்தியத்தேவன் மனத்தில் என்னவெல்லாமோ எண்ணங்கள் தோன்ற ஆரம்பித்தன. புலியை விழுங்கும் மீன் அதிசய மீன் அல்லவா?
0: இப்படி யார் இந்த பிள்ளைக்கு சொல்லிக் கொடுத்திருப்பார்கள்?
1: அதோ அங்கு என்ன சத்தம் என்று கேட்டான் சிறுவன்.
2: வந்தியத்தேவன் பார்த்தான். தூரத்தில் ஒரு கூட்டம் வந்து கொண்டிருந்தது. கூட்டத்தில் சிலர் தீவர்த்தி பந்தங்களை வைத்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு நடுவில் ஒரு பல்லக்கும் தெரிந்தது. எல்லாரும் பரபரப்புடன் ஓடி வந்து கொண்டிருந்தார்கள். அவர்களில் ஒரு பெண் பிள்ளையும் இருந்ததாக தோன்றியது.
3: அங்கே, இங்கெங்கே, அதோ, இதோ, இதோ என்ற கலவரமான குரல்கள் கேட்டன.
2: இடிந்த மண்டபத்தை கூட்டத்தில் ஒருவன் பார்த்து சுட்டிக்காட்டினான். அவ்வளவுதான்,
1: எல்லோரும் அந்த மண்டபத்தை நோக்கி ஓட்டம் பிடித்து ஓடி வந்தார்கள்.
4: அதோ வர்றாங்க, பல்லக்கும் வருது. எனக்கு பல்லக்கில் ஏற பிடிக்கல.
1: என்ன, உன் குதிரை மேலே ஏற்றிக்கிண்டு போறியா என்று சிறுவன் கேட்டான்.
2: அந்த குழந்தையின் முகமும் தோற்றமும் பேச்சுக்களும் வந்தியத்தேவனுடைய மனத்தை கவர்ந்தன. அவனை கட்டி அணைத்து தூக்கிக் கொள்ளலாம் என்று தோன்றியது. ஆனால் மனத்திற்குள் ஏதோ ஒரு தடங்கலும் கூடவே ஏற்பட்டது.
1: எனக்கு வேற அவசர வேலை இருக்கிறதே என்றான் வந்தியத்தேவன்.
0: நீ எங்க போக போற?
1: காஞ்சிக்கு.
4: காஞ்சிக்கா? அங்கதான் என்னோட முக்கியமான சத்ரு இருக்கும்.
2: வந்தியத்தேவனுக்கு தூக்கி வாரி போட்டது. அவ்விதம் அந்த பிள்ளையின் அருகில் தான் நிற்பது கூட பிசகு என்று எண்ணினான். ஆனால் குதிரையின் மேல் ஏறிப்போவதற்கும் அவகாசமில்லை. கூட்டம் வெகு அருகில் வந்துவிட்டது. ஓடினால் சந்தேகத்துக்கு இடமாகும். இவ்வளவுடன் என்னதான் நடக்கப் போகிறது என்று தெரிந்து கொள்ளும் ஆவலும் வந்தியத்தேவனுக்கு பற்றியிருந்தது. ஆகையால் சற்று ஒதுங்கிச் சென்று இடிந்த சுவர் ஓரமாக இருட்டில் நின்றான்.
4: இதோ நான் இருக்கேன் என்று முன்னால் போய் நின்றான் சிறுவன்.
1: வந்தவர்களிலெல்லாம் முதலில் வந்தவள் ஒரு பெண் பிள்ளை. அவளுக்கு ஓடி வந்ததினால் இறைத்து கொண்டிருந்தது. அதை அவள் பொருட்படுத்தாமல் தாவி வந்து குழந்தையை எடுத்து வாரி அணைத்து கொண்டு, பாண்டியா, இப்படி செய்து விட்டாயா என்றாள். அவளுக்கு அடுத்தபடியே வந்தவன் ரவிதாசன். அவன் சிறுவனின் பக்கத்தில் வந்து நின்று,
5: சக்கரவர்த்தி, இப்படி எங்களை பயமுறுத்திட்டீங்களே
1: என்றான். சிறுவன் சிரித்தான்.
4: அப்படித்தான் பயமுறுத்துவேன். நான் குதிரை வேணும்னு கேட்டேன், பல்லக்கு கொண்டு வந்திருக்கீங்களே என்றான்.
2: நாம் முன்னம் பார்த்திருக்கும் சோமன் சாம்பவன், இடும்பன் காரி, தேவராளன் முதலியவர்கள் சிறுவனை வந்து சூழ்ந்து கொண்டார்கள்.
5: சக்கரவர்த்தி, ஒரு குதிரை என்ன, 1000 குதிரை 10000 குதிரை கொண்டு வரோம்.
2: இன்னைக்கு இந்த பல்லக்கில் ஏறிக்குங்க என்றான் சோமன் சாம்பவன்.
4: மாட்டேன், நான் அந்த குதிரை மேலே தான் ஏறி வருவேன்
2: என்று சிறுவன் கூறி சுவர் மறைவில் நின்ற குதிரையை சுட்டி காட்டினான்.
1: அப்போதுதான் குதிரையையும் அதன் அருகில் நின்ற வந்தியத்தேவனையும் அவர்கள் கவனித்தார்கள். ரவிதாசன் முகத்தில் வியப்பும் திகிலும் குரோதமும் கொழுந்துவிட்டு எரிந்தன. 2 அடி முன்னால் சென்று,
5: அடப்பாவி, நீ எப்படி இங்க வந்த என்று கேட்டான்.
4: அட பிசாசே.

0: கோடிக்கரையிலிருந்து நீ எப்படி இங்கே வந்தாய் என்று கேட்டான் வந்தியத்தேவன். ரவிதாசன் ஹஹஹா என்று சிரித்தான். நீ என்ன உண்மையாகவே பிசாசு என்று நினைத்து கொண்டாயா என்று கேட்டான். சிலர் செத்த பிறகு பிசாசு ஆவார்கள், நீ உயிரோடு இருக்கும் பிசாசு என்றான் வந்தியத்தேவன். இதற்குள் சிறுவன், அவனோடு சண்டை போடாத, எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு, இருட்டில் எனக்கு துணையா இருந்தான், புலி வந்தா கொன்று விடுவதா சொன்னான், அவனும் நம்மோட வரத்தோம் என்றான். ரவிதாசன் சிறுவன் அருகில் சென்று, சக்கரவர்த்தி, அவசியம் அவனையும் அழைத்து போகலாம், தாங்கள் இன்றைக்கு ஒரு நாள் பல்லக்கில் ஏறிக்கொள்ளுங்கள் என்றான். சிறுவன் அவ்வாறே பல்லக்கை நோக்கிச் சென்றான். ரவிதாசன் வந்தியத்தேவனை மறுபடியும் நெருங்கி,
1: எப்போ நான் செய்ய போற
0: என்று கேட்டான். நீ அல்லவா சொல்ல வேண்டும்.
1: எங்களோட வந்துரே, எங்களோட ரகசியம் உனக்கு முன்னாலேயே அதிகம் தெரியும், இப்ப இன்னும் அதிகமா தெரியும், உன்னை விட்டுட்டு நாங்க போக முடியாது, வந்துடு.
0: உங்களுடன் நான் வர மறுத்தால்?
1: முடியாத காரியம், நீ பெரிய சூரன்கிறத நான் அறிவேன், ஆனாலும் நாங்க 20 பேர் இருக்கிறோம், எங்களிடமிருந்து தப்பி நீ போக முடியாது.
0: உயிரோடு தப்ப முடியாது என்றுதானே சொல்லுகிறாய்?
1: நீ இளம் வயசுக்காரன், உலகத்தின் சுகங்கள் உன்னையும் அனுபதியாதவன், எதுக்காக வீணுக்கு உயிரை விடணும்?
0: வீரனுக்கு யார்தான் உயிரை விடுவார்கள்? உங்களுடன் வர சொல்லுகிறாயே, எங்கே கூப்பிடுகிறாய், நீங்கள் எங்கே போகிறீர்கள்?
1: அப்படி கேளு சொல்றேன், பழுவூர் இளையராணி கிட்டதான். ஓஹோ,
0: அப்படித்தான் நினைத்தேன். இளையராணி இன்று எங்கே இருக்கிறாள்?
1: இளையராணி இத்தனை நேரம் திருப்புறம்பயத்துக்கு வந்திருப்பாங்க, நீ வரையோ மாட்டியா?
0: நானும் அந்த பக்கம்தான் போகணும், வழிகாட்ட யாருமே இல்லையே என்று பார்த்தேன், நல்ல வேளையாக நீ வந்து சேர்ந்தாய், போகலாம் வா என்றான் வந்தியத்தேவன். இதற்குள் சிறுவன் பல்லக்கில் ஏறிக்கொண்டான். பல்லக்கு நகர்ந்தது. அதை சுற்றிலும் தீப்பந்தங்களை பிடித்து கொண்டு பலவித கோஷங்களை எழுப்பிக் கொண்டும் ரவிதாசனுடைய கோஷ்டியார் சென்றார்கள். வந்தியத்தேவனும் அவர்களை தொடர்ந்து சென்றான். அவன் உள்ளத்தில் பல்வேறு எண்ணங்கள் அலை பாய்ந்தன.

0: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
1: இந்த நெடுங்கதையில வந்தியத்தேவனின் பேச்சுத்திறன் சிறப்பு அம்சங்கள்ல ஒண்ணு. இப்போதைக்கு அவன் முதன் முதலா சந்திச்ச ஆண்களோடு நடத்தின உரையாடல்கள்ல சில துளிகளை நினைவு கூர்வோம். குறிப்பிடத்தக்க சிலர் மட்டுமே. ஆழ்வார்க்கடியான், சிவனும் விஷ்ணுவும் சமம்னு சொல்றதுக்கு என்ன ஆதாரம்? நேற்று மாலை வைகுண்டம் போயிருந்தேன். அதே நேரத்தில் பரமசிவனும் அங்கே வந்திருந்தார். முழம் போட்டு பார்த்தேன். ரெண்டு பேரும் ஒரே உயரம். பெரிய பழுவேட்டரையர். வானர் குலத்தை காட்டிலும் வேறு குலத்தில் வீரம் இருக்க முடியுமான்னு சந்தேகமோ? ஐயா, பழுவேட்டரையர் குலத்தின் வீரப்புகழை பற்றி சந்தேகிக்க நான் யார்? சோதிடர். என்னப்பா ஏன் சிரிக்கிறாய்? தாங்கள் பிரபலமான ஜோதிடர். நான் யார், எதற்காக வந்திருக்கிறேன் என்பதையெல்லாம் ஜோதிடத்திலேயே பார்த்து கொள்ளக்கூடாதா? சேந்தன் அமுதன், நீங்களும் குதிரை மேலிருந்து இறங்கி கீழே நிற்பது நல்லது. எதற்காக இறங்க சொன்னாய்? சின்ன பழுவேட்டரையர். எங்கே இப்படி கொடு. தளபதி, ஓலை சக்கரவர்த்திக்கு. சக்கரவர்த்தி, எல்லாரும் வழிபடும் தெய்வத்துக்கு அல்லவா பொன் கோவில் எடுக்க வேண்டும்? பிரபு, மகனுக்கு தந்தை தெய்வம், மக்களுக்கெல்லாம் அரசர் தெய்வம். தங்களுக்கு பொன் மாளிகை எடுத்தது பொருத்தமானதே. தியாக விடங்க கரையர், நீ ஏன் இலங்கைக்கு அவசரமாக போக விரும்புகிறாய் என்று இப்போ தெரிகிறது. பெரியவரே, நீங்க நினைப்பது சரியன்று. ஒருவருக்கு மிக முக்கியமான ஓலை கொண்டு போகிறேன். வேண்டுமானால் நீங்கள் அதை பார்க்கலாம். பூதி விக்ரமகேசரி, தம்பி, பழையாறையில் எங்கள் குலவிளக்கை பார்த்தாயா? ஐயா, இளைய பிராட்டியுடன் இணை பிரியாமல் இருந்து வருபவரே எப்படி பார்க்காமல் இருக்க முடியும்? அருள்மொழிவர்மர், அன்பரே வருக. நான் அளித்த வீர வரவேற்பு திருப்தி அளித்திருக்கிறதா? இளவரசே, ஓலை தங்களிடம் சேர்ந்து விட்டது. இனி இந்த உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய அவசியமில்லை. விரும்பினால் இன்னும் சிறிது நேரம் யுத்தகாண்டம் படித்து பார்க்கலாம். ரவிதாசன், நீ எங்கேயப்பா போகிறாய்?

0: நானும் கப்பலுக்குத்தான் போகிறேன். கப்பலுக்கு போய் பிறகு எங்கே போவாய்? அது கப்பலில் ஏறிய பிறகுதான் தெரிய வேண்டும். இப்படி அவரவர் வீச்சுக்கு தகுந்த மாதிரி பேசி வந்தவன் அந்த சிறுவனுடன் விளையாடின அழகையும் பார்த்தோம்.
1: நீ யார்? புலி இல்லையே.
0: நான் புலி இல்லை, குதிரை. நீ பொய் சொல்கிறாய். குதிரை பேசுமா? புலியா இருந்தால் பேசுமா? பல்லக்கை விரும்பாத ஆண் குழந்தை. இருட்டிலே துணையா இருந்த வல்லவரையனை பிடிச்சு போச்சு. ஓட பார்த்தாலும் 20 பேர் இருக்காங்க, போய் பிடிச்சுக்க.
2: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
3: நேரம் 9:30, ஆகாஷ்வாணி காரைக்கால். இது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கும் இசை ஊஞ்சல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
3: இன்னைக்கு இசை ஊஞ்சல்ல எந்த படத்துல இருந்து பாடல் கேட்க போறோம் அப்படின்னா, நம்ம எப்போவுமே இந்த 90s கிட்ஸுக்கு நிறையவே தெரியும். இவருடைய திரைப்படங்கள் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும், பாடல்களும் ரொம்ப பிரபலமாக இருக்கும். அந்த திரைப்படத்தில் தான் பாட்டு கொடுக்க போகிறோம். எந்த படம், யார் டைரக்ட் பண்ண படம் அப்படிலாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, உரிமை கீதம், புதிய வானம், உறுதிமொழி, கிழக்கு வாசல், சின்ன கவுண்டர், சிங்காரவேலன், யஜமான், பொன்னுமணி, ராஜகுமாரன், நந்தவன திரு அப்படின்னு நம்மளை ரசிக்க வச்ச இந்த திரைப்பட இயக்குனர் ஆர்.வி. உதயகுமார் அவங்களுடைய திரைப்படத்தில் தான் பாடல் கேட்க போகிறோம் நிகழ்ச்சியில்.

0: நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளி ஒரு
1: பாட்டு.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டுபுரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இருக்கு வரும். அதிகமாக சொல்லுகல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டுபுரம்
3: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் அமது தார்பாய்கள் கிரினேட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நமது பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள். இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 இசை ஊஞ்சல். இன்றைய நிகழ்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா RV உதயகுமார் அவர்களை இசை AK திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டுக்கிட்டு இருக்கோம்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் முழங்கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோபால் பல்படியின் முழங்கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
4: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்
5: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட் கோபால் வி டூத் பேஸ்ட்.
2: இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் முழங்கணிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம் பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
6: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட்ட தான் யூஸ் பண்றேன் பாரு.
7: டெய்லி கோபால் பல்பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
8: கோபால் பல்படி.
0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 இசை ஊஞ்சல். இன்றைய

காற்றில் தவிழ்ந்து உங்களின் மனதோடு பேசிக் கொண்டிருக்கும் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம் இசை ஓஞ்சல் நிகழ்ச்சியோடு. இன்றைய இசை ஓஞ்சல் நிகழ்ச்சியில் ஆர் வி உதயகுமார் அவர்கள் இயக்கிய திரைப்படத்திலிருந்து பாட்டு கேட்டுட்ருக்கோம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கிய இசை ஒன்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: நேரம் 9:55. ஆகாஷ்வாணி காரைக்கால்.
2: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சொன்னாங்க. கங்கிராச்சுலேஷன்ஸ்.
3: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
2: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்கதான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
4: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை, தஞ்சாவூர்.
5: காலம் காலமாய் சாமி படங்களுக்கு கைராசி ஸ்தாபனம் கும்பகோணம், ஸ்ரீ பாலாஜி படக்கடை. தாத்தா பாட்டி அம்மா அப்பா படம் லைஃப் சைஸில் டிஜிட்டல் பேக்லைட் லேமினேஷன் பண்ண ஸ்ரீ பாலாஜி படக்கடை கும்பகோணம்.
6: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
7: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
6: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
8: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: இனி கேட்கலாம் நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும்
2: இன்சொல் ஆமோது. வழங்குகிறார் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை தார்பாய்கள் கிரினேட் வோஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
3: உங்கள் கடை காரைக்கால்
4: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
5: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால். உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியத்துக்கு நம்பிக்கையான ஒரு இடம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பாதுகாப்பான கர்ப்பகால பராமரிப்பு, அனுபவம் உள்ள நிபுணர்கள், பிறந்த குழந்தைகளுக்கான நவீன ஐசியு பிரிவு, எலும்பியல், லேப்ரோஸ்கோபி, டயாலிசிஸ் எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
6: அனைவருக்கும் வணக்கம். உழைக்கும் தொழிலாளர்கள் இல்லை என்றால் இந்த உலகமே இயங்காது என்று கூறலாம். அப்படிப்பட்ட உழைக்கும் தொழிலாளர்களை மிகவும் நேசித்தவர் பாரதிதாசன் ஆவார். தொழிலாளர்களின் உரிமைக்காக குரல் கொடுத்துள்ளார். தமது கவிதை மூலம் தொழிலாளர்கள் படும் துன்பங்களை வெளிப்படுத்தியுள்ளார். சிற்றூரும் வரப்படுத்த வயலும் ஆறும் தேக்கிய நல் வாய்க்காலும் வகைப்படுத்தி நெற்சேர உழுது உழுது பயன் விளைக்கும் நிறை உழைப்பு தோள்களெல்லாம் எவரின் தோள்கள். கற்பிழந்து மலை பிளந்து கனிகள் வெட்டி கருவியெல்லாம் செய்து தந்த கைதான் யார்கை. பொற்றுகளை கடல் முத்தை மணிக்குலத்தை போய் எடுக்க அடக்கிய மூச்சு எவரின் மூச்சு. இப்படியெல்லாம் உழைத்து வரும் தொழிலாளர்கள் வாழ்வில் எந்த முன்னேற்றமும் இன்றி வாழ்ந்து வருகிறார்கள் என்பது கவிஞருடைய ஆதங்கம். அவர்கள் அண்டி வாழ ஒரு வீடும் இல்லை, அவர்கள் பிள்ளைகள் கல்வி அடையவோர் வழியும் இல்லை. நாளுமே வீழ்ச்சியெனில் கோரும் பொது வாழ்வு தூய்மை பெறுமோ என்று வினவுகின்றார். ஆலை தொழிலாளியின் மனநிலையும் அவன் மனைவியின் மனநிலையும் எவ்வாறு இருந்தது என்பதை ஆலை தொழிலாளி என்ற தலைப்பில் கவிஞர் குறிப்பிடுகின்றார். சங்கு ஊதினால் வேலைக்கு சென்ற தொழிலாளி வீடு திரும்புவான். ஆகவே ஆலையின் சங்கே நீ ஊதாயோ, மணி ஐந்தான பின்னும் பஞ்சாலையின் சங்கே நீ ஊதாயோ, விண்ணை பிளக்கும் உன் தொண்டை ஏன் காய்ந்ததோ, ஆலையின் சங்கே நீ ஊதாயோ என்று பாடுகின்றார். 5 மணிக்கு சங்கு ஒலித்தால் கணவன் வந்து விடுவான். அவன் வந்ததும் குளிக்க ஒரு நாழிகை கழியும், குந்தி பேசுவதற்கு 2 நாழிகை ஆகிவிடும், விளைந்த உணவை சாப்பிட்டு

0: சாப்பிடுவதற்கு கொஞ்ச நேரமாகும். அந்த மனைவியின் அன்பினை இந்த பாடல் மூலம் வெளிப்படுத்துகின்றார் கவிஞர். ஆகவே கணவன் மனைவி இருவரும் அன்போடு இயைந்த வழக்கன்ப ஆருயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு என்று வள்ளுவர் சொன்னது போல இணைந்து சிறப்பாக குடும்பத்தை நடத்த வேண்டும். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய
2: சொல் அமுது. வழங்கினார் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை தார்பாய்கள் கிரினேட் வோஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
3: உங்கள் கடை காரைக்கால்
4: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
5: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
1: நேரம் 10 மணி. இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3.

0: இது உங்கள் பண்பலை, உங்களுக்கான பண்பலை 100.1.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: கார்கள் பண்பலை 100.3 இரவு 10 மணி ஆயிட்டாலே அப்படி காலத்து வென்று காவி கானங்களை கேட்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆமாங்க, இது என்றென்றும் நிலையில் நிற்கக்கூடிய ராகங்களை அலங்கரிக்கக்கூடிய இரவும் மலரும்.

0: நாளை காலை 9 மணிக்கு நமது பண்பலையில் காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்ற பிரைசஸ் வழங்கும் நலமாய் பாஷ. செங்கல் சுலை மற்றும் விதரன் விடுதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்ற பிரைசஸ்.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
3: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: பிபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பதார் நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயம் கண்டம் ராமநகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
5: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் பாக ராமநகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை பிற்பகல் 2:05 மயிலாடுதுறை ஜேகேஆர் பாலி கிளினிக் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். ஹார்ட், சுகர், பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் ஜேகேஆர் பாலி கிளினிக் மயிலாடுதுறை. நாளை பிற்பகல் 2:30 திருவாரூர் வி கே ஆயுர்வேதா மருத்துவமனை வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். வி கே ஆயுர்வேதா மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால். நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமைதா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏகேஆர்சி காமாஜ் ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது.
6: வீட்டு உபயோக பொருட்கள்
7: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
8: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: காற்றலில் தமிழ் உங்களின் மனதோடு பேசிக் கொண்டிருக்கும் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி இரவும் மலரும். நிகழ்ச்சியில் அடுத்தடுத்து 2 பாடல்களை கேட்கலாம். முதல் பாடல் காதலிக்க நேரமலை திரைப்படத்திலிருந்து, அடுத்த பாடல் இரு துருவம் திரைப்படத்திலிருந்து.

நேர்களின் நமது பண்பலையில் நாளை முற்பகல் 11 மணிக்கு நலம் நல்கும் யோகா, மனநல நல்வாழ்விற்கான யோகா மற்றும் தியானம் காரைக்கால் பெருந்தலைவர் காமராஜர் கல்வியியல் கல்லூரியில் நடைபெறும் சர்வதேச யோகா தின சிறப்பு நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டம் நெடுங்குளம் முன்னாள் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழக யோகா பேராசிரியர் டி பிரேமானந்த் அவர்கள். 10:20 நிமிடத்தில் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம் இரவும் மலரும் நிகழ்ச்சியோடு.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.
3: நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
4: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
3: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாயி பாஷை. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
5: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
3: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கல்யான் சூப்பர் கோல்டுபுரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கல்யான் சூப்பர் கோல்டு இயற்கைபுரம், அதிக மகசூலை அல்ல மங்கல்யான்.

0: சூப்பர் கோல்டுபுரம்
1: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சுல் அமுது, தார்பைகள், கிரீனேட், ஓஸ்ட், நரம்பு பெலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
2: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: நமது பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம். மங்களன் மங்கள்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 இரவும் மலரும் காலத்தவன்ற காவிய கானங்கள் அணிவகுத்துக் கொண்டிருக்கிறது.

0: நமது பண்பலையில் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோபால் பல்படியின் உலங்கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
0: இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் உலங்கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உலங்கணிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: நேரம் 10:30. நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3.

நேர்களை, நமது பண்பலையில் நாளை பிற்பகல் 1:30 எளிமையின் இலக்கணம் கக்கன். கக்கன் அவர்களின் பிறந்த நாள் சிறப்புரை வழங்குகிறார் சமூகவியல் ஆசிரியர் க. மணிகண்டன் அவர்கள். இரவும் மலரும் நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல்

நேர்களை நமது பண்பலையில் நாளை பிற்பகல் 2 மணிக்கு டாக்டரிடம் கேளுங்கள். நிகழ்ச்சியில் மன்னார்குடி ஹோமியோபதி பொதுநல மருத்துவ நிபுணர் டாக்டர் கே ஹரிகரன் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. நேர்களை நமது பண்பலையில் நாளை மாலை 4 மணிக்கு அடுத்தது என்ன? சிறப்பு கல்வி தொடர் நிகழ்ச்சியில் இம்மாதம் 6ஆம் தேதி அன்று ஒலிபரப்பான காரைக்கால் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதுகலை படிப்புகள் மற்றும் ஆராய்ச்சி

ஆராய்ச்சி நிறுவன பொது நிர்வாகத்துறை தலைவர் மற்றும் உதவி பேராசிரியர் முனைவர் வி சந்திரசேகரன் அவர்கள் பங்கு பெற்ற நேரலை நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவினை கேட்கலாம். இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 காலத்து வென்ற காவிய கானங்கள் அணிவகுத்துக் கொண்டிருக்கும் இரவும் மலரும்.

0: சபையோர்களே, பெரியோர்களே, இந்த கூத்திலே சொற்குற்றம் பொறுக்குற்றம் எக்குற்றம் இருப்பினும் குற்றத்தை மன்னித்து உணர்த்தி விட்டு கொள்ளும்படியாக மிக தாழ்மையுடன் மண்டியிட்டு தண்டனையிட்டு கேட்டுக் கொள்கிறேன்.
1: அரசன் அரசன்

அதாப்பட்டது. மதுராபுரி மன்னன் அஸ்வமதி மகன் சாவித்திரி ஆகியான் எனக்கு உரிமையான இந்தா சொந்தா நந்தா வனத்திலே புலாவி வரும் காலையிலே காட்டுராஜன் என்று சொல்லக்கூடிய சிங்கமாகப்பட்டது. என்னை விரட்டி துரத்தி மிரட்டி வருகையிலே வீரபுருஷனாகப்பட்டவர் வந்து நின்று அதை கொன்று பின் சென்று விட்டாரே. அவர் யாராக இருக்கலாம்? நல்லது, தேடி வருவோம்.

நின்று இந்த உண்மையும் வர்ணித்தாலும் இவன் அங்கத்தில் ஒரு பாகத்தை கூட வர்ணிக்க முடியாத போல இருக்கிறது. நல்லது,

அது நினைவா? எனது கண்ணெதிரே நிற்பது மண்ணுலகம் அங்கையா அல்லது விண்ணுலகம் அங்கையா? என்ன அழகு, என்ன அழகு! இவளது இடையழகும் நடையழகும் உடையழகும், இவளது கண்ணழகும் கட்டழகும் பொட்டழகும் எனது நெஞ்சை விட்டகலா நிற்கிறதே. இவள் யாராக இருக்கக்கூடும்? ஊர்வசி.

படைத்த அந்த ஆதிசேஷனாரும்படி அழகை வர்ணிக்க முடியாது என்றால் கேவலம் ஏகனாவை படைத்த நம்மால் எப்படி முடியும்? அருகிலே சென்று யார் என்று விசாரிப்போம்.

பெரிய குணங்களை விட்டு நீ என் அருகே வந்து நின்று என்னை தொட்டு ஏனோ

0: என்னவோ
1: அதை நான் சொல்ல தெரிய வேண்டுமா சுவாமி?
2: ரூப சித்திர மாம்பர குயிலே உனக்கு ஒரு வாசகத்தினை நான் உரைத்திட நாடி நிற்கிறா.

10:45 நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3. நேர்களை நமது பண்பலையின் நாளை மாலை 6:40 நலமை பாஷ நிகழ்ச்சியில் மகளிருக்கான உடல்நல பிரச்சனைகள் குறித்து சித்த மருத்துவத்தின் மூலம் விளக்கம் அளிக்கிறார் நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் உதவி சித்த மருத்துவ அதிகாரி டாக்டர் பி சத்யமீரா அவர்கள். இது இரவும் மலரும்.

0: மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
3: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
4: கோபால் பல்பொடி

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

நேயர்கள் இதுவரை கேட்டது இரவும் மலரும். நேரம் 11 மணி, ஆகாஷ்வாணி காரைக்கால். இனி கேட்கலாம் காட்டளையில் நாளை. நாளை நமது நிலை வழங்க உள்ள நிகழ்ச்சிகளை பற்றிய ஒரு கண்ணோட்டம். நமது பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம், மங்களன் மங்கள், காரைக்கால், பிஎஸ்ஆர், தங்க மாளிகை. நாளை காலை 6 மணிக்கு குரலோசை, தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க படைப்பு மதுரை வானொலி நிலையம், 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி கேசர், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு, 6:40 மயிலாடுதுறை தீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வழங்கும் இன்சொல் அமுது. வழங்குபவர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மீன்சுரு டி சி அரங்கநாதன் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தரில் பங்கேற்கும் சிறுமி எம் பிரதீக்ஷா அவர்கள். 7 மணிக்கு திரைசி, 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம், 7:30 காலை காம்போ. எட்டு மணிக்கு துள்ளி வரும் பாட்டு. முதலில் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் பிரபதா நிகழ்ச்சி. 8:05 துள்ளி வரும் பாட்டு. 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட், முதலில் காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நல மைபாஷ. குழந்தைகள் வளர்ப்பில் ஏற்படும் மாற்றங்கள் குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் தருகிறார் தஞ்சாவூர் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவ வல்லுநர் டாக்டர் ஆர் சந்தோஷ் அவர்கள். 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும். 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட். 9:45 12th இன்டர்நேஷனல் டே ஆஃப் யோகா, வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி. 10:00 சிந்தனை அரங்கம், முதலில் நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விரும்பதா நிகழ்ச்சி. 10:05 சிந்தனை அரங்கம். 11:00 நலம் நல்கும் யோகா, மனநல நல்வாழ்விற்கான யோகா மற்றும் தியானம். காரைக்கால் பெருந்தலைவர் காமராஜர் கல்வியியல் கல்லூரியில் நடைபெறும் சர்வதேச யோகா தின சிறப்பு நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டம் நெடுங்குளம் முன்னாள் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழக யோகா பேராசிரியர் டி எம் பிரேமானந்த் அவர்கள். 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ், 12:10 மனிதன் என்றவை, 12:50 ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர், 12:55 பன்னிசை, 1:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தேன்மழை, 1:30 எளிமையின் இலக்கம் கக்கன், கக்கன் அவர்களின் பிறந்த நாள் சிறப்புரை வழங்குகிறார் சமூகவியல் ஆசிரியர் க மணிகண்டன் அவர்கள். 1:55 மெல்லிசை, 2:00 லஞ்ச் பிரேக், முதலில் நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விரும்பதா நிகழ்ச்சி. 2:05 லஞ்ச் பிரேக்கில் மயிலாடுதுறை ஜேகேஆர் பாலி கிளினிக் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். 2:30 திருவாரூர் வி கே ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டல் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். மன்னார்குடி ஹோமியோபதி பொதுநல மருத்துவ நிபுணர் டாக்டர் கே ஹரிகரன் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 3:00 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கும் எல்எஸ்சி, 3:30 பைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் எல்எஸ்சி, 4:00 அடுத்தது என்ன சிறப்பு கல்வி தொடர் நிகழ்ச்சியில் இம்மாதம் 6 தேதி என்று ஒளிபரப்பான காரைக்கால் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதுகலை படிப்புகள் மற்றும் கல்லூரி முதுகலை படிப்புகள் ஆராய்ச்சி நிறுவன பொது நிர்வாகத்துறை தலைவர் மற்றும் உதவி பேராசிரியர் முனைவர் வி சந்திரசேன் அவர்கள் பங்கேற்ற நேரலை நிகழ்வின் ஒளிப்பதிவு. 5:00 பாட்டுக்கிண போட்டி விளம்பதா நிகழ்ச்சி, 5:15 அலைவசை, 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் விலைக்கேற்றும் வேலை, 6:00 பன்னிசை, 6:20 நாச்சியார் கோயில் அமுதா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல்லமது. வழங்குபவர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மீன்சுரு டி சி அரங்கநாதன் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலம் அபிபாஷ. மகளிருக்கான உடல்நல பிரச்சனைகள் குறித்து சித்த மருத்துவத்தின் மூலம் விளக்கம் தளிக்கிறார் நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் உதவி சித்த மருத்துவ அதிகாரி டாக்டர் பி சத்யமீரா அவர்கள். 6:45 இசைத்துறையை, 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை தேசிய ஒருமைப்பாட்டு தொடர், 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யன் சூப்பர் கோல்டுபுரம் வழங்கும் புஜோர்களான அறிவிப்புகள், 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் புஜோர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, 8:00 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கும் காற்றில் வரும் காலம், 8:25 மத்திய அரசு 12 ஆண்டுகளை வெற்றிகரமாக நிறைவு செய்தது ஒட்டிய தொடர் நிகழ்ச்சி, 9:00 ஆங்கில செய்திகள், 9:15 இசை ஊஞ்சல், 9:30 இசை ஒன்றில், 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடைக்காரர்கள் எம் கே மல்டி

0: ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் என்று சொல்லும்போது, வழங்குபவர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மீன்சுரட்டி சி அரங்கநாதன் அவர்கள். 10 மணிக்கு இரவும் மலரும், 11 மணிக்கு காற்றலின் நாளை, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 துயிலும் முன். கேட்டது காற்றலையில் நாளை. இன்னும் சில நொடிகள் தொடர்வது. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: This is Akashwani. The news read by Kiran Jha.

உங்களால் ஓட முடியாவிட்டால் நடங்கள், நடக்க முடியாவிட்டால் தவழ்ந்து செல்லுங்கள். ஆனால் எதுவாக இருந்தாலும் முன்னேறி செல்வதில் மட்டும் இருத்தாதீர்கள். இது மார்ட்டின் லூத்தர் கிங் சொன்ன பொன்மொழிகள். நேர்களே, இத்துடன் 100.3 மெகாஹெர்ட்ஸ் பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவு பெறுகின்றன. நமது நிலையத்தின் அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை 5:51 இதே அலைவரிசையில் ஆரம்பமாகும். இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக அமைந்தது போல் நாளை நாளும் சிறப்பாக அமைய நல்வாழ்த்துக்களோடு உங்களிடமிருந்து விடை